நிதனிப பாமாக நீத ப சா நீத நிச கமப கூட்டத்திலே கோயில் பூரா கம கமகச கம பமகச பாப்ப நின்னிதாக சாச நின்னிகாக பத நிச கமப கூட்டத்திலே கோயில் பூரா தித்தகதிமி தளாங்கு தகதிமி தகதித்தகதிமி தூம் தித்தோம் தித்தகிட தகிட தகிட தகிட தகிட ததிமி தஜனு தனு தஜம் தஜம் தஜம் தகிட தகதாம் தத்தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட த

0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடலுக்கு கிளம்புவோமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணலாம். சம்மாட்டி
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பையன் கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
3: ஆ சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம்.
0: எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க, மளிகை சாமானே காணோம். எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு? ஆ இந்த இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா, எதுக்குனே?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏனே இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா? கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வரம் தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் மத்தை போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ, கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
4: கடல் தாய்க்கு வாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை எஃப்எம் 90.4
1: நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நான் மரியம் அஸ்மா. ஆரம்ப காலகட்டத்துல வறுமையின் பிடியில் வாழ்ந்துட்டு இருந்தாலும் ஆர்வத்தோட படிச்சதாலையும் கடுமையான உழைப்பாலையும் இளம் வயதிலேயே இரண்டு நெருங்கிய நண்பர்கள் கை நிறைய சம்பாதிக்கிற மனிதர்களா மாறிட்டாங்க. நிறைய பொருட்களையும் சொத்துக்களையும் வாங்கி குவிக்கிறாங்க. எல்லாமே இருந்தாலும் மனசுக்குள்ள நிறைவு இல்லை. ஆனா எதிர்பாராத விதமா ஒரு நண்பர் மட்டும் குறிப்பிட்ட சில மாதங்களா ரொம்ப சந்தோஷமா இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. என்ன காரணம் அப்படின்னு இன்னொரு நண்பர் கேட்கும்போது, 6 மாசத்துக்கு முன்னாடி நான் உணர்ந்த சில உண்மைகளும் அதனால் நான் செய்த சில செயல்களும் தான் இந்த புதிய மகிழ்ச்சிக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படின்னு அந்த நண்பர் உணர்ந்த உண்மைகள் என்ன? முதல் உண்மை என்ன அப்படின்னா, நிறைய பணம் இருக்கிறதால அந்த பணத்தை வச்சு என்ன வேணா வாங்கலாம் அப்படின்னு எண்ணற்ற உடைகள், நகைகள், பொருட்கள், பாத்திரங்கள் அப்படின்றத வாங்கி குவிச்சு வச்சிருக்கேன். இத்தனை வருஷமா வாங்கி குவிச்சத நிறைய விஷயங்களை இப்ப நான் பயன்படுத்துறதே இல்லை அப்படின்றது மறுக்க முடியாத உண்மை. அதே போல எந்த பயனும் இல்லாம இடத்த அடைச்சிட்டு இருக்கக்கூடிய பொருட்கள் வீட்டுக்குள்ள நிறைய இருக்கு அப்படின்றதையும் கண்டுபிடிச்சிட்டேன். இதை வாங்குறதுலயும் இதை பராமரிக்கிறதுலயும் இதை பாதுகாக்கிறதுலயும் ரொம்ப நேரம் போறதால மனைவி, குழந்தைகள், நெருங்கிய நண்பர்கள் அப்படின்னு யாருக்குமே நேரம் செலவிட என்னால முடியல. இதனால உறவுகள் விலகி தனிமை சிறைக்குள் நானே அடைபட்டு கிடக்கிறேன். இதெல்லாமே நான் கண்டுபிடிச்ச உண்மைகள் அப்படின்னு சொன்னாராம். சரி, நீ சொல்றதெல்லாம் உண்மைதான், அதுக்காக நீ செய்த செயல்கள் என்ன அப்படின்னு கேட்டாரா இன்னொரு நண்பர். வீட்டுல இருக்கக்கூடிய அத்தனை துணிகள், பொருட்கள், நூல்கள், இதழ்கள், சமையலறை சாதனங்கள், ஜாமான்கள் எல்லாத்தையும் அட்டைப்பெட்டிகள்ல அடுக்கி வாசலுக்கருகில் இருக்கக்கூடிய, அதாவது ஸ்டோர் ரூம்னு சொல்லுவோம் இல்லையா, அங்க கொண்டு போய் வச்சிட்டேன். எதுவுமே இல்லாத ஒரு புது வீட்டுக்குள்ள குடி புகுந்தது போல என்னுடைய வாழ்க்கைய ஆரம்பிச்சேன். அன்றாட வாழ்க்கைக்கு என்னென்ன தேவைப்பட்டதோ அதை மட்டும் அந்த பெட்டிகள்ல இருந்து எடுத்துட்டு வந்தேன். சில நாட்களுக்கு அப்புறமா தான் எனக்கே புரிஞ்சது, வீட்டுல இருந்த நிறைய விஷயங்கள் எனக்கு பயன்படாம இருக்குது அப்படின்னு. அதுல மத்தவங்களுக்கு கொடுத்து உதவ முடியும், மத்தவங்களுக்கு பயன்படும் அப்படின்ற பொருட்களை மத்தவங்களுக்கு கொடுத்துட்டேன். யாருக்குமே பயன்படாது அப்படின்ற நிலையில நிறைய பொருட்கள் இருந்தது, அதை குப்பையில போட்டுட்டேன். இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழும் போது வீட்டுல அதிக இடம் இருக்கிறதும் உறவுகளுக்கும் கடமைகளுக்கும் அதிக நேரம் கிடைச்சதையும் கண்டுபிடிச்சேன். இதுதான் என்னுடைய சந்தோஷத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லி முடிச்சாராம். இந்த உண்மைகள் எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கைக்கும் பொருந்தும் இல்லையா? கண்ணில் பட்டத, ஆசைப்பட்டத, கடையில பாக்குறத, தொலைக்காட்சியில பாக்குறத, இன்னொருத்தர் வீட்டுல பாக்குறது அப்படின்னு வாங்கி வாங்கி சேகரிச்சுக்கிட்டே இருக்கோம். வாங்கி சேர்த்ததை பாதுகாக்கிறோம். இதையும் தூக்கி எறிய மனசு இல்லாம அத்தனைக்கும் மத்தியில நாமளும் வாழ்றோம். நாமள இப்படி வாங்கி சேர்க்க வைக்கிறது எதுன்னு சொல்லுங்க. சில நேரங்கள்ல வறுமை அப்படின்ற கொடிய கீழ்த்தளத்துல இருந்து முயற்சி பண்ணி மேலேறி வந்ததுக்கு அப்புறமா வறுமை காலத்துல வாங்க முடியாததெல்லாம் இப்ப வாங்கிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டு சிலர் செயல்படுறாங்க. வறுமையில ஒரு நாள் வாடாத நபர்கள் கூட என்னே புரியாமலே வாங்கி சேர்க்கிறாங்க. சமுதாயத்துல இந்த பொருட்கள்லாம் என்கிட்ட இருந்தாதான் எனக்குன்னு ஒரு அந்தஸ்து கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையில சில உடைமைகளை வாங்குறாங்க. மனித மனம் இயங்கக்கூடிய அன்பு, உறவின் நெருக்கம், பெருமை, மகிழ்ச்சி, இது எல்லாமே சில பொருட்களை வாங்கி வைக்கிறது மூலமா கிடைக்கும் அப்படின்னு சில ஊடகங்களும் நம்மள நம்ப வைக்குது. மது, புகை, போதை பொருட்களுக்கு சிலர் அடிமையாவது போல வாங்கி சேர்ப்பதற்கும் சிலர் அடிமையாயிடுறாங்க. உழைத்து சம்பாதித்து பணத்தை செலவிட்டு வாங்கி சேர்ப்பவற்றில் பலவற்றை நாம் பயன்படுத்த போவதில்லை, அல்லது பயன்படுத்தி பல காலம் ஆகிவிட்டது, மீண்டும் பயன்படுத்த போவதில்லை. இதுதான் இன்னைக்கு உண்மை. பயன்படுத்தாத, பயன்படுத்த இயலாத காரியங்களை வாங்குறதுக்கு இவ்வளவு பணமும் நேரமும் செலவிடுறோம் அப்படின்ற உண்மைய சில நிகழ்வுகள் நமக்கும் எடுத்து சொல்லுது. ஆக அப்ப என்னதான் செய்ய முடியும், எல்லாத்தையும் அப்படியே போட்டுடணுமா அப்படின்னு யோசிக்கும் போதுதான் அறிந்து அறியாமலும் வாங்கி வாங்கி சேர்த்து சேகரித்து சேமிக்கும் பொருட்களில் உண்மையில் தேவையானவற்றை தொடர்ந்து பயன்படுத்துபவற்றை மட்டும் வைத்து கொண்டு மீதியை பிறருக்கு பயன்படுமானால் கொடுப்பதும் பயன்படாமல் இருக்குமானால் வீட்டை விட்டு அகற்றுவதும் ஒரு அலாதியான நிறைவை தரும். இதை நாம உணரணும். நம்ம கிட்ட இருந்தாலும் கிடைக்காத இடத்தையும் நேரத்தையும் கொண்டு வந்து நமக்கு அதை காட்டும். தேவையில்லாத குப்பைகளோட வாழக்கூடிய நமக்கு தேவையான நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் தேடித்தரும். நம்ம மனசுலயும் வாழ்க்கையிலையும் கிடக்கக்கூடிய தேவையில்லாத குப்பைகளை அகற்றினாலே ஆனந்தத்திற்கு அது முன் சுவையாக அமைந்துவிடும். ஆக நாம என்ன பண்ணலாம், ஒவ்வொரு நாளும் நாம இருக்கக்கூடிய வீட்டை, நாம இருக்கக்கூடிய அறைய சுற்றி பார்த்து உடையோ பொருளோ நூலோ தேவையில்லாத பயன்படுத்தாத ஒன்றை கண்டுபிடித்தால் அதனை நமக்கு பயன்படுமானால் பராமரிப்பதும் பிறருக்கு பயன்படுமானால் கொடுப்பதும் யாருக்குமே பயன்படாது என்றால் அகற்றி விடுவதும் ஒரு நிறைவை கொண்டு வரும். இந்த மாதிரியான ஒரு புதிய முயற்சிய ஒவ்வொரு நாளும் செய்யும் போது ஒரு மாசத்துல ஒரு வருடத்துல நீங்களே நினைச்சு பாருங்களேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: தெங்காசி
1: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
2: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
1: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ்.
3: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
5: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை எஃப்எம் 90.4
6: நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. இன்றைய நாளுக்கான திருக்குறள் பகுதி நீத்தார் பெருமை, அதிகாரம் 3, குறள் எண் 23. இருமை வகை தெரிந்து ஈண்ட அறம் போண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு. இந்த வாழ்க்கை அடுத்த வாழ்க்கை, அதாவது இம்மை மறுமை ஆகிய இரண்டின் தன்மைகளை ஆராய்ந்து அறிந்து துறவர வழியில் நின்றவரின் பெருமையை இந்த உலகம் வியந்து போற்றும். இந்த திருக்குறளுக்கு பொருத்தமான கதை ஒன்னையும் தெரிஞ்சுக்கலாமா? ஒரு நாட்டுல ஒரு நாள் அரசியோட நகை ஒன்னு காணாம போயிடுச்சான். மன்னருடைய காதுகளுக்கு இந்த செய்தி கிடைச்சதும் மன்னர் அறிவிப்பு ஒன்னு கொடுக்கிறாராம். 10 நாட்களுக்குள் அரசி நகையை கண்டுபிடித்து தருபவர்களுக்கு பொற்காசுகள் வழங்கப்படும். 10 நாட்கள் முடிந்து யாருடைய கைகளிலாவது அரசி நகை கண்டறியப்பட்டால் அவரது தலை துண்டிக்கப்படும். இதுதான் மன்னர் கொடுத்த அறிவிப்பு. இந்த மாதிரியான நாட்கள்ல ஒரு நாள் அந்த நாட்டின் காட்டு வழி பாதையில முனிவர் ஒருவர் நடந்து வர்றாரு. பாதையில நகை ஒண்ணு கிடக்கிறத பாத்துட்டு கையில் எடுத்துட்டாரு. கொஞ்ச தூரம் நடந்து போகும்போது எதிரில வந்த மனிதர்கள் கிட்ட இந்த நகைக்காக மன்னர் அறிவிச்சிருக்கிற அந்த செய்தியை பத்தியும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. ஆனால் உடனே மன்னர் கிட்ட கொண்டு போய் கொடுக்கல. என்ன பண்றாரு அப்படின்னா, 10 நாட்கள் முடியட்டும் அப்படின்னு காத்திருக்காரு. 11வது நாள் கொண்டு போய் கொடுக்கறாரு. கொடுக்கும் போது மன்னர் கேக்குறாரு, இதையே நீங்க இப்ப கொண்டு வந்தீங்க, உங்ககிட்ட இருக்கிற விஷயம் ஏற்கனவே என்னுடைய காதுகளுக்கு வந்துடுச்சு. நீங்க இவ்வளவு பொறுமையா கொண்டு வந்ததால உங்களுக்கு மரண தண்டனை விதிக்கிறத தவிர எனக்கு எந்த வழியும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ துறவி சொல்றாரு, அதற்கு சில காரணங்கள் இருக்கு. என்ன அப்படின்னா, 10 நாட்களுக்கு முன்னாடியே நான் கொண்டு வரேன் அப்படின்னா பரிசிலுக்கு நான் ஆசைப்படுறேன் நீ நினைக்கலாம். அதே போல உயிருக்கு பயந்தவனா வாழ்றேன்னு கூட நீ நினைக்கலாம். இந்த 10 நாட்கள் முடிஞ்சதுக்கு அப்புறமும் உன்கிட்ட நான் கொடுக்காம வச்சிருந்தேன்னா மற்றவங்களுடைய பொருளுக்கு ஆசைப்பட்ட மனிதனா நான் மாறிடுவேன். இந்த மாதிரியான குணங்கள் எதுவும் எனக்கு கிடையாது. என்னுடைய உயிரை குறிச்சும் நான் கவலைப்படல, பொண்ணுக்கும் பொருளுக்கும் நான் ஆசைப்படல, மற்றவங்களுடைய பொருளை அபகரிக்கணும் அப்படின்ற எண்ணமும் எனக்கு கிடையாது. அதை உனக்கு உணர்த்துறதுக்காக தான் 10 நாட்கள் முடிஞ்சு கொண்டு வந்தேன் அப்படின்னு சொன்னாரா. ஆனால் என்னுடைய கட்டளை நான் நிறைவேற்றணுமேனு சொல்லும் போது, அறத்தின் வழியில் தர்மத்தின் வழியில் நடப்பவர்களை குற்றம் சாட்டவோ அவர்களுக்கு தண்டனை வழங்கவோ யாருக்கும் அனுமதி கிடையாது அப்படின்னு நெஞ்ச நிமிர்த்தி சொல்லிட்டு புலவர் தன்னுடைய வழியை நடக்க ஆரம்பிச்சாராம். அவருடைய செயல்களையும் அவருடைய வார்த்தைகளையும் கேட்டு ஆச்சரியப்பட்டு நின்னாரா மன்னர். நன்மை எது தீமை எது என்பதை ஆய்ந்தறிந்து நன்மைகளை மேற்கொள்பவர்களை உலகில் பெருமைக்குரிய நபர்களாக ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்ற வள்ளுவருடைய கருத்துக்கு பொருத்தமான கதை தான் இது. வள்ளுவன் வழி வாழ்க்கை சிறக்கட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: இதுக்கு பின்னாடி இவ்வளவு விஷயம் இருக்குதான்னு யோசிக்க வச்ச விஷயம் தான் சிசேரியன்ங்கிற பேரு. சரி, மற்ற அறுவை சிகிச்சைக்கெல்லாம் ஆபரேஷன், சர்ஜரி இந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துறோம். ஏன் இந்த சிசேரியன்ங்கிற வார்த்தைய மகப்பேறு அறுவை சிகிச்சைக்கு மட்டும் யூஸ் பண்றோம் அப்படின்னு தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா? சரி, தெரிஞ்சுக்கலாம். சுகப்பிரசவம் நடக்க முடியாத சூழல்ல குழந்தைய வெளியெடுக்க தாயோட அடி வயிற்றுல கட் பண்ணி வெளியெடுப்பாங்க. இததான் சிசேரியன் சொல்லுவோம். பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே இந்த முறை இருந்தாலும் 19 நூற்றாண்டோட இறுதியில தான் மெடிக்கல் டெக்னாலஜி வளர்ந்ததுக்கு அப்புறமா தாய் சேய் ரெண்டு பேரையுமே காப்பாத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடிலாம் பெரும்பாலும் ஒருத்தரை தான் காப்பாத்த முடிஞ்சிருக்கு. உதாரணமா கிமு 8 ரோமானிய பேரரசர் தான் நூமா பாம்பிலஸ். இவர் தான் ஒரு சட்டத்தையுமே போட்டிருக்காரு. அந்த சட்டம் என்னன்னா, அந்த காலத்துல சுகப்பிரசவத்துல ஏதாவது ஒரு காம்ப்ளிகேஷன் வரும்போது வயித்துல ஆபரேட் பண்ணி ரெண்டு பேரையுமே காப்பாத்த அவ்வளவு டெக்னாலஜி எல்லாம் கிடையாது. அப்போ தாயோ இல்ல வயித்துல இருக்கிற குழந்தையோ இறந்து போனா கூட அதை சிசேரியன் பண்ணி வெளியெடுத்து அவங்களை தனித்தனியா தான் புதைக்கணும் அப்படிங்கிற ஒரு சட்டத்தையுமே கொண்டு வந்தாரு. அந்த ரோமானிய பேரரசர் கொண்டு வந்த சட்டத்தோட பேர் தான் லெக்ஸ் சிசேரா. இந்த வார்த்தை லெத்தின் மொழியில உள்ள சிடேரா அப்படின்ற வார்த்தையில இருந்து எடுக்கப்பட்டதாம். இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெட்டுன்னு அர்த்தமா. இப்படிதான் சிசேரியன்கிற வார்த்தையும் வந்திருக்கும் அப்படின்னு வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அதே சமயம் நூமா பாம்பிலஸ்க்கு அப்புறமா வந்த பேரரசர் தான் ஜூலியஸ் சீசர். இவர் தான் முதல் அறுவை சிகிச்சை செஞ்சு பிறந்த குழந்தை அப்படின்னு இவருடைய பெயர்ல இருந்துதான் சிசேரியன்ங்கிற வார்த்தை வந்திருக்கும் அப்படின்ற கதைகளை வரலாற்று ஆய்வாளர்கள் மறுக்கறாங்க. மொத்தத்துல சிசேரியன்ங்கிற வார்த்தை ரோமானிய பேரரசர் கொண்டு வந்த ஒரு சட்டத்தோட பெயர் தான்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: முன்னாடி எல்லாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு வர தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
1: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
0: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.
1: எதுக்காக இல்லாம போக போகுது? நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம்ல.
0: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணியா இயற்கை தான் கொடுத்தாகணும். பின்ன எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா?
1: நீ சொல்றதும் சரிதான், ஆனா இயற்கையா வர்ற மழை தண்ணிய வீணாக்காம சேகரிச்சு அது மூலமா அடுத்து வர தண்ணி பற்றாக்குறையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லையா?
0: அது எப்படி பண்றது?
1: நம்ம வீட்டு மாடி மேல இருந்தோ இல்ல ஓட்டு மேல இருந்தோ வேஸ்ட் ஆகுற தண்ணிய ஒரு தொட்டில சேகரிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்திக்க முடியும். சிலர் இந்த மழை தண்ணிய அவங்க வீட்டு கிணத்துல வடி வச்சிருப்பாங்க, அதுவும் கூட நல்ல ஐடியா தான். மழை நீரை சேகரிச்சு நிலத்துக்கு திருப்பி அனுப்புறது மூலமா நிலத்தடி நீர் மட்டம் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டியே கட்டணும். அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.
2: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
2: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை FM 90.4.
4: நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. ஒரு நாள் காட்டுல நரி ஒண்ணு அதிகமான பசியோட அலைஞ்சு திரிஞ்சதான். தூரத்துல தாழ்வான மரக்கிளையில புறா ஒண்ணு உட்கார்ந்து இருந்தத பார்த்ததான். நாம இப்ப வேகமா பக்கத்துல போனா புறா பறந்து தப்பிச்சு போயிடும். இந்த புறாவை எப்படியாவது சாப்பிடணும் அப்படின்ற ஆசையில தந்திரமான ஒரு எண்ணத்தோட பக்கத்துல போனதான். புறாவை நெருங்காமலே, புறாவே நீ எவ்வளவு அழகா இருக்க, உன்னுடைய நிறத்தையும் உடம்போட அழகிய அமைப்பையும் உனக்கு இருக்கக்கூடிய கண்களையும் உன்னுடைய கூர்மையான அழகும் இந்த அழகெல்லாம் வர்ணிக்க வார்த்தைகளே இல்ல. உன்னுடைய அழகுக்கு ஈடு இணையே இல்ல, உனக்கு இணைன்னு நான் எதை சொல்லுவேன் அப்படின்னு புகழ்ந்து முடிச்சுட்டு கடைசியா ஒரு வார்த்தை சொல்லிச்சான். இப்போவே நீ இவ்வளவு அழகா இருக்கியே, கண்களை மூடி தூங்கும் போது இன்னும் எவ்வளவு அழகா இருப்ப அப்படின்னு சொல்லி முடிச்சதான். இப்போ இந்த புகழுரையில் புறா மயங்கிடுச்சு. இதோ தூங்குறேன் பாரு, அப்பவும் நான் அழகாதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிச்சான். தன்னுடைய கண்களை மூடி தூங்குவது போல ஒரு பாவனை செஞ்சதான். இந்த சமயத்தை எதிர்பார்த்து காத்திருந்த நரி எந்த சத்தமும் வராம மெதுவா பக்கத்துல போய் புறாவை கவ்வி பிடிச்சிடுச்சான். வஞ்சக வலையில வீழ்ந்துட்டோம் அப்படின்றத புறா அப்பதான் உணர்ந்துச்சான். உடனே புறாவும் தன்னுடைய தந்திரத்தால தன்னுடைய புத்தி சாதுரியத்தால தப்பிக்க முயற்சி எடுத்ததான். இப்போ புறா பேச ஆரம்பிச்சது. நரியே, என்னுடைய அழக நீ எவ்வளவு அழகா வருணனையா சொன்ன, அது என் மனசுக்குள்ள பெரிய பரவசத்தை கொடுத்துடுச்சு. இன்னொரு தடவையும் அந்த வருணனைய என்னுடைய காதுக்குள்ளிர நான் கேட்கணும், எனக்கு ஆசையா இருக்கு. இன்னும் ஒரே ஒரு முறை வர்ணிக்கிறியா அப்படின்னு ஆசையா கேட்டுச்சான். இப்போ இந்த வார்த்தைகள்லாம் நரி மயங்கிடுச்சு. நரி தன்னுடைய வாயத்திலிருந்து பேச ஆரம்பிச்சதும் புறா அதோட பிடியில இருந்து தப்பிச்சு உயரமான ஒரு மரக்கல்ல போய் உட்கார்ந்துடுச்சான். ஆமா நேர்களே, இந்த கதை நமக்கு உணர்த்தக்கூடிய கருத்து என்ன தெரியுமா? வீணான புகழ்ச்சி ஒரு நபரை அவருடைய சுய சிந்தனையில் இருந்து திசை திருப்பி அகந்தையை வளர்த்துவிடும். வீணான புகழ்ச்சிக்கு மயங்கக்கூடியவர்கள் தங்களுடைய திறமையை இழந்து தவறான முடிவுகளை எடுக்க நேரிடலாம். அப்போ நாம என்ன செய்யணும்? புகழ்ச்சியில இருக்கக்கூடிய ஆபத்துகளை தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஒரு சிலர் காரியம் சாதிக்கிறதுக்காகவே பொய்யான புகழ்ச்சிகளை பயன்படுத்துவாங்க. தொடர்ந்து கிடைக்கக்கூடிய போலித்தனமான பாராட்டுகள் நம்மள உழைப்பே இல்லாத நபர்களா மாத்திடும். அதனால யார் எதுக்காக நம்மள புகழ்றாங்க அப்படின்றத பகுத்தறியணும். உண்மையான திறமைக்கும் வீணான புகழ்ச்சிக்கும் இருக்கக்கூடிய வேறுபாட்டை உணரணும். அவ்வப்போது நமக்கு பாராட்டுகளே கிடைச்சாலும் கூட தலைக்கணம் நமக்குள்ள வந்துடாம தொடர்ந்து நம்மளுடைய வேலையில கவனம் செலுத்தணும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: என்னப்பா இன்னைக்கு மீனவர் குறைதீர்ப்பு கூட்டம் நடக்க இருக்கு, அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: இன்னைக்கு என்ன 10 மணி கரண்ட் போகுது, அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது
1: இப்ப என்ன புயல் எச்சரிக்கை கொண்டு ஏத்திருக்காங்க, அதானே
2: எல்லாருக்கும் தெரியுமே.
0: என்னப்பா நான் சொல்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்றாங்க?
1: இப்போ நம்ம கடலோச வானொலியில காலையில வெளுப்பாடு நிகழ்ச்சி கேளு, நமக்கு தேவையான எல்லா தகவலையும் தெளிவா சொல்லுவாங்க.
3: வெளுப்பாடு திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை, நம்ம கடல் ஒசையசன் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை எஃப்எம் 90.4
1: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. ஒரு அரசர் கிட்ட மதி நுட்பமும் விவேகமும் நிறைந்த மந்திரி ஒருத்தர் இருந்தாராம். அந்த மந்திரிய அரசருக்கு ரொம்ப பிடிக்குமா. ஒரு நாள் அந்த மந்திரிய பத்தின தவறான தகவலை அரசர் கிட்ட வந்து புகார் சொன்னாங்களாம். என்ன அப்படின்னா, மந்திரி உங்ககிட்டதான் நல்ல ஒரு மாதிரி நடிக்கிறாரு, ஆனா மறைமுகமா என்ன பண்றாரு தெரியுமா, இந்த ராஜ்யத்துல இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு தங்க நாணயங்களை கடனா கொடுக்கறாரு. கொடுத்த தங்க நாணயத்தை சும்மா கொடுத்து வாங்க வேண்டிதானே, என்ன சொல்லி கொடுக்கறாரு தெரியுமா, அரசர் இறக்கும் போது இந்த கடனை திருப்பி கொடுத்து விட வேண்டும் அப்படின்னு உத்தரவு போட்டிருக்காரு. உண்மையா இல்லையான நாளைக்கு அவர் வரும்போதே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அன்னைக்கு இரவெல்லாம் அரசருக்கு தூக்கமே வரல. இந்த மந்திரியா இப்படி ஒரு செயல் செஞ்சிருப்பாரு, ஆனாலும் எல்லாரும் உண்மைன்னு சொல்றாங்க. நாளைக்கு அவரே நேர்ல வரட்டும், கேட்டுட வேண்டிதான் அப்படின்னு தீர்க்கமா முடிவெடுத்துட்டு தூங்க போயிட்டாரு. மறுநாள் அரசவைக்கு அந்த மந்திரியோட வருகைக்காக அரசர் காத்திருந்தாரு. மந்திரி வந்ததும் வந்து வராததுமா ரொம்ப கோபமா, என்னுடைய கண்ணு முன்னாடி நல்ல நண்பர் மாதிரி இருக்கீங்க, ஆனா மறைவா எனக்கு விரோதியா செயல்படுறீங்க, உங்களுடைய நம்பிக்கை துரோகத்தை நேத்துதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு வார்த்தைகளை அள்ளி வீசுறாரு. உடனே மந்திரி இவருடைய வார்த்தைகள் மூலமே நிலைமை என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாரு. அரசே, எல்லா மக்களும் உங்களுடைய நலனை விரும்பணும் அப்படின்றதுதான் என்னுடைய ஆசை. உங்களுடைய வாழ்க்கை முடியும் போது என்கிட்ட கடனை திருப்பி கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவே எல்லாரும் என்ன நினைப்பாங்க, அரசருடைய வாழ்க்கை முடிஞ்சிடக்கூடாது, அரசர் நல்லா இருக்கணும், அவர்னாலதான் நம்ம எல்லாம் இப்ப அமைதியா வாழ்றோம், அவரோட வாழ்க்கை முடிஞ்சிட்டா நாம இந்த கடன் எல்லாம் அடைக்கணும் அப்படின்ற எண்ணம் வரும். கடனை அடைக்கணும் அப்படின்ற எண்ணம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்ற எண்ணம் தானே எல்லார்கிட்ட இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரியா நான் செஞ்சேன், இந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தினேன், நீங்க ரொம்ப நாள் வாழணும் அப்படின்றதுக்கு எல்லாரும் பிரார்த்தனை செய்வாங்க இல்லையா, இதுதான் என்னுடைய எண்ணம் அப்படின்னு சொல்லி முடிச்சாராம். மந்திரியுடைய வார்த்தைகளை கேட்டதும் அரசருக்கு அவ்வளவு சந்தோஷம். மறுபடியும் அவருக்கு ஒரு பெரிய அந்தஸ்தையும் கௌரவத்தையும் கொடுத்து அவரை பத்தின புகார் செஞ்சவங்களை கடுமையா தண்டிச்சாராம். ஆமா நேர்களே, இரு நபர்களுக்கு இடையில் சண்டை எனும் தீயை மூட்டி விடுவதால் அந்த கொடிய தீயில் தன்னையே எரித்து கொள்வது புத்தி உடையவர் செய்யக்கூடிய நல்ல காரியம் அல்ல அப்படின்ற கருத்தை தான் இந்த கதை நமக்கு உணர்த்துது. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் மரியம் அஸ்மா. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: மாலா மாலா, இந்தா மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன் தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதான். ஆனா நம்ம உசுரை காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்ட கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுரை காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பி இருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன். கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 7 மணி.
2: சுரேஷே, அப்படியே போய் ஒரு டீ குடிச்சிட்டு வருவோம்.
3: ரமேஷ், வயிறு கலக்குற மாதிரி இருக்கு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணினா டாய்லெட் போயிட்டு வந்துருவேன்.
2: அட வாப்பா, கடத்தருவுல போய் டீயை குடிச்சிட்டு கடற்கரை பக்கமா ஒதுங்கலாம்.
3: தப்பு ரமேஷ், நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. 1 கிராம் மனித கழிவுல 1 கோடிக்கு மேல பாக்டீரியாக்களும் வைரஸும் இருக்கு. இதெல்லாம் சுற்றுச்சூழல கலக்கிறதுனால தான் நமக்கெல்லாம் அடிக்கடி நோய்கள் வருது. குழந்தைகளோட வளர்ச்சியும் இதனால பாதிக்கப்படுது. போன மாசம் கூட கடற்கரை பக்கமா விளையாட போன பையனுக்கு 1 வாரம் காய்ச்சல் வந்துச்சுல, அதுக்கு இதுவும் ஒரு காரணம் தான்.
2: ஏ சாரிப்பா, இனிமே

கடற்கரைகள் நம் கழிப்பறைகள் அல்ல. கடற்கரைகளில் மலம் கழிப்பதை தவிர்ப்போம், கடல் வளத்தை காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை FM 90.4.

அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு சிறப்பான நல்ல நாள் எல்லாருக்கும் வந்து தொடங்கியிருக்கு. இந்த நாள் எல்லாருக்கும் ஒரு இனிய நாளாக அமையட்டும் அப்படிங்கிறத சொல்லிட்டு அப்படியே நம்ம நிகழ்ச்சியை வந்து தொடங்கிடலாம். இன்றைக்கி கடலுக்கு வந்து போயிட்டு வந்திருக்கு. இன்றைக்கி என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை அப்படின்னா நிறைய இடங்கள் வந்து கடலுக்கு வந்து போயிருக்க மாட்டாங்க. அப்படி கடலுக்கு போயிட்டு வந்திருக்க நாட்டுப்படகோ விசைப்படகோ மீனவர்கள் எங்கே இருந்தாலும் சரி, எந்த பகுதியில் போயிட்டு இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இந்த நாள் ஒரு இனிய நாளாக அமையட்டும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அப்படியே நம்ம நிகழ்ச்சியை வந்து தொடங்கிடலாம். இப்போ நீங்கள் கேட்டுக்கிறது நம்ம பாம்பன் நேசக்காரங்களாக இருக்கட்டளைன்னு கடலோ சேஃபம் 90.4 வெளுப்பாடு நிகழ்ச்சி நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசி வந்திருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ நிகழ்ச்சியோட முதல் பதிவாக வானிலை நிலவரம் எப்படி இருக்குது அப்படிங்கிற தகவலை தெரிஞ்சுக்கலாம். தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலேருந்து காற்று வீசிட்டு இருக்கு. குறைந்தபட்சமாக மணிக்கு 9 கிலோமீட்டர் முதல் அதிகபட்சமாக மணிக்கு 13 கிலோமீட்டர் வரை காற்று வந்து வீசக்கூடும் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. மழைக்கான வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டால் மழைக்கான வாய்ப்பு பெரிய அளவில் இன்னும் கிடையாது. வெப்பநிலை அதிகபட்சமாக 31 டிகிரி செல்சியஸ். இந்த காற்றோட அந்த வேகம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது, பார்ப்போம். அது வந்து மொத்தமாக வந்து குறைஞ்சா தான் நம்ம மீனவர்களுக்கு நல்ல ஒரு பாடு வரும் அப்படிங்கிறது தெரிவிச்சிருந்தாங்க. அதனால் சீக்கிரம் இந்த காற்றோட வேகம்லாம் கொஞ்சம் குறைஞ்சி காற்று திசை மாறினதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு மீன்பாடு வந்து கிடைக்கட்டும், கிடைக்கும் முறை காத்திருப்போம் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இப்போ ஒரு பாடல் வந்துட்டு இருக்குது. தொடர்ந்து நினச்சிருங்க, இது நம்ம கடலோ சேஃபம் 90.4.

0: நமது தீவில் புதிதாக உதயமாகி உள்ளது பாம்பன் பேக்ஸ். கூடவே அசத்தலா லான்ச் ஆகி இருக்குது PFC, அதாங்க பாம்பன் ஃப்ரைட் சிக்கன். பீட்சா, பர்கர், ஃப்ரைட் சிக்கன், ஃப்ரெஷ் ஜூஸ், மில்க் ஷேக், ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ், எக்கச்சக்க ஐட்டம்ஸ் இருக்கு. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு டேஸ்டியான ஸ்வீட்ஸ் அண்ட் கேக்ஸ் வாங்க ஃபர்ஸ்ட் சாய்ஸ் பாம்பன் பேக்ஸ், வாரச்சந்தை சர்வீஸ் ரோட் அருகில் பாம்பன். தொடர்புக்கு 9752677773.
1: என்னதான் ஓடி ஓடி உழைச்சாலும் காசு கையில நிக்க மாட்டுக்கு. என் குடும்பத்தோட எதிர்காலத்தை நினைச்சாலே நெஞ்செல்லாம் படபடன்னு வருது.
0: என்ன பயப்படணும், அதான் இந்திய அஞ்சல் துறையோட கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு திட்டத்துல நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் சேர்த்து குறைஞ்சபட்சமா 10,000 ரூபாயில இருந்து அதிகபட்சமா 10,00,000 ரூபாய் வரைக்கும் பாலிசி எடுக்கலாமே. பாலிசி தொடங்கின நாள்ல இருந்தே லைஃப் இன்சூரன்ஸ் கவர் ஆகிரும். பிரீமியம் செலுத்துற காலத்தை நாமளே நிர்ணயிச்சுக்கலாம். நீங்க கட்டுற பிரீமியம் தொகைக்கு GST கிடையாது, வருமான வரி விலக்கும் இருக்கு. அதோட சேர்த்து குறைஞ்ச பிரீமியத்தோட அதிக போனஸும் கூட கிடைக்கும். பிரீமியம் செலுத்தி முடிஞ்சோன்ன நாம நிர்ணயிச்ச தொகைய போனஸோட திரும்ப வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாம செல்வ மகள் சேமிப்பு திட்டத்துக்கான கணக்கு தொடங்குறது, தங்க மகனுக்கு PPF கணக்கு தொடங்குறதுன்னு அஞ்சலகத்துல நம்ம குடும்பத்தோட சேமிப்பு அதிகப்படுத்தி எதிர்காலத்தை பாதுகாப்பா வச்சுக்கலாம்.
2: தற்போது ராமநாதபுர கோட்டத்தில் உள்ள அனைத்து அஞ்சலகங்களிலும் அஞ்சல் ஆயுள் காப்பீட்டிற்கான சிறப்பு முகாம் நடைபெற்று வருகிறது. அனைவரும் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். ஆனந்தமாக வாழ இன்றே சேருங்கள் அஞ்சல் ஆயுள் காப்பீட்டு திட்டத்தில். இந்த ஜூன் மாதத்தை கொண்டாடுங்க ஆனமலை டொயோட்டாவின் ஜிலு ஜிலு ஆஃபர்ஸோட. குறைந்த வட்டி விகிதம், எந்த மாடல் காரையும் டொயோட்டா காருடன் எக்ஸ்சேஞ்ச் செய்யும் வசதி. இது மட்டுமா, உடனடி டெலிவரி, ஹை எக்ஸ்சேஞ்ச் போனஸ், ஃப்ரீ வேல்யூவேஷன், ஆன் ரோட் ஃபண்டிங்னு நிறைய எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் இருக்கு. ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு அர்பன் க்ரூசர் ஹை ரைடர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ரோமியான். மேலும் விவரங்களுக்கு ஆனமலை டொயோட்டாவை அணுகவும். ஆனமலை டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8017990000.
1: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
3: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க 3 பேரும் 3 ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
1: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ்.
4: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
5: மற்றும் தெங்காசி
6: மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

நேரம் சரியாக 7:21 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடலோச எஃப்எம் 90.4 விழுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ நம்ம கரண்ட்டை பற்றின ஒரு விஷயத்தை வந்து இப்போ கரண்ட்டாக வந்து போயிட்டுருக்கு, அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். என்ன அப்படின்னா, மின்சாரம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு பேசுபொருளாக வந்து ஆச்சு. இந்த ஒரு ஆட்சி மாற்றத்துக்கப்புறம் வந்து இந்த மின்சாரத்தோட விலை வந்து ஏற்றப்படுமா, மின்சாரம்க்கான அந்த அவன் வந்து இலவச மின்சாரம் அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கும் அப்படின்ற பல விஷயங்கள் வந்து போயிட்டு இருந்துச்சு. அதனால நம்ம வந்து அடிக்கடி வந்து கேள்விப்பட்டுகிட்டே இருப்போம். இப்போ எனக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி, சில மாதங்களுக்கு முன்னாடி தான் ஒரு சந்தேகம் இருந்து அதுவாக வந்து கிளியர் ஆச்சு. என்ன அப்படின்னா, நம்ம வந்து மாதம் மாதம் வந்து பில் கட்டுவோம்ல, எல்லாத்துக்கும் மாதம் மாதம் வந்து பில் கட்டுவோம். இப்போ டிவிக்கு வந்து கட்டுவோம், ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் நானும் வந்து கரண்ட்டுக்கு வந்து கட்டிட்டுருக்கேன் மாதம் மாதம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். நானே நினச்சிட்டு இருந்திருக்கேன். அப்போ தான் எங்கள் அப்பா வந்து சொல்கிறாங்க, நீ இங்கே மாதம் மாதம் கட்டுற, 2 ஒரு தடவை கரண்ட்டு பில் கட்டுற அப்படின்னு சொல்லிட்டு. 2 ஒரு தடவை தான் கரண்ட்டு பில் கட்டுற அப்படிங்கிறது இப்போ ஒரு போன மாதம் தான் எனக்கே வந்து தெரிய ஆரம்பிச்சு. அது எதுக்காக 2 ஒரு தடவை தான் வந்து கட்டுற மாதிரி வந்து இருக்குது ஒரு சூழல் அப்படின்னா, ஆட்கள் கிடையாது. அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். ரொம்ப ஆட்கள் வந்து பற்றாக்குறை இருந்ததுனால, நம்ம மின்வாரியத்துறையில் வந்து இருந்ததுனால 2 ஒரு தடவை தான் நம்மளோட மின்சார கணக்குகளில் வந்து எடுக்கப்பட்டு, அப்படி தான் நான் வந்து கட்டிட்டு இருந்தேன். கரெக்டாக ஒரு ஜனவரி மாதம் கட்டினா திரும்ப மார்ச் தான் பில் வரும். அப்புறம் மார்ச்சில் கட்டினோன்னா மேலே தான் பில் வரும். இப்படி இருந்த ஒரு சூழ்நிலையில் இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, ஆட்களை புதுசாக வந்து ஆட்களை வந்து எடுக்க போகிறாங்க. இந்த வருஷம் மட்டும் ஒரு 20,000 பேரை மின்துறையில் வந்து வேலைக்கு வந்து அமர்த்த போகிறாங்களாம். அப்படி அமர்த்தினாங்கன்னா மாதம் மாதம் இனிமேல் வந்து மின்சாரம், அதாவது கரண்ட் பில்லை வந்து மாதம் மாதம் இனிமேல் வந்து ஃபுல்லாக வந்து எடுக்கிறதுக்காக, ரீடிங் எடுக்கிறதுக்கான ஒரு பணி வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இனிமேல் அவங்களோட நம்மளோட பில் மேபி இன்னும் சில நாட்களில் இதெல்லாம் வந்து முடிஞ்சதுக்கப்புறம், ஆட்கள்லாம் நியமிக்கப்பட்டதுக்கப்புறம் நம்ம மாதம் மாதம் கரண்ட் பில் கட்டுற மாதிரி வந்திருக்கும். யார் யாருக்கு 2 ஒரு தான் கரண்ட் பில் கட்டுறோம் அப்படிங்கிறதே தெரியும். முதலாக சொல்லுங்க, எனக்கே வந்து இப்போ தான் தெரிஞ்சிருக்கு. நிறைய பேருக்கு தெரிஞ்சுமானே தெரியலை. இனிமேல் நம்ம மாதம் மாதம் வந்து கரண்ட் பில் கட்டுற மாதிரி வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க புது ஆட்கள் வந்து வேலைக்கு அமர்த்தப்பட்டால் கரண்ட் பில்லோட ரேட்டும் வந்து உயர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது ஒரு சில ரூபாய்க்களோ பைசாக்களோ ஏதோ ஒன்று உயரும் நிச்சயமாக, ஆனால் அதுவும் உயர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம பயன்படுத்துகிறோட கரண்ட்டோட அளவு அப்படின்னு பார்க்கும்போது 2026 20,321 மெகாவாட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு யூனிட்டுங்கிறதே வந்து ரொம்ப சின்னது, மெகாவாட்டுங்கிறது தான் ரொம்ப ரொம்ப பெருசு. அவ்வளோ மெகாவாட்டுகளை நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதனால் நிறைய கரண்ட்டு தேவைப்படுது, அதுக்கு நிறைய ஆட்கள் வேலைக்கு வந்து தேவைப்படுறதுனால கரண்ட்டு பில் கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ அடுத்து பாடல் வந்துகிட்டே இருக்குது, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடலோச எஃப்எம் 90.4.

0: என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு
1: தம்பி. கொஞ்ச நாள்ல அண்ணனோட ரேஞ்சே மாற போகுது.
0: ஏன், வேலையில ப்ரமோஷன் எதுவும் கிடைச்சிருச்சா?
1: இல்ல இல்ல, புதுசா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப் பார்த்தேன். அதுல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி ட்ரேட் பண்ணா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்.
0: என்னடா புதுசா ஏதோ சொல்ற, இதெல்லாம் சேஃபா இருக்குமா?
1: அதெல்லாம் சேஃபா தான் இருக்கும். உன்னோட ஃபேவரட் நடிகர் கூட இத பத்தி வீடியோ போட்டிருக்காரு. நானே அந்த தைரியத்துல தான் இதுல இன்வெஸ்ட் பண்றேன்.
0: அந்த வீடியோல அவர் பேசினார் சரி, உண்மையிலேயே அவர் தான் பேசினாரா?
1: புரியலையே, என்ன சொல்ற?
0: அந்த வீடியோவை ஏஐ யூஸ் பண்ணி உருவாக்கி இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஆளுக்கு சொன்னாதான் நம்பி காசு போடுவாங்கன்னு இப்படி பண்றாங்க. இதெல்லாம் ஒரு ட்ரிக்.
1: அப்ப அவங்க ஏமாத்திடுவாங்க சொல்றியா?
0: நீ ஏமாந்துறாதேன்னு சொல்றேன். ஏதாவது புதுசா பண்ண போறேன்னா நீயே யோசிச்சு பண்ண. இல்ல, இதை ஏற்கனவே பண்ணவங்க கிட்ட கேட்டு விசாரிச்சு பண்ணு. அதை விட்டுட்டு யாரோ ஹீரோ சொன்னாங்க, பெரிய ஆளுக்க சொன்னாங்கன்னு நீயா போய் பெரிய வலையில சிக்கிக்காத.
2: ஏஐ உலகில் இணையத்தில் காணும் அனைத்தும் உண்மையல்ல என்பதை புரிந்து கொள்வோம், விழிப்புடன் செயல்படுவோம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை FM 90.4.

நேரம் சரியாக 7:31 ஆகிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடலோ சேஃபம் 90.4 விழுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததாக நம்மளோட ஊருக்குள்ளே நிறைய ஒரு இயற்கை சூழ்ந்த விஷயங்கள் வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். நம்ம தீவு அப்படிங்கிறது வந்து நிறைய மரங்களால் நிறைஞ்சது, உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு ஊர். அதனால தான் எப்போவுமே நம்மளுக்கு வந்து காத்தடிச்சிட்ருக்கு. இவ்வளோ வெயில் காலத்துலேயும் எல்லோரும் வந்து வெயிலில் வந்து வறண்டு காஞ்சு போயிட்டுருக்க சமயத்தில் நமக்கு காத்தடிச்சு நம்ம தொழிலுக்கு போக முடியாத அளவுக்கு பிரச்சனையை வந்து கொடுத்துட்ருக்கு. இங்கே இருக்கக்கூடிய மரங்களும் கடல் காற்றும் எப்போவுமே இருக்கக்கூடிய அந்த பசுமை. ஆனால் நம்மளோட ராமநாதபுரத்தை தாண்டி நீங்கள் வந்து போயிட்டீங்க, நம்ம ராமநாதபுரத்துக்குள்ளே நம்ம தீவை தாண்டி நீங்கள் வெளியே போயிட்டீங்க அப்படின்னா இன்னுமே தமிழ்நாடு வந்து நினச்சிட்ருக்கு ரொம்ப வறண்ட ஒரு பூமியாக வந்து இருக்கிறது ராமநாதபுரம். இருக்கிறதே தமிழ்நாட்டிலே வறண்ட மாவட்டம் எது அப்படின்னு கேட்டால் ராமநாதபுரம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இங்கே நம்ம ராமநாதபுரத்துக்குள்ளே தான் நிறைய இடங்கள் நல்லா பசுமையான இடங்களும் இருக்குது. ஆனால் மொத்தமாக வந்து பார்க்கும்போது நிறைய இடங்களில் இந்த நீர் பற்றாக்குறையாக இருக்கணும் சரி, இயற்கை வளத்தோட பற்றாக்குறை அப்படிங்கிறது இருக்கு, உண்மையிலே வந்து இருக்குது. அதை வந்து குறைக்கிறதுக்காக நிறைய முயற்சிகளை அப்பப்போ அரசு வந்து பண்ணுவாங்க. அதில் ரொம்ப முக்கியமான முயற்சி தான் நம்மளோட ராமநாதபுரம் மாவட்டத்தில் 1,000,000 மரக்கன்றுகளை நாடும் ஒரு திட்டம். இப்படி ஒரு சிறப்பான திட்டத்தை வந்து தொடங்கி வச்சுருக்காங்க நம்மளோட கலெக்டர் சிவகுரு பிரபாகரன் அவங்க வந்து தொடங்கி வச்சுருக்காங்க. இதன்படி பசுமன் கிராமத்தில் மரக்கன்றுகள் நடுறதுக்கான அந்த ஒரு வேலையை வந்து நேற்று வந்து தொடங்கியிருக்காங்க. அதாவது அந்த கிராமத்துலேருந்து முதல்ல அந்த மரக்கன்றுகளை வந்து நட்டு ஆரம்பிக்கிருக்காங்க. 1,000,000 மரக்கன்றுகளை இன்னும் கொஞ்சம் நாட்களுக்குள்ளே நடுவாங்க. நிறைய மரங்கள் வந்து இருக்கும், நல்லா காடுகள் மாதிரி வளர்கிறதுக்காக நிறைய மரங்களை வந்து வச்சுருக்காங்க. நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதிகளில் இந்த மாதிரியான மரக்கன்றுகளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது அரசு வந்து வச்சுருக்குது, அது நல்லா வளர்ந்து நம்மளுக்கு வந்து ஒரு இயற்கை சூழலை வந்து தரணும்னு சொல்லி வச்சுருக்காங்க, அதை பாதுகாப்போம். என்னென்ன மாதிரியான மரங்கள்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு வந்து பார்க்கும்போது பாரிஜாதம், மந்தாரி, நறுவிழி புன்னை, பூவரசு, அரளி, சருக்கொன்றை, புதிரை ஜீவா, குடை அரளி, ஆப்பிரிக்கன் துலிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 11 வகையான மரங்களை வந்து வச்சுருக்காங்க. எல்லா மரங்களும் நல்லபடியாக வந்து வளரட்டும். இப்போ அடுத்து பாடல் வந்துகிட்டே இருக்குது, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடலோ சேஃபம் 90.4.

0: நம்ம தங்கச்சி மடத்துல இனி ஃபங்க்ஷன், பார்ட்டி, செலிப்ரேஷன் எல்லாத்தையும் ரொம்ப ஸ்வீட்டா மாத்த வந்தாச்சு பெஸ்ட் மம்மி. நியூ லான்ச் ஆஃப் பனை சாய், 600 ரூபாய்க்கு மேல ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸ் வாங்கினா 200 கிராம் பனை அல்வா ஃப்ரீ. 3 பீசஸ் ஃப்ரெஷ் கிரீம் கேக் வாங்கினா 1 பீஸ் ஃப்ரீ. 1 லார்ஜ் பீஸா வாங்கினா 1 பர்கர் ஃப்ரீ. 2 ஸ்பெஷல் காம்போ ஆஃபர்ஸா, எக் பஃப் பிளஸ் பனைச்சாய் 50 ரூபாய், சிக்கன் பாப்கார்ன் பிரெஞ்ச் ஃப்ரைஸ் பிளஸ் பனைச்சாய் 199 ரூபாய். குவாலிட்டியில பெஸ்ட், டேஸ்டில யம்மி, ஆல்வேஸ் பெஸ்ட் மம்மி. பெஸ்ட் மம்மி, யாகப்பா பள்ளி அருகில் தங்கச்சி மேடம்.
1: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
2: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க 3 பேரும் 3 ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
1: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ்.
3: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
5: அனைவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு, வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை FM 90.4.

நேரம் சரியாக 7:43 நிமிடங்கள் ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடலூர் எஃப்எம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல வார்த்தை சொல்லியிருக்காங்க நம்ம அரசு சார்பாக, மத்திய அரசு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த வடிக கேஸ் சிலிண்டர்கள் அப்படிங்கிறதுக்கான அந்த கட்டுப்பாடு சரியாயிடுச்சு. அது இனிமேல் இது வந்து கட்டுப்பாடுகளும் இருக்காது, நீக்கம் பண்ணியாச்சு. இனிமேல் வந்து வணிக கேஸ் சிலிண்டர்கள் எந்த ஒரு இடர்பாடும் இல்லாமல் தடையும் இல்லாமல் நல்லா விநியோகம் வந்து செய்யப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரி, அதையும் கிடச்சிடுச்சுல, அப்புறம் என்ன ரேட்னா குறைப்பாங்களா அப்படின்னு கேட்டால், நம்ம வந்து சர்வதேச அளவில் வந்து ஒரு பேரலுக்கு 6,900 அளவுக்கு வந்து நம்ம கச்சா எண்ணெய் வந்து வாங்கிட்டுருக்காங்க. கச்சா எண்ணெய்களை வந்து அவ்வளோ வந்து வாங்கிட்டுருக்கோம். இது வந்து இப்போ வந்து குறைஞ்சிருக்குன்னா 6,000 ரூபாயை வந்து குறைஞ்சிருக்கு. குறைஞ்சிருக்குல, அப்புறம் என்ன, அந்த பெட்ரோல் டீசல் அதுக்கான விலைனா வந்து குறையுமா அப்படின்னு கேட்டால், இல்லை இப்போதைக்கும் குறையிறதுக்கான ஒரு வாய்ப்பு இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த கேஸும் வந்து இருக்கு, கையிருப்பு வந்து இருக்குது, ஆனால் இப்போதைக்கும் வந்து குறைக்கப்படுறதுக்கான எந்த ஒரு பேச்சும் இல்லை. இது இன்னும் மேலும் வந்து குறையுது, தொடர்ந்து ஒரு குறைஞ்சிக்கிட்டே வந்து இருக்குது. ஒருலாம் ஒரு சரியான நிலையில் வந்து போய்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா, மீண்டும் சில நாட்களுக்கு அப்புறம் பெட்ரோலை டீசல் வந்து குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த வணிக கேஸ் சிலிண்டர்களும் வந்து குறையிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போதைக்கும் இந்த குறைஞ்சிருக்க மாற்றம் அப்படிங்கிறது ஒரு கையிருப்பை வந்து உறுதிப்படுத்தும் அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ வந்து விலை மாற்றம்னா இல்லை, அதே விலையோட பெட்ரோல் டீசல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது, பெட்ரோல் லிட்டருக்கு 109.50 ரூபாய் இருக்கும், டீசல் லிட்டருக்கு 101.50 ரூபாய் இருக்கும் விற்பனை செய்யப்படுது. தங்கத்தோட ரேட் அப்படின்னு வந்து பார்த்தா, தங்கம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அப்பப்போ அந்த விலைகள் வந்து குறையுது, நல்லா விலை குறைஞ்சிருக்கு. இன்றைக்குமே 18 கேரட் 1 கிராம் தங்கம் 10,751 ரூபாய்க்கும், 22 கேரட் 1 கிராம் தங்கம் 13,140 ரூபாய்க்கும், 24 கேரட் 1 கிராம் தங்கம் 13,797 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுது. 8 கிராம் 1 பவுன் தங்கத்தின் நிலை 22 கேரட் 105,120 ரூபாய்க்கு வந்து குறைஞ்சிருக்கு. 100,000 கிட்டத்தட்ட அந்த 120-130 கிட்டனா இருந்து அப்படியே படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருக்கு. பார்ப்போம் இன்னும் குறையுதா இல்லை அப்படியே வந்து திரும்ப கூடுதா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எடுத்து பாடல் வந்துட்டு இருக்குது. தொடர்ந்து நினைஞ்சிருங்க, இது நம்ம கடலோசேஃபம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 8 மணி.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணிய கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் சுங்கத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். விளையாட்டு வீரர்களிடையே ஊக்கமருந்து பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் நேர்மையான ஆட்சி நடைபெற வேண்டும் என்பதில் முதலமைச்சர் உறுதியுடன் உள்ளதாக மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவில்களில் வழங்கப்படும் அன்னதானத்தின் தரத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 5 விக்கெட் வித்தியாசத்தில் பங்களாதேஷை வென்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் சுங்கத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் புனரமைக்கப்பட்ட

0: பாரம்பரிய கலங்கரை விளக்கத்தை திறந்து வைத்து அவர் பேசினார். கப்பல் போக்குவரத்துக்கு கலங்கரை விளக்கங்கள் வழிகாட்டியாக திகழ்வதாக அவர் குறிப்பிட்டார். நேர்மையான வர்த்தக நடைமுறைகளுக்கு உதவிடும் வகையில் சட்டவிரோத கடத்தலை தடுப்பது உள்ளிட்ட பணிகளில் சுங்கத்துறையினரின் சேவைகள் பாராட்டுதலுக்குரியது என்றும் அவர் கூறினார். துறைமுகங்கள், விமான நிலையங்கள், சரக்கு போக்குவரத்து கட்டமைப்புகள் முன்னெப்போதும் இல்லாத அளவில் விரிவடைந்து வருவதாக அவர் தெரிவித்தார். வர்த்தக நடைமுறைகள் மீது நம்பிக்கையை உருவாக்கும் வகையில் தெளிவான கண்காணிப்பு நடவடிக்கைகளை உறுதி செய்வதில் மத்திய மறைமுக வரிகள் மற்றும் சுங்க வாரியத்தின் செயல்பாடுகள் இன்றியமையாதது என்று திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். விளையாட்டு வீரர்களிடையே ஊக்கமருந்து பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற ஊக்கமருந்து பயன்பாடு தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், ஊக்கமருந்து பயன்பாட்டிலிருந்து விளையாட்டு வீரர்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளுக்கு கூடுதல் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். தேசிய அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் கேலோ விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்கும் விளையாட்டு வீரர்கள் ஊக்கமருந்து குறித்த விழிப்புணர்வு முகாம்களில் பங்கேற்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். இந்த கூட்டத்தில் தேசிய ஊக்கமருந்து பரிசோதனை ஆய்வகத்தின் செயல்பாடுகள், எதிர்கால திட்டங்கள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டது. சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. போதைப் பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கும் சட்டவிரோத போதைப் பொருள் கடத்தலை தடுத்து நிறுத்துவதற்கும் ஆண்டுதோறும் ஜூன் 26 இந்த தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதனையொட்டி சென்னை காமராஜர் சாலையில் நடைபெற்ற மாரத்தான் ஓட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் இன்று காலை தொடங்கி வைத்தார். முன்னதாக போதைப் பொருள் ஒழிப்பு குறித்த உறுதிமொழியையும் முதலமைச்சர் செய்து வைத்தார். தமிழகத்தில் நேர்மையான ஆட்சி நடைபெற வேண்டும் என்பதில் முதலமைச்சர் உறுதியுடன் உள்ளதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அனைவரின் கருத்துக்களையும் அறிந்து கொண்டு மக்களுக்கான நலத்திட்டங்களை அரசு செயல்படுத்தும் என்று கூறினார். மாநிலத்தின் நிதி நிலைமைக்கு ஏற்ப தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தும் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்று அவர் தெரிவித்தார். பள்ளி மாணவர்களுக்கான சாதி சான்று பெறுவதில் உள்ள சிரமங்களை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். குறுவை சாகுபடி பணிகளை சீராக மேற்கொள்ள உதவிடும் வகையில் டெல்டா பாசனத்திற்கான நடவடிக்கைகள் விரைந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்தார். இயற்கை சீற்றங்களால் ஏற்படும் இழப்புகளிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளும் வகையில் விவசாயிகள் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தில் இணையுமாறு மாநில வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இந்த பயிர் காப்பீட்டுத் திட்டத்தில் ஜூலை 31 இணைத்துக் கொள்ளுமாறு விவசாயிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எல்நினோ காரணமாக தென்மேற்கு பருவமழை இயல்பை விட குறையக்கூடும் என்பதால் குறுவை மற்றும் மானாவாரி பயிர்கள் பாதிக்கப்படுவதை கருத்தில் கொண்டு 14 வேளாண் பயிர்களும் 12 தோட்டக்கலை பயிர்களும் பிரதமரின் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பொதுச்சேவை மையங்கள், தொடக்க வேளாண் கடன் கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் மூலம் காப்பீட்டுத் திட்டத்தில் இணையலாம் என மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பிரதமரின் வேலை வாய்ப்பு திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: கோவில்களில் வழங்கப்படும் அன்னதான உணவின் தரத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் பரிமாறப்பட்ட அன்னதானத்தில் புழுக்கள் இருந்ததாக ஊடகங்களில் வெளியான செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். கோவில் வருவாயை அதிகரிக்கும் நடவடிக்கைகளில் அக்கறை செலுத்தி வரும் மாநில அரசு பக்தர்களுக்கான வசதிகள் குறித்தும் கவனம் செலுத்த வேண்டும் என்று திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் அடுத்த 2 பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் கடுமையாக இருந்த நிலையில் நேற்று மாலை பரவலாக பெய்த மழை காரணமாக குளிர்ச்சியான சூழல் நிலவியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இருவரிச் செய்திகள். பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த பயணிகளுக்கான சுற்றுலா விசா வழங்கும் நடைமுறை இம்மாதம் 28 தேதி முதல் மீண்டும் தொடங்க உள்ளதாக இந்தியா தெரிவித்துள்ளது. ராஸ் லஃபான் சம்பவத்தில் உயிரிழந்த 12 இந்தியர்களில் 4 பேரின் உடல்கள் இந்தியாவிற்கு கொண்டுவரப்படுவதாக தோஹாவில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் ஈரான் அரசால் அறிவிக்கப்பட்டுள்ள அதிகாரப்பூர்வ வழித்தடத்தை மட்டுமே கப்பல் போக்குவரத்திற்கு பயன்படுத்த வேண்டும் என்று அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அயோத்தி ஸ்ரீராமர் கோயில் நன்கொடை தொடர்பான விவகாரத்தில் முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உத்தரப்பிரதேச மாநில அரசு தெரிவித்துள்ளது. தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் கோடைகால பயிற்சி முகாம் புதுதில்லியில் நேற்று நிறைவடைந்தது. புதிய மற்றும் தட்கல் முறையில் வழங்கப்படும் பாஸ்போர்ட்டுகளுக்கான உயர்த்தப்பட்டுள்ள கட்டணம் ஜூலை 1 தேதி முதல் அமலுக்கு வருகிறது. மக்களின் அடிப்படை பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காணப்பட வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு மாநில அமைச்சர் கீர்த்தனா அறிவுறுத்தியுள்ளார். தொழில்நுட்ப ஜவுளி குறித்த ஆய்வுக் கூட்டம் மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தலைமையில் கோவையில் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற வருவாய் தீர்ப்பாய கூட்டத்தில் ஆட்சியர் திருமதி ஸ்னேகா பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். 19,491 காப்புரிமைகள் பதிவு செய்யப்பட்டு நாட்டிலேயே தமிழகம் முன்னோடி மாநிலமாக திகழ்வதாக தொழில் முனைவோர் மேம்பாட்டு நிறுவனம் தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 5 விக்கெட் வித்தியாசத்தில் பங்களாதேஷை வென்றது. மான்செஸ்டரில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த பங்களாதேஷ் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 136 ரன் எடுத்தது. இதனையடுத்து 137 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய இந்தியா 16.5 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 139 ரன் எடுத்தது. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கிடையான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பெல்ஃபாஸ்டில் இப்போட்டி இந்திய நேரப்படி மாலை 6 தொடங்குகிறது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கல பதக்கம் வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 50 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் இந்தியாவின் ஐஸ்வர்யா ரவிச்சந்திரா பலோகசூர் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆடவர் 50 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் இந்தியாவின் ராஜ்சந்திரா வெண்கலப் பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா 7 தங்கம் 8 வெள்ளி 10 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் முதலிடம் பெற்றது. ஆசிய கோப்பை பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்திய ஏ அணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கோவாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் லீக் சுற்றில் 3 இடத்தை பிடித்ததன் மூலம் இந்திய ஏ ஆடவர் அணி அரையிறுதிக்கு முன்னேறியது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா, தேவிகா சிகாக் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா 26-24, 25-15, 30-28 என்ற புள்ளி கணக்கில் ஆஸ்திரேலியாவை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் சுங்கத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். விளையாட்டு வீரர்களிடையே ஊக்கமருந்து பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் நேர்மையான ஆட்சி நடைபெற வேண்டும் என்பதில் முதலமைச்சர் உறுதியுடன் உள்ளதாக மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவில்களில் வழங்கப்படும் அன்னதானத்தின் தரத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 5 விக்கெட் வித்தியாசத்தில் பங்களாதேஷை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: தங்கச்சி மடத்துல இனி ஃபங்க்ஷன், பார்ட்டி, செலிப்ரேஷன் எல்லாத்தையும் ரொம்ப ஸ்வீட்டா மாத்த வந்தாச்சு பெஸ்ட் மம்மி. நியூ லான்ச் ஆஃப் பனை சாய், 600 ரூபாய்க்கு மேல ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸ் வாங்கினா 200 கிராம் பனை அல்வா ஃப்ரீ. 3 பீசஸ் ஃப்ரெஷ் கிரீம் கேக் வாங்கினா 1 பீஸ் ஃப்ரீ. 1 லார்ஜ் பீஸா வாங்கினா 1 பர்கர் ஃப்ரீ. 2 ஸ்பெஷல் காம்போ ஆஃபர்ஸா, எக் பஃப் பிளஸ் பனை சாய் 50 ரூபாய், சிக்கன் பாப்கார்ன் பிரெஞ்ச் ஃப்ரைஸ் பிளஸ் பனை சாய் 199 ரூபாய். குவாலிட்டியில பெஸ்ட், டேஸ்டில யம்மி. ஆல்வேஸ் பெஸ்ட் மம்மி. பெஸ்ட் மம்மி, யாகப்பா பள்ளி அருகில் தங்கச்சி மேடம்.
1: என்னதான் ஓடி ஓடி உழைச்சாலும் கா காசு கையில நிக்க மாட்டுக்கு. என் குடும்பத்தோட எதிர்காலத்தை நினைச்சாலே நெஞ்செல்லாம் படபடன்னு வருது.
2: என்ன பயப்படணும், அதான் இந்திய அஞ்சல் துறையோட கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு திட்டத்துல நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் சேர்த்து குறைஞ்சபட்சமா 10,000 ரூபாயில இருந்து அதிகபட்சமா 10,00,000 ரூபாய் வரைக்கும் பாலிசி எடுக்கலாமே. பாலிசி தொடங்கின நாள்ல இருந்தே லைஃப் இன்சூரன்ஸ் கவர் ஆகிரும். பிரீமியம் செலுத்துற காலத்தை நாமளே நிர்ணயிச்சுக்கலாம். நீங்க கட்டுற பிரீமியம் தொகைக்கு GST கிடையாது, வருமான வரி விலக்கும் இருக்கு. அதோட சேர்த்து குறைஞ்ச பிரீமியத்தோட அதிக போனஸும் கூட கிடைக்கும். பிரீமியம் செலுத்தி முடிஞ்சோன்ன நாம நிர்ணயிச்ச தொகைய போனஸோட திரும்ப வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாம செல்வ மகள் சேமிப்பு திட்டத்துக்கான கணக்கு தொடங்குறது, தங்க மகனுக்கு PPF கணக்கு தொடங்குறதுன்னு அஞ்சலகத்துல நம்ம குடும்பத்தோட சேமிப்பு அதிகப்படுத்தி எதிர்காலத்தை பாதுகாப்பா வச்சுக்கலாம்.
0: தற்போது ராமநாதபுர கோட்டத்தில் உள்ள அனைத்து அஞ்சலகங்களிலும் அஞ்சல் ஆயுள் காப்பீட்டிற்கான சிறப்பு முகாம் நடைபெற்று வருகிறது. அனைவரும் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். ஆனந்தமாக வாழ இன்றே சேருங்கள் அஞ்சல் ஆயுள் காப்பீட்டு திட்டத்தில்.
3: டைல்ஸ் வாங்க எங்க போனாலும் ஸ்டாக் அவைலபிலிட்டி இல்ல, பிரைஸும் நார்மல் விட ரொம்ப அதிகமா இருக்கு.
4: அட, நம்ம அனுஜ் டைல்ஸ் மால்ல ட்ரை பண்ணு. அனுஜ்ல எப்போதும் ஸ்டாக் அவைலபிளா இருக்கும். இந்த கரண்ட் சிச்சுவேஷன்லயும் 30% ஆஃபர் தராங்க. சோ அஃபோர்டபிள் பிரைஸ்ல டைல்ஸ் பர்சேஸ் பண்ணலாம்.
5: அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாட் மற்றும் தென்காசி.
0: இந்த ஜூன் மாதத்தை கொண்டாடுங்க ஆனமலைஸ் டொயோட்டாவின் ஜிலு ஜிலு ஆஃபர்ஸோட. குறைந்த வட்டி விகிதம், எந்த மாடல் காரையும் டொயோட்டா காருடன் எக்ஸ்சேஞ்ச் செய்யும் வசதி. இது மட்டுமா, உடனடி டெலிவரி, ஹை எக்ஸ்சேஞ்ச் போனஸ், ஃப்ரீ வேலுவேஷன், ஆன் ரோட் ஃபண்டிங், நிறைய எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் இருக்கு. ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு அர்பன் க்ரூசர் ஹை ரைடர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ரூமியான். மேலும் விவரங்களுக்கு ஆனமலைஸ் டொயோட்டாவை அணுகவும். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8 0 1 2 7 99 000.
1: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
6: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க 3 பேரும் 3 ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
1: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ்.
7: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
8: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
0: அனைவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு, வெளுப்புப்பாடு. நம்ம கடல் ஓசை FM 90.4.

நேரம் சரியாக 8:20 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடலோ சேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததா இன்னைக்கு என்ன தினம் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது, இன்னைக்கு எல்லாரும் கவனம் செலுத்தக்கூடிய இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயங்களுக்காக மட்டும்தான் வந்து ஒரு தினமே வந்து தனியாக வந்து அனுசரிப்பாங்க. அப்படி இன்றைக்கி என்ன அனுசரிக்கிறாங்கன்னா, போதைப் பொருட்கள் ஒழிப்பு தினம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த போதைப் பொருட்களால் நம்மளுக்கு உடல் அளவில் மனதளவில் எவ்வளோ பாதிப்பு வந்து ஏற்படும் அப்படிங்கிறதும் தெரியும். இப்போ ஒரு ஒரு என்னதான் ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாருக்குமே வந்து கோபம் வரும், எல்லாருக்குமே வந்து வஞ்சகம் இருக்கலாம், எல்லாருக்குமே வந்து சண்டை போட வந்து தோணலாம், ஒரு போட்டி பொறாமை எல்லாமே இருக்கலாம். ஆனால் அது எல்லாம் இந்த போதைப் பொருட்களோட கலந்து பண்ணும்போது அவ்வளோ பிரச்சனை. நேற்று ஒரு அண்ணா வந்து பார்த்தினேன், கடைக்கில் வந்து பார்க்குறேன், பாமனில் ஒரு மார்க்கெட்டில், மார்க்கெட் ரோடு அவ்வளோ பேர் 100, 200, 300 பேர் வராங்க போகிறாங்க போயிட்டே இருக்காங்க. அது ஓரானா நின்று அவங்க வாயில் வர எல்லா கெட்ட வார்த்தையும் சொல்லி யாரையோ திட்டுறாங்க, திட்டிகிட்டே இருக்காங்க, எல்லாரையும் திட்டுறாங்க. நான் போனேன், போயிட்டு அந்த அண்ணன்ட்ட வந்து நான் வந்து பேசவா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கேட்டேன். கேட்கும்போது பக்கத்தில் இருக்கிறவங்க வேணாம், அது ரொம்ப தப்பு, நீ மட்டும் அவர் பக்கத்தில் போனேன் அப்படின்னா அவர் பேசிகிட்டு இருக்க வார்த்தை எல்லாத்தையும் ஓமேல கொட்ட ஆரம்பிச்சிடாரு, அவ்வளோ வந்து கொட்டிடுவார், அவர் வந்து சரியாக இல்லை, அவர் வந்து ஒரு மனிதனாகவே இப்போதைக்கும் இல்லை, அவர்கிட்ட போய் பேசாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறது தான். போதையில் ஒரு நல்ல ஒரு அப்பாவா, நல்ல ஒரு மகனா, நல்ல ஒரு தாத்தாவா, நல்ல ஒரு மனிதர்களாக இருக்கிறவங்க எல்லாருமே மனிதர்களாகவே இருக்கிறது இல்லை. ரொம்ப ஒரு தேவையில்லாத ஒரு பழக்கமாக அந்த போதைப் பொருட்கள் நம்மளை வந்து மாற்றுது, ஒரு சமுதாயத்துக்கு வந்து தேவை இல்லாத மனிதர்களாக வந்து மாற்றிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி நேற்று பார்க்கும்போது தோணுச்சு. அவ்வளோ எப்படி அது மயனோ அவங்களோட பிள்ளையோ அவங்களோட மகளோ அந்த அண்ணனை வந்து பார்க்கும்போது எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும், எனக்கே அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. எப்படி ரோட்டில் இருந்தால் அவ்வளோ அசிங்கமாக எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்களே, ஒரு ஆள் வந்து திருப்பி அவங்களை திட்டினாங்க, திருப்பி வந்து அடித்தா எப்படி இருக்கும், ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா. அது மாதிரினா இல்லாமல் இந்த போதைப் பொருட்களை கைவிடுவோம் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு தான் இன்றைக்கி போதைப் பொருட்கள் தடுப்பு தினமாக வந்து வச்சுருக்காங்க. உலக போதைப் பொருள் பிரச்சனை தொடரும் சிக்கல்கள், புதிய சவால்கள், புதுமையான அணுகுமுறைகள் அப்படின்ற ஒரு மைய கருத்தையும் இன்றைக்கி வந்து வச்சுருக்காங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு போதைப் பொருட்களை வந்து தவிர்க்க பாருங்கள். நீ உங்களுக்கு அந்த பழக்கம் இருந்தாலும் தயவு செய்து அடுத்த தலைமுறைக்கு அதை கொண்டு போகாதீங்க, கடத்தாதீங்க. நீங்கள் குடிக்கிறனால தான் மட்டும்தான் அது இருக்குது அப்படிங்கிறதுனால தான், அது எப்படி இருக்கணும்னு டேஸ்ட் பண்ணணும்னு சொல்லி தான் நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்க. இது முக்கியமான காரணம், அப்பா குடிக்கிறாரு அது எப்படி இருக்கும் நான் குடிச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனோட மனசில் ஆழமாக அது பதியுது. அப்பா பண்ணுறத பண்ணுறதுல என்ன தப்பு இருக்குது, உண்மையை சொல்லுங்கள். அப்பாவே பண்ணுறாரு, பண்ணுறதுல நம்மளுக்கு என்ன பண்ணுறது என்ன தப்பு இருக்குது. நீங்களே குடிச்சுட்டு அப்புறம் வந்து அடித்தா அது எப்படி, நீ மட்டும் ஏன்டா குடிக்கிறேன்னு கேட்டடிச்சா, முதல்ல நீங்கள் நிப்பாட்டுங்க, இல்லைனா பிள்ளைகள் கண்ணிலையும் அந்த விஷயத்தை பார்க்க விடாமல் தடுங்க, இல்லை அவங்க எண்ணத்தில் அந்த மாதிரியான விஷயங்கள் சேர விடாமல் தடுங்க. போதைப் பொருட்களை தவிர்ப்போம் தடுப்போம் இப்படி பாடல் வந்துகிட்டே இருக்குது, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடலோ சேஃபம் 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நிறைய பேரோட வீடுல நிக்கும் போது ஒத்த கால நின்னோன்னு வைங்களேன், சரியான திட்டு விழுகும், கரெக்டா? ஆனா ஏன் கொக்கு, பிளமிங்கோ அதாவது நாரை மாதிரியான பறவைகள் ஒத்த கால நிக்குதுன்னு தெரியுமா? சரி, தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு பின்னாடி நிறைய காரணங்கள் இருக்குது. அதுல முதல் காரணம்னு கேட்டீங்கன்னா, கொக்கோ நாரையோ ரொம்ப நேரம் தண்ணியில நிக்கும் போது அதோட கால்கள்ல இருந்து வெப்பம் வேகமா வெளியேறும். அதனால உடல் வெப்பநிலையும் குறைஞ்சு போயிரும். இழந்த வெப்பநிலைய மறுபடியும் அதிகமாக்க அதிக அளவிலான எனர்ஜியுமே தேவை. வெப்பம் வேகமா வெளியேறத தவிர்க்க தான் ஒத்த கால நிக்குது. ரெண்டாவது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ரெண்டு கால நிக்கிறத தவிர்த்துட்டு ஒத்த கால நிக்கும் போது சீக்கிரமா சோர்வடைகிறது தடுக்கப்படுது. அது மட்டும் இல்லாம அதோட உடல் அமைப்பே அப்படித்தான் இருக்குதான். சொல்ல போனா ஒத்த கால நிக்கும் போதுதான் ரொம்பவே பேலன்ஸ்டா இருக்குமா. எந்த அளவுக்கு அப்படின்னா, ஒரே கால நின்னு தூங்க கூட செய்யற அளவுக்கு திறமையானது. அது மட்டும் கிடையாது, இறைய புடிச்சு சாப்பிட இதுதான் ஈஸியான வழியாவும் இருக்குதான். இனிமே கொக்கோ நாரையோ எங்கேயாவது பாக்குறீங்க அப்படின்னா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு, வெளுப்புப்பாடு. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: நேரம் சரியாக 8:31 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடலோ சேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்ப நம்ம கூட இன்றைக்கான மீன் விலை நிலவரத்தை கொடுக்க நம்ம கேப்டன் ராஜன் இணைஞ்சிட்டாங்க, அண்ணனோட பேசலாம். வணக்கம் அண்ணே. காலை வணக்கம் அண்ணே, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கல்ல?
0: எல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கும். நம்ம கடைக்கு
1: வாழைமரம் மீன் வந்து பொடி, அதாவது கொஞ்சம் பொடித்தரமான மீன் வந்துட்டு 300 ரூபாய், 350 ரூபாய்க்கு விற்று 450 ரூபாய்க்கு விற்று இது நம்ம ஏலக்கிற பகுதியில். கலிங்கன் மரம் வந்து 460, 70 ரூபா, 80 ரூபா, அதுவுமே கொஞ்சம் தரமான மரல்கள். அப்புறம் இந்த கருமரல் மீன், இந்த பொடி மீன், உண்டக்கறி பாறை இதெல்லாம் கலந்து போட்டாங்க. அது வந்து ஒரு 140 ரூபா, 150 ரூபா ரேஞ்சில் போச்சு. அப்புறம் பொடி விலைமீன், அந்த விலைமீன் வந்து ஒரு 160 ரூபா, 170 ரூபாய்க்கு போச்சு. அப்புறம் 250 ரூபா ரேஞ்சில் போச்சு, 350 ரூபா ரேஞ்சில் விலைமீன்கள் போச்சு. அப்புறம் ஊடகம் வந்து ஒரு 300 ரூபா, 350 ரூபா ரேஞ்சில் போச்சு. விலைகள் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இவ்வளவு விலையில் போகாது, இருந்தாலும் பரவாயில்லாம் போச்சு. மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷா வந்ததுனால வந்து அந்த ஊடக மீன் எல்லாம் போச்சு. அப்புறம் நகர மீன் 200 ரூபா, 220 ரூபா, பொடி நகர வந்து 150 ரூபா ரேஞ்சிலையும் போச்சு. இந்த மாதிரி போச்சு. அப்புறம் அந்த ஹோட்டல் மீன் சொல்றது வந்துகிட்டு இன்னைக்கு 150 ரூபா ரேஞ்சில் போயிருக்கு சகோதரர். அப்புறம் இந்த கரவுளி, இந்த மாவுளா இதுகள்லாம் கொஞ்சம் வந்துச்சு, அதெல்லாம் வந்து 250-300 ரூபா வித்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பெரும்பதியா கொஞ்சம் மீன்கள்லாம் விலையெல்லாம் கம்மியா இருக்கு. இன்னைக்கு கொஞ்சம் அது சில்லறை வியாபாரிகள் தான் வந்தாங்க அப்படிங்கிற சொல்லிட்டு இன்னைக்கு பரவாயில்லை, வெள்ளிக்கிழமை பொழுது மீன் ரேட்டுக்கும் கொஞ்சம் பரவாயில்லை அப்படிங்கிற சொல்லி நிறைவு செய்வோம்.
0: ஓகே, ரொம்ப நன்றி தகவலுக்கு.
1: நன்றியா.
0: நம்ம கேப்டன் ராஜனா நம்ம கூட இணைஞ்சு இன்னைக்கு எப்படி இருக்கு கடற்கரை அப்படின்ற தகவல் வந்து தெரியப்படுத்தினாங்க, அண்ணனுக்கு ஒரு நன்றி. இப்ப அடுத்து பாடல் வந்துட்டே இருக்கு, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது நம்ம கடலோ சேஃபம் 90.4.

0: ஆன்லைன்ல நம்புறதுனே தெரியலக்கா.
1: ஏன், என்னாச்சு?
0: ஆன்லைன்ல ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சாங்க. நல்லா பேசணும், நல்லா பழகணும், எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஒரு நாள் நான் ஒரு ஆப் யூஸ் பண்றேன், அதுல எனக்கு நிறைய ஏர்னிங்ஸ் வருது, நீயும் ட்ரை பண்ணு அப்படின்னு சொன்னாங்க.
1: நீயும் உடனே பண்ணிட்டியா?
0: உடனே பண்ணல. ஆனா அவங்க எல்லாம் ஓ நல்லதுக்கு தான் சொல்றேன், என்ன நம்ப மாட்டியா அப்படின்னு கேட்டாங்க. சரி, இவ்ளோ நல்லா பேசுறோம், சரியா தான் இருக்கும்னு ஆப்ப டவுன்லோட் பண்ணி அதுல கேட்ட காசையுமே சென்ட் பண்ணேன். அதுதான் நான் அவங்க கிட்ட கடைசியா பேசினது. அதுக்கப்புறம் அவங்கள ரீச் பண்ணவும் முடியல, சென்ட் பண்ண காசும் வரல.
1: ஆன்லைன்ல முகம் தெரியாத ஆளு நல்லா பேசுறாங்கன்னு அவங்க கேட்டதுக்காக பணம் அனுப்புவியா? ஆன்லைன்ல கிடைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் கிடையாதுங்கறத புரிஞ்சுக்க.
0: இப்போதான்க்கா புரியுது.
1: சரி வா, சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி இன்னொரு ஆள் பாதிக்கப்படாம தடுக்கலாம்.
2: நட்பு என்ற பெயரில் இணைய மோசடிகள் அதிகம் நடக்கிறது. பணத்தை அனுப்புவதற்கு முன் இது தேவைதானா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதே கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
4: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு, வெளுப்புப்பாடு. நம்ம கடல் ஓசை FM 90.4.

நேரம் சரியாக 8:41 ஆகிடுச்சு. நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. இந்த நிறைவு பகுதியில் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நம்ம கடைசி ஒரு வாரம் வந்து தொடங்கிருச்சு. ரொம்ப வேகமாக வந்து நாட்கள் வந்து போகுது அப்படிங்கிறத வந்து தெரியுது. இப்போ தான் வந்து சனிக்கிழமை நிகழ்ச்சி முடிச்சு போனமாக இருக்குது, அந்த அதுக்குள்ளே அடுத்து வெள்ளிக்கிழமை வந்து வந்துருச்சு. அடுத்தடுத்து நாட்கள் எல்லாம் வந்து போயிட்டே இருக்குது. காலேஜும் வந்து கிட்டத்தட்ட வந்து எல்லா காலேஜும் வந்து திறக்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இன்ஜினியரிங் காலேஜ் மட்டும் தான் கொஞ்சம் நாள் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த நீட்டுக்கான ரிசல்ட்னா வரட்டும், அதுக்கப்புறம் வந்து பொறுமையாக பார்த்துக்கலாம். நீட்டும் அதாவது மெடிக்கலும் அந்த இன்ஜினியரிங் மட்டும் காத்திருக்காங்க. மிச்ச எல்லாருக்கும் அந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்னால் கொஞ்சம் கொஞ்சமாக கல்லூரியில் வந்து ஆரம்பிச்சிருவாங்க. முதல் வருஷம் கல்லூரிக்கு வந்து

போகிற முதல் வருஷம் கல்லூரிக்கு வந்து போக போகிற எல்லா இளைய தலைமுறைக்கும் நம்ம தமிழ்நாட்டோட வருங்காலத்திற்கும் வாழ்த்துக்களை வந்து சொல்லி அருமையாக அனுப்பி வைப்போம். நல்லபடியாக வந்து படிங்க, சிறப்பாக வந்து இருங்க. வாழ்த்துக்கள் இதோட நம்ம நிகழ்ச்சியை நிறைவு பண்ணிக்கிறேன். நீங்கள் நேரம் நினைந்திருந்தது நம்ம பாம்பன் நேசக்கரங்களாக இருக்கட்டளை இனக்கடலோ சேஃபம் 90.4 விழுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருந்தது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ போயிட்டு மீண்டும் உங்களை வாரத்தின் கடைசி நாள் சனிக்கிழமை வந்து சந்திக்கிறேன். நன்றி, டாட்டா, பை பை, சி யூ மக்களே.

0: நம்ம தங்கச்சி மடத்துல இனி ஃபங்க்ஷன், பார்ட்டி, செலிப்ரேஷன் எல்லாத்தையும் ரொம்ப ஸ்வீட்டா மாத்த வந்தாச்சு பெஸ்ட் மம்மி. நியூ லான்ச் ஆஃப் பனைச்சாய், 600 ரூபாய்க்கு மேல ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸ் வாங்கினா 200 கிராம் பனை அல்வா ஃப்ரீ, 3 பீசஸ் ஃப்ரெஷ் கிரீம் கேக் வாங்கினா 1 பீஸ் ஃப்ரீ, 1 லார்ஜ் பீஸா வாங்கினா 1 பர்கர் ஃப்ரீ, 2 ஸ்பெஷல் காம்போ ஆஃபர்ஸா, எக் பஃப் பிளஸ் பனைச்சாய் 50 ரூபாய், சிக்கன் பாப்கார்ன் பிரெஞ்ச் ஃப்ரைஸ் பிளஸ் பனைச்சாய் 199 ரூபாய். குவாலிட்டியில பெஸ்ட், டேஸ்டில யம்மி, ஆல்வேஸ் பெஸ்ட் மம்மி. பெஸ்ட் மம்மி, யாகப்பா பள்ளி அருகில் தங்கச்சி மேடம்.
1: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
2: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க 3 பேரும் 3 ஸ்கூல்ல படிக்கறாங்க. எத்தனை கடைக்கு தான் போறது?
1: எதுக்கு அலையணும்ங்கறேன். அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் டெக்ஸ்டைல்ஸ்.
3: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 9 மணி.
2: வணக்கம், ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணி கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். பொருளாதார ஸ்திரத்தன்மையை பராமரிக்க சுயசார்பு நிலை எட்டப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். இந்தியா பிரிட்டன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் புதிய வாய்ப்புகளுக்கு வழிவகுக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். வர்த்தக ரீதியிலான எரிவாயு சிலிண்டருக்கு விதிக்கப்பட்டுள்ள அனைத்து கட்டுப்பாடுகளும் நீக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி பெல்ஃபாஸ்டில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். பொருளாதார ஸ்திரத்தன்மையை பராமரிக்க சுயசார்பு நிலை எட்டப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பயிற்சி முடித்த ராணுவ பொறியியல் சேவை அதிகாரிகளிடையே அவர் உரையாற்றினார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது உள்நாட்டு பாதுகாப்பு திறன் மற்றும் மேம்பட்ட தொழில்நுட்பம் இதனை எடுத்துக்காட்டும் வகையில் உள்ளதாக குறிப்பிட்டார். நாட்டின் பாதுகாப்பு உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் ராணுவ பொறியியல் சேவை அதிகாரிகள் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் கூறினார். திட்டங்களை செயல்படுத்தும் போது வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள், புதுமை கண்டுபிடிப்புகள் ஆகியவற்றுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்று திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தினார். போதைப் பொருள் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்த உயர்நிலை ஆய்வுக் கூட்டம் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் புதுதில்லியில் நடைபெறுகிறது. போதைப் பொருள் கட்டுப்பாட்டு வாரியம் ஏற்பாடு செய்துள்ள இந்த ஆய்வு

0: கூட்டத்தில் மத்திய அமைச்சகங்கள், மாநில அரசுகளின் பிரதிநிதிகள், போதைப்பொருள் தடுப்புச் சட்ட அமலாக்க முகமைகள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் பங்கேற்கின்றனர். இந்த ஆய்வுக் கூட்டத்தில் போதைப்பொருள் தடுப்பு குறித்த செயல் திட்ட கையேட்டையும் அவர் வெளியிடுகிறார். இதனையடுத்து ஜம்மு மற்றும் குவஹாத்தியில் போதைப்பொருள் கட்டுப்பாட்டு வாரியத்திற்காக புதிதாக கட்டப்பட்டுள்ள மண்டல அலுவலக கட்டடங்களையும் திரு அமித்ஷா திறந்து வைக்கிறார். மேலும் போதைப்பொருள் பயன்பாடு இல்லாத இந்தியாவை உருவாக்குவதற்கான அரசின் முன்முயற்சிகள் குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பொருளாதார நன்மைகளை கருத்தில் கொண்டு இந்தியா பிரிட்டன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். லண்டனில் நடைபெற்ற இந்திய சர்வதேச மன்றத்தின் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், இவ்விரு நாடுகளுக்கு இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் ஜூலை 15 முதல் நடைமுறைக்கு வரவுள்ளதாக தெரிவித்தார். இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகம் அதிகரிப்பதற்கு இது உதவிடும் என்று அவர் கூறினார். சர்வதேச வர்த்தக நடைமுறைகள் பொருளாதார வளர்ச்சிக்கான புதிய வாய்ப்புகளுக்கு இந்த ஒப்பந்தம் உதவிடும் என்று திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. போதைப்பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கும் சட்டவிரோத போதைப்பொருள் கடத்தலை தடுத்து நிறுத்துவதற்கும் ஆண்டுதோறும் ஜூன் 26 இந்த தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதனையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இந்த தினத்தையொட்டி தேசிய போதைப்பொருள் ஒழிப்பு வினாடி வினா போட்டியை மத்திய விளையாட்டு அமைச்சகம் நடத்துகிறது. மை பாரத் செயலி மூலம் நடத்தப்படும் இப்போட்டி அடுத்த மாதம் 15 வரை நடைபெறவுள்ளது. இந்த போட்டியில் பங்கேற்க விரும்பும் இளைஞர்கள் மை பாரத் இணையதளம் வாயிலாக பதிவு செய்து கொள்ளலாம் என்று அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதனையொட்டி தமிழ்நாட்டின் சென்னை காமராஜர் சாலையில் நடைபெற்ற மாரத்தான் ஓட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் இன்று காலை தொடங்கி வைத்தார். முன்னதாக போதைப்பொருள் ஒழிப்பு குறித்த உறுதிமொழியையும் முதலமைச்சர் செய்து வைத்தார். நெதர்லாந்து நாட்டின் அரசியல் நிதிசார் நடவடிக்கைகளுக்கான ஐநா பொதுச் செயலரின் சிறப்பு பிரதிநிதியுமான திருமதி மேக்சிமாவுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த சந்திப்பின் போது இந்தியாவின் டிஜிட்டல் பொது உள்கட்டமைப்பு சார்ந்த நிதி சேவைகள் குறித்து விவாதித்ததாக தெரிவித்துள்ளார். டிஜிட்டல் அடிப்படையிலான நிதிசார் நடவடிக்கைகளின் அனுபவங்களை உலக நாடுகளுடன் பகிர்ந்து கொள்வதற்கு இந்தியா தயாராக உள்ளது என்றும் பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வளர்ச்சியடைந்து இந்தியாவிற்கான பிரதமரின் வேலைவாய்ப்பு திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: தொழில் மற்றும் வர்த்தக ரீதியிலான எரிவாயு சிலிண்டருக்கு விதிக்கப்பட்டுள்ள அனைத்து கட்டுப்பாடுகளும் நீக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய பெட்ரோலிய அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நுகர்வோருக்கு நிவாரணம் அளிக்கும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது உள்நாட்டு எரிவாயு உற்பத்தி அதிகரித்துள்ளதுடன் இறக்குமதியும் சீரடைந்துள்ளதாக அந்த அறிக்கை மேலும் தெரிவிக்கிறது. உள்நாட்டில் எரிவாயு விநியோகம் பாதிக்கப்படாமல் இருப்பதை எண்ணெய் நிறுவனங்கள் உறுதி செய்யும் வகையில் திருத்தி அமைக்கப்பட்ட விநியோக நடைமுறைகளை முறையாக செயல்படுத்த வேண்டும் என்று மத்திய பெட்ரோலிய அமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளது. நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்யவும் தூய்மையான எரிபொருள் பயன்பாட்டை ஊக்குவிக்கும் வகையிலும் மத்திய அரசு பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது. பருவநிலை மாற்றத்தை கருத்தில் கொண்டு குறுகிய கால பயிர்களை சாகுபடி செய்வதற்கான நடவடிக்கைகளுக்கு ஊக்கமளிக்கும் வகையில் அவசர கால திட்டங்களை உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், மாநிலங்களின் புவியியல் தன்மைகளை கருத்தில் கொண்டு அதிக மகசூல் தரும் பயிர் உற்பத்திக்கான திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். கோதுமை, கொண்டைக்கடலை மற்றும் பருப்பு வகைகளை உற்பத்தி செய்யும் விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்கும் வகையில் ரபி பருவ பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையிலான கொள்முதல் காலம் ஜூலை 8 வரை நீட்டிக்கப்படுவதாக திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்தார். நாட்டின் எஃகு உற்பத்தி கணிசமான அளவு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக மத்திய எஃகு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கடந்த மே மாதத்தில் 14.1 மில்லியன் டன்னாக பதிவாகியுள்ளதாகவும் இது கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 1.9% கூடுதலாகும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகம், வியட்நாம், பெல்ஜியம், நேபாளம் மற்றும் இத்தாலி நாடுகளுக்கு எஃகு ஏற்றுமதி செய்யப்பட்டு வருவதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் ஈரான் அரசால் அனுமதிக்கப்பட்டுள்ள வழித்தடத்தில் மட்டுமே கப்பல் போக்குவரத்து நடைபெற வேண்டும் என்று அந்நாட்டு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். இது தொடர்பாக அந்நாட்டு ராணுவம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதர வழிகளில் கப்பல் போக்குவரத்துக்கு தடை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச கடல்சார் அமைப்புடன் மேற்கொண்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஹோர்முஸ் நீரிணை வழியாக வர்த்தக கப்பல்கள் செல்வதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை ஓமன் நாட்டு கடல்சார் பாதுகாப்பு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பை அடுத்து ஈரான் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கிடையிலான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பெல்ஃபாஸ்டில் இப்போட்டி இந்திய நேரப்படி மாலை 6 மணிக்கு தொடங்குகிறது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 5 விக்கெட் வித்தியாசத்தில் பங்களாதேஷை வென்றது. மான்செஸ்டரில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த பங்களாதேஷ் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 136 ரன் எடுத்தது. இதனையடுத்து 137 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய இந்தியா 16.5 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 139 ரன் எடுத்தது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 50 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் இந்தியாவின் ஐஸ்வர்யா ரவிச்சந்திரா பலோசூர் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆடவர் 50 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் இந்தியாவின் ராஜ்சந்திரா வெண்கலப் பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா 7 தங்கம், 8 வெள்ளி 10 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் முதலிடம் பெற்றது. ஆசிய கோப்பை பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்திய ஏ அணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கோவாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் லீக் சுற்றில் 3வது இடத்தை பிடித்ததன் மூலம் இந்திய ஏ ஆடவர் அணி அரையிறுதிக்கு முன்னேறியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொருளாதார ஸ்திரத்தன்மையை பராமரிக்க சுயசார்பு நிலை எட்டப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். இந்தியா பிரிட்டன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் புதிய வாய்ப்புகளுக்கு வழிவகுக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். வர்த்தக ரீதியிலான எரிவாயு சிலிண்டருக்கு விதிக்கப்பட்டுள்ள அனைத்து கட்டுப்பாடுகளும் நீக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்திய அயர்லாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி பெல்ஃபாஸ்டில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
3: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள், தங்கமான வாழ்த்து. கடல் ஓசை FM 90.4.
4: எனது அன்பான உறவுகளுக்கு அழகான காலை வெள்ளிக்கிழமை வணக்கங்கள். நம் ஒவ்வொருத்தர் பொறுப்புக்கும் போதையும் ஒரு தடை. இன்னைக்கு சர்வதேச போதை பொருள் ஒழிப்பு தினம். இந்த போதையை யார் நினைச்சாலும் ஒழிக்க முடியாது. நம்ம மக்கள் மட்டும் நினைச்சா தான் ஒழிக்க முடியும். நம்ம நினைச்சா கண்டிப்பாக ஒழிக்கலாம். ஏன்னா போதைங்கிறது சாராயம் கல் இதுகள்லாம் கிடையாது. ஸ்கூல்லனா இப்போ அவ்வளோவா காலேஜுகள் எல்லாத்துலேயுமே இந்த கூழு கூழ் அப்படின்னு ஒரு இது ஒன்று வச்சுருக்காங்க. பார்க்க 5 மாதிரி இருக்கும். அது வச்சுருக்காங்க. அது பயல்கள் எல்லாருமே கொஞ்சம் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் அம்மா அப்பா நல்ல கண்ட்ரோலாக தான் வளர்க்குறாங்க. அவங்க மேலாம் எந்த குற்றமும் சொல்ல முடியாது. இப்படியே சேர்ந்து சேர்ந்து இந்த போதைப் பொருளுக்கு நிறையா பேர் அடிமையாகிடுறாங்க. அதனால் நிறையா குற்றங்களும் நடக்கிறதுக்கு காரணமாக இருக்குது. அதனால் இந்த போதையை ஒழிக்க மக்களால் நம்மளால் மட்டும்தான் முடியும். நம்ம பார்த்து அடித்து கிடித்து ஒடிச்சு ஒரு போதை இல்லாத இந்தியாவை நம்ம உருவாக்கணும். மக்களே, இந்த தலைமுறையாக இந்த தலைமுறையில் இருந்தாலும் அதற்கு நம்ம வழிவகுக்கணும். ஏன்னா குடியினால் நிறையா குடும்பங்கள் வேஸ்ட் ஆகுது. அது மாதிரி தண்ணி இது பீடி சிகரெட்டு இதெல்லாம் வந்து நம்ம குடிக்கிறதுனால நம்ம ஒரு வேலைக்காக குடிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அது எவ்வளவு நம்மளுக்கு பாதிப்பை ஏற்படுத்துது. இந்த பட்டு திருந்திரவுகளும் இருக்காங்க, பாட்டு திருந்திரவுகளும் இருக்காங்க. நிறையா பேர் குடிச்சு ச என்னடா நம்ம சலிச்சது தானே அப்படின்னு விட்டுட்டு எனக்கு தெரிஞ்சு நிறையா பேருமே இருக்காங்க. நானுமே ஒரு காலத்தில் குடிக்கத்தான் செஞ்சேன். அதனால் உண்மையை என்றைக்குமே ஒத்துக்கிறணும். அதான் இந்த தங்கமான வாழ்த்து தங்கத்தினுடைய இது பார்த்தேன் சே இதெல்லாம் என்ன ஒரு இது, அதுக்கு நம்ம நல்ல சாயாவை கொடுத்துட்டு என்னத்தையும் நம்மளுக்கு பிடிச்ச பலார்த்தங்களை வாங்கி தின்ட்டு நாலு நண்பர்கள்கிட்ட பழகி சூப்பராக இருக்கணும் அப்படின்னு ஆரம்பித்தேன். அது மாதிரி மக்களே குடிச்சிட்டோம் சரி ரைட்டு, அதை வந்து நம்ம அதில் இருந்து விடுபட்டு நம்மளால் நாலு பேரை திருத்துற அளவுக்கு இருக்கணும் மக்களே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து ஒரு இன்னைக்கு முகரம் பண்டிகை, முகரம் பண்டிகை தின நல்வாழ்த்துக்களை கடல் ஓசை பண்பலை 90.4 சார்பாகவும், அறிவிப்பாளர்கள் சார்பாகவும், ரசிகர் பெருமக்கள் சார்பாகவும், எனது சார்பாகவும் முகரம் பண்டிகை கொண்டாடும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு நம்ம விருப்பமான பாடலை கேட்க வாழ்த்துக்களோட கடல் ஓசை பண்பலை 90.4709 4939 3999 இந்த எண்களுக்கு கால் பண்ணுங்க, வாய்ஸ் நோட் அனுப்புங்க மக்களே, எஸ்எம்எஸ் அனுப்புங்க. அடுத்து ஒரு வாய்ஸ் நோட் ஒருத்தர் அனுப்பியிருக்காங்க, என்ன சொல்றாங்கன்னு கேட்போம்.
5: ஜூன் 26 முகரம் பண்டிகை இன்று. இஸ்லாமிய புத்தாண்டின் தொடக்கமான முகரம் பிறையை உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த மாதமாக இந்த முகரம் மாதம் அனைவரின் வாழ்விலும் அமைதி, நிம்மதி, ஆரோக்கியம் மற்றும் இறைவனின் அருள் நிரந்தரமாக அமையட்டும். கடல் ஓசை எஃப்எம் 90.4 சார்பாகவும், தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் தங்க அண்ணனின் சார்பாகவும், அன்பு சகோதரின் சார்பாகவும், எனது சார்பாகவும், முகரம் பண்டிகை கொண்டாடி கொண்டிருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்வது ராமநாதபுரத்திலிருந்து டிரைவர் அன்வர். பாவ மன்னிப்பு படத்திலிருந்து எல்லோரும் கொண்டாடுவோம் அல்லாவின் பேரை சொல்லி. நன்றி, வணக்கம். அந்த பாட்டு போடுங்க.
4: நன்றி அண்ணா. ராமநாதபுரத்துலேருந்து டிரைவர் அனுவர் அண்ணா தான் ஒரு அழகான பாடல் கேட்டிருந்தாங்க முகர பண்டிகைக்கு வாழ்த்து சொல்லிட்டு. இதற்கு முன்னாடியே திவ்யதர்சினி அவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கம் சொல்லிட்டு ஒரு அழகான பாடல் மாநகர காவல் இந்த படத்துல இருந்தும் கேட்டிருக்காங்க. இரண்டு பாடல்களும் வருது, தொடர்ந்து கேட்டு மகிழ்ந்திருங்கள். கடல் ஓசை பண்பலை 90.4 நம்ம தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியை தான் மக்களை.

0: நமது தீவில் புதிதாக உதயமாகி உள்ளது பாம்பன் பேக்ஸ். கூடவே அசத்தலா லான்ச் ஆகி இருக்குது PFC, அதாங்க பாம்பன் ஃப்ரைட் சிக்கன். பீட்சா, பர்கர், ஃப்ரைட் சிக்கன், ஃப்ரெஷ் ஜூஸ், மில்க் ஷேக், ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ், எக்கச்சக்க ஐட்டம்ஸ் இருக்கு. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு டேஸ்டியான ஸ்வீட்ஸ் அண்ட் கேக்ஸ் வாங்க ஃபர்ஸ்ட் சாய்ஸ் பாம்பன் பேக்ஸ், வாரச்சந்தை சர்வீஸ் ரோட் அருகில் பாம்பன். தொடர்புக்கு 9752677773.
1: என்னதான் ஓடி ஓடி உழைச்சாலும் காசு கையில நிக்க மாட்டுக்கு. என் குடும்பத்தோட எதிர்காலத்தை நினைச்சாலே நெஞ்செல்லாம் படபடன்னு வருது.
0: என்ன பயப்படணும், அதான் இந்திய அஞ்சல் துறையோட கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு திட்டத்துல நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் சேர்த்து குறைஞ்சபட்சமா 10,000 ரூபாயில இருந்து அதிகபட்சமா 10,00,000 ரூபாய் வரைக்கும் பாலிசி எடுக்கலாமே. பாலிசி தொடங்கின நாள்ல இருந்தே லைஃப் இன்சூரன்ஸ் கவர் ஆகிரும். பிரீமியம் செலுத்துற காலத்தை நாமளே நிர்ணயிச்சுக்கலாம். நீங்க கட்டுற பிரீமியம் தொகைக்கு GST கிடையாது, வருமான வரி விலக்கும் இருக்கு. அதோட சேர்த்து குறைஞ்ச பிரீமியத்தோட அதிக போனஸும் கூட கிடைக்கும். பிரீமியம் செலுத்தி முடிஞ்சோன்ன நாம நிர்ணயிச்ச தொகைய போனஸோட திரும்ப வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாம செல்வ மகள் சேமிப்பு திட்டத்துக்கான கணக்கு தொடங்குறது, தங்க மகனுக்கு PPF கணக்கு தொடங்குறதுன்னு அஞ்சலகத்துல நம்ம குடும்பத்தோட சேமிப்பு அதிகப்படுத்தி எதிர்காலத்தை பாதுகாப்பா வச்சுக்கலாம்.
2: தற்போது ராமநாதபுர கோட்டத்தில் உள்ள அனைத்து அஞ்சலகங்களிலும் அஞ்சல் ஆயுள் காப்பீட்டிற்கான சிறப்பு முகாம் நடைபெற்று வருகிறது. அனைவரும் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். ஆனந்தமாக வாழ இன்றே சேருங்கள் அஞ்சல் ஆயுள் காப்பீட்டு திட்டத்தில்.
3: சம்மர்னா ஹாட் கூல் ரூஃப் டைல் வாங்கி அதை சமாளிக்க அனு ஸ்டைல்ஸ் மால் தான் சரியான ஸ்பாட். அனு ஸ்டைல்ஸ் மால்.
2: இந்த ஜூன் மாதத்தை கொண்டாடுங்க ஆனமலைஸ் டொயோட்டாவின் ஜிலு ஜிலு ஆஃபர்ஸோட. குறைந்த வட்டி விகிதம், எந்த மாடல் காரையும் டொயோட்டா காருடன் எக்ஸ்சேஞ்ச் செய்யும் வசதி. இது மட்டுமா, உடனடி டெலிவரி, ஹை எக்ஸ்சேஞ்ச் போனஸ், ஃப்ரீ வேலுவேஷன், ஆன் ரோட் ஃபண்டிங்னு நிறைய எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் இருக்கு. ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு அர்பன் க்ரூசர் ஹை ரைடர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ரோமியான். மேலும் விவரங்களுக்கு ஆனமலைஸ் டொயோட்டாவை அணுகவும். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8 0127 99 000.
1: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
4: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க 3 பேரும் 3 ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
1: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ்.
5: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
6: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: சாப்பிடவாடா.
1: என்னம்மா சாப்பாடு?
2: ஆமக்கறி.
1: ஐயோ ஆமக்கறியா? அதெல்லாம் பிடிக்க கூடாதுமா, கடலோசியில சொல்றாங்கல்ல, அதெல்லாம் கேட்க மாட்டியா?
2: டேய் பெரிய ஆள் மாதிரி பேசாம வேலைய பாத்துட்டு சாப்பிடுறா.
1: ஏம்மா, இந்த ஆமையை காப்பாத்திருந்தா இந்நேரம் அப்பாவுக்கு கடல் காப்பான் விருதும் 1000 ரூபாய் பணமும் கிடைச்சிருக்கும். அதை வச்சு கறி எடுத்து நல்லா சாப்பிட்டுருக்கலாம். எங்களை மாதிரி சின்ன பசங்களுக்கு கடல் வளத்தை காப்பாத்த அப்பா அம்மா தானே சொல்லி தரணும். அதை விட்டுட்டு இப்படி பண்ணா நான் மீன் பிடிக்க போகும்போது மீன் மாட்டாது, பிளாஸ்டிக்கும் சொரியும் தான் மாட்டோம். இனிமே ஆமையை பிடிக்க வேணாம்னு அப்பாட்ட சொல்லுங்க. அதை காப்பாத்தி அப்பாவுக்கு கடல் காப்பான் விருது வாங்கி கொடுத்து பெருமை சேர்க்க போறேன். இதை நீயே சாப்பிடு.
2: டேய் ராஜு போகாதடா, இனிமே வைக்க மாட்டேன்.
3: ஆமா மாதிரி அரிய வகை கடல்வாழ் உயிரினங்களை காப்பாத்துங்க. அதை வீடியோவா எடுத்து கடல் ஓசையின் வாட்ஸ்அப் எண்ணான 709-443-9999 அனுப்புங்க. கடல் காப்பான் விருது பெறுங்க, கூடவே 1000 ரூபாய் பரிசும் உண்டு. சமுத்திரம் பழகுவோம், கடல் வளம் காப்போம்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: ஓசை எஃப்எம் 90.4.
1: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள் தங்கமான வாழ்த்து கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: ஒன்பது மணி 28 நிமிஷத்தில் இருந்திருக்கீங்க. மக்களுக்கான நம்ம தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் தான் மக்களே. அடுத்து மண்டகம் மைக்குண்டு வாவூசி நகர்லேருந்து ஐயா பி கே கனகராஜ் ஐயா எல்லாருக்கும் காலை வணக்கத்தை சொல்லிட்டு எஸ்பி பாலசுப்ரமணியன் சைலஜா மேம் இவங்க குரலில் ஒரு அழகான பாடல், சிவாஜி கணேசன் நதியா அவங்க நடித்த ஒரு படத்தில் ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. அன்புள்ள அப்பா என்னப்பா உங்கள் காதல் கதையை கேட்டால் தப்பா அப்படின்னு ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. அப்பா பொண்ணு இவங்க வந்து எப்போவுமே வந்து ரொம்ப பாசமாக தான் இருப்பாங்க. அதாவது ஒரு பெண் வந்து அம்மாட்ட கூட நிறையா விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிற மாட்டாங்க, அப்பாட்ட நல்லா ஷேர் பண்ணிக்கிடுவாங்க. அப்பாட்ட வந்து பெண்கள் வந்து அன்பாக இருப்பாங்க. பெண்கள்கிட்டையும் அப்பா வந்து மகள்கள்கிட்ட ரொம்ப சூப்பராக நடந்துக்கிடுவாங்க. அதாவது அப்பா பிள்ளையை தாண்டி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் முறையிலே நல்லா பழகுவாங்க. அவங்களுக்கும் ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு அடுத்து ஒரு அழகான பாடலை கேட்டிருக்காங்க. கற்றாங்குளத்தில் இருந்து கண்ணன் அவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கத்தை சொல்லிட்டு நான் குடித்து கொண்டே இருப்பேன் அப்படின்னு வந்து மக்களே வந்து நம்ம குடித்தோம்னா நம்ம குடும்பம் பிள்ளை குட்டி எல்லாமே தெருவில் தான் நிற்கும். ஏன்னா இன்றைக்கி ரேட்டுகளும் ஏறிக்கிட்டு போகுது. அதனால் நம்ம குடும்பம் குட்டிக்காக நம்ம திருந்தி வாழ்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க உண்மையிலேயே ஒரு நல்ல கருத்து சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு அவங்க ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. இரண்டு பாடல்களும் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. நமது கடல் ஓசை பண்பலை 90.4 தாங்க.

0: மாட்லாடுது காதல் கல்யாணம் தானே?
1: Of course, it was a love marriage.
0: நீங்க அம்மாவை பார்த்தது எப்போது? ஞாபகம் உண்டா இப்போது?

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. சரி, நம்ம ஊரான பாம்பன்ல என்ன ஃபேமஸ்னு கேட்டா மீன், கருவாடு, முக்கியமா பாம்பன் பழம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இந்த பாம்பனுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா நம்ம ஊர்ல நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. சரி, என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். 1480 காலகட்டத்துக்கு முன்னாடிலாம் மண்டபத்துக்கும் பாம்பனுக்கும் இடையில நீர்பரப்பு எல்லாம் கிடையாது, வெறும் நிலப்பரப்பு தான் இருந்திருக்குதான். மக்கள் நேரடியா அதுல போயிட்டு வந்துட்டும் இருந்திருக்காங்க. அப்புறம் வந்த பெரும் புயல் கடல் கொந்தளிப்பால அந்த நிலப்பரப்பு உடைஞ்சு பாம்பன் கால்வாயும் உருவாச்சான். அதனாலதான் பாம்பன், ராமேஸ்வரம் எல்லாமே ஒரு தனி தீவாவே மாறிடுச்சான். இப்ப உள்ள மாதிரி 2 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ள கடல்லாம் அப்ப கிடையாது, ஒரு சின்ன கால்வாய் மாதிரி தான் இருந்திருக்கு. மண்டபம் டு பாம்பனுக்கு போக்குவரத்துக்காக படகுகளை தான் பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வர்த்தக இணைப்பை விரிவுபடுத்த 1914 மண்டபத்துக்கும் பாம்பனுக்கும் இடையில ஒரு ரயில் பாலமும் கொண்டு வந்திருக்காங்க. சரி, பாம்பனுக்கு என்ன அர்த்தம்னு தெரிஞ்சுக்கலாமா? இதுக்கு உறுதியான வார்த்தை எதுவும் சொல்லப்படல, ஆனா இது தமிழ் வார்த்தை அப்படின்னு சொல்றாங்க. உள்ளூர் மக்கள் தான் இந்த வார்த்தையை பயன்படுத்திட்டு இருந்ததுனால இதுக்கு 2 விதமான அர்த்தங்கள் சொல்லப்படுது. இந்த தீவுல அதிகமான பாம்பு நடமாட்டம் இருந்ததுனால இந்த பெயர் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து, இந்த தீவோட அமைப்பே பாம்பு மாதிரி வளைஞ்சு நெளிஞ்சு இருக்கிறதுனால இந்த பெயர் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: குடிக்காதே தம்பி குடிக்காதே, தம்பி தம்பி தம்பி தம்பி தம்பியோ குடிக்க.

Manager

cambió. ¡Ve que va a

தம்பி தம்பி தம்பி தம்பி தம்பியோ குடிக்காத தம்பி குடிக்காத நீ குடிச்சு புட்டு குடலிட்டு குடிக்காத நீ குடிச்சிருந்தா ஊருல

0: நம்ம தங்கச்சி மடத்துல இனி ஃபங்க்ஷன், பார்ட்டி, செலிப்ரேஷன் எல்லாத்தையும் ரொம்ப ஸ்வீட்டா மாத்த வந்தாச்சு பெஸ்ட் மம்மி. நியூ லான்ச் ஆஃப் பனை சாய், 600 ரூபாய்க்கு மேல ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸ் வாங்கினா 200 கிராம் பனை அல்வா ஃப்ரீ. 3 பீசஸ் ஃப்ரெஷ் கிரீம் கேக் வாங்கினா 1 பீஸ் ஃப்ரீ. 1 லார்ஜ் பீஸா வாங்கினா 1 பர்கர் ஃப்ரீ. 2 ஸ்பெஷல் காம்போ ஆஃபர்ஸா, எக் பஃப் பிளஸ் பனை சாய் 50 ரூபாய், சிக்கன் பாப்கார்ன் பிரெஞ்ச் ஃப்ரைஸ் பிளஸ் பனை சாய் 199 ரூபாய். குவாலிட்டியில பெஸ்ட், டேஸ்டில யம்மி, ஆல்வேஸ் பெஸ்ட் மம்மி. பெஸ்ட் மம்மி, யாகப்பா பள்ளி அருகில் தங்கச்சி மேடம்.
1: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
2: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க 3 பேரும் 3 ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
1: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான்டெக் ஸ்டைல்ஸ்.
3: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான்டெக் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள் தங்கமான வாழ்த்து கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: கடல் ஓசை எஃப்எம் 90.4 பணியாற்றும் அனைத்து அறிவிப்பாளர்களுக்கும் ரசிக பெருமக்களுக்கும் ஒரு வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. பரம்பக்குடியிலிருந்து காவிய தர்சினி அவங்க சொல்லிட்டு ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. மௌனராகம் அந்த படத்துலேருந்து எஸ்பி பாலசுப்ரமணியன் அவங்க குரலில் ஒரு சூப்பரான பாடல் கேட்டிருக்காங்க. அடுத்து தேவிப்பட்டினத்திலிருந்து பஹியா பானு பஹியா பர்கானா அவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கம் சொல்லிட்டு கடலோசைக்கும் ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. எஸ்பி சார் அவங்க குரலையும் ஜானி அம்மா வாய்ஸ்லேயும் குங்குமச்சிமில் அந்த படத்துலேருந்து ஒரு பாடலும் கேட்டிருக்காங்க. மக்களே, நம்ம நேசக்கரங்கள் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக நிவாசினி வந்திருக்காங்க. பதில் நல்ல பதிலில் வந்திருக்காங்க. பதிலை சொல்லுங்கள். இதில் பாடல் கேட்க முடியாத நேர் நெஞ்சங்களுக்கெல்லாம் அதில் உங்களுக்கு பாடலை வழங்குவாங்க. பதிலை சொல்லுங்கள், பாடலை அல்லுங்க. மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களில் இருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்கள் தங்கம். இணைஞ்சிருங்க. இது நமது பாம்பன் நீசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை பண்பலை 90.4 தாங்க வரட்டா.

0: அக்கா, நம்ம பிரியா அக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆள் வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா?
1: நம்ம கடலோசை எப்பவும் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க, அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 10 மணி. சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 10:01 தாங்க நேயர்கள் எல்லாரும் இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. நம்ம நேசக்கரங்கள் நிகழ்ச்சியுமே தொடங்கியாச்சு. நிகழ்ச்சிக்காக அடுத்த 2 மணி நேரம் உங்க கூட தொடர்ந்து பேச போறது நானி வாஷ்னி. இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு தினம் தாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினம். இந்த காலத்தில் போதைப் பொருட்கள் தான் பல விஷயங்களுக்கு காரணமாகவே இருக்குது. அதுவும் இப்போ பள்ளி பருவங்களில் நிறைய போதைப் பொருள் பயன்பாடு அப்படின்றது அதிகரிச்சுக்கிட்டே வருது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா அது போதைப் பொருள் தானா அப்படின்றது நிறைய பெற்றோர்களுக்கும் அதே சமயம் ஆசிரியர்களுக்குமே தெரில. அதாவது அவங்க வந்து உள்ளக்கே வச்சு பயன்படுத்துறதுனால தான் இது பெரும்பாலானவருக்கு தெரிகிறதே கிடையாது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த கூலிப் இந்த மாதிரியான பொருட்களோட யூசேஜ் அப்படின்றது இந்த ஸ்கூல் டைமில் அதிகரிச்சுட்டே வருது. கண்டிப்பாக அதை தவிர்த்தா மட்டும்தான் நம்மளுடைய எதிர்காலம் அப்படின்றது சூப்பரான ஒரு வகையில் அமையும். அதுக்கான ஒரு தினம் தான் இன்றைக்கி சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினம். நாம் வந்து அதை பற்றி பேச போகிறது கிடையாது, மாறா இன்னைக்கு வந்து என்ன ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்புகள் அப்படின்னு கூட சொல்லலாம். வாய்ப்பு அப்படின்றது எல்லாருக்குமே கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும் ஏதோ ஒரு இடத்துல. ஆனால் சிலருக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கிறதே ரொம்ப ரேர், ஆனால் அதை வந்து கரெக்டாக பயன்படுத்த மாட்டோம். ஸோ அப்படிப்பட்ட தருணங்களில் உங்களுடைய பின் நாட்களில் அந்த வாய்ப்பு கிடைச்சும் நம்ம பயன்படுத்தாமல் விட்டுட்டோமே அப்படின்ற மாதிரி எதையாவது நினச்சி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? அதே மாதிரி நிறைய பேரை பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு கரெக்டான வாய்ப்பு கிடச்சிருக்கும், நம்ம இந்த ஒரு சூப்பரான பாதையில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலுமே அதை பயன்படுத்துறதுக்கு கொஞ்சம் தயங்குவாங்க. அதுக்கான காரணம் என்ன, அதை பற்றி தான் இன்னைக்கான நேசக்கரங்கள் நிகழ்ச்சியுமே இருக்க போகுது. உங்களுடைய கருத்துக்களை வந்து பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. செஸ் போர்டில் எப்படி காயின்ஸை நகர்த்துறோமோ நகர்த்தும் போது ரொம்ப கவனமாக இருப்போம், அது மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையில் போடக்கூடிய பிளானை வந்து கரெக்டாக கொண்டு போகணும் அப்படின்னு நினைப்போம். ஸோ அதுக்கான தகுந்த வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா அதை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணணும். வாழ்க்கையை கொஞ்சம் கவனித்து உலக

உலகத்தை மாத்தினவங்களும் இருக்காங்க, அவங்களுடைய வாழ்க்கையை மாத்தினவங்களுமே இருக்காங்க. ஒரு உதாரணம் கூட சொல்லலாங்க, இந்த ஜூடோ விளையாட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஜூடோ விளையாட்டு அப்படின்றது இந்த கராத்தே மாதிரியே இன்னொரு ஒருத்தவங்களை அட்டாக் பண்ணி நம்ம வந்து தாக்குற ஒரு சண்டை கலை அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதை வந்து நான் ஸ்கூல் படிக்கும் போது எனக்கு ஒரு கதை மூலமாக இதை சொல்லி கொடுத்தாங்க. இதை வந்து ஒரு துறவி தான் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த கதை வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறதெல்லாம் தெரில. என்ன அப்படின்னா, இமயமலை இருக்குது இல்லையா, அங்கே எப்போவுமே பனி விழுந்துக்கிட்டே தான் இருக்கும், நமக்கு தெரியும். இதனாலேயே பெரும்பாலானோருக்கு இந்த இமயமலை அப்படின்றது ரொம்பவே பிடிக்கும். காரணம் என்ன அப்படின்னா, பனி. அப்படி ஒரு கிழமையில பனி விழுந்து விழுந்து ஒரு பெரிய வெண்ணெய் மாதிரியே அந்த கிளையவே ரொம்ப அழுத்தி பிடிச்சிட்டு இருந்திருக்கு. பனியோட பாரத்தை தாங்க முடியாம கிளை வந்து முறிஞ்சு விழுந்துரும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்திருக்காரு ஒரு துறவி. துறவி அப்படியே யோசிச்சுட்டு இருக்கும்போதே அந்த பனி இருக்குது இல்லையா, அது கீழே விழுந்து உடஞ்சிருக்குது. அப்புறம் என்னாகும் அப்படின்னா, அந்த கிளை அப்படின்றது நிமிர்ந்து நிற்கும். இப்படி ஒரு சினாரியோவை பார்த்து துறவிக்கு ஒரு எண்ணமே வந்திருக்குது. அதாவது என்ன அப்படின்னா, ஒரு ஸ்ட்ராங்கான நபரை அட்டாக் பண்ண வர்றாங்கன்னா அந்த ஸ்ட்ராங்கான விஷயத்தை வச்சே அவனை தள்ளி விடுறது ஈஸியாக இருக்கும் இல்லையா. அப்படிதான் ஆப்போசிட் பார்ட்டியோட ஸ்ட்ராங்கையும் வேகத்தையும் வச்சு தாக்குற ஒரு சண்டை கலை தான் ஜூடோ விளையாட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாமளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, சாதாரணமாக கடந்து போயிருப்போம். ஆனால் அவங்க வந்து அந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தியே ஜூடோ விளையாட்டு அப்படின்றத கண்டுபிடிச்சதா ஒரு கதையுமே இருக்குது. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றதெல்லாம் தெரியலை. அடுத்ததாக சொல்லணும் அப்படின்னா, நிறையா பேருக்கும் தெரிஞ்ச நியூட்டன். சாதாரணமாக ஒரு மரத்துலேருந்து ஆப்பிள் விழுகுது அப்படின்னா நாமளாக இருந்தால் கையில் எடுத்துட்டு ஐயா இன்னைக்கு ஒரு ஆப்பிள் கிடச்சிச்சு அதை சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லி போயிருப்போம். ஆனால் அப்படி இல்லாமல் அதை கொஞ்சம் மாற்றி சிந்திச்சு வந்து அது மூலமாக புவியீர்ப்பு விசையை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்படி வாழ்க்கையில் நாம் பார்க்குற பொருளையும் சரி, சந்திக்கிற அனுபவங்களையும் கரெக்டாக பார்க்குற எனர்ஜி இருந்தாலே போதும், எவ்வளவோ வாய்ப்புகள் வந்து வழியில் கிடக்கு அப்படின்னா நாமளுமே அதில் ஒன்று எடுத்துட்டு நம்மளுடைய பாத்தில் நம்ம வந்து ஷைன் ஆகும் அப்படின்றத சொல்லிட்டு, கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய வழிகளில் நிறைய வாய்ப்புகள் அப்படின்றது கிடச்சிருக்கும். அதில் ஏதோ ஒன்று விட்டுட்டு பின்னால் வருத்தப்பட்ட அனுபவம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம நேசகரங்கள் நிகழ்ச்சியில் நீங்களுமே பகிர்ந்துக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டு அடுத்ததாக இரண்டு பாடல்கள் வருது. இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை FM 90.4.

0: You know, it's cool, this song in so many different contexts.
1: அண்ணே அக்கா தம்பி தங்கச்சி சித்தப்பா சித்தி மாமா மச்சான் எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் சொல்ல போறத கேளுங்க. காலம் போற வேகத்துல நாமளும் சேர்ந்து ஓடலைன்னா காலம் நம்மளுக்கு டாடா பை பை சொல்லிட்டு பறந்து போயிடும். எப்பவும் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். அதுக்கு முதல் படி ஒரு குடிமகனுக்கான அடிப்படை சான்றிதழ்களை எடுத்து வச்சுக்கணும். அடிப்படை சான்றிதழ்களா? அது என்னப்பான்னு தோணுதா? 10th 11th 12th மார்க் ஷீட்டு. இதுக்கு மேல படிக்கலன்னா அதுக்கான டிசி, அதாங்க டிரான்ஸ்பர் சர்டிபிகேட், பிறப்பு சான்று, ஜாதி சான்று, வருமான சான்று, இருப்பிட சான்று, ஆதார் அட்டை, அப்புறம் வங்கி கணக்கு புத்தகம். நான் இப்ப சொன்ன விஷயங்கள்ல எதெல்லாம் உங்களால எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. எங்க எது தேவைப்படும்னே சொல்ல முடியாது, அதனால சிரம பார்க்காம எடுத்து வச்சுக்கோங்க. வரட்டா? என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நம்ம தங்கச்சி மடத்துல இனி ஃபங்க்ஷன், பார்ட்டி, செலிப்ரேஷன் எல்லாத்தையும் ரொம்ப ஸ்வீட்டா மாத்த வந்தாச்சு பெஸ்ட் மம்மி. நியூ லான்ச் ஆஃப் பனைச்சாய், 600 ரூபாய்க்கு மேல ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸ் வாங்கினா 200 கிராம் பனையல்வா ஃப்ரீ. 3 பீசஸ் ஃப்ரெஷ் கிரீம் கேக் வாங்கினா 1 பீஸ் ஃப்ரீ. 1 லார்ஜ் பீஸா வாங்கினா 1 பர்கர் ஃப்ரீ. 2 ஸ்பெஷல் காம்போ ஆஃபர்ஸா, எக் பஃப் பிளஸ் பனைச்சாய் 50 ரூபாய், சிக்கன் பாப்கார்ன் பிரெஞ்ச் ஃப்ரைஸ் பிளஸ் பனைச்சாய் 199 ரூபாய். குவாலிட்டியில பெஸ்ட், டேஸ்டில யம்மி, ஆல்வேஸ் பெஸ்ட் மம்மி. பெஸ்ட் மம்மி, யாகப்பா பள்ளி அருகில் தங்கச்சி மேடம்.
1: என்னதான் ஓடி ஓடி உழைச்சாலும் காசு கையில நிக்க மாட்டுக்கு. என் குடும்பத்தோட எதிர்காலத்தை நினைச்சாலே நெஞ்செல்லாம் படபடன்னு வருது.
2: என்ன பயப்படணும், அதான் இந்திய அஞ்சல் துறையோட கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு திட்டத்துல நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் சேர்த்து குறைஞ்சபட்சமா 10,000 ரூபாயில இருந்து அதிகபட்சமா 10,00,000 ரூபாய் வரைக்கும் பாலிசி எடுக்கலாமே. பாலிசி தொடங்கின நாள்ல இருந்தே லைஃப் இன்சூரன்ஸ் கவர் ஆகிரும். பிரீமியம் செலுத்துற காலத்தை நாமளே நிர்ணயிச்சுக்கலாம். நீங்க கட்டுற பிரீமியம் தொகைக்கு GST கிடையாது, வருமான வரி விலக்கும் இருக்கு. அதோட சேர்த்து குறைஞ்ச பிரீமியத்தோட அதிக போனஸும் கூட கிடைக்கும். பிரீமியம் செலுத்தி முடிஞ்சோன்ன நாம நிர்ணயிச்ச தொகைய போனஸோட திரும்ப வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாம செல்வ மகள் சேமிப்பு திட்டத்துக்கான கணக்கு தொடங்குறது, தங்க மகனுக்கு PPF கணக்கு தொடங்குறதுன்னு அஞ்சலகத்துல நம்ம குடும்பத்தோட சேமிப்பு அதிகப்படுத்தி எதிர்காலத்தை பாதுகாப்பா வச்சுக்கலாம்.
0: தற்போது ராமநாதபுர கோட்டத்தில் உள்ள அனைத்து அஞ்சலகங்களிலும் அஞ்சல் ஆயுள் காப்பீட்டிற்கான சிறப்பு முகாம் நடைபெற்று வருகிறது. அனைவரும் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். ஆனந்தமாக வாழ இன்றே சேருங்கள் அஞ்சல் ஆயுள் காப்பீட்டு திட்டத்தில். இந்த ஜூன் மாதத்தை கொண்டாடுங்க ஆனமலைஸ் டொயோட்டாவின் ஜிலு ஜிலு ஆஃபர்ஸோட. குறைந்த வட்டி விகிதம், எந்த மாடல் காரையும் டொயோட்டா காருடன் எக்ஸ்சேஞ்ச் செய்யும் வசதி. இது மட்டுமா, உடனடி டெலிவரி, ஹை எக்ஸ்சேஞ்ச் போனஸ், ஃப்ரீ வேலுவேஷன், ஆன் ரோட் ஃபண்டிங், நிறைய எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் இருக்கு. ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல், அர்பன் க்ரூசர், ஹை ரைடர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ரூமியான். மேலும் விவரங்களுக்கு ஆனமலைஸ் டொயோட்டாவை அணுகவும். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8027990000.
1: ஸ்கூல் எல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம் எல்லாம் வாங்கியாச்சா?
3: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க 3 பேரும் 3 ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
1: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ்.
4: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
6: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
2: நேரம் சரியாக 10:21. இந்த உலகம் அப்படின்றது கோடிக்கணக்கான மக்கள்னால அப்படி நிறைஞ்சிருக்குது அப்படின்னு நாங்க சொல்லணும். அப்படி எல்லாருக்குமே வாய்ப்புகள் வந்து தேடி வருமா அப்படின்னு கேட்டா கொஞ்சம் டவுட்டு தான். ஆனா வருது அப்படின்னா அதை கரெக்டா புடிச்சு அடுத்தடுத்த கட்டத்துக்கு போறது மட்டும்தான் நல்லது. ஆனா ஒருபோதும் வாய்ப்புகள் நம்மளை தேடி வராது, நாம தான் அதை உருவாக்கி நம்மளுடைய கோல் என்ன அப்படிங்கறத யோசிச்சு அந்த ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது யூஸ் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். வாய்ப்பு வந்தா அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு வகையில இருக்காங்க, அதே மாதிரி வாய்ப்பு கிடைச்சாலும் அதை சரியா யூஸ் பண்ணாம இருக்கிறது இன்னொரு வகை அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி வாய்ப்பு சரியா கிடைச்சும் அதை யூஸ் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம், ஆனா அது பின்னால நம்ம நினைச்சு வருத்தப்பட்டிருப்போம். அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையிலயுமே சில அனுபவங்கள் இருக்கு அப்படின்னா நம்ம நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில நீங்களுமே பகிர்ந்துக்கலாம். பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. நாம ஜெயிக்க சந்தர்ப்பம் எப்போ வருதோ அந்த வாய்ப்பை தான் நாம யூஸ் பண்ணிக்கணும். அதுக்கு நாமளும் ரெடியாகவும் இருக்கணும், கரெக்டாகவும் இருக்கணும். ஒரு விஷயத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது எல்லா நேரமும் நம்ம வீட்டு கதவை தட்டிட்டே இருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அதுக்கான வாய்ப்பை உருவாக்கிட்டோம் அப்படின்னா அது நமக்குமே ரொம்ப ரொம்ப ஈஸி அப்படின்றத சொல்லிட்டு இப்போ ஒரு நேயர்மை இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
7: வணக்கம்.
2: வணக்கம் அண்ணா, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
7: எனது காலை வணக்கம். மாமு கருவடை கடை மீனாட்சி பேசுறேன்.
2: சொல்லுங்க. நான் எப்படிண்ணா இருக்கீங்க? சூப்பர். நான் இப்ப நீங்க சொல்லுங்க, உங்களுடைய உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கும், ஆனா அதை வந்து அப்ப கரெக்டா யூஸ் பண்ணாம இருந்திருப்போம், பின்னால கொஞ்ச நாள் கழிச்சு அதை நினைச்சு வருத்தப்பட்ட ஒரு அனுபவம் எல்லாம் இருக்குதானா?
7: எனக்கு
2: தவிர்த்துட்டு நிறைய பேர் அந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்த தயங்குறதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? என்னென்ன விஷயங்கள் சொல்லுவீங்க இந்த வாய்ப்பை
7: பயன்படுத்தி?
2: என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
7: எனக்கு வந்து உழைப்பு பத்தி எந்த பாட்டு போட்டாலும் சரி, அது விஜய் படத்துல பாட்டு இருக்கு, உழைப்பு பத்தி பாட்டு பாட்டு போட்டு விட்டுருங்க.
2: கண்டிப்பா கொடுத்துடலாம். நன்றிண்ணா.
7: நன்றி, வணக்கம்.
2: நம்ம தங்கச்சி மடத்துல இருந்து மீரான் யோசப் அண்ணா தான் வந்து சொல்லியிருந்தாங்க, என்னதான் அந்த வாய்ப்புகள் வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்காட்டாலும் இன்னொரு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு, நான் அதை வந்து தவறாம பயன்படுத்திக்கிட்டேன், ஆனா இருந்தாலும் முதல் ஒரு விஷயம் கிடைச்சிருக்குது இல்லையா, அதை நினைச்சு நான் இன்னுமே வருத்தப்படுறேன் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய அனுபவங்களை சொல்லியிருந்தாங்க. அதே சமயம் நாளைக்கு நடக்க போற இந்த தமிழ் வாசிப்பு போட்டியில அவங்களுடைய மகளுமே கலந்துக்கிற இருக்காங்களா நம்ம கடலோசை எஃப்எம்ல, சோ அவங்க இந்த போட்டியில ஜெயிக்கிறதுக்கான ஒரு வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு அடுத்ததா வந்து களத்துல இருந்து நேயர் ஆரோக்கியம் அண்ணா வந்து இணைஞ்சிருக்காங்க, அவங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
8: வணக்கம் ஐயா, உங்க பேர் அப்புறம் நீங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லுங்க ஐயா.
9: என் பேர் ஆரோக்கியம், வச்சு இப்போதைக்கு நான் கொத்தனார் வேலையாக்குறேன், அதுக்கு மேலே சொந்தமாக கடைகள்லாம் வச்சுருந்தேன்.
8: ஐயா, இப்போ நம்மளோட வாழ்க்கையில் ஒரு சில நேரத்தில் நம்ம அறியாமல் இல்லை நமக்கு தெரிஞ்சு நம்ம உழைப்பினால ஒரு சில வாய்ப்புகள் வந்து கிடச்சிருக்கும், அந்த வாய்ப்புகளை சரிவர பயன்படுத்திக்க முடியாமல் போயிட்டு அதை நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ண மாதிரி சம்பவம் இருக்கும் வாழ்க்கையில்?
9: நம்ம நிறைய சந்தர்ப்பம் சூழ்நிலை கிடச்சி அதை நான் நிறையா ஃபீல் பண்ணிட்டேன், அது கையை விட்டு போயிடுச்சு, அது என்னுடைய தவறுகள் தான்.
8: என்ன ஒரு எந்த விஷயத்தை ரொம்ப ஒரு கஷ்டமாக நினைக்கிறீங்க இப்போ வரைக்கும் அதை நம்ம மிஸ்ஸே பண்ணிக்க கூடாது, அந்த வாய்ப்பை பயன்படுத்திருக்கணும் அப்படின்னு?
9: ஹோட்டலில் வச்சுருந்த நானும் என் ஃப்ரெண்டும் ஒரு சின்ன மனபத்தினால அந்த ஊருமே அந்த ஹோட்டலை முடிச்சுட்டு இப்போ கொத்தனார் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் நேரம் பெரிய ஓனர் ஆகி இந்நேரம் பாம்பால நானும் ஒரு ஆளாக இருந்திருக்கேன், அவ்வளோ ஒரு இதாக இருந்துச்சு.
8: ஓகே, அந்த விஷயம் வந்து உங்கள் கைவிட்டு போனதை வச்சு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா?
9: நிறையா ஃபீல் பண்ணியிருக்கேன், இவ்வளோ சம்பாரிச்சு இப்படி விட்டுட்டோமே, இந்த கடையை வச்சு நல்ல லாபம் எங்களுக்கு, ஆனால் என் ஃப்ரெண்டு நானும் பார்ட்னராக வச்சதும் தவறான விஷயங்கள். கம்மியான காசில் கடை வச்சு ரொம்ப லெவலுக்கு வந்தோம், ஆனால் ஒரு மன வருத்தத்தால் ரெண்டு பேருமே அதை வச்சு புரிஞ்சுட்டோம்.
8: இப்படி கிடைக்கிற வாய்ப்புகளை வந்து இழக்கிறத பற்றி கிடைக்கிற வாய்ப்பை சரிவராக பயன்படுத்திக்கிறாமல் இருக்கிறது எவ்வளோ ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும்,
9: ரொம்ப மன வருத்தங்கள் ஆகுது. இப்போ நான் ஒரு ஆளாக வச்சுருந்தேனாக்க நேரம் எளிமையாக இருப்பேன், ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு வச்சு ஃப்ரெண்டோட வச்சதுதான் தவறான விஷயங்களை நான் உணர்ந்துட்டேன், உணர்ந்ததுனால அதை அப்படி விட்டுட்டேன். எனக்கு ஜாலியாக போயிட்டு இப்போ நல்லா சம்பாதிக்கிறேன், எனக்கு 1,000 to 1,500 சம்பளம் வாங்குறேன், இதை வச்சு என் லைஃப் இப்போ நல்லா போயிட்டு தான் இருக்கு. இனிமேல் நான் வந்து இதை பயன்படுத்திக்கிறமே, நான் அதை விட்டுற மாட்டேன், இதையே எனக்கு பரம்பரை தொழிலாக நான் பயந்துருவேன்.
8: சரி, நீங்கள் கட்டாயமாக ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு போக வாழ்த்துக்கலையா, ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன பாடல் என்ன சொல்லுங்கள்?
9: எனக்கு பிடிச்ச ரஜினிகாந்த் படங்கள் தான் நான் விரும்பியும் பார்ப்பேன், ரஜினி தான் ரொம்ப பிடிக்கும். கடையப்பாலேருந்து ஒரு பாடல் போடுங்க.
8: நன்றி.
9: நன்றி, வணக்கம்.
2: கண்டிப்பாக உழைப்பு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நிறைய பேர் ஃபஸ்ட் எடுத்தோடனே தயங்குவோம், நம்மளால் முடியுமா, நம்மளால் இதெல்லாம் கொண்டு போக முடியுமா அப்படின்ற ஒரு பயம் தான் நம்மளுடைய அந்த வாய்ப்பை கெடுக்கிறதுக்கான ஒரு காரணமாகவே இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு நம்ம அண்ணா கிட்ட மாதிரியே படையப்பா படத்துலேருந்து ஒரு சூப்பரான பாடலுமே வருது, அதை கேட்டு மகிழ்ந்திருங்கள். அடுத்ததாக வந்து பாடல்கள் வருது, இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: சிகரத்தை அடைந்தால் வானத்தில் ஏறு.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆச்சியோட கைமணம் வீசுற செட்டிநாடு உணவுகள் எப்போதும் தனி சுவைதான். அந்த உணவுகளை ருசி பார்க்க இனி செட்டிநாட்டுக்கே போகணுமா என்ன? நம்ம தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகத்தோட கீழே இயங்கக்கூடிய ராமேஸ்வரம் அக்னி தீர்த்தம் பக்கத்துல இருக்கிற ஹோட்டல் தமிழ்நாட்டுல நாளையும் நாளை மறுநாளும் அமுதகம் உணவகத்துல மதியம் 12 மணில இருந்து 2 மணி வரை நடக்க இருக்குது மாபெரும் செட்டிநாடு உணவு திருவிழா. மற்றும் தனித்துவமான செட்டிநாடு சைவ உணவுகளை டேஸ்ட் பண்ணுங்க வெறும் 250 ரூபாயில. உணவு திருவிழால நீங்களும் கலந்துக்க விரும்பினா 9566968930 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்யலாம்.
1: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
2: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க 3 பேரும் 3 ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
1: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ்.
3: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம். நம்ம தங்கச்சி மடத்துல இனி ஃபங்க்ஷன், பார்ட்டி, செலிப்ரேஷன் எல்லாத்தையும் ரொம்ப ஸ்வீட்டா மாத்த வந்தாச்சு பெஸ்ட் மம்மி. நியூ லான்ச் ஆஃப் பனைச்சாய், 600 ரூபாய்க்கு மேல ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸ் வாங்கினா 200 கிராம் பனையல்வா ஃப்ரீ. 3 பீசஸ் ஃப்ரெஷ் கிரீம் கேக் வாங்கினா 1 பீஸ் ஃப்ரீ. 1 லார்ஜ் பீஸா வாங்கினா 1 பர்கர் ஃப்ரீ. 2 ஸ்பெஷல் காம்போ ஆஃபர்ஸா, எக் பஃப் பிளஸ் பனைச்சாய் 50 ரூபாய், சிக்கன் பாப்கார்ன் பிரெஞ்ச் ஃப்ரைஸ் பிளஸ் பனைச்சாய் 199 ரூபாய். குவாலிட்டியில பெஸ்ட், டேஸ்டில யம்மி, ஆல்வேஸ் பெஸ்ட் மம்மி. பெஸ்ட் மம்மி, யாகப்பா பள்ளி அருகில் தங்கச்சி மேடம்.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
0: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
5: நேரம் சரியாக 10:44 தாங்க நேயர்கள் எல்லாரும் இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4. நான் மட்டும் இணைஞ்சிருக்கல, இப்போ நம்ம கூட ஒரு நேயர்மே இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வாழ்க்கையில வாய்ப்பு அப்படின்றது கிடைக்கிறது எவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு விஷயம், இல்ல ஈஸியா கிடைச்சிருமா?
6: வாய்ப்புங்கிறது மிக மிக கஷ்டம். அதுக்கு நாம முயற்சி பண்ணா கட்டாய வாழ்க்கையில ஒரு முறையாவது கிடைக்கும்ங்கிற நம்பிக்கை இருக்குது. அப்படி முயற்சி பண்ணிதான் நான் வந்து பாத்தீங்கன்னா எங்க தொழில் வந்து பவர்லூம் தறி. அது வந்து நான் ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கூலிக்கு வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அடுத்த போயிட்டு டெய்லி சம்பளம் வாங்கிட்டு வராது. சரி, இப்படியே போயிட்டு நமக்கு ஒரு நேரத்தின் நேரத்தை இருக்கு, சில குழந்தைகளா இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த தறிய வந்து நான் வாடகைக்கு எடுத்தேன். அதாவது நாமளே பாவை போட்டு நாமளே தறி நினைச்சுக்கிற மாதிரி. அத வாடகைக்கு ரொம்பவே அட்வான்ஸ் அதிகம், வாடகை பாத்தீங்கன்னா மாசம் 8000, இந்த மாதிரி என்னுடைய அதிகபட்ச முயற்சியில தான் அதை எடுத்தோம்ட்டான். நிறைய பேர் எடுத்து ஃபெயிலர் ஆயிரும், ஆனா இருந்தாலும் பரவாயில்ல, ஏன் நம்ம வாரம் 3000-4000 இவ்வளவுதான் சம்பளம், இதுல எப்படி நம்ம குடும்பத்தை நம்ம ரன் பண்றது, முயற்சி செஞ்சாதான் முடியுங்கிற நேரத்துல அதை செஞ்சோம்ட்டான். அது நாம என்ன முயற்சி செஞ்சு எல்லாம் எடுத்த நேரம் என்னமோ கொரோனா லாக்டவுன் வந்துருச்சுட்டான். ரொம்பவே சிரமம் ஆயிடுச்சு. அந்த தறியெல்லாம் சத்தமா இருக்கிறதுனால அதெல்லாம் ஓட்டக்கூடாதுன்னு பாருங்க. அதெல்லாம் வந்து லாக்டவுன்ல 10 பேர் 20 பேர் ஒண்ணு சேருவாங்க, நிறைய பெரிய பெரிய பட்டை இருக்கும், சின்ன பட்டை ஓட்டினா அந்த பட்டையை ஓட்டணும்னு சொல்லுவாங்க, அதனால எல்லா பட்டையுமே ஓட்டக்கூடாதுன்ற ஒரு கால சூழ்நிலையா இருக்கும். அப்ப மறுபடியும் வாடகை, இந்த பணத்துக்காக வாங்கின வட்டி, இதெல்லாமே சிரமப்பட்டு அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணும் போது அடுத்து 2வது லாக்டவுன். அப்ப அந்த 2வது லாக்டவுன்ல இன்னுமே அடி அதிகமாயிருச்சு, இந்த தொழிலும் முடங்கிருச்சு. ஏன்னா நாங்க நெகியது வந்து வேச்சிருக்கோம், எல்லா பக்கமும் லாக்டவுன், எதுவுமே பங்கன் இல்ல, எதுவுமே இல்லைங்க போது இந்த வேட்டியுமே வந்து பாத்தீங்கன்னா உற்பத்தி ஆகிற உற்பத்தியானதெல்லாம் அப்படியே சேர்ந்துருச்சு. அப்ப பாக்கும்போது நம்ம பட்டை எடுத்து கிட்டத்தட்ட முதல் 3 வருடம் ரொம்பவே சிரமமாயிருச்சு. என்னன்னா நாம கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி நாம பயன்படுத்திக்க தயாரா இருந்துமே அந்த சூழல் அப்படி ஆயிடுச்சுங்கிற வலி வேதனை இன்னுமே இருக்குது. ஆனா இன்னுமே நான் விடாம முயற்சி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிற கடனை கொஞ்சம் கொஞ்சமா கட்டி இப்பவும் நாம எடுத்த பற்றிய ரன்னிங் பண்ணிக்கிட்டு தான் இருக்கு. அந்த வீரியம் ரொம்பவே நல்லா இருக்குது. முயற்சி செஞ்சுக்கிட்டு தான்
5: போயிருக்கிறேன்.
6: இருந்தாலும் அந்த லாக்டவுன் இதெல்லாம் வரலீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம நல்லாவே சிறப்பா இருந்திருக்கலாம். ஆனா அதாவது வாய்ப்பு கிடைச்சிருச்சு, நாம பயன்படுத்தலையேங்கிற வழியை விட நாம பயன்படுத்த தயாரா இருந்துமே சூழல் அப்படி ஆயிடுச்சுங்கிற வழி இன்னுமே கொஞ்சம் அதிகமா இருக்குதுங்க.
5: கண்டிப்பா நான் அதான் நானுமே சொல்ல வந்தேன். என்னதான் வாய்ப்பு இருந்தாலும் சூழல் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு.
6: ரொம்ப ரொம்ப முக்கியம்.
5: கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு கட்டத்துல இந்த வாய்ப்பை பயன்படுத்தாம விட்டுட்டமே அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்காவது ஒரு விஷயத்த நினைச்சு நீங்க வந்து ஃபீல் பண்ணிருக்கீங்களா?
6: கண்டிப்பா. அப்படி வாய்ப்பு பயன்படுத்த விட்டுட்டமே அப்படிங்கிறது படிப்புங்க. நான் படிச்சது 12வது வரைக்கும் படிச்சேன். அப்ப எங்க அப்பா படிங்க படி அப்படின்னு எவ்வளவோ சொன்னாரு. நான் படிக்காத விட்டதுனால இப்ப என்ன கூட படிச்ச எல்லாருமே பெரிய பெரிய வேலையில இருக்கிறாங்க.
5: நான்
6: மட்டும் இப்படி இருக்கிறேன். அது வந்து எந்தைக்குமே வந்து அது நம்மளை விட்டு போகாது. ஐயோ இப்படி மிஸ் பண்ணிட்டுமே அப்படிங்கிறது. ஆனா நம்ம வாய்ப்பு கிடைச்சி இப்படி விட்டுட்டோமே மறுபடியும் அந்த வாய்ப்பு கிடைக்கும் போது பயன்படுத்திக்கலான்னு நிறைய வாய்ப்பை பயன்படுத்தலாம். ஆனா அந்த படிப்புங்கிற ஒரு விஷயம் மறுபடியும் நம்ம பயன்படுத்தணும் நினைக்கிற காலத்துல பயன்படுத்த முடியாது. அதனால அது வாய்ப்பு இருக்கும்போது பெரும்பாலானவங்க பயன்படுத்திக்கிட்டா சிறப்பா இருக்கும்.
5: ஓகே. நான் உங்களுக்கு வந்து படிக்க வாய்ப்பு கிடைச்சிருக்குது உங்க அப்பாவுமே சொல்லியிருக்காங்க. ஆனா நீங்க பயன்படுத்தல. அதுக்கான காரணம்
6: பயன்படுத்தல. நான் வந்து சுமாரா படிக்கிற பையன் சார். அதனால அந்த கல்லூரி இதெல்லாம் பார்த்தா குடும்ப சூழ்நிலையுமே அப்படி இருந்தது. அப்பாவும் ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு தான் இருந்தாரு. இன்னும் நமக்கு சிரமப்பட்டு படிக்க வைக்கணுமே படிக்காமையே எங்க அப்பாவும் எங்க அப்பா பவர்லும் தெரியா வச்சிருந்தாரு. இந்த தொழிலே சிறப்பா இருக்கும், நம்ம படிக்கலினாலும் இந்த தொழில் மூலியமா நம்ம முன்னுக்கு வந்துடலாங்கிற ஒரு தைரியத்துல அப்படியே வச்சுட்டேன் சார். படிப்பும் ஒரு காரணம். அதாவது என்ன என்ன சரியா படிக்காதது ஒரு காரணம் என்னையும் சொல்லணும்.
5: ஓகே. நான் அதை நினைச்சு இன்னுமே வருத்தப்படக்க வேண்டிய சூழல்தான்
6: இருக்காங்க.
5: இப்ப உங்களுடைய குழந்தைகள்லாம் எந்த அளவுக்கு சூப்பரா படிச்சிட்டு இருக்காங்க?
6: ரெண்டு பேருமே, ரெண்டு பசங்க சார், ரெண்டு பேருமே கிளாஸ் ஃபர்ஸ்ட். அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்க நம்மளா வாய்ப்பு மிஸ் பண்ண மாதிரி அவங்க பண்ணிடக்கூடாது. அதனால அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கஷ்டப்பட்டு கண்டிப்பா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சார். அவங்க என்ன அவங்க என்னைக்குமே அந்த வாய்ப்பை நாம மிஸ் பண்ணிட்டோம்னு அவங்க நினைக்க கூடாது. அதே மாதிரி அவங்களுக்கும் அதை தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். சொன்ன உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது எந்த ஒரு போட்டியோ ஏதோ ஒண்ணு நாம எல்லாம் அதுல கலந்துக்க வேணாம் அப்படிங்கறத பயப்படுறத விட கலந்துகிட்டு தோல்விங்கிறதே வெற்றி தான். கலந்துக்காம நாம வேடிக்கை பாக்குறது தோல்விதான் அப்படிங்கறத அவங்களுக்கு சொல்லி கொடுத்துதான் வளர்த்துக்கிட்டேன்.
5: கண்டிப்பா தொடர்ந்து செய்யுங்க. உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
6: ஒவ்வொரு பூக்களுமே அந்த சாங் போட்டுருங்க.
5: கண்டிப்பா கொடுத்துடலாம். நன்றிண்ணா.
6: நன்றிங்க சார்.
5: இது வரைக்கும் நம்ம நிகழ்ச்சியில வந்து ரெண்டு நேயர்கள் வந்து பேசினாங்க. அவங்க ரெண்டு பேருமே சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த காலத்துல படிப்பு அப்படின்ற ஒரு வாய்ப்பு நிறைய பேருக்கு கிடைச்சிருக்குது. ஆனா இருந்தாலுமே கொஞ்சம் பயம், அதனால நமக்கு வந்து அது சரிபட்டு வராதோ அப்படின்ற ஒரு காரணத்தினாலே நாங்க வந்து விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த காலத்துல கண்டிப்பா படிப்பு இல்லாம எதுவுமே சாத்தியம் கிடையாது. எப்படியாவது உருண்டு பிறண்டாவது படிச்சிருங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததா இரண்டு பாடல்கள் வருது. இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது முற்பகல் 11 மணி.
2: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை FM சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 11:05 தாங்க இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக உங்க கூட தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறது நானி வாஷ்னி. இன்னைக்கான நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில நாம எதை பத்தி பேசி தெரிஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் வாய்ப்புகள் அப்படின்றது கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். சிலருக்கு என்னாகும் அப்படின்னா வாய்ப்புகள் அப்படின்றது தேடி வரும், சிலருக்கு நாம தான் தேடி போக வேண்டிய ஒரு சூழ்நிலையுமே வரும். அப்படி என்னதான் வாய்ப்புகள் தேடி வந்தாலும் ஒரு சில நேரங்களில் நாம் என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, சரி இதை விட்டுருவோம் அப்படின்னு ஏதோ ஒரு காரணத்தினால நாமளுமே விட்டுருப்போம். ஆனால் அதை பின்னால் நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டதும் நாமளாக தான் இருப்போம். அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்துக்காக நீங்கள் வந்து வருத்தப்பட்டீங்க அப்படின்றதோட, ஏன் வந்து நிறைய பேர் வாய்ப்புகள் கிடைச்சு அதை வந்து பயன்படுத்த இவ்வளோ தயக்கம் அப்படின்றதுக்கான காரணத்தையும் நம்ம நேசகரங்கள் நிகழ்ச்சியில் பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. இந்த கொரோனா டைமில் நிறைய பேர் வேலை இழந்து அவஸ்தப்பட்டவங்க தான் அதிகம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அப்போ மிகப்பெரிய லாக்டவுன் அப்படின்றது ஒன்று இருந்ததுனால நிறைய பேரும் வேலை இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். அதில் நிறைய பேர் என்னதான் வேலை இல்லை அப்படின்னு நினச்சி சோர்ந்து போகாமல் ஒரு இடத்துலையும் உட்காராமல் புது புது வேலைகளை செஞ்சு வாழ்க்கை நடத்தினவங்களும் அதிகம் அப்படின்னு கூட சொல்லலாம். கண்டிப்பாக முயற்சின்னு ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்னா எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குது. ஸோ அதுக்கான வாய்ப்பு இல்லையே அப்படின்னு வருத்தப்படாமல் அந்த வாய்ப்பை எப்படி உருவாக்கலாம், எங்கே உருவாக்கலாம் அப்படின்றதை யோசிக்கலாம். கண்டுபிடிச்சிட்டு என்ன மாதிரியான தொழில் செய்யலாம், இல்லை வாழ்க்கையில் வெற்றி அடைய நாம் என்ன செய்யலாம் அப்படின்றதை யோசிக்கலாம். வாய்ப்புன்றது உருவாக்குறவங்களை விட தேடி ஓடுறவங்க தான் அதிகமான பேர். ஸோ வாய்ப்பு கிடைக்கும்போதே அதை டக்குன்னு பயன்படுத்தி அடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையுமே வெற்றி தான் அப்படின்றத சொல்லிட்டு, இப்போ களத்திலிருந்து நேயர் ஆனந்த் அவங்க இணைஞ்சிருக்காங்க, அவங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
3: வணக்கம் அண்ணா, உங்கள் பேர் அப்புறம் உங்களை பற்றி சொல்லுங்கள்.
4: என் பேர் ஆனந்த், நான் ராமேஸ்வரம் பாமன்.
3: ஆனால் இப்போ நம்மளோட வாழ்க்கையில் ஒரு சில நேரத்தில் நமக்கு தேவையான ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்கும், ஆனால் அந்த சூழ்நிலை அப்போ இருக்கக்கூடிய நம்ம நிலைமை அதெல்லாம் வந்து வச்சு அந்த வாய்ப்பு வந்து நம்ம தவற விட்டுறோம், பண்ண முடியாமல் போயிடும். இந்த மாதிரி உங்களோட வாழ்க்கையில் அது நடந்திருக்கா?
4: நிறைய நடந்திருக்கு தம்பி. அது வந்து பார்த்தீங்கன்னா நான் சினிமாவில் சாதிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஒரு 3 மாதம் அங்கே ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு கால சூழ்நிலை நம்ம ஊருக்கு வந்து இங்கேயே இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. கண்டிப்பாக மறுபடியும் போய் அதுல சாதிப்புங்கிற ஒரு மனநிறைவு இருக்கு.
3: இந்த மாதிரியான கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை தவற விடுறது அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு எவ்வளவு பெரிய இழப்பா இருக்கும்?
4: அதாவது காற்றுள்ள போதே தூற்றி கொள்ளணும், இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வாய்ப்பு மிஸ் பண்ணிட்டோம்னா அது கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப கடினமான ஒரு விஷயம். அதனால காற்றுள்ள போதே வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா தூற்றிக்கிறது நல்லது.
3: இப்ப அந்த வாய்ப்பு வந்து திரும்ப வந்து நடக்குமா, அதாவது முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களா?
4: கண்டிப்பா அது முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தா முயற்சி திருவனை ஆக்கும். இன்னைக்குமே அது முயற்சி பண்ணிட்டே இருந்தோம்னா அது என்னைக்காவது ஒரு நாள் நடக்கும், அந்த நம்பிக்கையில ஓடிக்கிட்டு இருக்கு.
3: நிச்சயமா உங்களோட எண்ணம் போலவே அது நடக்கட்டும், உங்களுக்கு கை கொடுக்கட்டும். உங்களுக்கு என்ன பாடல் என்ன சொல்லுங்க?
4: எனக்கு ஒவ்வொரு பூக்களுமே இருந்து பாட்டு.
3: நன்றி.
4: வணக்கம்.
2: களத்திலிருந்து நம்ம ஆனந்தண்ணா வந்து ஒரு சூப்பரான விஷயம் சொல்லியிருந்தாங்க. காற்றுள்ள போதே தூற்றிக்கோள், எப்போ நம்மளுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்குதோ அப்போயே நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக இப்படி நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு வாய்ப்பை விட்டுட்டு பின்னால் கண்டிப்பாக வருத்தப்பட்டிருப்போம். அப்படி என்னுடைய வாழ்க்கையில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. கண்டிப்பாக எல்லாருடைய வாழ்க்கையிலே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அதாவது ஒரு 10th வந்து ஒரு எக்ஸாம் இருந்துச்சு, இந்த ஸ்காலர்ஷிப்பு அதுக்கப்புறம் இந்த மாதிரியான விஷயங்களுக்காக தனி எக்ஸாம்லாம் வைப்பாங்க இல்லையா, அப்படி ஒரு எக்ஸாம் இருந்தது. ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா பயந்துக்கிட்டு இந்த எக்ஸாம்க்குலாம் நான் வரல, நிறைய படிச்செழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு எக்ஸாமுக்கு போகலை. ஆனால் என்னோட சேர்ந்த என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே போய் சூப்பராக எழுதிட்டு வந்தாங்க. சொன்னது என்ன அப்படின்னா, நம்ம வந்து படிக்க தேவையில்லை, அதில் சும்மா வந்து இந்த ரீசனிங் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வந்து சொன்னாங்க. ரிசல்ட் வரவுமே கிட்டத்தட்ட போன எல்லாருமே பாஸ் ஆகிட்டாங்க. அப்பதான் எனக்குமே தோணுச்சு, நம்மளும் பேசாம போயிருக்கலாமோ, நமக்கு ஒரு சூப்பரான வாய்ப்பு கிடைச்சிருந்திருக்கு, அதை நாம விட்டுட்டோம் அப்படின்றத நினைச்சு நான் இன்னும் வர வருத்தப்பட்ட அந்த ஒரு நாட்கள்லாம் இருக்கதான் செய்யுது. அதனால வாய்ப்பு அதை பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா மட்டும் போதும், அது கஷ்டமான ஒரு விஷயமோ ஈஸியான ஒரு விஷயமோ அதை பின்னாடி பாத்துக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம லோகநாதன் அண்ணா கேட்ட பாடலும் ஆனந்த் அண்ணா கேட்ட பாடலுமே வருது. இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை FM 90.4.

0: ஆச்சியோட கைமணம் வீசுற செட்டிநாடு உணவுகள் எப்போதும் தனி சுவைதான். அந்த உணவுகளை ருசி பார்க்க இனி செட்டிநாட்டுக்கே போகணுமா என்ன? நம்ம தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகத்தோட கீழே இயங்கக்கூடிய ராமேஸ்வரம் அக்னி தீர்த்தம் பக்கத்துல இருக்கிற ஹோட்டல் தமிழ்நாட்டுல நாளையும் நாளை மறுநாளும் அமுதகம் உணவகத்துல மதியம் 12 மணில இருந்து 2 மணி வரை நடக்க இருக்குது மாபெரும் செட்டிநாடு உணவு திருவிழா. மற்றும் தனித்துவமான செட்டிநாடு சைவ உணவுகளை டேஸ்ட் பண்ணுங்க வெறும் 250 ரூபாயில. உணவு திருவிழால நீங்களும் கலந்துக்க விரும்பினா 9566968930 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்யலாம்.
1: சம்மர்ல குளுகுளனு இருக்க அனுஜ் டைல்ஸ் மாலோட கூல் ரூஃப் டைல் வாங்குங்க. அனுஜ் டைல்ஸ் மால்.
2: என்னதான் ஓடி ஓடி உழைச்சாலும் காசு கையில நிக்க மாட்டுக்கு. என் குடும்பத்தோட எதிர்காலத்தை நினைச்சாலே நெஞ்செல்லாம் படபடன்னு வருது.
0: என்ன பயப்படணும்? அதான் இந்திய அஞ்சல் துறையோட கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு திட்டத்துல நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் சேர்த்து குறைஞ்சபட்சமா 10,000 ரூபாயில இருந்து அதிகபட்சமா 10,00,000 ரூபாய் வரைக்கும் பாலிசி எடுக்கலாமே. பாலிசி தொடங்கின நாள்ல இருந்தே லைஃப் இன்சூரன்ஸ் கவர் ஆகிரும். பிரீமியம் செலுத்துற காலத்தை நாமளே நிர்ணயிச்சுக்கலாம். நீங்க கட்டுற பிரீமியம் தொகைக்கு GST கிடையாது, வருமான வரி விலக்கும் இருக்கு. அதோட சேர்த்து குறைஞ்ச பிரீமியத்தோட அதிக போனஸும் கூட கிடைக்கும். பிரீமியம் செலுத்தி முடிஞ்சோன்னு நாம நிர்ணயிச்ச தொகைய போனஸோட திரும்ப வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாம செல்வ மகள் சேமிப்பு திட்டத்துக்கான கணக்கு தொடங்குறது, தங்க மகனுக்கு PPF கணக்கு தொடங்குறதுன்னு அஞ்சலகத்துல நம்ம குடும்பத்தோட சேமிப்பு அதிகப்படுத்தி எதிர்காலத்தை பாதுகாப்பா வச்சுக்கலாம்.
3: தற்போது ராமநாதபுர கோட்டத்தில் உள்ள அனைத்து அஞ்சலகங்களிலும் அஞ்சல் ஆயுள் காப்பீட்டிற்கான சிறப்பு முகாம் நடைபெற்று வருகிறது. அனைவரும் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். ஆனந்தமாக வாழ இன்றே சேருங்கள் அஞ்சல் ஆயுள் காப்பீட்டு திட்டத்தில். இந்த ஜூன் மாதத்தை கொண்டாடுங்க ஆனமலைஸ் டொயோட்டாவின் ஜிலு ஜிலு ஆஃபர்ஸோட. குறைந்த வட்டி விகிதம், எந்த மாடல் காரையும் டொயோட்டா காருடன் எக்ஸ்சேஞ்ச் செய்யும் வசதி. இது மட்டுமா, உடனடி டெலிவரி, ஹை எக்ஸ்சேஞ்ச் போனஸ், ஃப்ரீ வேலுவேஷன், ஆன் ரோட் ஃபண்டிங்னு நிறைய எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் இருக்கு. ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு அர்பன் க்ரூசர் ஹை ரைடர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ரூமியான். மேலும் விவரங்களுக்கு ஆனமலைஸ் டொயோட்டாவை அணுகவும். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8027990000.
2: ஸ்கூல் எல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம் எல்லாம் வாங்கியாச்சா?
4: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க 3 பேரும் 3 ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
2: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ்.
5: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
6: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: வெற்றிக்கு பின்னாலும் கட்டாயமா ஒரு பொண்ணு இருப்பான்னு சொல்றாங்க. அப்போ பொண்ணோட வெற்றிக்கு பின்னாடி யார் இருப்பா?
1: ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு பொண்ணு இருக்கிறது சரிதான், ஆனா பொண்ணுங்களும் வெற்றி அடையணும்ல.
2: அதுக்கு உதவியாகவும் உறுதுணையாகவும் இருக்கும் நெய்தல் பெண்ணே நிகழ்ச்சி, திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணிக்கு நம்ம கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
1: வாழ்க்கையில் பெரிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும்போது சோம்பேறித்தனம் படாமல் நமக்கான வாய்ப்பை உருவாக்கி உழைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே பெரிய ஆள் ஆகலாம் அப்படின்னு தாங்க சொல்லலாம். அதுலேயும் நிறைய பேர் இந்த வேலை விஷயமா இருக்கட்டும், இல்லை படிப்பு விஷயம், இல்லை ஏதோ ஒரு எக்ஸாம் இருக்குது அப்படின்னா கூட சரி லேட்டாக பண்ணிக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி போட்டுருவோம். ஸோ அந்த ஒரு விஷயம் அதுக்கப்புறம் அதுக்கான டேட் முடிஞ்சிரும், இல்லை டைம் முடிஞ்சிரும், இல்லை நமக்கே அது மேலே விருப்பம் போயிடும். அந்த மாதிரி நாம் இல்லாமல் வாய்ப்புகள் கிடைக்குது அப்படின்னா அதை கரெக்டாக சோம்பேறித்தனம் எதுவுமே படாம நம்ம கொண்டு போயிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையுமே ஜெயிக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டு நேரம் சரியாக 11:24 தாங்க இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நானி வாஷ்னி. இப்ப நம்ம கூட ஒரு நேயர்மே இணைஞ்சிருக்காங்க, அவங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்ப்பா, மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்டடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
1: சொல்லுங்கண்ணா, இப்ப வந்து நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுங்கிறது எவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு விஷயம், இல்ல உங்களை பொறுத்த வரைக்கும் ஈஸியாவே கிடைச்சிருமா?
2: வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் தான்ப்பா. நம்ம மேல நம்பிக்கை வந்தா மாத்திரம்தான் அந்த வாய்ப்பு அப்படிங்கறத கொடுப்பாங்க. நிறைய பேர் வாய்ப்பே கிடைக்கல அப்படின்ட்டு ரொம்ப வருத்தப்படுறவும் இருப்பாங்க. சில பேருக்கு அவங்களுடைய அபரீத திறன் இருக்கிறதுனால அந்த வாய்ப்பு அப்படிங்கறதும் கிடைக்கும்ப்பா.
1: ஓகேண்ணா, இப்போ உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு, ஆனா நீங்க வந்து யூஸ் பண்ணல, அதை வந்து நினைச்சு பின்னாடி நாள்ல வந்து வருத்தப்பட்டிருக்கீங்களா? நம்ம வந்து அப்பயே யூஸ்
2: பண்ணிப்பா. நான் ஸ்கூல் படிக்க முடிய காலத்துல எனக்கு கிளாஸ் பீப்பர் லீடர் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஆனா எனக்கு அது வேண்டாம் அப்படின்ட்டு டீச்சர் கிட்ட சொல்லிட்டேன். எனக்கு என் மேலேயே பயம் இருந்தது. அது ஒரு மிகப்பெரிய பொறுப்பு. அது வந்து பசங்களை சரியா கரெக்டா நம்ம வழி நடத்தலைன்னா நம்மளதான் குவெஸ்டின் பண்ணுவாங்க. எதுக்கு இவ்வளவு சின்ன வயசுலயே நமக்கு அந்த ஒரு பொறுப்பு அப்படிங்கறது வேணும் அப்படின்ட்டு தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது. ஆனா நான் வேணான்னு நிராகரிச்சிட்டேன். அதன் பிறகு கொஞ்ச நாள் எயித்து ஸ்டாண்டர்ட் நைன்த் ஸ்டாண்டர்ட் வரும்போது நான் யோசிச்சேன், அந்த வாய்ப்பு அப்படிங்கறது எவ்வளவு பெருசு. நான் அப்புறமா ட்ரையும் பண்ணேன் எனக்கு வேணும் அப்படின்ட்டு. ஆனா என்னமோ எனக்கு அந்த வாய்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைச்சதே இல்லை. எனக்கு வருத்தமா இருக்கு, ஐயோ அந்த ஒரு வாய்ப்பு அப்படிங்கறத மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ட்டு.
1: சோ வந்து அதுக்கு பின்னாடி யோசித்து பாத்தீங்களா, நம்ம வந்து என்ன காரணத்துக்காக இத வேணான்னு சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சந்திரசேகரனை வந்து மறுபடியும் இணைவாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு, இப்போ வாய்ப்பு தக்க வைக்கிறது அப்படின்றது நிறைய பேருக்கும் கொஞ்சம் சவாலான ஒரு விஷயம்தான். ஏன் அப்படின்னா கரெக்டான கோல் அடைகிறவரை கொஞ்சம் இரவு பகலாக வந்து பாடுபட்டு உழைக்கணும். அதில் இந்த நீச்சல் தெரிஞ்சுக்கிட்டு யாருமே ஆற்றுலலாம் குதிக்க மாட்டோம். முதல்ல ஆற்றுல இறங்கினாதான் நீச்சலே கற்றுக்கிற முடியும். வாய்ப்பு அப்படின்றதும் நாம் நினச்சபடி நினச்ச நேரத்துலலாம் வந்து நிற்காது. எதிர்பார்க்காம வரக்கூடிய வாய்ப்பை சரியானபடி யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது யாருக்காகவும் காத்துட்டு இருக்காது. ஸோ நாம தான் அதை வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். சிலர்லாம் படித்த உடனே வேலை கிடைக்காம இருக்கும்போது வாய்ப்பு கிடைக்கிறவரை வெயிட் பண்ணாத, உனக்கான வாய்ப்பை நீயே தேடிப்போ அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சிலர் வந்து வாய்ப்பு தேடி போகிறத விட அதை நாமளே உருவாக்கலாமே அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வாய்ப்பு சார்ந்து இருக்கு. அதுலேயும் வந்து சிலருக்கு திறமை இருந்தும் வாய்ப்பு கிடைக்காம போயிடும். இதுலலாம் நம்ம சோர்ந்து போய் நின்றாம கண்டிப்பாக முயற்சி செஞ்சோம் அப்படின்னா நல்ல வாய்ப்பு அப்படின்றது தேடி வரும். தேடி வராட்டாலும் நாமளே உருவாக்கிக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு அடுத்ததான் வந்து தங்கச்சி மடத்துலேருந்து கென்னடி அண்ணன் வந்து விடுதலை 2 படத்துலேருந்து ஒரு சூப்பரான பாடல் ஒன்று கேட்டிருக்காங்க. பாடல்கள் வருது, இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: மச்சான், என்னாச்சு? கடலுக்கு போலையா? திரும்பி வந்துட்டிய?
1: என்னத்த சொல்ல, எப்பவாச்சும் ஒரு நாள் தான் கடலுக்கு போறோம். அப்பவும் காத்து புயல்னு கட்டில போடுறாங்க. அப்படியே போயிட்டு வந்தாலும் பாடு இல்ல, பாடு வந்தாலும் விலை இல்ல. வருமானத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பசங்களுக்கு வேற இந்த மாசம் ஃபீஸ் கட்டணும்.
0: மச்சான், நீங்க தப்பா நினைக்கலைனா நான் வருமானத்துக்கு ஒரு வழி செய்வேன்.
1: நீ என்னமா பண்ணுவ?
0: உங்களுக்கு பிடிக்காதுன்னு

0: இவ்வளவு நாளா சொல்லல, நீங்க கடலுக்கு போனதுக்கு அப்புறமா இந்த சிப்பி பாசி வச்சு அலங்கார பொருள் ரெடி பண்ண கத்துக்கிட்டேன். அதுல நிறைய மாலை பூங்கொத்து மாதிரி எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். அது மூலமா கொஞ்சம் காசு கிடைச்சிச்சு, அத சேர்த்து வச்சிருக்கேன். அத வச்சு பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டலாம் மச்சான். அப்படியே அதையே தொழிலா பண்ணலாம்னு இருக்கேன் மச்சான்.
1: உனக்கு அது பண்றது ரொம்ப பிடிக்குமா என்ன?
0: ரொம்ப பிடிக்கும் மச்சான்.
1: அப்ப பண்ணு, வருமானம் பெருசா ஒண்ணும் வராட்டாலும் பரவாயில்ல, உனக்கு பிடிச்சிருக்குல நீ பண்ணு.
0: என்ன மச்சான், உங்களுக்குதான் பொண்ணுங்களை வேலைக்கு அனுப்புறதே பிடிக்கும்.
1: ஆமா பிடிக்காதுதான், ஆனா இன்னைக்கு உன்னோட அந்த வருமானம் தான் பசங்க படிப்புக்கு ரொம்ப உதவியா இருக்கு. வீட்டுல ஆம்பளைங்க வேலைக்கு போகும்போது பெண்கள் எதுக்கு வேலைக்கு போகணும்னு தான் சொன்னேன். நீங்க வெளியையும் வேலை பார்த்துட்டு அப்புறமா வீட்டு வேலையும் வந்து பார்க்க வேண்டியது இருக்கும். அதனாலதான் நான் கூட அப்படி சொன்னேன். இது உனக்கு பிடிச்சதுல நீ பண்ணு, வீட்டு வேலைய நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுவோம்.
2: வீடை உங்கள் களமெனில் அக்களத்தில் வெற்றி கொள்ள கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு கை கொடுக்கலாம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
4: கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
5: நிறைய பேருக்கும் வாய்ப்புகள் கிடைச்சு அதை யூஸ் பண்றதுக்கு தயங்குறதுக்கு என்ன காரணங்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம், நம்ம வந்து அதை முயற்சி பண்ணோம் அப்படின்னா தோத்துட்டோம்னா என்ன பண்றது அப்படின்ற அந்த தோல்வி பத்தின ஒரு பயமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களுமே கண்டுபிடிச்சிருக்காங்க. நாமளுமே அதை பத்தி பேசி தெரிஞ்சுக்கலாம். நேரம் சரியாக 11:35. இந்த தோல்வி பயம் அப்படின்றது நிறைய பேருக்கு இயல்பாக வரக்கூடிய ஒரு விஷயம்தான். இப்போ வந்து நிறைய பேர் நம்ம நேயர்களே சொன்னாங்க இல்லையா, படிக்கிறதுக்கு என்னதான் வாய்ப்புகள் இருந்தும் நாங்கள் வந்து படிக்க போகலை அப்படிங்கிறது காரணம் வந்து பயம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே சமயம் நிறைய பேருக்கும் நம்ம படிக்க போயிட்டோம் அப்படின்னா நம்மளால முடியாதுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயம் கூட காரணமாக இருக்கலாம். ரெண்டாவது என்ன அப்படின்னா, தன்னம்பிக்கை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து குறைவாக இருக்கிறது. இப்போ என்னால் இதை செய்ய முடியுமா அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்து எடுத்தோடனே பலருக்குமே வரக்கூடியது தான் இல்ல அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஆனா அதை வந்து கொஞ்சம் நம்ம மெருகேத்தி கொண்டு வர்றது நம்மளுடைய கையில தான் இருக்குது. மூணாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிறது. நிறைய பேரும் இதுவரை அவங்களுக்கு பழக்கப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ளேயே இருக்கிறது அப்படின்றது நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதை தாண்டி வெளியே வந்தாதான் நமக்கான வாய்ப்பையும் யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு சூழல்ல அதுலேருந்து வெளிவரதுக்கு நிறைய பேருமே தயங்குறாங்க. அதுக்கப்புறம் மற்றவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்ற ஒரு பயம் எல்லாருக்குள்ளேயுமே இருக்கக்கூடியது தான். அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப அதிகமாக போக போக இந்த ஒரு விஷயத்தை நம்மளால பண்ண முடியுமா அப்படின்றதே நிறைய பேருக்கு ஒரு கேள்விக்குறியா அதுக்கப்புறம் வந்துடுது. அதே சமயத்தில் கடந்த காலத்தில் ஏதாவது ஒரு மோசமான அனுபவமோ இல்லை வந்து ஒரு நிகழ்வோ நடந்திருக்கு அப்படின்னா அது நமக்கும் நடந்துருமோ, இல்லை தானே எல்லாருமே போனாங்க அப்படின்ற ஒரு பயம் கூட காரணமாக இருக்கலாம். நாலாவது என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை பற்றின சரியான தகவல் இல்லாததுமே ஒரு மிகப்பெரிய காரணம் அந்த வாய்ப்பை வந்து நம்ம தேடி போகாததுக்கு. இன்னொரு ஒரு மிகப்பெரிய காரணம், நான் முன்னாடியே சொன்னது மாதிரி சோம்பேறித்தனம் இல்லை அந்த விஷயத்தை தள்ளி போடுற ஒரு பழக்கம். இது வந்து அந்த விஷயம் வேணானே சொல்கிறதுக்கு ஒரு சின்ன லைட்டாக சொல்கிற அறிகுறி தான். ஆனால் இருந்தாலும் சோம்பேறித்தனம் இருந்துச்சு அப்படின்னா எந்த வாய்ப்பையுமே கிட்ட கூட வரவிடாது. அதனால அதெல்லாம் கொஞ்சம் ஓரமாக வச்சு என்ன வாய்ப்பு கிடைக்குதோ அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்றத சொல்லிட்டு, அடுத்ததான் வந்து கேடிபில்லா கில்லாடி ரங்கா படத்துலேருந்து ஒரு பாடலுமே வருது. இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
1: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
0: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ்.
2: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
4: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
5: நேரம் சரியாக 11:42 தாங்க இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. இந்த வாய்ப்புகள் எப்படிலாம் வரலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி வேணால் வரலாம், சிலருக்கு வராமல் அந்த வாய்ப்பை நாம தான் ஏற்படுத்திக்க வேண்டிய ஒரு சூழல் கூட வரலாம். அப்படி வாய்ப்புகள் வருது அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு காரணமாக இருக்கிறது நம்மளுடைய அந்த கல்விக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்குது இல்லையா. நம்மளுடைய படிப்பு சம்மந்தமாக அந்த படிப்பு மூலமாக கிடைக்கிற நிறையா விஷயங்களால் நமக்கு ஒரு வாய்ப்பு அப்படின்றது கிடைக்கும். ஆனால் அதை வந்து பெரும்பாலான நேரங்களில் நான் சொன்னது மாதிரியே, என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது மாதிரியே, நிறைய பேரும் அப்படிலாம் இல்லாமல் நம்மளுடைய குழந்தைகள் வந்து ஸ்கூல்லாம் படிக்கிறாங்க அப்படின்னா எந்த ஒரு வாய்ப்பையும் மிஸ் பண்ணிடாமல் அவங்களை வந்து அதில் வந்து பங்கேற்க வைங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ரெண்டாவதாக வந்து வேலை வாய்ப்பு, ஏதாவது ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்ற ஒரு பட்சத்தில் புதிய வாய்ப்பு வரலாம், இல்லை கொஞ்சம் பதவி உயர்வே வரலாம், இல்லை இன்டர்ன்ஷிப் இந்த மாதிரியான பல விஷயங்கள் கிடைக்குது அப்படின்னா எதையுமே விட்டுறாமல் தொடர்ந்து நாம் செஞ்சுட்டே இருக்கணும். மூணாவதாக புதிய ஒரு வியாபாரம் தொடங்குறதா இருக்கட்டும், இல்லை அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இப்படின்னு வரும்போது நிறைய பேருக்கும் ஒரு சில பயம் அப்படின்றது இருக்குது.

0: ஆசையும். ஆனால் ஏதோ ஒரு நல்ல ஒரு காரியம் நடக்க போகுது அப்படின்னா அதுக்கு எந்த விதமான ரிஸ்க்கும் நாம் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி துணிஞ்சு எடுக்கணும். அடுத்ததாக களத்திலிருந்து நேர் இன்பா அவங்க இணைஞ்சிருக்காங்க, அவங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: வாய்ப்பு அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம், அதை தவற விட்டா என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் நினைக்கிறேன்?
2: ஒரு மனிதனுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. வந்து நல்ல தெளிவான நல்லா கைப்பற்றி அந்த வாய்ப்பை நல்லா பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா வாழ்க்கை வந்து அதோட நல்லா சிறப்பாக இருக்குது, அதோட வாழ்க்கை வந்து நல்லா சிறப்பாக இருக்குது அதை பயன்படுத்திக்கிட்டேன் அப்படின்னா. அதை அலட்சியப்படுத்தி விட்டுட்டாங்கன்னா அந்த வாய்ப்பு வந்து அவங்களுக்கு திரும்ப வந்து உட்கார்ந்தோம்னா வந்து கிடைக்கவே கிடைக்காது. வாழ்க்கையில் இன்றைக்கி அவங்க என்ன மட்டத்தில் கஷ்டப்பட்டுருக்காங்களோ அதை விட அடிமட்டத்தில் இன்னும் வாழ்க்கை பூரா அவங்க கஷ்டப்பட்டு அந்த வாய்ப்பு திரும்ப வந்து அவளுக்கு வந்து கிடைக்கவே கிடைக்காது, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அந்த வாய்ப்பு வந்து அவங்க சரியாக பயன்படுத்துகிறாங்கன்னா அதுக்கு மேலே வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும், மேலே மேலே போய் அவள் லெவலு வேறு லெவல் ஆகிடும்.
1: உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் கிடைச்ச வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்களா?
2: எனக்கு கிடைச்ச வாய்ப்புகளை நான் இது வரைக்கும் எந்த வாய்ப்பையும் நான் மிஸ் பண்ண கிடையாது. எந்த வேலைனாலும் நான் போய் அந்த வேலை பார்த்து அதில் வந்து சாதிச்சு அவன் கேவே நான் வந்து சாதாரணமாக ஒன்றுமே தெரியாமல் தான் போனேன். ஆனால் அந்த இடத்துல நம்பர் ஒன்றா வந்து தான் நான் வந்து எல்லா இடத்துலையும் வந்து தான் நானாக தான் வெளியே ஏறி வந்திருக்கேன். எனக்கு என்னுடைய வாய்ப்பு வந்து நான் கோயம்புத்தூரில் வேலை பார்த்துக்கணும், நல்ல மார்க்கெட்டிங் நல்ல வாய்ப்பு தான். அதை விட்டு நான் வெளியில் வந்துட்டேன், அது வெளியில் வந்தது பெரிய தப்புங்கிறது நான் இப்போ இப்போ தான் உணர்றேன். அதிலே இருந்தாலும் நான் அன்றைக்கி வேறு லெவலில் என் ஃபேமிலியோடு நான் வேறு எங்கேயும் செட்டில் ஆகிருப்பேன். இங்கே பாமல்ல இங்கே வந்து இருக்குங்கிற மாதிரி அதை விட்டுட்டு அந்த ஒரு சூழ்நிலை நான் வந்து கொஞ்சம் அது கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை நான் அங்கே இருந்தேன்னா நீங்கள் நான் வேறு லெவலில் கொஞ்சம்
1: இருந்துருவேன்.
0: கண்டிப்பாக வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்ற மாதிரியான அவங்களுடைய அனுபவங்கள் வந்து சூப்பராக சொல்லியிருந்தாங்க இன்பான்னா. அவங்களுக்குமே ஒரு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு, அதே சமயம் இந்த வாய்ப்புகள் அப்படின்றது நம்மளுக்கு இந்த மாதிரி நம்ம வந்து படிக்கிறது மூலமாக, வேலை பார்க்கறது மூலமாக, புது விஷயங்களை கற்றுக்கிறது மூலமாக இப்படின்னு கிடைச்சா கூட ஒரு புது மனுஷங்களை சந்திக்கிற வாய்ப்பு அப்படின்றது நிறைய பேருக்குமே கிடைச்சிடாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து பல கான்டாக்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா அந்த மனுஷங்க மூலமாக என்னென்ன விஷயங்கள்லாம் நம்மளால் கற்றுக்க முடியுமோ, மேக்ஸிமம் அவங்களுடைய அறிவுலேருந்து எவ்வளோ நம்மளால் எடுத்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கணும். கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்களை நம்ம வந்து அதை வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் யூஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து ஷைன் ஆக முடியும். அதே சமயத்தில் நிறைய பேருக்கும் இந்த டிராவல் சம்மந்தமான வாய்ப்புகள் கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வந்து அந்த வாய்ப்புகளை மறக்காமல் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம நேசக்கரங்கள் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. இன்றைக்கான நிகழ்ச்சியில் வாய்ப்புகள் எவ்வளோ முக்கியம் அப்படின்றத நாமளுமே பேச தெரிஞ்சுக்கிட்டோம். நாளைக்கு இது மாதிரியான ஒரு பயனுள்ள நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில் உங்களை வந்து மீண்டும் சந்திக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு அடுத்ததா பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது நண்பகல் 12 மணி. நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை FM 90.4.
2: இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 நேதல் பெண்ணை நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நான் மதி. நம்மளால முடிஞ்ச ஒரு உதவிய நம்ம அடுத்தவங்களுக்கு செய்யறதுதான் தானம்னு சொல்லுவோம். இந்த தானத்திலேயே நிலதானம், நெல் தானம், நீர் தானம், ஆடை தானம், அன்னதானம், கோதானம்னு கிட்டத்தட்ட 36 வகை இருக்கு. இருந்தாலும் பசியால ஒருத்தங்க வாடும்போது அவங்களுக்கு அந்த நேரத்துல பசிய போக்குறதுக்கு கொடுக்கற உணவை தான் சிறந்த தானம்னு சொல்லப்படுது. எல்லாராலையும் இதை செய்ய முடியுமான்னு கேட்டா அது கேள்விக்குறிதான். ஆனா முடிஞ்சவங்க நிச்சயமா செய்யலாம். பெரிய அளவுல தன்னால உணவு கொடுக்க முடியாட்டியும் முடிஞ்ச வரைக்கும் பிறருக்கு உதவி செய்யலாம். இப்படி ஏழை எளிய மக்களுக்கு 26 வருஷமா மூலிகை கஞ்சி செஞ்சு கொடுத்துட்டு வர்றவங்க தான் திருச்சி மாவட்டம் துறையூரை சேர்ந்த விஜயலட்சுமி. பிளானிங் இன்ஜினியராகவும் சித்த மருத்துவராகவும் இருக்கிற விஜயலட்சுமியோட அப்பா தம்பையா ஒரு சித்த வைத்தியர். திருக்குறள், திருவாசகம், திருமந்திரம்லாம் கத்துக்கிட்டு வெளிநாட்டுக்கு போய் ஆன்மீகத்தை பத்தி சொற்பொழிவு ஆற்றி தான் பிரபலமாயிருக்காங்க. ஒரு அறக்கட்டளை மூலமா தினமும் 500 கர்ப்பிணி பெண்களுக்கும் குழந்தை பெத்த பெண்களுக்கும் காலையில சுடுகஞ்சியும் மத்தியானம் சாப்பாடும் கொடுத்துட்டு வந்திருக்காங்க. முதல்ல இவங்க வீட்லயே சமைச்சு எடுத்துட்டு வந்துதான் 200 பேருக்கு சாப்பாடு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம்தான் ஏழை கர்ப்பிணி பெண்களை பார்த்துட்டு அவங்களுக்கு சத்தான ஒரு உணவா கொடுக்கணும்னு இந்த மூலிகை கஞ்சியை செஞ்சு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சீரக சம்பா அரிசியில சோறு வடிச்சு சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி எல்லாத்தையும் நறுக்கி போட்டு நல்லா வதக்கி மிளகு ஜீரகம் ரெண்டையும் வறுத்து பொடியாக்கி வடிச்ச சாதத்துல தேவையான அளவு தண்ணியும் ஊத்தி அதுல கொஞ்சம் கொத்தமல்லி புதினா போட்டு இந்த கஞ்சிய தயார் செஞ்சு கொடுத்துருக்காங்க. இத சாப்பிடுற பெண்கள் எல்லாருமே தங்களோட உடம்புல இருக்கிற சோர்வு நீங்கி தங்களோட உடலுக்கு புது உற்சாகம் கிடைக்குதுன்னு கூட சொல்லியிருக்காங்க. தன்னோட தந்தை இறந்ததுக்கு அப்புறமும் இந்த செயலை தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றாங்க விஜயலட்சுமி. ஒரு சிலர்லாம் தன்னோட அப்பா ஒரு நல்ல செயல் செஞ்சுட்டு வர்றாங்கன்னா அவங்களோட காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை தொடர்ந்து செய்யணும்னு நினைக்க மாட்டாங்க. நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு எதுக்காக அவங்களுக்கு கொடுக்கணும்னு ஒரு யோசனை இருக்கும். ஆனா யாரையுமே எதிர்பார்க்காம எனக்கு அன்னதானம் கொடுக்க பணம் கொடுத்து உதவி பண்ணுங்கன்னு யார்கிட்டையும் கேட்காம ஏன் தன்னோட கணவர்கிட்ட கூட இருந்து எந்த ஒரு உதவியும் எதிர்பார்க்காம தான் செய்யற வேலையில இருந்து மட்டுமே கிடைக்கிற தொகையில தன்னோட அப்பா விட்டுட்டு போன ஏழை எளிய மக்களுக்கு உணவு கொடுக்கறத இன்னும் தொடர்ந்து செஞ்சுட்டு வர விஜயலட்சுமிக்கு கடல் ஓசை FM 90.4 சார்பா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். நம்மளும் நம்மளால முடிஞ்ச உதவிய பிறருக்கு செய்யணும். உதவிங்கிற பேர்ல நிறைய பேர் வருவாங்க. ஆனா அவங்களோட தேவை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம உதவி செய்ய பழகிக்கணும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: ஆச்சியோட கைமணம் வீசுற செட்டிநாடு உணவுகள் எப்போதும் தனி சுவைதான். அந்த உணவுகளை ருசி பார்க்க இனி செட்டிநாட்டுக்கே போகணுமா என்ன? நம்ம தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகத்தோட கீழே இயங்கக்கூடிய ராமேஸ்வரம் அக்னி தீர்த்தம் பக்கத்துல இருக்கிற ஹோட்டல் தமிழ்நாட்டுல நாளையும் நாளை மறுநாளும் அமுதகம் உணவகத்துல மதியம் 12 மணில இருந்து 2 மணி வரை நடக்க இருக்குது மாபெரும் செட்டிநாடு உணவு திருவிழா. பாரம்பரியம் மற்றும் தனித்துவமான செட்டிநாடு சைவ உணவுகளை டேஸ்ட் பண்ணுங்க வெறும் 250 ரூபாயில. உணவு திருவிழால நீங்களும் கலந்துக்க விரும்பினா 9566968930 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்யலாம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: நெய்தல் பெண்ணே நம்ம கடலோசை FM 90.4.
3: நேர்கள் இணைந்திருப்பது கடல் ஓசை FM 90.4 நெய்தல் பெண்ணே நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நாம் மதி. குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் காலையில டிஃபனுக்கு நிறைய வீட்டுல பாத்தீங்கன்னா அந்த தோசை இட்லி தான் இருக்கும். இத சாப்பிட்டு சாப்பிட்டு அதை விரும்பின குழந்தைங்க அதிகம்னா தோசை இட்லிய வெறுத்த குழந்தைங்களும் அதிகம்னே சொல்லலாம். சரி, தோசை இட்லி தான் சாப்பிட மாட்டேங்கிறாங்களேன்னு சொல்லி அதுக்கு பதிலா ரவை உப்புமா இல்ல ராகி சேமியா செஞ்சு கொடுத்தா அதையும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. வீட்டுல ரவை சாப்பிட மாட்டேன்னு சொல்ற குழந்தைங்க தான் கடையில போய் ரவை லட்டு 1-2 வாங்கி சாப்பிடுறாங்க. எனக்கும் புரியல, அதே ரவைய தான் வீட்டுல உப்புமா செஞ்சு உருண்டையா புடிச்சு கொடுக்கறோம், ஆனா அதை சாப்பிட மாட்டேங்கிறாங்க. எங்க வீட்டுக்கு பக்கத்துல கூட ஒரு அக்கா ரவை லட்டு செஞ்சு விற்பனையும் பண்ணிட்டு இருக்காங்க. செஞ்சு முடிக்கிறதான் தெரியும், உடனே அந்த ரவை லட்டு எல்லாமே காலி ஆகிரும். அப்படி அந்த ரவை லட்டுல என்ன மேஜிக் இருக்குன்னு எனக்கும் தெரியல. இன்னைக்கான நெய்தல் பெண்ணே நிகழ்ச்சியிலையும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ரவை லட்டை எப்படி செய்யலாம் தான் தெரிஞ்சுக்க போறோம். ரவை லட்டு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னலானா, சீனி ஒரு 200 கிராம் எடுத்துக்கணும், ரவையும் 200 கிராம், ஏலக்காய் ஒரு 4 போதும், கொஞ்சம் முந்திரி பருப்பு, பாதாம், உலர்ந்த திராட்சை, அப்புறம் நெய் ஒரு 4 டேபிள்ஸ்பூன், துருவின தேங்காய் ஒரு 1/2 கப்பு, காய்ச்சின பால் ஒரு 1/2 கப் எடுத்துக்கலாம். முதல்ல நம்ம மிக்சி ஜார்ல சீனியையும் நம்ம எடுத்து வச்ச 4 ஏலக்காயையும் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கணும். ஒரு கடாயில 1 டேபிள்ஸ்பூன் நெய்யை விட்டு அதுல நம்ம பாதாம் பருப்பு முந்திரி பருப்பை இடிச்சோ இல்ல சின்ன சின்னதா கட் பண்ணியோ சேர்த்து வதக்கணும். அப்புறம் உலர்ந்த திராட்சையும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கணும். நம்ம 4 டேபிள்ஸ்பூன் நெய் வச்சிருந்தோம்ல, அதுல மீதி இருக்கிற நெய்ய கடாயில சேர்த்துட்டு அதுல ரவையும் சேர்த்து நல்லா பொன்னிறமா வறுத்துட்டே இருக்கணும். இத செய்யும் போது நம்ம அடுப்ப சிம்ல வச்சுதான் பண்ணணும், இல்லைன்னா ரவை அடி பிடிச்சிரும். ரவை வறுபட்டதுக்கு அப்புறம் நம்ம வச்சிருந்த பாலை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கட்டி ஆகாத மாதிரி நல்லா வேக வைக்கணும். அதாவது ரவை உதிரி உதிரியாவே இருக்கணும். இப்போ அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு வறுத்த ரவைய இன்னொரு பாத்திரத்துக்கு மாத்திட்டு அதுல நம்ம ஆல்ரெடி பொடி பண்ணி வச்சிருந்த சீனியையும் அப்புறம் வறுத்த நட்ஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணும் போது சீனி ரவை கூட சேர்ந்து ஒரு ஈரப்பதம் கிடைக்கும். இப்போ இத நம்ம சின்ன சின்ன உருண்டையா பிடிக்க வேண்டியதுதான். நம்ம ஒரு மீடியம் சைஸ் உருண்டையா பிடிக்கும் போது 200 கிராம் ரவையில ஒரு 12 உருண்டை நமக்கு கிடைக்கும். இத நம்ம பாக்கெட்ல 2-2 போட்டோ இல்ல பாக்ஸ்ல ஒரு 5 வச்சு கூட விற்பனையும் பண்ணலாம். முன்னாடி எல்லாம் தீபாவளி நாட்கள்ல மட்டும்தான் இந்த ரவா லட்லாம் பண்ணுவாங்க, ஆனா இப்போ எல்லா நாட்கள்லயும் மக்கள் அதிகமா இத விரும்பி சாப்பிடுறதுனால நம்மளும் இத ஒரு தொழிலா செஞ்சு லாபம் பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள், இது கடல் ஓசை FM 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
1: கம்ப்யூட்டர் சாம்பிராணின்னு சொல்றோம். கம்ப்யூட்டருக்கும் சாம்பிராணிக்கும் என்ன சம்பந்தம்? இந்த சாம்பிராணி போடுறதுனால என்ன பயன்லாம் இருக்கு தெரிஞ்சுக்கலாமா? பொதுவாவே சாம்பிராணிய கோவில்கள்ல வீடுகள்ல பெண்கள் தலைமுடிய காய வைக்க, இன்னும் சில நாடுகள்ல மருத்துவ குணங்களுக்காக கூட யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களாம். ஆனா சாதாரணமா நினைக்க கூடிய சாம்பிராணி போடுறதுக்கு பின்னாடி ஒரு அறிவியல் காரணம் கூட இருக்குதான். சாம்பிராணியோட மூலப்பொருள் தான் பென்சாயி ரெசின். இந்த வகை பொருளுக்கு காத்துல உள்ள பூஞ்சை நுண்ணுயிரிகளை கட்டுப்படுத்துற திறன் இருக்குதான். இதனாலதான் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்துக்கிற இடங்கள்ல காத்துல பூஞ்சை பரவுறத கட்டுப்படுத்த இயற்கை ஒரு ஏர் பியூரிஃபயரா இன்னும் வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம கொசு பூச்சி வர்றத கூட இந்த சாம்பிராணிகள் தவிர்க்குமா? சரி, ஏன் இந்த சாம்பிராணிகள் பெரும்பாலும் கம்ப்யூட்டர் சாம்பிராணி அப்படின்னு சொல்லப்படுதுன்னு தெரியுமா? இந்த சாம்பிராணிகளோட பேரு முதல்ல கம்ப்ரஸ்டு சாம்பிராணி தான். இந்த சாம்பிராணி இருந்த காலகட்டத்துல அப்போதான் கம்ப்யூட்டர் அறிமுகமாயி ரொம்பவே பிரபலம் அடைஞ்சிட்டு இருந்திருக்கு. கடைசியில கம்ப்ரஸ்டு சாம்பிராணி தான் கம்ப்யூட்டர் சாம்பிராணியாவே மாறி இருக்குது.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நெய்தல் பெண்ணை நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நாமதி. நம்ம என்னதான் மனசுல நம்ம இளமையா இருக்கணும்னு நினைச்சாலுமே யாராச்சும் நம்ம கிட்ட வந்து என்னப்பா வயசாகிட்டு போல அப்படின்னு கேட்கும் போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இன்னொரு பக்கம் நம்மளோட உடலும் சருமமுமே அதை வெளிப்படுத்தும். அதனால பெண்கள் வந்து இளமையா இருக்கும் போதே தங்களோட ஆரோக்கியத்துக்கும் சருமத்துக்கும் கொடுக்கற அக்கறையை விட ஒரு 40 வயசு வந்ததுக்கு அப்புறம் தன்னோட ஸ்கின் பளபளப்பா இருக்கணும், அப்புறம் நம்ம அழகா இருக்கணும்னு ஆசைப்படுறவங்க அப்படி 40 வயசுலயும் இளமையா இருக்கணும்னு உங்களுக்கு ஆசை இருக்குன்னா கண்டிப்பா நான் சொல்றத நீங்க கடைபிடிச்சு பாருங்க. பொதுவா 40 வயசு ஆனதுக்கு அப்புறம் பெண்களோட சருமம் கொஞ்சம் மந்தமாவும் முகம் சுருக்கமாவும் இருக்கும். இதுக்கு என்ன காரணம்னா இன்சுலின் எதிர்ப்பு தான். நம்ம உடம்புல இருக்கிற செல்கள் இன்சுலின் ஹார்மோனுக்கு போதுமான அளவு பதிலளிக்காத நிலைன்னு சொல்லலாம். இதனால குளுக்கோஸ் நம்மளோட எனர்ஜியா மாற முடியாததால ரத்தத்துல சர்க்கரையோட அளவு அதிகரிக்குதுன்னு சொல்லலாம். இதனால இந்த ரத்தத்துல சர்க்கரையோட அளவு அதிகரிக்கிறதுனால நம்மளோட சருமத்துல ஒரு தொய்வு வரும். நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல நம்ம சிறப்பான கவனம் செலுத்தணும்னா நம்மளோட வயசு 40 to 20 போல தெரியற மாதிரி கூட நம்ம செய்யலாம். நம்ம சாப்பிடுற சாப்பாடு தான் சருமத்துக்கு தேவையான ஊட்டச்சத்தை கொடுக்கும். அதனால நம்மளோட சருமத்துக்கு ஏற்ற உணவு எதுன்னு தெரிஞ்சு அதை நம்ம சாப்பிடணும். குறிப்பா சொல்லணும்னா சர்க்கரை சுத்திகரிக்கப்பட்ட கார்போஹைட்ரேட் உள்ள உணவுகள் எல்லாம் நம்ம சாப்பிடுறத தவிர்க்கணும். இது நம்ம ரத்தத்துல இருக்கிற சர்க்கரையோட அளவு அதிகரிச்சு சருமத்துல வயதான தோற்றத்தை உருவாக்கும். ரெண்டாவதா அடிக்கடி நொறுக்கு தீனி சாப்பிடுறதையும் மதுபானம் குடிக்கிறதையும் தவிர்க்கணும். இதனால நம்மளோட சருமத்துல ஒரு தொய்வு வரும். நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல நம்ம சிறப்பான கவனம் செலுத்தினாலே நம்மளோட வயசை 40 கூட நம்ம 20 போல தெரிய வைக்கலாம். நம்ம சாப்பிடுற சாப்பாடு தான் சருமத்துக்கு தேவையான ஊட்டச்சத்தை கொடுக்கும். அதனால நம்மளோட சருமத்துக்கு ஏற்ற உணவை நம்ம பார்த்து சாப்பிடணும். குறிப்பா சொல்லணும்னா சர்க்கரை சுத்திகரிக்கப்பட்ட கார்போஹைட்ரேட் உள்ள உணவுகளை நம்ம சாப்பிடுறத தவிர்க்கணும். இது நம்ம ரத்தத்துல இருக்கிற சர்க்கரையோட அளவை அதிகரிச்சு சருமத்துல வயதான தோற்றத்தை உருவாக்கும். அடிக்கடி நொறுக்கு தீனி சாப்பிடுறதையும் மதுபானம் குடிக்கிறதையும் தவிர்க்கணும். சரி, அப்ப 40 வயசுக்கு மேல என்னதான் சாப்பிடணும் கேக்குறீங்கல்ல, அந்த வயசுல தானே நம்மளுக்கு நொறுக்கு தீனி சாப்பிடணும் ஆசை வரும் அப்படின்னு கேக்குறீங்கன்னா அதுவும் சரிதான். ஆனா அந்த நொறுக்கு தீனியுமே எப்படி சாப்பிடலாம்னா ஆரோக்கியமான கொழுப்புள்ள உணவுகளை நம்ம சாப்பிடலாம். அதாவது நட்ஸ் வகைகள்லாம் இருக்குல்ல, அந்த நட்ஸ் வகைகள், வெண்ணெய், இதெல்லாம் நம்மளோட உணவுல நம்ம அடிக்கடி சேர்த்துக்கலாம். இது நம்மளோட சருமத்தை ஆரோக்கியமா வச்சுக்க உதவும். இதுல புரதம் அதிகமா எடுத்துக்காம சீரான முறையில எடுத்துக்கணும். ஏன்னா அதிகமான புரதம் நம்ம எடுக்க ஆரம்பிச்சு நம்மளோட சிறுநீரகத்துல ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தும். இதனால வீணா பிரச்சனைகள் தான் வரும். காஃபி குடிக்காம இருக்கிறது ரொம்பவே நல்லது. ஆனா குடிக்காம இருக்க முடியாதுன்னு சொல்றவங்க அதை அளவோட குடிச்சுக்கலாம். எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம அதிக அளவுல நினைச்சு அதிகப்படியான மன அழுத்தத்தை உருவாக்கிக்க கூடாது. ஏன்னா அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்கல்ல, அப்படிதான் நம்மளோட மன அழுத்தம் நம்மளோட அழகுல எதிர்மறையா தெரியும். ஒரு நாளைக்கு குறைஞ்சது 2-3 காய்கறியாவது நம்மளோட உணவுல சேர்த்துக்கணும். முக்கியமா தண்ணி ஆகாரத்தை நிறையவே எடுத்துக்கணும். இது எல்லாத்தையுமே நம்ம ரெகுலரா செஞ்சுட்டு வந்தோம்னா கண்டிப்பா 40 வயசுலயும் நம்மள நம்ம இளமையா வச்சுக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கரகாட்டக்காரன் படத்துல கவுண்டமணி செந்தில் கிட்ட எத்தனை படம் வாங்கிட்டு வர சொன்னாரு? மொபைலா மொபைலா. இந்த பாட்டு எந்த படத்துல வரும்?
1: ரெண்டு.
0: சைக்கிளுக்கு சக்கரம் எத்தனை?
1: ஹலோ, இப்ப எதுக்கு ரெண்டுன்னு பதில் வர்ற மாதிரி கேள்வி கேக்குறீங்க?
2: ஏன்னா இனி நீங்க கேட்கலாம் இரு பட பாடல்கள் திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை நம்ம கடல் ஒசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: ஆச்சியோட கைமணம் வீசுற செட்டிநாடு உணவுகள் எப்போதும் தனி சுவைதான். அந்த உணவுகளை ருசி பார்க்க இனி செட்டிநாட்டுக்கே போகணுமா என்ன? நம்ம தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகத்தோட கீழே இயங்கக்கூடிய ராமேஸ்வரம் அக்னி தீர்த்தம் பக்கத்துல இருக்கிற ஹோட்டல் தமிழ்நாட்டுல நாளையும் நாளை மறுநாளும் அமுதகம் உணவகத்துல மதியம் 12 மணில இருந்து 2 மணி வரை நடக்க இருக்குது மாபெரும் செட்டிநாடு உணவு திருவிழா. பாரம்பரியம் மற்றும் தனித்துவமான செட்டிநாடு சைவ உணவுகளை டேஸ்ட் பண்ணுங்க வெறும் 250 ரூபாயில. உணவு திருவிழால நீங்களும் கலந்துக்க விரும்பினா 9566968930 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்யலாம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பெண்ணே. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேர்கள் இணைந்திருப்பது கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேதல் பெண்ணே நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக நாம் மதி. இப்போல்லாம் நம்ம நியூஸ் பேப்பர்ல பார்த்தோம்னா டெய்லியுமே வரதட்சணை கொடுமை பத்தி தான் இருக்கு. அதாவது திருமணமாகி ஒரு வருஷம் ஆன பெண்ணா இருக்கட்டும், இல்ல ஒரு 2-3 மாசம் ஆன பெண்களா இருக்கட்டும், இல்ல புதுசா திருமணமாகி நிறைய பெண்கள் வந்து திருமண வாழ்க்கையில இருந்து விலகிக்கிறாங்க, இல்ல தவறான முடிவுகளை எடுத்துக்கிறாங்க. நிஜமாவே இந்த கொடுமைகள்லாம் நடக்குதா, இல்ல வேணும்னே கணவரையும் கணவர் வீட்டை சேர்ந்தவங்களையும் துன்புறுத்துறதுக்காக அவங்க மேல கம்ப்ளைண்ட் பண்றாங்களான்னு தெரியல. ஆனா அதுக்கு சட்டம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு பெண் தன்னோட புகுந்த வீட்டுல தன்னை வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தினாங்கன்னா நேரடியா போய் காவல் நிலையத்துல கம்ப்ளைண்ட் பண்ணாலுமே அவங்கள அரெஸ்ட் பண்ண முடியாது. அதாவது சுப்ரீம் கோர்ட்டின் உத்தரவுப்படி அரெஸ்ட் பண்ண முடியாதுன்னு இல்ல, வரதட்சணை கொடுமைன்னு கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா ஒரு 2 மாசம் அவங்களுக்கு டைம் கொடுத்து ஃபேமிலி வெல்ஃபேர் கமிட்டிக்கு இந்த வரதட்சணை கேஸ அவங்க ரெஃபர் பண்ணுவாங்க. அங்க இதோட உண்மைத்தன்மையை விசாரிச்சு வரதட்சணை கொடுமை நடந்திருந்துச்சுன்னா மட்டும் ஃபேமிலி வெல்ஃபேர் கமிட்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணி எஃப்ஐஆர் போடுறதுக்கும் பெர்மிஷன் கொடுப்பாங்க. அதாவது எதனாலனா வரதட்சணை தொடர்பா நிறைய பேரு பொய்யான கேஸ் கொடுத்து அப்பாவி ஆண்களையும் அவங்களை சேர்ந்தவங்களையும் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு போக வைக்கிறதும் சட்டத்தை தவறா பயன்படுத்திக்கிறதுனாலையும் தான் சுப்ரீம் கோர்ட் இந்த ஜட்மெண்ட கொடுத்திருக்காங்க. ஒருவேளை ஃபேமிலி வெல்ஃபேர் கமிட்டி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா செக்ஷன் 498A அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட ஏத்துக்கிட்டு அவங்கள கைது செய்யவும் அவங்களுக்கு அதிகாரம் இருக்கு. ஆனா வரதட்சணை தடுப்பு சட்டம் 1961 இருந்தே இருக்கு. இதுக்காக எவ்வளவு சட்டங்கள் வந்தாலுமே இந்த குற்றங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கும். சோ இதுல முழுக்க முழுக்க பாதிக்கப்படுது யாருன்னா பெண்கள் மட்டும்தான். பெண்கள் மட்டும்தான் தங்களோட உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் ரொம்பவே பாதிக்கப்படுறாங்க. இதுக்கு மேல இது நடக்காம இருக்க நம்ம என்ன பண்ணலாம்னா, முடிஞ்ச வரைக்கும் வரதட்சணை வாங்குறதையும்

வரதட்சணை கொடுக்கறதையும் முற்றிலுமா தவிர்க்கலாம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் பேசலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மதி. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: மாலா மாலா, இதான் மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரம் தான் வாங்கி வந்தோமோ நாம.

0: மட்டும் நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன் தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
1: என்னமாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
0: அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாதுதான். ஆனா நம்ம உசுரை காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்டை கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுரை காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: வேளா வேளா, இங்கே கொஞ்சம் வாப்பா.
1: என்ன தாத்தா?
0: இந்த நம்ம கடலோசை எஃப்எம்ல வானிலை தகவல் அனுப்பியிருக்காங்க, அதில் காற்று எவ்வளோ போட்டிருக்குன்னு படித்து சொல்லு.
1: மாலை 5 மணி நிலவரப்படி வடகிழக்கு திசையிலிருந்து தென்மேற்கு நோக்கி மணிக்கு 40 கிலோமீட்டர்லேருந்து 55 கிலோமீட்டர் வரைக்கும் காற்று வீசும்னு போட்டிருக்கு தாத்தா. 45 கிலோமீட்டர் வரைக்கும் அடிக்குதுன்னா கடலுக்கு போகுமா தாத்தா நாளைக்கு?
0: காற்று வரமா இருக்கும்ல, அதனால ஏடி ஆஃபீஸில் டோக்கன் கொடுத்தா போவாங்க. இந்த கரவாடை மாறுற வரைக்கும் இப்படித்தான், காற்று கொஞ்சம் புயலாக தான் இருக்கும்.
1: அது என்ன தாத்தா கரவாடை?
0: அதான், ஒவ்வொரு காத்துக்கும் ஒவ்வொரு பேரு. காத்து எந்த திசையில இருந்து அடிக்குதுங்கறத வச்சு இதெல்லாம் கணக்கு பண்ணுவாங்க.
1: ஏன் தாத்தா? இப்ப GPS, காம்பஸ், இன்டர்நெட் எல்லாம் வச்சு காத்தடிக்கிற திசைய ஈஸியா கண்டுபிடிச்சிடறோம். அந்த காலத்துல நீங்க எப்படி காத்தோட திசையெல்லாம் கண்டுபிடிப்பீங்க?
0: அப்படி கேள்றா என் பேராண்டி. தாத்தா, அந்த காலத்துல எப்படி காத்து பாப்போம்னு சொல்றேன் கேளு. இப்ப இந்த கரை எந்த திசையில இருக்கு?
1: வடக்கு திசை.
0: அந்த காம்பஸை எடுத்து நெத்திக்கு நேர கிழக்கு பார்த்து நில்லு. காத்து உன் உடம்புல எந்த பக்கமா அடிக்குதுன்னு சொல்லு பாப்போம்.
1: என்னது புரியலையே?
0: இங்க வா, நானு உன் கூட கிழக்க பார்த்து நின்னு சொல்றேன், அப்ப புரியும் உனக்கு. உன் நெத்தி நேரா எந்த பக்கம் இருக்கு?
1: கிழக்கு பக்கம்.
0: பின்னந்தால?
1: மேற்கு பக்கம்.
0: வலதுகை?
1: தெற்கு பக்கம்.
0: இடதுகை?
1: வடக்கு பக்கம்.
0: இப்ப சொல்லு, காத்து வலது கையில அடிக்குதா இடது கையில அடிக்குதா, இல்ல கண்ணத்து பக்கமா அடிக்குதா? முகத்துல எங்க படுதுன்னு சொல்லு, அப்புறம் திசைய பாக்கலாம்.
1: தாத்தா, கையிலயோ முகத்திலயோ காத்து பட்டா திசைய சொல்லிடலாம், கண்ணத்துல பட்டா எப்படி தாத்தா கண்டுபிடிக்கிறது?
0: அது கொஞ்சம் சிரமம் தான். எல்லாரும் செல்லிலேயே பார்த்து பழகிட்டீங்க, கொஞ்சம் பாரம்பரியத்தையும் கத்து வச்சுக்கோங்க.
1: இப்போ கையிலையும் காத்து படல, நெத்திலையும் காத்து படல, வேற எந்த பக்கத்துல இருந்து காத்து படுதுன்னு எனக்கு ஃபீலே ஆகலையே தாத்தா.
0: சரி, தூரத்துல ஒரு கொடி கம்பம் தெரியுதா, அதுல கொடி எந்த திசையில அடிக்குது?
1: வடக்கு திசைக்கும் கிழக்கு திசைக்கும் நடுவுல வடகிழக்கு.
0: இடது கண்ணா எந்த திசையை நோக்கி இருக்கு?
1: வடகிழக்கு.
0: இப்போ ஃபீல் பண்ணி பாரு.
1: கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியுது தாத்தா.
0: நம்ம பாரம்பரிய அறிவு இதுதான் பேராண்டி, அம்புட்டு ஈஸியா உடனே கத்துக்க முடியாது. அதனாலதான் எல்லாராலையும் அந்த காலத்து

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதே கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: இன்று இந்திரா மற்றும் பூச்சூடவா திரைப்படங்களில்

0: கரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை.
1: கடலாய் பரவியிருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மாப்பிள வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சுட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கொடுத்துட்டு வரேன்.
0: ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தன்ல மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசு கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பாத்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏன் மச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: ஆனா தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயர் பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டையை போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகிற கொசு தான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம கிடைச்சிட்டு.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: இன்று இந்திரா மற்றும் பூச்சூடவா திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு கோபிநாத் அவர்களின் பேச்சு. இது இதயம் டிவி என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: மொதல் விஷயம், பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய நெருக்கத்தில் என்ன சிக்கல் வந்திருக்கோம் நம்ம கவனிப்பதே கிடையாது. அவர்களை தானாக சிந்திக்கக்கூடிய அளவுக்கான இடத்தையும் சூழலையும் நாம் உருவாக்குவதே கிடையாது. அதுலேருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் தான் இவ்வளவு பிரச்சனைகள். திடீரென்று அப்பாவை ஒரு அதிகாரமிக்க மனிதராக காட்டுவது, அவரை

0: இப்பெல்லாம் முன்னெல்லாம் பிள்ளைகளெல்லாம் அடிச்சுன்னா அம்மானு கத்துவாங்க, இப்பெல்லாம் வீட்டில் பாருங்க பிள்ளைகள்லாம் அடிச்சுன்னா அப்பான்னு கத்துறாங்க. அப்பா அம்மியாய் படிக்கிற ஹோம்ஒர்க் உட்காந்துருக்க பொட்டேன்னு ஒரு அடி விழுந்துச்சுன்னு வச்சுங்க, பள்ளிக்கூடத்தில் அடிக்கக்கூடாதுன்னு அரசாங்கம் ரூல் போட்டாங்க, கண்டிக்கவே முடியல, அவங்க கவலைப்படுறாங்க. வீட்டில் அடிக்கக்கூடாதுன்னு ஒரு சட்டத்தை போட்டு வச்சா அப்போ என்ன பண்ணுவீங்க நீங்கள்? பள்ளிக்கூடத்தில் சின்னதாக அப்படி திட்டிவிட்டாங்கன்னு சொன்னால் கிடுக்குனு கருவேப்பிள்ள கொத்து மாதிரி ஒத்தப்புள்ள வச்சுருக்கேன்னு குடும்பத்தோடு வர்றீங்களே, அப்போ நீங்கள் செய்கிறது மட்டும் எப்படி சரியாக இருக்க முடியும்? நீங்கள் செய்வது மட்டும் இப்போ எப்படி சரியாக இருக்க முடியும்? அப்பான்னு கூப்பிட்றானே ஓடி போய் உள்ளே வந்தாருன்னா டக்குன்னு இதில் மட்டும் நீங்கள் தலையிடாதீங்க. அப்போ அவர் எதிரை தான் தலையிடுவது, சட்டையை போட்டுட்டு பாவம் கிடுக்குன்னு போயிடுறான், தந்தை தோற்று போகிறார். எதனால் எனக்காக எங்கள் அப்பா வருவாங்கிற ஃபீலிங் ஒரு பிள்ளைக்கு இருக்கணும்ல, பயப்படாமல் இருக்கணும்ல. எதாக இருந்தாலும் இதில் மட்டும் நீங்கள் வராதிங்க. மூணாவது வீட்டில் நீங்கள் தின்னையான மூக்கில் வச்சு குத்து குத்துன்னு குத்துறப்ப அவனால தான் சாப்பிட முடியல, விட்டுப்பா அப்படின்னு சொன்னால் நீங்கள் இதில் மட்டும் வராதிங்க. சரி, சாப்பிட்றதுல வரலை, படிக்கிறதுல வரலை, வேறு இதில் வரணும், ட்ரெஸ்ஸு கிசு புதுசாக போட்டால் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு செல்ஃபிக்கு மட்டும் வரணுமா என்ன? அப்போ ஈக்குவல் பார்ட்னர்ஷிப் இந்த ஃபேமிலி ஹாஸ் கான் டவுன். மூன்றாவது முக்கியமான பிரச்சனை, நம்மளுடைய எக்ஸ்டெண்டட் ஃபேமிலின்னு ஒன்று பெருசாக இல்லை. பிள்ளைகளுடைய மனப்போக்கை ஆசுவாசப்படுத்துவதற்கு தேவைப்படக்கூடிய மனிதர்களாக ஒரு சோஷியல் சிஸ்டம் இங்கே இருந்துச்சு. இருந்துச்சா நீங்கள் கோவத்தில் முரண்டு பிடிச்சிக்கிட்டு அப்படி போனால் எங்கே போவீங்க? சின்ன பிள்ளையாக இருக்கப்போ வீட்டில் சண்டை போட்டுக்கிட்டு கோவம் வந்துருச்சு, எங்கே போவீங்க? அத்தை வீட்டுக்கு, மாமா வீட்டுக்கு, சித்தப்பா வீட்டுக்கு. மாமா வீட்டுக்கு போனால் அந்த ஆளுக்கு போயிட்டு உங்கள் ஊரில் காராச்சேவெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு சீனி சேவெல்லாம் வச்சுட்டு சைக்கிளில் ரெண்டு ரவுண்டு அடிச்சுட்டு முடிஞ்சால் ஈவினிங் சினிமாலாம் போயிட்டு நைட்டு 9:30 அக்கா புருஷன் தூங்கின பிறகு கொண்டாங்க கொடுத்துட்டு அக்காவில் திட்டிட்டு போவார். பிள்ளைய போட்டு அடிக்கிறே நீங்களாம் நல்லா இருப்பீங்களா அப்படின்னு திட்டிவிட்டு போவார். அத்தையாக இருந்தால் அது அடுத்த விட பெரிய லெவல், வீட்டுக்கே நீங்கள் வர முடியாது. வீட்டிலே கரிசோராக்கி போட்டு எல்லாம் பண்ணி இந்த பிள்ளைய போட்டு அடிச்சு விட்டாங்களேன்னு சொல்லிட்டு நீங்கள் பிள்ளைய போய் கெஞ்சி தான் கூட்டியாரணும். யார் உங்கோட்டு பிள்ளையவே அவங்க அத்தைக்காரி வீட்டில் நீங்கள் கெஞ்சி தான் கூட்டு வரும். சித்தப்பனாக இருந்தால் கிடுகிடுன்னு சைக்கிள் எது நேராக வீட்டில் கூட்டிகிட்டு போயிட்டு அது எப்படி பிள்ளை அடிக்கலான்னு எப்படி அடிக்க போச்சு அப்படின்ட்டு அவங்க அண்ணன் காதலை போகிற மாதிரி அண்ணன் அண்ணிக்கிட்ட சத்தம் போட்டுட்டு அவனை விட்டு விட்டுன்னு வெளியில் கூட்டிகிட்டு போவார். புலம்புவதற்கும் பேசுவதற்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரியான ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு இல்லையா? பார்ட்னர் இன் கிரைம் மாமா கோயில் திருவிழாக்கு 10 மணிக்கு மேலே போகணும், அப்பா அலோவ் பண்ணல, யாரோட போவீங்க? மாமா தான் கூட்டு போவார். செலவுக்கு காசு இல்லை, ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டணும், அப்பா சங்கடப்படுறான்னு தெரியும், சித்தப்பாட தான் நம்ம போய் நிற்போம். இப்படி பிள்ளைகளுக்கு நிறைய மனிதர்கள் இருந்தார்கள். கடைசியில் இப்போ எல்லாத்தையும் சுருக்கி சுருக்கி சுருக்கி சுருக்கி அவனுக்கு நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க இல்லையா? அப்போ நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்கன்னா என்ன ஆகுதுன்னு கேட்டால் என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கா, நான் சொல்கிறது மட்டும் தான் நீ கேட்கணுங்கிற ஒரு மனோபாவத்தை நீங்கள் பிள்ளைகளை அணுகிற போது பிள்ளைகள் தோற்று போகிறான்.
1: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும், தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: என்னராணி, உங்க வீட்ல எல்லாரும் ஸ்வெட்டர் போட்டு சுத்துறீங்க.
1: அனு ஸ்டைல்ஸோட கூல் ரூஃப் டைல் தான் காரணம். இது 85% சன்லைட்ட ரெஃப்ளெக்ட் பண்றதுனால வீட கூலா வச்சுக்குது. ஜீரோ வாட்டர் லீக்கேஜ், ஆன்டி ஸ்லிப் சர்ஃபேஸ் னு ஆட் ஆன் அட்வான்டேஜ் கூடவே 1:1 2:2 சைஸ்லயும் கிடைக்குது.
2: அனு ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாட் மற்றும் தென்காசி.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: முதலாளி எப்படி மறந்துட்டியா? நீ மறந்து இருக்கலாம், நான் மறக்கல. இனி நமக்குள்ள எதுவும் வேணாம், நீ போய்.
5: என்
4: பேப்பர் படிக்காத. ஏன் கூட வர?
5: என்னடா
4: கஷ்டம்.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் சரி, வீட்டில் பெற்றோர்களும் சரி, ஒரு சில நேரங்களில் சொல்றது என்னன்னா, யாரு தான் இந்த ஹோம்ஒர்க்லாம் கண்டுபிடிச்சாங்களோ அப்படின்ற ஒரு கருத்து தான். அவர் யாரு, எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? ஹோம்ஒர்க்ன்றது வீட்டில் போய் செய்யறதுக்காக மட்டும் இல்லாம, படிக்கிற குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலயே நேர மேலாண்மை வரணும், கண்டுபிடிச்சு தெரிஞ்சுக்கணும், பொறுப்பு வரணும், பெற்றோர்களுமே குழந்தையோட கல்வியில பங்கு பெறணும்ன்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு விஷயம். பண்டைய காலத்திலேயே வீட்டுப்பாடம் இருந்தது ஆதாரங்கள் கூட இருக்கிறதா ஆய்வாளர்களுமே சொல்றாங்க. உறுதியா இவர் தான் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்றது கஷ்டமான விஷயமா இருந்தாலும், 19 நூற்றாண்டோட தொடக்கத்துல கல்வி கூடங்கள் உலகம் ஃபுல்லா பரவிட்டு இருந்த காலத்துல ஹோம்ஒர்க் அதுல ஒரு அங்கமா இருந்ததுக்கான காரணம் இத்தாலிய ஆசிரியர் ராபர்ட்டோ நோவல்ஸா இருக்கலாம், இல்ல அமெரிக்க கல்வியலாளரான ஹொரேஸ் மானா இருக்கலாம் அப்படின்னு கூட சொல்லப்படுது.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: அறிவோம் 1000, இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
4: இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் திரு கோபிநாத் அவர்களின் பேச்சு. இது இதயம் டிவி என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
5: பிள்ளைகள் தங்கள் பலகீனங்களை சொல்லுகிற போது போ அப்படின்னு சொல்றீங்க. ஒரு மனிதன் ஏன் பலகீனத்தோடு இருக்கக்கூடாது எனக்கு தெரியல. ஒரு மனிதன் ஏன் பலகீனத்தோடு இருக்கக்கூடாது? நீங்கள் பலகீனமானவர் இல்லையா? உங்கள் கணவர் பலகீனமானவர் இல்லையா? உங்கள் தந்தை பலகீனமானவர் இல்லையா? எனக்கு இது வரலை அப்படின்னு சொன்னா, மக்குன்னு சொல்ற அம்மா இருக்கிற வரைக்கும், அப்பா இருக்கிற வரைக்கும் பிள்ளை மக்கு தான். அம்மா ஹெல்ப் பண்ற படிடா வரும்னு சொல்ற ஒரு வீடு தான் ஒரு பிள்ளையை காப்பாத்து. என் தோல்விகளை வெளிப்படையாக வெட்கமில்லாமல் என் வீட்டில் சொல்ல முடியும் என்ற நம்பிக்கை ஒரு பிள்ளைக்கு தருவதுதான் ஒரு நம்பகமான வீடு. அப்ப பிள்ளைக்கு ஒரு சுயமரியாதை இருக்குங்கிறத முதல்ல நம்பணும். நீ எதுக்கு லாய்க்குங்கிற வார்த்தையை விட பெரும் வன்முறை இந்த உலகத்தில் இருக்க முடியுமா? இது மாதிரி ஒரு வார்த்தை நீங்க ஈஸியா யாரோ ஒருத்தர சொல்லிட முடியுமா? உங்க வீட்டில் வரக்கூடிய மிக முக்கியமான உறவர் தவறு செய்கிறாரா, நீ எதுக்கு லாய்க்கலன்னு சொல்லிட முடியுமா? நம்ம ஈஸியா சொல்றோம். நம்ம அறியாமல் நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு விஷயம், வி ஆர் த மோஸ்ட் வேர்ஸ்ட் பீப்புள் இன் புல்லிங் அவர் ஓன் கிட்ஸ். நம்ம பிள்ளைகள் இருக்கக்கூடிய சிறு சிறு குறைகளை புள்ளி பண்ணுறது, கிண்டல் பண்ணுறது, புள்ளிங்கெலாம் அவ்வளோ பெரிய க்ரைம். இன்னைக்கு ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு ஸ்கூலில் புள்ளி பண்ணினா அதுக்கு எவ்வளோ தண்டனைகள் இருக்குது, ராகிங் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுக்கு எவ்வளோ தண்டனைகள் இருக்குது. ஆனால் வீட்டுக்குள்ளே ஈஸியாக புள்ளி பண்ணுறோம், விளையாட்டாக நினச்சிக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்படிலாம் கிடையாது, பிள்ளைகளுக்கு ரொம்ப சென்சிட்டிவ். அப்படி நீங்கள் விளையாட்டாக போனால் ஓடிபி அத்தகாரி மடியில் படுத்தாலும் அவன் சமாதானம் சொல்லிட்டு ஐ அப்படின்னு திட்டிட்டு போயிடுவான். இது நம்ம ஊர் எப்படி ஊர் தெரியுமா? நிலப்படியில் போய் இடிச்சுக்கிட்டா பிள்ளையை தூக்கிட்டு போயிட்டு நிலப்படி அடித்த ஊர் நம்ம ஊர். உசுறு இல்லாத நிலப்படியில் நம்ம தான் இடித்தோம். அந்த புள்ள அந்த உசுறில்லாத பொருள் உன்னை இடித்தாலும் அதை நான் தண்டிப்பேன்னு பிள்ளைக்கு நம்பிக்கையை கொடுத்த ஊர் நம்ம ஊர். ஆனால் ஒரு பிள்ளை இன்றைக்கி வந்து ஏதாவது ஒரு குறை சொன்னிச்சுன்னா நீ தான் பண்ணியிருப்பேன்னு எப்படி சொல்கிறீங்க? பெருவாரியானவர்கள் நம்ம என்ன சொல்கிறோம்? அவனுக்கும் பக்கத்தில் யாரோ ஒரு பையனுக்கு சண்டை இருந்துட்டு போட்டு ஓடி வந்து உங்ககிட்ட என்னை அவன் அடிச்சு விட்டான்னு சொன்னால் கிடையாது, நீ சும்மா இருக்கலாம் எப்படி அடிச்சிருப்பான் முத கேள்வி. நீ தான் அவன் அடிச்சிருப்பேன் எனக்கு தெரியும், இல்லை நான் அவனை அடிக்கவே இல்லை. அப்போ தன்னுடைய முதல் நீதி அவனுக்கு எங்கே கிடைக்கும், அவளுக்கு எங்கே கிடைக்கும்? அப்போ பிள்ளைகள் தன்னுடைய வீட்டை ரொம்ப நம்புகிறாங்க. வீடுகள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவனை கருவியாக மாற்றி வைத்திருக்கிறது. அந்த கோபத்தில் தான் ஒரு கட்டத்துக்கு மேலே உங்கள்ட்ட விலக ஆரம்பிக்கிறான். தெர் இஸ் நோ கம்யூனிகேஷன் பிட்வீன் பேரண்ட்ஸ்னு ஒருத்தவங்க சொன்னாங்க. பிள்ளைகள் எல்லோரும் தனித்தனி வீடுகளில் இருக்காங்க, மீன் ரூம்ஸ்லாம் பிரியமாக தனித்தனியாக இருக்காங்க. உங்கள் அம்மா உங்ககிட்ட என்ன பேசினாங்க, உங்கள் அப்பா உங்ககிட்ட என்ன பேசினாங்க, நாம் நம்ம பிள்ளைகள்ட்ட என்ன பேசிட்டு யோசிச்சு பாருங்களேன். சாப்பாடு, விளையாட்டு, ஸ்கூலில் என்னடா பண்ண, இன்றைக்கி என்ன செஞ்ச, எங்கடா உன் ஃப்ரெண்டை காண, எங்கே போவோமா, அத்தை வந்தா, இப்படி தானே பேசிகிட்டு இருந்தாங்க. நம்ம பேசுகிறத ஒரு நாளைக்கு ஆவரேஜாக கவனிச்சு பாருங்களேன். பிள்ளையோடு நாம் என்னவெல்லாம் பேசிக்கொண்டிருப்போம், ஒன்று கொஞ்சுவோம், அது நம்ம பார்த்து. அவனுக்கு அது கடுப்பாக இருக்கும், அவனுக்கு அந்த மூடு இருக்கான்லாம் தேவையில்லை, நமக்கு நல்ல மூடு இருந்தால் பிள்ளையை கொஞ்சுவோம். அடுத்தது படிச்சியா, ஹோம்ஒர்க் எழுதுனியா, மார்க் எவ்வளோ எடுப்ப, ஃபிசிக்ஸ் டியூஷன் போனியா, இது பண்ணினியா, அது எல்லாமே வேலை சார்ந்த பேச்சுகள் தெரியுதா? வீட்டுக்குள்ளே கம்யூனிகேஷனுக்கு யார் சொன்னால் கம்யூனிகேஷன் இல்லை, கம்யூனிகேஷன் முழுக்க வேலை சார்ந்த கம்யூனிகேஷனாக இருக்குது. பிள்ளையை சக்ஸஸ்ஃபுல்லான ஆளாக மாற்றுவதற்கு தேவைப்படக்கூடிய ஒரு கம்யூனிகேஷனாக இருக்கே ஒழிய சாதாரண கம்யூனிகேஷன் இல்லை. ஸ்வீட் நத்திங்ஸ் வீட்டுக்குள்ளே கிடையாது, ஜாலியாக சும்மா பேசுகிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த பேச்சு தான் பிள்ளைக்கு உங்களுக்கு முடியல இணக்கமான உறவை உண்டாக்குமே ஒழிய, வெறும் அறிவுசார் பேச்சுகளின் வழியாக தானே லாபம் நடத்துகிறோம். இது வீடு பள்ளிக்கூடத்தை பார்த்துக்கோ, யூ டோன்ட் வரி அபவுட் தட்.
6: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும், தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: அக்கா, நம்ம பிரியா அக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆள் வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா?
1: நம்ம கடலோசை எப்பவும் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க, அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு கோபிநாத் அவர்களின் பேச்சு. இது இதயம் டிவி என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
3: நீ எல்லாம் என்ன பண்ணுறீங்க, டபுள் த ஸ்கூல் ரன் பண்ண பாக்குறீங்க. டபுள் த ஸ்கூல் ரன் பண்ண பாக்குறப்ப பிள்ளைகளுக்கு ஒரு எரிச்சல் வருது. மனிதர்களோடு புறங்குவதுக்கு எனக்கு கம்ஃபர்டபிலிட்டி வேணும். ஏன் கருவிகள் ஜெயிக்குதுன்னு யோசிக்கிறமா என்னைக்காது? ஏன் கருவிகள் ஜெயிக்குது? அது அவன் சொல்றதை கேட்குது. அப்ப நான் சொல்றதை கேட்கறதுக்கு ஒரு மனுஷால் இல்லைன்னா ஆத்திரவரமா வராதா? அப்ப எதிர்கொள்ளக்கூடிய நான் கூகுள்கிட்ட போய் கேட்டேன்னா அது எந்த கேள்வி கேட்க, உனக்கு அறிவில்லை, முட்டாள்தனமா அப்படி கேட்கறேன்னு கேட்குமா என்ன? ஏன் ஒரு பிள்ளை பெர்ஃபெக்டாகவே இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒழுங்கற்று இருக்கக்கூடிய ஒரு பிள்ளைகளை ரொம்ப சுமாரான மனிதர்களாக மாற்ற மாற்ற மாற்ற அறிவுசார் பிள்ளைகள் கூட முட்டாள்கள் என்ற இடத்தை நோக்கி பயணிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் ஆம்பிஷனை நான் ஒரு குறையும் சொல்ல, பிள்ளைகள் நல்லபடியாக வர வேண்டும் என்ற உங்கள் எண்ணத்தில் எந்த தவறும் கிடையாது. ஆனால் இந்த கம்ப்ளீட்டாக இந்த உலகம் மாறிவிட்டது என்ற யதார்த்தத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எல்லாரும் ரெண்டு பேர் மேலே தான் பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். ஒன்று ரொம்ப சின்ன பசங்க, குட்டி பசங்க இருக்காங்கல்ல, ஒரு வயசு ரெண்டு வயசு மூணு வயசு நாலு வயசு, விழுந்துடும், இடறிடும், அடிபட்டுரும், ரத்தம் வந்துடும், காய்ச்சல் வந்துடும், இது வந்துடும், கவனிக்கிறோம். அதை விட்டால் நேராக காலேஜ் தான். ஆக்சுவலாக நடுவில் இருக்கக்கூடிய ப்ரீட்டீன் பிள்ளைகளை பற்றி பெரிதாக கவனிப்பதே கிடையாது. ஒன்று வயதான பிள்ளைகளை பற்றி கவலைப்படுகிறோம், இல்லையாட்டு பெரிய பிள்ளைகளை பற்றி கவலைப்படுறோம். லவ் பண்ணிட போகிறான் எதுக்கு, இல்லைங்க அவங்க குடும்பத்தில் முடிக்கிறது முடிவு பண்ணி வச்சிருக்கான், இவன் பாட்டுக்கு ஏதாவது பண்ணி தொலைஞ்ச போகிறான்னு பயந்துட்டு அவனை கவனிக்கிறோம், இல்லாட்டி சின்ன பிள்ளைய கவனிக்கிறோம். ஆக்சுவலாக நீங்கள் ரொம்ப கவனிக்க வேண்டியது, ஒன்பதாம் வகுப்புலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய, என்ன சொல்லப்போ எட்டாம் வகுப்புலேருந்து ப்ரீட்டீன் அப்படின்னு பேர். ப்ரீட்டீனுக்கு அடுத்த ஸ்டேஜும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். ப்ரீட்டீன்னா 13 வயதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய காலகட்டம், அல்லது 14 வயதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய காலகட்டம் தான் ரொம்ப குரூஷியலானது. நான் தனி மனிதனா அல்லது கூட்டத்தில் ஒருவனான பிள்ளைகள் யோசிக்க ஆரம்பிக்கிறது, மீசை அரும்ப ஆரம்பிக்கிற காலம், உடலில் மனதில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலம், அவன் உடம்புல நிறைய சேஞ்சஸ் நடக்கும், அந்த பொண்ணு உடம்புல நிறைய சேஞ்சஸ் நடக்கிற ஒரு காலகட்டம், நிறைய கேள்விகள் ஒட்டக்கூடிய ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்தை ரொம்ப கான்ஷியஸாக கவனிக்க வேண்டிய நாம என்ன பண்ணிக்கிறோம், ஆனால் பயங்கரமாக பேரண்டிங் பற்றிலாம் பேசுகிறோம், ஆனால் கவனிக்க வேண்டிய அந்த காலகட்டத்தை சிம்பிளாக ரெண்டாம் கண்டம் அப்படின்ட்டு போயிருக்கீங்க. ஆக்சுவலாக அப்போ தான் உங்களுக்கு நிறைய விதமான கேள்விகள்லாம் வரும். எழுத்துக்கூட்டு பையன் எப்போதும் பழகின பையன் தான் திடீர்னு நம்ம பார்க்குறது வித்தியாசமாக படுது அப்படின்னு வச்சுக்கங்களேன். இதை நான் பல இடத்துல பேசியிருக்கேன், ஏன்னா இது நம்ம ஊரில் நடந்துக்கிட்டே இருக்கு. ஒரு 12 வயசு பொண்ணு எழுத்துக்கூட்டு பையன் சின்ன வயசுலேயே பார்த்து பழகின பையன் தான், அன்றைக்கி அவன் பார்த்து சிரிச்சது வித்தியாசமாக இருக்கப்போ கீழே வந்து அம்மாக்கிட்ட கேட்குறான். மாடியில் துணிக்காய போன பிள்ளை அங்கே பார்த்தப்ப வச்சு கீழே வந்து அந்த பிள்ளை சொல்லுது, அம்மா சஞ்சய் என்னை பார்த்து சிரிச்சான், அது ஒரு மாதிரி இருந்துச்சு என்னன்னு தெரியல. முதல்ல அப்படி நம்ம பிள்ளைய சொல்ல முடியுமா? வந்து கேட்டால் நம்ம என்ன பதில் சொல்லுவோம், என்னவாக இருக்கும்? பெரும்பாலும் ஒன்றுமே சொல்ல மாட்டோம், நீ ஏன் மாடிக்கு போனேன். அப்போ இந்த கேள்விக்கு பதில் வேணுமா இல்லையா? இந்த கேள்வி வீட்டுக்கு பதில் சொல்லலைன்னா தன் வயது ஒத்த தோழியிடம் தான் அந்த பெண்ணால் கேட்க முடியும். அவள் வேற என்ன சொல்லுவா? இப்போ ஒரு பையன் அதே மாதிரி 14 வயசு பையன், அந்த பொண்ணு உன்னை பார்த்து சிரிச்சது மச்சான், என்னை பார்த்து சிரிக்குதுராது, எனக்கு வித்தியாசமாக படுது அப்படின்னா, அவ்வளோதான் மச்சான் அப்படிமா. பியர் ப்ரெஷருங்கிறான்ல, அதான் அது. அதை பேசுவதற்கு வீடு இடம் கொடுக்கணுமா இல்லையா? நீங்கள் எல்லோரும் என்னென்னா கணக்கு பரீட்சைக்கு சூத்திரமுக்கு மட்டும் எங்கள்கிட்ட வந்து கேட்கலாம், ஆனால் அவனுக்கு மனசுக்குள்ளே தோன்றது உங்கள்கிட்ட வந்து கேட்கக்கூடாது. தான் நினைப்பதை வீட்டில் பேசுவதற்கான சுதந்திரம் பெற்ற பிள்ளை தான் இந்த உலகத்தின் வெற்றிகரமான பிள்ளை, அதுதான் வெற்றிகரமான பிள்ளை. வீடு அந்த ஸ்பேஸை கொடுக்கணும். படிப்பை தாண்டி அவர்களுடைய கவிதையை, அவர்களுடைய அழகியலை, அவர்களுடைய ஓவியத்தை, இதெல்லாம் தேவையில்லாமல் என்னத்துக்கு படிக்கிறேன், தேவையில்லாமல் என்னத்துக்கு உட்காந்து படம் வரைஞ்சிக்கிட்டு இருக்கேன், இருக்கட்டும், அதுக்கு ஒரு டைம் இல்லாமல் தான் கேட்குறான், விளையா படிச்சுட்டே இருக்கிறான், எப்படி படிச்சுட்டே இருக்க முடியும், யோசிச்சு பாருங்க, படிச்சுட்டே இருக்கவும் முடியாதுங்க. தட்ஸ் பிக், நீங்களும் அப்படிலாம் படிச்சுட்டே இல்லை, எனக்கு என்ன கவலைன்னா என்ன, நீங்களாம் 24/7 படிச்சு விட்டாதான் பிடிக்காம தான் வீட்டில் இட்லி சுடுற மாதிரி, நம்மளும் அவ்வளோலாம் படிக்கலை. அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், இன்றைக்கி 7ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் பாடத்தை எடுத்து பார்த்தா தலை சுற்றுது. இப்போ என் பொண்ணு பாடமெல்லாம் எடுத்து வந்து கொடுக்கல, அப்பா பிஸின்னு நான், ஏன்னா அது ஒன்றுமே புரியலை, சுத்தமாக புரியலை.
4: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும், தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: நில்லடி நில்லடி சீமாட்டி.

கட்டான உடல் காயா இருந்து கனிந்ததென்னடி சீமாட்டி, சிட்டா பறக்கும் கால்கள் இரண்டில் தயக்கம் என்னடி சீமாட்டி, தொட்டால் சுருங்கி செடிய போல நாணம் என்னடி

என்னடி சீமாட்டி, இங்கு வந்தது என்னடி சீமாட்டி, சங்கதி சொல்லடி சீமாட்டி, தந்தியை மீட்டும் கைகளால தழுவிக் கொள்ளடி சீமாட்டி. அம்மா சீமாட்டி நில்ல.

பண்டு பறக்கும் கூந்தலுக்குள் செண்டாக நான் மறக்குமா, முந்தானையில் தொட்டில் கட்டி இருக்க இடம் கிடைக்குமா, தங்கு கழுத்தில் பொங்கும் மங்களத்தாலி ஒன்று தரட்டுமா.

0: உங்க கடையில கொஞ்ச நேரம் என் போனை சார்ஜ் போட்டு தரீங்களா?
1: சரி குடுமா.
2: ஏ பிரியா, இங்க போட வேணாம், இங்க வா.
0: ஏ சார்ஜ் 10% தான் இருக்கு. ஊருக்கு போய் இறங்கணும்னா வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லணும்.
2: அப்படின்னா போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு அங்க போனதை யூஸ் பண்ணு. இல்லன்னா ஏதாச்சும் கடையில இருந்து போன் பண்ணி சொல்லு. அதுவும் இல்லையா, உன்னோட கேபிள யூஸ் பண்ணி சார்ஜ் போடு.
0: ஏ இதுல என்ன இருக்கு
2: பிரியா? இப்படி தெரியாத ஒருத்தவங்களோட கேபிள யூஸ் பண்ணும் போதோ, இல்ல பொது இடங்கள்ல இருக்கிற வைஃபை மூலமா பண பரிமாற்றம் செய்யும் போதோ நம்ம போன்ல இருக்கிற டேட்டா ஈஸியா திருடப்படும். அது மட்டும் இல்லாம நம்ம அக்கவுண்ட்ல இருந்தும் பணம் திருடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
0: ஓ இப்படி கூட பண்ணுவாங்களா?
3: பொது இடங்களில் சார்ஜ் போடும் போதோ அல்லது வைஃபை பயன்படுத்தும் போதோ கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். முடிந்தவரை அதை பயன்படுத்தாமல் இருப்பது நலம்.
4: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
6: அறிவோம் 1000, இது இணைய நேரம். நம்ம கடலோசை FM 90.4.
7: இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் திரு கோபிநாத் அவர்களின் பேச்சு. இது இதயம் டிவி என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
8: நம்மளா சும்மா கிளைம் பண்ணிக்கிறது? நாங்களாம் அந்த காலத்தில் கஷ்டப்பட்டு படித்தோம், திருவிளக்கில் படித்தோம், அந்த முக்கத்தில் உட்காந்து படித்தோம். அந்த கால பியூசி, இந்த காலத்தில் ஐஏஎஸ்க்கு சமமும் நம்மளாம் அள்ளி விட்டுக்கிறது. நான் ஒரு நாள் பியூசி சிலபஸே எடுத்து பார்த்தேன், ஒன்றுமே இல்லை. இதில் ஒரு பெரிய தொடர்ந்து சொல்லிகிட்டே இருப்பேன். நாங்களாம் அந்த காலத்தில் திருவிளக்கில் படித்தோம், திருவிளக்கில் படித்தோன்னு நான் ஒரு நிறைய இடங்கள்லாம் பேசி கேட்டேன். அப்போ அவருடைய நண்பர் ஒரு நாள் எந்த ஃபங்க்ஷனில் எங்கூட ஸ்டேஜில் உட்காந்துரு, அவர்கிட்ட கிட்ட ஐயா எப்போதுமே நீங்கள் அந்த காலத்தில் திருவிளக்கெலாம் படிச்சுக்கலாம். அவன் சும்மா சொல்கிறான், தம்பி அப்போலாம் திருவில் தான் விளக்கே இருக்கு, அங்கே உட்காந்து படித்தா அதை வரலாறாக சொல்கிறான். அவ்வளோதான், திருவில் தான் விளக்கே இருந்துச்சு. உங்களைப் போல உங்கள் பிள்ளை இருக்க வேண்டும் என்ற எந்த அவசியமும் இல்லை. பிள்ளைகள் உள்ளுக்குள் குமரி கொண்டு இருக்கிறார்கள், யதார்த்தம் உங்களுக்கு புரியவில்லை. நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகளுக்கும் உங்கள் பிள்ளைகள் சந்திக்கிற பிரச்சனைகளுக்கும் நிறைய இருக்குது. அவன் செல்ஃபோன் பார்த்துருக்கப்போ திடீர்னு ஏதோ ஒன்று வந்துருதோ, டப்புன்னு அமைக்கிறான். இது அமுக்குனதுனால ஏதோ ஆகுமோன்னு பயத்தோடு இருக்கான். நான் எடுத்த ஃபோட்டோவால் ஏதாவது பிரச்சனை வருமோங்கிற பயத்தோடு இருக்கிறான். தான் பயன்படுத்தி கொண்டிருக்கும் கருவிகள் குறித்த சரியான புரிதல் இல்லாமல் பயத்தோடு இருக்கிறான். எங்கேருந்தோ வந்த மிரட்டல் காலுக்காக பயந்துட்டுருக்கான். பிள்ளைகள் சந்திக்கிற பிரச்சனைகள்லாம் வேறு. முள்ளு குத்துனது, நிலப்படி இடித்தது, பக்கத்துட்டு பையன் கடித்தது, பென்சில் பாக்ஸ் எடுத்தது, கேம்பஸ் எடுத்துகிட்டு போனதெல்லாம் இப்போ பிரச்சனை கிடையாது. கோ அண்ட் பி வித் தேம், யூ நீட் டு பி மோர் பர்சனலைஸ் வித் தேம். கம்யூனிகேஷன்ங்கிறது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு மணி நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கதா? உறவாடு கம்யூனிகேஷனுங்கிறது தான். நீங்கள் பெண்கள் எல்லாம் இப்போ ஒரு இடத்துக்கு போகிறீங்க, கல்யாண வீட்டுக்கு போகிறீங்க, 10 வருஷத்துக்கு ஒரு 4-5-2 வருஷத்துக்கு அப்புறம் சந்திக்கிறீங்கன்னு வச்சுக்கலேன். கசின் சிஸ்டர்ஸ்லாம் சந்திக்கிறீங்க 3-6 மாதத்துக்கு அப்புறம் கலகலகலகலன்னு உட்காந்து பேசிகிட்டு இருப்பீங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த இடமே ஜகஜோதியார். அங்கே உங்கள் வீட்டுக்காரர் அவங்க அண்ணன் பேசிகிட்டு பாங்க பாருங்கள், 45 வயசு உங்கள் வீட்டுக்காருக்கு, உங்கள் இப்போ கொழுந்தனாருக்கு 48 வயசுன்னு வச்சுக்கலாம். ரெண்டு பேரும் இந்த பக்கம் எப்படி திரும்பி உட்காந்துருப்பாங்க? அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் உட்காந்துருப்பாங்க. இவர் இங்கேருந்து அப்படியே அவர் ஊம்பார். இவர் இதை சொன்னது அவருக்கு புரியும். பெண்களின் வாய் பேசும், ஆணின் மனசு பேசும். அண்ணன் தம்பிக்கு பேசிக்க மாட்டான், ஆனால் மனசு பேசும். டக்குன்னு அப்படிங்கிற அந்த வண்டி எடுத்தால் வெளியே நிறுத்துவான், எங்கன்னா வெளியே போகணுமா அப்படின்னு கேட்பான். இதுதான் கம்யூனிகேஷன். டச் இஸ் அ கம்யூனிகேஷன், கிஸ் இஸ் அ கம்யூனிகேஷன், ஹக் இஸ் அ கம்யூனிகேஷன், ஐ எம் டஃப் ஐங்கிறது கம்யூனிகேஷன். ஆனால் நீங்கள்லாம் என்ன பண்ணுறீங்க? பிள்ளைங்களை இண்டிபெண்டாக வளர்க்குறேன். ஒரு 9 வயசு பையன், அம்மா ஊட்டி விடுங்க அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன சொல்கிறோம்? நோ, 9 வயசு பையன் ஆகி விட்டாய், எருமமான் மாதிரி வளர்ந்துட்டு நீயே சாப்பிட்டுக்க கூடாதா? நம்ம எல்லாம் ஏன்னா இண்டிபெண்டாக வளர்க்கணும். அமெரிக்கா அப்படி தானே சொல்லுது, இண்டிபெண்டாக வளர்க்க வேண்டும், இண்டிபெண்டாக வளர்க்க வேண்டும், சுயமாக வளர்க்க வேண்டும். தினமும் கேட்கலவன் ஏதோ திடீர்னு கேட்குறான்னா உங்களுடைய அனுசரணை இவனுக்கு தேவைப்படுகிறது அர்த்தம். தட்ஸ் கால் த கிரேட்டஸ்ட் கம்யூனிகேஷன். நீங்கள் சாப்பாடு ஊட்டி விடுற போது உங்களுடைய விரல்கள் அந்த பிள்ளைங்களுடைய உதட்டில் படுறப்போ அவனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்பரிசம் தரும் நம்பிக்கையை இந்த உலகத்தின் எதாலும் தர முடியாது. தட் இஸ் கால் ரியல் கம்யூனிகேஷன்.
3: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு கோபிநாத் அவர்களின் பேச்சு. இது இதயம் டிவி என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
3: கம்யூனிகேஷன் நான் உங்களை புரிஞ்சுக்கிறது, உங்களுக்கு புரிஞ்சதை நான் உங்கள்ட்ட திரும்ப சொல்றது. அவங்களுக்கு இது புரிஞ்சா போதும். அவன் கேட்குறான்ல, அப்போ என்ன, நீ ஏன் பெரிய பிள்ளையாயிட்ட, உனக்கு அறிவு இல்லையா, நீ ஏன் சாப்பிட்டுக்க மாட்டியா, மாடு மாதிரி வளர்ந்துருக்க, மாடு இன்னைக்கு கையில் எடுத்து தின்னுச்சு, சும்மா அனாச்சுக்கு எதுக்கு சொல்லணும், உங்களுக்கும் தெரியாது பெரிய விஷயம், நான் என்ன பிள்ளைங்க நான் இண்டிபெண்டாக வளர்க்குறேன், அப்படிப்பட்ட பிள்ளைகள் தான் எதிர்காலத்தில் பெரிய அழகாக வளருவார்கள் நீங்களாம் நினைக்கிறதுனால. உங்களுக்கு இது சின்ன விஷயமா பட்டால் உங்களுக்கு ஒரு சீன் நான் சொல்கிறேன், அப்போ தெரியும் ஊட்டி விடுறது எவ்வளோ பெரிய விஷயம்னு சொல்லி. உங்கள் மாமியார் மதுரையில் இருக்காங்க, சரியா? இங்கே வந்து மாமியார் வீட்டுக்கு ஒரு நாள் போகிறீங்க, ஒரு 6 மாதம் கழிச்சு. உங்களுக்கு ஒரு 30 வயசு, உங்கள் கணவருக்கு ஒரு 35 வயசு அப்படின்னு வச்சுக்கோங்க. வீட்டுக்கு போகிறோன்னே ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு உட்காராரு. உங்கள் மாமியார் என்ன பண்ணுறாங்க, இந்தா 2 இட்லி வச்சு எடுத்துகிட்டு வா. என் பிள்ளைக்கு ஊட்டி ஊட்டி எத்தனை வருஷம் ஆச்சுன்னு உட்கார வச்சு 2 வாய் ஊட்டினா அப்படியே பற்றிக்கிட்டு எரியுதுல, எரியும்ல, ஏன் சாதாரண விஷயம் தானே, அது பெரிய விஷயம், அது ரொம்ப முக்கியமான விஷயம். குழந்தைகளை குழந்தைகளுக்காக வாழ்வதுக்கு வழி கொடுங்கள். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்க உங்கள்கிட்ட வெளியில் போயிடுவாங்க, ஒரு வயசுக்கு மேலே உங்கள்கிட்ட வெளியில் போயிடுவாங்க, உங்களோட பக்கத்தில் இருக்க மாட்டாங்க, அவனுக்கு நண்பர்கள்

0: பெரிதாக தெரிவார்கள், அவளுக்கு நண்பர்கள் பெரிதாக தெரிவார்கள், அவனுக்கு படிப்பு ரொம்ப பெருசாகிடும். உட்காந்து 24/7 கம்ப்யூட்டரில் அவன் எதாவது நோண்டிகிட்டே இருப்பான், எதாவது கம்ப்யூட்டரில் செஞ்சுட்டே இருப்பான். அடுத்து அவங்களுக்கு போயிடும். பிள்ளைகள் உங்களோடு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவர்களோடு கூட இருங்கள். பி அ மாம் அண்ட் டாட், டோன்ட் ட்ரை டு பி அ ஃபாதர் அண்ட் போலீஸ், டோன்ட் ட்ரை டு பி அ டீச்சர் அண்ட் மதர். நோ, நமக்குள்ள அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. பாடுறா மறுபடியும் பிள்ளைகளுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க இல்லை. மறுபடியும் சொல்கிறேன், இஃப் யூ வாண்ட் டு மேக் அ சேஞ்ச் அட் ஹோம், த ஃபர்ஸ்ட் பர்சன் டு பி சேஞ்ச் இஸ் யூ. ஒரு வீட்டுக்குள் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் அந்த மாற்றத்தை முதலில் செய்ய வேண்டியது நீங்கள் தான். காந்தி சொல்லுவதைப் போல மாற்றம் என்பது என்னிடமிருந்து தொடங்க வேண்டும். ரைட், சோசியல் மீடியா பஞ்சாயத்து இதெல்லாம் விடுங்க சார், ஃபோனே நோண்டிகிட்டு இருக்காங்க சார். நீங்கள்லாம் என்ன பண்ணிட்டுருக்கீங்க? மொதல் கேள்வி, வீட்டில் ரெண்டு சட்டம்லாம் இருக்க முடியாது. அது ஒரு காலம் உங்கள் காலம், நைட் அப்பா மட்டும் தான் டிஃபன் சாப்பிடுவார், எல்லாருக்கும் சோறு. நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க, இப்போ ஒத்துக்க மாட்டான். ரெண்டு சட்டம் வச்சுருக்கக்கூடிய வீடுகள் எல்லாம் பிள்ளைகளை கட்டுப்படுத்த முடியாது. சட்டங்கிறது எல்லாருக்கும் போது தான். 9 மணிக்கு மேலே டிவி பார்க்கக்கூடாது முடிவெடுத்தா அப்பாவும் பார்க்கக்கூடாது, அம்மாவும் பார்க்கக்கூடாது, பிள்ளையும் பார்க்காது. 7 மணிக்கு ஃபோன் ஆஃப் பண்ணணும் முடிவுபடுத்தா அப்பாவும் ஆஃப் பண்ணணும், அம்மாவும் ஆஃப் பண்ணணும், பிள்ளையும் ஆஃப் பண்ணணும். நீங்களே இங்கே பால் பொங்குறது தெரியாமல் இங்கே உட்காந்துட்டு சீரியலை பார்த்துக்கிட்டு எத்தனை இதை பார்க்குறீங்க, எவ்வளோ பார்க்குறீங்க? அப்போ நீங்கள் உங்களுக்கானதெல்லாம் செஞ்சுக்கலாம், நீங்கள் 11 மணி வரைக்கும் டிவி பார்க்கலாம். அதற்கான நியாயங்களை நீங்களே கற்பித்துக் கொள்ளுகிறீர்கள். ஒரு தந்தை தனக்கான நியாயத்தை தானே கற்பித்துக் கொள்கிறார். நான் காலம் முழுக்க கஷ்டப்படுறேன், இந்த குடும்பத்துக்காக ஓடா தேகிறேன், என்டர்டெயின்மெண்ட் ஒன்றுமே பார்க்கல, வீட்டில் உட்காந்து 1 மணி நேரம் நிம்மதியாக டிவி பார்க்குறேன். அந்த நியாயத்தை உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது. அந்த மனுஷன் என்ன நல்லது கிட்ட பார்த்தாரு, கஷ்டப்பட்டார், அவர் ஏதோ 1 மணி நேரம் டிவி பார்த்துட்டு போட்டுமே. ரைட், அந்த நியாயத்தை அவர் கற்பிக்கிறார் அல்லது நீங்கள் கற்பித்துக் கொள்கிறீர்கள், ஏற்றுக்கொள்கிற. உங்கள் பிள்ளையின் நியாயங்களுக்கு நியாயம் தருவது யார்? நான் டே முழுக்க படித்தேன், ஒரு ஹாஃப் அன் அவர் உட்காந்து டிவி பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சு வச்சுக்கணும். பிசிக்ஸை காலையில் தான் நீ படிக்கணும். இது மாதிரி ஆள்லாம் இருக்காங்க, அது தெரியுமா இல்லையா? காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு நீ மேக்ஸ் தான் படிக்கணும், பிரம்ம முகூர்த்தத்தில் படித்தா தான் மேக்ஸ் நல்லா வரும். யாருக்கு தெரியும்னே? படிக்கிறவனுக்கு தானே எப்போ படித்தா மண்டையில் ஏறும் தெரியும். இது ரொம்ப நேரமாக படிச்சிட்ருக்கேன், மேக்ஸ் படிக்கணும், நான் ஃபிசிக்ஸ் படி, ஃபிசிக்ஸில் என்ன இருக்குது நமக்கு தெரியாது. ஒரு முறை நம்ம முறையாக வளர்க்கணுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு முறை. 2 விதமான சட்டங்களின் வழியாக பிள்ளைகளை வழிநடத்தவே முடியாது.
1: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: அண்ணே மாடியில என்ன பண்றீங்க?
1: அனுஜோட அக்யூப்ரஷர் கூல் ரூஃப் டைல்ஸ்ல நடந்து பிரஷர் பாயிண்ட் ஆக்டிவேட் பண்ணி பிளட் சர்க்குலேஷனை எனான்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது 85% சன்லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணி ரூமை கூலா வச்சுக்குது. அண்ட் ஆன்டி ஸ்லிப் ஃபினிஷ் சேஃப்டியும் இருக்கு.
2: அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாட் மற்றும் தென்காசி.
3: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
4: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
3: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ்.
5: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை FM 90.4
2: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு கோபிநாத் அவர்களின் பேச்சு. இது இதயம் டிவி என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
3: சோசியல் மீடியா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பெற்றோர்கள் பக்கம் பெரிய அளவுக்கு நம்மால் குறை சொல்லவே முடியாது. த பாண்ட் இஸ் ஃபில்லர் ஸ்பூனுங்கிறது மாதிரி 2000 பிறகு பிறந்த பிள்ளைகள் தான் இங்கே எல்லாருமே இருக்க போகிறீங்க. உங்களுடைய வாடிஸ் உங்கள் ஹெட்டு வரைக்குமே 2000 அப்புறம் பிறந்த பையன் தான், ரைட்? நீங்களாம் பாண்ட் வித் ஃபில்லர் ஸ்பூன் சொல்கிற மாதிரி பாண்ட் வித் டெக்னாலஜி, நீங்களாம் டெக்னாலஜியோடு பிறந்தவர்கள். இதுக்கு முந்தின தலைமுறை தரக்கூடிய அட்வைஸ் உங்களால் ஏற்றுக்கவே முடியாது. அவங்களுக்கு ஒன்றுமே செய்ய தெரியாது. ஃபோனை ஆஃப் பண்ணு, டிவி ஆஃப் பண்ணு, கம்ப்யூட்டர் ஆஃப் பண்ணு, அந்த கருமத்தை தூக்கி அங்கிட்டு போடு, இனிமேல் ஃபோன் எடுத்தால் கையை ஒடிச்சு போடுவோம், இதை தான் சொல்ல தெரியும். இதை யூஸ் பண்ணு, இதை யூஸ் பண்ணாத, இதுக்கு வந்து வால் போட்டுக்கோ, இதுக்கு ஃபயர் வால் போட்டுக்கோ, இதுக்கு வந்து 17+, இது வந்து அடல்ட் கண்டென்ட், இதை நீ பார்க்கக்கூடாது, இதை ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு அவங்களுக்குலாம் சொல்லலாம் தெரியாது. அவங்களுக்கு அதிகபட்சம் தெரிஞ்சது வாட்ஸ்அப். அப்போ நீங்கள் தான் உங்களுக்கான விதிமுறைகளை வகுத்து கொள்ள வேண்டும். இந்த தலைமுறைக்கு, இந்த தலைமுறை பிள்ளைகளுக்கு தேவைப்படக்கூடிய மிக முக்கியமான அறிவு, வாட் டு சூஸ், வாட் நாட் டு சூஸ், அதான் எதை தேர்வு செய்யக்கூடாதுன்னு தெரியும். இந்த வயசில் ரொம்ப முக்கியமான விஷயம் மூளையை பழக்குவதா, யூ ஹாவ் டு ட்ரெயின் யுவர் பிரெயின். நல்ல விஷயங்களை நோக்கி அட்ராக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு மூளையை பழக்கப்படுத்துறது தான் இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம். ஆக்சுவலாக சொல்ல போனால் நாம் ரொம்ப பழையாளாக திரும்ப மாறிட்டு இருக்கோம் இந்த தலைமுறையில். நாம தான் அம்மா அப்பா கிட்டலாம் சொன்னால் சித்தப்பா பற்றி நான் ஏன் கவலை பண்ணும், பெரியப்பா பற்றி நான் ஏன் கவலை பண்ணும், மாமா சொல்கிறது மாமாவோட, நீங்கள் அவரை பற்றி பேசுகிறீங்க, நீ சொல்லுமா அப்படின்னு நீங்கள் பேசுகிறீங்க. ஆனால் சம்மந்தமே இல்லாமல் நீங்கள் போடக்கூடிய ஒரு விஷயத்துக்கு கீழே என்ன கமெண்ட் எழுதுவான்னு பயந்துக்கிட்டு உட்காந்துருக்கிறீங்க. அவங்களாவது பாவம் பெரிய பார்க்கும் சித்த பார்க்கும் பயந்தாங்க. நீங்கள் சம்மந்தம் இல்லாமல் எவனோ ஒருத்தர் எழுதுறதுக்குலாம் உட்காந்து பயந்துக்கிட்டு இருக்கிறீங்க, ரைட்டு தானே? அப்போ அந்த விஷயத்திற்கான விதிமுறைகளை பயன்படுத்த வேண்டியது நீங்கள் தான். அவங்களுக்கு உங்களால் சரியாக வழி சொல்ல முடியாது. கூகுள் எப்படி பயன்படுத்தணும், சர்ச் இன்ஜின்ஸ் எப்படி பயன்படுத்தணும், சாட்ஜிபிடி எப்படி பயன்படுத்தணும், ஏஐ எப்படி பயன்படுத்தணும், ப்ரைவசி செட்டிங்ஸில் என்ன வச்சுக்கணும், எது பாப்பப் வந்துச்சுன்னா உடனே டிலீட் பண்ணணும், எதை ஃபோனில் வச்சுக்கக்கூடாது, செல்ஃபி எப்படி எடுக்கணும், டாப்பாங்க செல்ஃபியை நீ போடணுமா போடக்கூடாதா, இன்ஸ்டாகிராமில் அக்கௌண்ட்டில் 11 மணிக்கு மேலே இருக்கணுமா இருக்கக்கூடாதா, பொருள் வாங்கணுமா வாங்கக்கூடாதா, பை பண்ணணுமா, லோன் எடுக்கணுமா பண்ணக்கூடாது, எல்லாம் உங்களுக்கு தானே தெரியும். அப்போ ரொம்ப முக்கியமான விஷயம், திஸ் ஜென்ரேஷன் ஹாவ் டு கம் அப் வித் இயர் ஓன் ரூல்ஸ் அண்ட் மெக்கானிசம், பிகாஸ் இந்த முழுக்க முழுக்க உங்கள் தலைமுறையில் வந்த ஒரு பெரிய டெக்னாலஜி. அப்போ இந்த டெக்னாலஜி எனக்கு பயன்படுத்த தெரியும் என்பதை அறிவென்று நீங்கள் நம்பிக்கொண்டு இருக்கீர்கள். அதை வைத்து பெரியவர்களை என்னால் ஏமாற்ற முடியும் என்பதை அறிவென்று நம்பிக்கொண்டு இருக்கீர்கள். எங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் என்னால் ஒரு குறிப்பிட்ட சைட்டை போய் பார்க்க முடியும், டக்குன்னு வந்தால் நான் ஒரு 2 சுவிட்ச் அமைக்கி பிளைண்ட் பிளாங்க் ஸ்க்ரீனை கொண்டாந்துருவேன். அம்மா ஏமாந்துட்டாங்க, இதில் அம்மா ஏமாறதுக்கு பெருசாக ஒன்றுமே கிடையாது. என் அம்மாவுக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது. அப்போ நீங்கள் தான் சில விதிமுறைகளை கண்டுபிடிக்கணும். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்தந்த தலைமுறையை சேர்ந்த பிள்ளைகள் தான் தொழில்நுட்பம் சார்ந்த விதிமுறைகளை கண்டுபிடித்தார்கள். நான் இவ்வளோ நேரம் சோஷியல் மீடியா பயன்படுத்துவேன், இந்த காரணங்களுக்கு மட்டும் தான் பயன்படுத்துவேன். நீங்கள் வாட்ஸ்அப் கூட பாருங்கள், சோஷியல் மீடியாலாம் கூட பாருங்கள். டெக்னாலஜி அடாப்ட் பண்ணலாம் நம்ம பெருசாக வளர முடியாது. ஆனால் டெக்னாலஜி உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறதா, அல்லது டெக்னாலஜி நீங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறதா என்ற புரிதல் நமக்கு இருக்கணும். தட்ஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஒரு தொழில்நுட்பத்தை நீங்கள் பயன்படுத்தலாம், அல்லது தொழில்நுட்பம் உங்களை பயன்படுத்திட்டு இருக்கா அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டே இருக்கணும். த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் த டைம். டைம் தான் இங்கே எல்லாத்தையும் விட ரொம்ப பெரிய பணம். உங்கள் பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம், டைம் தான். ஓகே, பெரியவங்க கூட ஏதோ ஆர்வத்தில் ஹார்ம்லெஸ் விஷயங்களை பார்க்குறாங்க. அப்போ எதை சூஸ் பண்ணக்கூடாதுங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியணும். நீங்கள் ரெண்டு உலகத்தில் வாழ்றீங்க, ஒரு விர்ச்சுவல் வேர்ல்டு டிஜிட்டல் வேர்ல்டுக்குள்ளே வாழ்றீங்க, இன்னொரு பக்கம் இந்த யதார்த்தமான உலகத்துக்குள்ளே வாழ்றீங்க. உங்கள் தொழில்நுட்ப அறிவை வைத்துக்கொண்டு உங்கள் பெற்றோர்களை ஏமாற்றி விடுவதன் வழியாக நீங்கள் புத்திசாலிகள் என்று தயவுசெய்து நிறுவ முயற்சி செய்யாதீர்கள். ஒவ்வொன்றை பற்றின பெர்செப்ஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஒரு காலகட்டத்தில் ஃபோனுங்கிறது வெறும் ஃபோன், இன்றைக்கி அது உங்களுக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து விஷயத்தையும் கையில் தரக்கூடிய ஒரு விஷயம். ஏதாவது ஒன்று கேட்டால் முதல்ல வெளியாட்ட கேட்பாங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், டக்குன்னு கூகுளில் போய் சர்ச் பண்ணுங்க, போங்க, கூகுளில் ப்ரைமரி ஃபேஸாக வச்சுக்கோங்க, பாடங்களை ப்ரைமரி ஃபேஸாக வச்சுங்க. அந்த டிவைஸை பற்றி உங்களுடைய பார்வை என்ன அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எனக்கு ஃபோனில் அந்த டெக்னாலஜி தெரியும், இந்த டெக்னாலஜி தெரியும், அதெல்லாம் இங்கே கணக்கே கிடையாது. அந்த ஃபோனை எப்படி யூஸ் பண்ண தெரியுங்கிறது மட்டும்தான் கணக்கு. So as far as the social media is concerned, that you have to fix with your own rules. ஒரு ஃபோனை நான் எவ்வளோ நேரம் பயன்படுத்தணும் அப்படின்னு, ப்ளே டேட்னு வச்சுக்கிறீங்கல்ல, ஸ்டடி டேட்னு வச்சுக்கிற மாதிரி ஒரு நாளைக்கு நான் இவ்வளோ நேரம் தான் சோஷியல் மீடியாவை பயன்படுத்தணுங்கிற புரிதலை நீங்கள் தான் உருவாக்கியும். ரெண்டாவது முக்கியமான விஷயம், இனிமேல் இந்த தவறை செய்ய மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டு தினந்தோறும் அந்த தவறை செய்யாதீங்க. உங்கள் மனசு, உங்கள் மூளை, இந்த இடம் தவறு, இங்கே நான் நிற்கக்கூடாது, இது நம்மளை காலி பண்ணுன்னு தெரிஞ்சால் தயவு தாட்சியம் இல்லாமல் அந்த இடத்துல வெளியில் வாங்க. வெக்கேட் த பிளேஸ் வேர் விச் யூ டோன்ட் ஃபிட்.
4: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.
5: இந்த ஆடு எனக்கு வேண்டாம். குணமுள்ள ஒரு நல்லவனை தேடி அவனுக்கு உங்கள் மகளை கொடுங்க. ராணி வாழ் அதுதான் வழி.

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோம், யாருமே ஹாஸ்பிடல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோபத்துக்கு
2: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
3: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டயாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
4: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: மச்சான், கையில கொஞ்சம் சேவிங்ஸ் இருக்கு, இத அப்படியே வச்சிருக்காம ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் நினைக்கிறேன். எவ்வளவு லாபம் வந்தாலும் சரி,
6: கண்ணை மூடிட்டு ஷேர் மார்க்கெட்ல போறதுக்கு அந்த பணத்தை தூக்கி ஆத்துல போடு.
5: ஏன்பா, நாங்கெல்லாம் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண கூடாதா? உங்களை மாதிரி நாங்களும் நிறைய சம்பாதிக்க கூடாதா என்ன?
6: அதெல்லாம் பண்ணலாம், ஆனா அத பத்தி முதல்ல நீ தெரிஞ்சு வச்சிருக்கியா? சரி, உனக்கு என்ன தெரியும் அத பத்தி சொல்லு கேப்போம்.
5: தெரியும், ஏதாவது கம்பெனி பேர்ல காசை போடணும், அந்த ஷேர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு லாபம், மைனஸ்ல போச்சுன்னா நட்டம்.
6: என்ன ரொம்ப ஈஸியா சொல்லிட்ட! நான் 2 வருஷமா ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றேன், எனக்கே இந்த மார்க்கெட் பத்தி முழுசா தெரியல. இந்த ஒரு விஷயத்த மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நீ எதுல இன்வெஸ்ட் பண்ணுவ?
5: அப்படி என்னத்த தெரிஞ்சுக்கணும் சொல்லு கேப்போம்.
6: முதல்ல செபிய பத்தி நீ தெரிஞ்சுக்கணும்.
5: செபியா?
6: செபினா செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இதுதான் நம்ம நாட்டில் நடக்கிற இன்வெஸ்ட்மெண்ட், ட்ரேடு, ஸ்டாக்கு எல்லாத்தையும் கண்காணிச்சு மோசடி எதுவும் நடக்காம பாதுகாப்பாக செயல்படுத்துது. இப்போ நீ உன் காசை ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண போறேன்னா எப்படி பண்ணுவ? இன்ட்ராடேவா இல்ல லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்டா?
5: அதான் டெலிகிராம்ல நிறைய லிங்க்ஸ் வருது, அதுல உன கிளிக் பண்ணி அதுல என்ன சொல்றாங்களோ அது மாதிரி செஞ்சிட வேண்டியதான்.
6: நல்லா இருப்ப, இந்த தப்பை மட்டும் பண்ணிடாத.
5: ஏன்?
6: இந்த மாதிரி டெலிகிராம் அட்வைசர் எல்லாமே உண்மையா இருக்க மாட்டாங்க. அதுல நம்பி ட்ரேட் பண்ணா பெரிய லாஸ் ஆகி நம்மள ஃப்ராட் பண்ணிடுவாங்கன்னு செபியே சொல்லுது.
5: அப்ப எத்தனை விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணனும் அதையும் சொல்லு.
6: நீயே படிச்சு தெரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணு, இல்லனா நிறைய வகையான இன்டர்மீடியேட்டர்ஸ் இருக்காங்க. ஸ்டாக் புரோக்கர்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர், கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ், இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ், செல்ஃப் சர்டிஃபைடு சிண்டிகேட் பேங்க்ஸ்னு 37 வகையில இருக்காங்க. இதுல ஒவ்வொரு வகையிலையும் ஆயிரக்கணக்கில் புரோக்கர்ஸ் இருப்பாங்க. இதுல நீ யாருக்கிட்ட பணத்தை கொடுக்கணும், எது உண்மைன்னு எப்படி தெரிஞ்சுப்ப?
5: அதெல்லாம் எப்படிப்பா கண்டுபிடிக்கிறது?
6: நெட்ல செபியோட வெப்சைட் இருக்கும், அதுல நீ அமௌண்ட் போட போற அந்த புரோக்கரோட டைப்பு, அவங்க நேம், ரெஜிஸ்டர் ஐடி இதெல்லாம் வாங்கி டைப் பண்ணா அது உண்மையிலேயே செபி ரெஜிஸ்டர் கம்பெனி தானா அப்படிங்கறத காட்டும். அத பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
5: மச்சான், அதெல்லாம் கேட்டா தருவாங்களா?
6: அவங்க கிட்ட நம்ம பணத்தையே நம்பி கொடுக்கறப்போ அவங்கள பத்தின தகவலை நம்ம தெரிஞ்சுக்க கூடாதா? கேளு, தகவலை சொல்லுவாங்க. ஸ்டாக் பத்தி நல்லா தெரிஞ்சுக்காம ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணவே பண்ணாத.
7: ஷேர் மார்க்கெட் என்பது நன்கு அறிந்து கவனமுடன் செயல்பட வேண்டிய தளம். மற்றவர்கள் லாபம் ஈட்டுகின்றனர் என்று அதை சரியாக புரிந்து கொள்ளாமல் இன்வெஸ்ட் செய்ய வேண்டாம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
8: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதை கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
9: அறிவோம் 1000, இது இணைய நேரம். நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
10: இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் திரு கோபிநாத் அவர்களின் பேச்சு. இது இதயம் டிவி என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
11: எது சரியில்லை, இது நம்ம கெடுத்துட்டு நினைக்கக்கூடிய இடத்துல ஒரு நாளும் இருக்காது. எந்த அடிக்ஷனுக்கும் மாட்டாது. அது சோசியல் மீடியா அடிக்ஷனாக இருக்கலாம், டெலிவிஷனாக இருக்கலாம், வேறு எந்த அடிக்ஷனாகவும் இருக்கலாம். உங்கள் பேரண்ட்ஸ் உங்களுக்கு டெக்னிக்கலி ஸ்ட்ராங் கிடையாது, பட் தீஸ் பீப்புள் பில்ட் ஹார்ட் வேலை வேலை வந்தோம். நீங்கள் யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு கிடைக்காத எல்லாம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தன்னுடைய காலத்தினுடைய எல்லா விஷயத்தையும் சுருக்கிக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் உங்களுக்கு எல்லாம் செஞ்சிருக்காங்க. ஒரு பக்கம் பிள்ளைங்க ஃபோனை பார்த்து கெட்டு போதுன்னு சொன்னாலும் கூட எவ்வளோ ஒரு ஃபோன் வச்சுக்கிறது பார்க்குறது எனக்கு சந்தோஷம் இருக்குது. வாங்கி கொடுக்குறாங்க. ஃபாஸ்ட் ஃபுட்டு வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஜங்க் ஃபுட் உங்களை கெடுக்குது அப்படின்னு உங்களுக்கு சங்கடம் இருந்தாலும் கூட பிள்ளை நல்லது கெட்டு சாப்பிடட்டுங்கிற ஆசையில் தான் வாங்கி கொடுக்குறாங்க. அப்போ எந்த இடத்துல நிறுத்திக்கணும், எந்த இடத்துல போதும்னு முடிவு பண்ண வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய பிள்ளைகள் நீங்கள் தான். குறிப்பாக இந்த 9, 10, 11, 12 படிக்கக்கூடிய பிள்ளைகள் டீச்சர் கேட்டது 11, 12. 11 and 2 is the most rebellious period. 11 plus 5 is 16. பதினஞ்சு பதினாறு பதினேழுங்கிறது பிள்ளைகளுடைய மோஸ்ட் ரெபலியஸ் பீரியட். இந்த பீரியட்ல அவங்க உங்களை மட்டும் எதிர்க்கிறாங்க நீங்க நினைக்க வேண்டாம், அப்பாக்களை எதிர்க்கிற பீரியடா தான். அப்பாக்களுக்கு உங்களுக்கு முரண்பாடு வரக்கூடிய காலகட்டம் என்பது பதினேழு வயசு பதினாறு வயசு. அப்போ தான் அப்பாக்கு எதிராக முதல் முறையாக அவன் ரெபலியஸாக திங்க் பண்ண நிற்க ஆரம்பிப்பான். ஏன்னா அது வரைக்கும் அம்மாவுடைய இதில் இருந்திருப்பார், அப்பா திடீர்னு அதட்டுக்கிற போது அவனால் ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் ஒத்தையாகவே தனியால் நம்பக்கூடிய வயசு அதுதான், அதனால் அது சரி அப்படின்னு சொல்ல முடியாது. அது ஒரு பேஸ், இட்ஸ் அ பேஸ் ஆஃப் ரெபலியன். அவன் எல்லாத்துக்கும் எதிர்ப்பான். நீங்கள் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தான் சிறந்தன்னு சொன்னால் அதுக்கு மல்லுக்கு சண்டைக்கு வந்து நிற்பான். என்ன திடீர் திடீர்னு கதவை பொசுக்குன்னு சாத்திக்கிறான் அப்படின்னா இட்ஸ் ரெபலியஸ் ஏஜ். நீ இல்லாமல் என்னால் வாழ முடியும், ஒன்றும் உன் தயவில் தான் நான் இருக்கணும் அப்படிங்கிறது. அப்பாக்களை எதிர்க்கிற வயசு, வாத்தியார்கள் மீது கோபம் இருக்கிற வயசு, அதுக்காக நீங்கள் தகஞ்சு போகணும் அப்படிங்கிறதில்ல. அந்த வயசில் இருக்கவங்களுக்கு ஒரே ஒரு தகவல் மட்டும் சொல்கிறேன், உலகத்தில் ரெண்டு பேர் அந்த காலத்தில் நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியாது. பாவம், பாவப்பட்டவங்க ரெண்டு பேர் இருக்காங்க, ஏன்னா ஒன்று வாத்தியார் இன்னொன்று அப்பா. இந்த ரெண்டு பேரை மட்டும் அந்தந்த காலகட்டத்தில் நம்மால் புரிந்து கொள்ளவே முடியாது. படிக்கிற வயசில் வாத்தியாரை புரிஞ்சிக்க முடியாது, பதினாறு வயசில் பதினேழு வயசில் அவங்க சொல்கிற எல்லாமே எரிச்சலாக இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் அந்த படிப்பை வச்சு நீங்கள் ஜெயிச்சு ஒரு முக்கியமான இடத்துல போய் நிற்கிறப்ப உங்களுக்கு முதல்ல தோண போகிற ஆள் அந்த வாத்தியார் தான். உலகத்தில் சொந்தக்காரன் தாயப்புள்ள பக்கத்தில் இருக்கவன் நண்பன் கூட உங்கள் கூட இருக்கிறவன் திடீர்னு நீங்கள் நல்ல இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா துணுக்குட்டு போயிடும். ஐயா ஏன்னா நேற்று வரைக்கும் நம்ம கூட சுற்றி தெரிஞ்சப்போ இன்றைக்கி பாரியா திடீர்னு காரில் போகிறான் அப்படின்னு. ஆனால் வாத்தியாருங்கிற ஒரே ஒரு மனுஷன் மட்டும்தான், தாங்கிட்ட படித்த புள்ள தன்னை தாண்டி பணக்காரனாகி தான் முன்னால் காரில் போகிறப்ப கூட சைக்கிளில் பிள்ளையை பார்த்து சந்தோஷப்படுறேன். அதே தான் அப்பா.
4: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும், தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்புனித நீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டுனு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
3: அறிவென்ன,

0: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
1: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
0: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ்.
2: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
5: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு கோபிநாத் அவர்களின் பேச்சு. இது இதயம் டிவி என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
6: அம்மாக்களாவது அப்பப்போ சொல்லிடுவாங்க, உன பெற்றிருக்க எவ்வளோ சிரமப்பட்டு தெரியுமா, உண்மையில அம்மா அவ்வளோ பிரியமா இருக்க தெரியுமா, அம்மாக்கள் நண்பை வந்து அதை நிரூபிச்சுட்டே இருப்பாங்க. அப்பாக்கள் அப்படி செய்ய மாட்டாங்க, அப்பா முரடாகவே இருப்பார். 100 ரூபாய் காசு நீங்கள் கேட்டிங்கன்னா 3 நாள் உங்களை அவர் அலைய விடுவார், நாளைக்கு தரேன் பார், இப்போ இல்லை அப்புறம் கொடுக்குறேன் பார், ஆத்திரமா 1000-1000 காசு வச்சுக்கா இருந்தாலும் ஒரு 100 ரூபாய் காசு நம்ம கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அது எல்லாம் விஷயம், 100 ரூபாய் காசு இப்படி கொடுத்துட்டு போயிட்டே இருக்க முடியாது. லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிற மாதிரி 100 ரூபாய் காசு கொடுக்க தெரியாது, ஏன் கொடுக்க மாட்டேங்கிறேன்? ஒரு 100 ரூபாய் காசு கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு பிள்ளைக்கு தெரியணும். எனக்கு பிறகு இந்த குடும்பத்தை காப்பாற்றணும், இந்த சமூகத்தை பார்க்கணும், அக்கா தங்கச்சியில் பார்க்கணும், அம்மாவை பார்க்கணும், பிள்ளைகளை பார்க்கணும், பொண்டாட்டியில் பார்க்கணும். அப்போ ஒரு விஷயம் எளிதாக கிடைக்கக்கூடாது என்பதற்காகவே அது உங்களுக்கு லேட்டாக கொடுக்கும்போது லேட்டாக கிராட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்கறதுக்கு முன்னாலே வாங்கி கொடுக்குறது அம்மா நல்லவங்களை அவங்களுக்கு அப்போ தெரியலாம், அம்மா நல்லவங்க தான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் அப்பாக்களின் முன்னோட்டம் நம்ம அப்படிதான் இருந்தாலும் இவ்வளோ நல்லது கெடுதெல்லாம் செய்கிறான், நமக்கு ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிற, ஊருக்குலாம் அள்ளி கொடுக்கலாம், நம்ம கேட்டால் தர மாட்டேங்கிறார். பெரிய பெரிய முதலாளிகள் கூட தங்கள் பிள்ளைகளை சாதாரண வேலைக்கெல்லாம் அனுப்பக்கூடிய பண்பாடு இந்த பகுதிகளெலாம் இருக்கே, வாழ்க்கையை அவன் கற்றுக்கணுங்கிறதுக்காக தான், அவங்களை கொடுமைப்படுத்துங்கிறதுக்காக இல்லை, அது அப்போ புரியாது. ஆனால் அப்பா என்ன சொல்லி கொடுத்துருக்காரு நமக்கு, அப்பா பேசின வார்த்தைகள், அப்பா சொன்ன அறிவுரைகள்லாம் எவ்வளவு தூரம் என் வாழ்க்கையை செம்மப்படுத்திருக்குன்னு உங்களுக்கு தெரிகிறப்ப நீங்கள் அப்பாவாக இருப்பீங்க, அப்போ தான் அப்பாவாகவும் புரியும். அப்பாவும் ஒரு சபிக்கப்பட்ட ஒரு இனம்தான், அப்போ அப்பாவை புரியாது. டீ கடையிலேருந்து நீங்கள் உங்கள் நண்பர் உட்காந்துட்டு உங்கள் அப்பாவை பற்றி கோமா உங்கள் நண்பர்கிட்ட நீங்கள் பேசிட்டீங்களா, இருந்தாலும் கடுப்பு ஏற்றலாம் அப்படின்லாம் கூட நீங்கள் பேசியிருக்கலாம். அது உங்கள் அப்பாவின் நண்பர் இந்த பக்கத்தில் உட்காந்து அவர் கேட்டுவிட்டு மனம் சங்கடப்பட்டு போய் அவர் தன்னுடைய நண்பர்கிட்ட உங்கள் அப்பாட்ட போய் சொல்லுவார், இன்னும் அவன் பிள்ளை இப்படி பேசுகிறான், எனக்கே சங்கடமாக போச்சுடா, ஊருக்கு இவ்வளோ முக்கியமான ஆள் உன்னை பற்றி கடைவீதியில் வச்சு அசிங்கசியமாக பேசிட்டு இருக்காண்டா அப்படின்னு சொன்னால், விட்றா நல்லா இருந்தார் சர்றா அப்படின்பார். தன் பிள்ளை தன்னை எதிரியாக நினைத்தாலும் பரவாயில்லை, தன் பிள்ளை தன்னை நாளைக்கு வச்சு காப்பாற்றாட்டியும் பரவாயில்ல.

0: நாளைக்கு எனக்கு எதிராக மல்லுக்கு நின்னாலும் பரவாயில்ல, என் புள்ள நல்லா இருந்தா மட்டும் போதும் நினைக்கிற ஒரு அற்புதமான மனசு அப்பாவின் மனசு. பட் இட்ஸ் இன் ரெபெலியஸ் ஏஜ், அது ஒரு வார் தான். ஸோ 11+5 16, 12+5 17, திஸ் இஸ் ஏஜ் தட் பீப்புள் ஜென்ரலி டு பி ரெபெலியஸ். அதே மாதிரி தான் அந்த பிரீட்டி, தங்கள் கதவுகளை தானே அடைத்துக் கொண்டு தனிமைப்படுத்திக் கொள்ளக்கூடிய காலகட்டம் தான் பிரீட்டின். 13 முந்தான ஒரு காலகட்டம், இதில் புது பழக்கம் அப்படின்னு நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் பிள்ளை பிரீட்டின் வந்துட்டான்னு அர்த்தம். பொசுக்கு பொசுக்கு போய் கதவை சாதிக்கிறாங்க, என்ன தான் பண்ணுற ரூம்குள்ளேனே தெரியல, நீங்கள் பேச ஆரம்பிச்சுன்னா உங்களுக்கு பிரீட்டினுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு அர்த்தம். நிறைய கேள்விகள் கேட்டு நீங்கள் பதில் சொன்னால் கடுப்பாய் டக்குன்னு வெளியில் போகிறாங்கன்னா பிரீட்டினுக்கு வந்துட்டாங்கன்னு அர்த்தம். ஒரு பிள்ளை பிறந்தப்போ இந்த மாதிரியே 17 வயசு வரைக்கும் இருக்காது. நீங்கள் அப்படி இல்லை, நான் அப்படி இல்லை. என்ன ஒன்று, நம்மளாம் அப்படியே வளர்ந்தோம். இப்போ கைக்குள்ளே வச்சு வழக்கம் நீங்கள் ஆசைப்படுறீங்கன்னா அந்தந்த வயசுக்கு ஒரு கேப்பபிலிட்டி. அவன் ரெபலியஸாக மாறுவான், மெச்சூர் ஆகிறோம். மனிதனே 40 தானே, செகண்ட் இன்னிங்ஸ் கிட்டால் ஆண்கள்லாம் பேசுவாங்க இல்லையா. ஆண்கள் 40 வயசான என்ன சொல்லுவாங்க, செகண்ட் இன்னிங்ஸ் அப்படி வாங்க அப்படின்னா விளையாட்டா ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கிட்டால சொல்லுவாங்க. அது இல்லை, லைஃப் ஸ்டார்ட்ஸ் அட் 40 ஒரு தியரி இருக்கு. வாழ்க்கையே 40ல தான் தொடங்குதான். சிறு வயதுலேருந்து பையன் என்ன பண்ணுவான், அதிகாரத்துக்கு ஆசைப்பட்டுக்கிட்டே இருப்பான். எல்லாருக்கும் அதிகாரம் தான், எனக்கு அது வேணும் அப்படின்னு கேட்பான். வீட்டில் கொடுக்க மாட்டாங்க, அதுக்காக அடம்பிடிப்பான், அழுவான். பெண் பிள்ளை அப்படி தான், அதுக்காக சண்டை போடுவாங்க, சாப்பிடாம கிடப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அப்போ என்னப்பா, தனக்கு வேண்டியதை தானே எடுத்துக்கொள்ளக்கூடிய அதிகாரம் கிடைத்தால் அதன் பேர் அதிகாரம் நம்ம நம்புவான். அதுக்கடுத்து ஒரு காலகட்டம்லாம் வருகிற போது பொழியில் போய் விளாட்றப்ப ஃபஸ்ட் பேட்டிங் கிரிக்கெட் எனக்கு கொடு அப்படிமா, 10 பேர் இருக்கக்கூடிய இடத்துல என்னை முன்னிலைப்படுத்துவது அதிகாரம் நம்ம நம்புவான். அதுக்கடுத்துலாம் ஒரு காலகட்டம்லாம் வருகிற போது வீட்டுக்குள்ளே தனக்குன்னு முக்கியத்துவம் ஒன்று கிடச்சா அதிகாரம் அப்படின்னு நினைப்பான். அதுக்கப்புறம் சம்பாதிச்சவனே கூடுதலாக ஒரு சுதந்திரம் வரும். அப்பா அது வரைக்கும் எல்லாத்துக்கும் மதத்தி கொண்டு வந்தவர் திடீர்னு அவனே சொல்லுவார், அவனே சம்பாதிக்கலாம் போகிறான், உன் முடிவுகளை நீ எடுப்பா. என்னப்பா எல்லாத்தையும் எங்கிட்ட வந்து கேட்குறேன் பாரு, ஒன்றுக்கு கூட என்ன கேட்காம போகக்கூடாதுன்னு சொன்னப்பா எல்லா முடிவையும் நீ எடுத்துக்கன்னு சொல்கிறப்ப அவனுக்கு தோணும், ஓ பணம் சம்பாதிப்பது அதிகாரம் அப்படின்னு தோணும். அப்படி தான் நினப்பான். அப்போ அவனுக்கு 24 வயசாகும். ஒரு 26 வயசு 27 வயசு வரப்ப அவனுக்கு ஒரு திருமணம் நடக்கும். முத முறையாக அவங்க அம்மாவுக்கு அடுத்து ஒருத்தி அவளை எதிர்த்து நிற்பான், நீ பண்ணுறது தப்பு அப்படின்னு. அப்போ என் வாழ்வில் வந்த ஒருத்தி என்னை எதிர்த்து நிற்பதா, அவளை என் கட்டுக்குள் வைத்திருப்பது அதிகாரம் அப்படின்னு நினைப்பான். எனக்கென்று உருவாக்கப்பட்ட குடும்பம் என்னுடைய ஆளுகைக்கு கீழ் இருக்க வேண்டும், அதுதான் அதிகாரம் அப்படின்னு நினைப்பான். அதுக்கப்புறம் வருவான், 30 வயசில் ஒரு குழந்தை பிறக்கும், 32 வயசில் ஒரு குழந்தை பிறக்கும், 2 பிள்ளைகள் வளரும், இந்த சண்டைகள் எல்லாம் குறையும், பிள்ளை 2 பேரும் நல்லா வந்ததுக்காண்டி ஓடுவான் ஓடுவான் ஓடிட்டே இருப்பான். 40 வயசில் தன்மையாயிருவான். பொண்டாட்டி கோச்சுட்டா கோவம் வராது, சொந்தக்காரன் திட்டினா கோவம் வராது, பிள்ளை படித்தானா படிக்கலையா பாப்பான், நைட்டு 11 மணிக்கு வருவான், தூங்குற பிள்ளையை தடவி கொடுத்துட்டு ஊருக்குள்ளே வஸ்தா அது மாதிரி சுற்றிட்டு இருந்தவன் சாத்தூர் கடை வீதியில் சாட்டை எடுத்து சுற்றின ஆள் சத்தம் போடாமல் போய் படுத்து தூங்குவான். அன்புதான் வாழ்வென்று அவன் நம்புகிற போது அவன் வயது 40. தட்ஸ் கால் லைஃப் ஸ்டார்ட்ஸ் அட் 40. வாழ்க்கை 40 தொடங்குது. மனுஷன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேஸில் ஒவ்வொரு மாதிரி இருப்பான். நீங்கள் நினைக்கிற மாதிரியே அவன் எப்போது இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு பிள்ளைக்கு சண்டை தான். நீங்கள் கேட்ட எல்லாத்தையும் நான் கவர் பண்ணேனான்னு தெரியாது, ஆனால் என் மனசில் இருக்க பாரமே குறைஞ்சி போச்சுங்கிற அளவுக்கு பல விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ண நிம்மதி எனக்கு இருக்கிறது. மறுபடியும் லைக் டு டெல் யூ சம்திங் வெரி ஹானஸ்ட்லி, திஸ் இஸ் அ பிளேஸ் தட் யூ கைஸ் ஹேவ் கிவன் மீ. இந்த இடம் என்பது இத்தனை ஆண்டுகளாக நீங்கள் எனக்கு கொடுத்த இடம் தான். இந்த இடத்துலேருந்து உங்களுக்கு தோதாக உங்கள் மனதை சந்தோஷப்படுத்தக்கூடிய மாதிரி என்னால் பேச முடியும். ஆனால் அதை தாண்டி நம்ம ரியலைஸ் பண்ண வேண்டிய யதார்த்தங்களை உங்களிடம் பேசுவது தான் நான் உங்களுக்கு செய்யும் நியாயம் என்று நான் நம்புகிறேன். அது வலித்தாலும் யாருக்காவது கோபம் வந்தாலும் அதுக்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, கோபப்பட்டுக்கங்க, அவ்வளோதான். சந்திர காற்று நம் ஜன்னலில் வீசட்டும், சரித்திரம் நாளை நம் சாதனை பேசட்டும். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.
1: இன்றைய அறிவுமாயிரம் நிகழ்ச்சி இனிதே நிறைவடைந்தது. மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
1: ஃப்ரிட்ஜ்ல அதிக கூலிங் இருக்கும் போது தண்ணி ஐஸ் கட்டியா உறைஞ்சு போயிருக்குது. ஆனா குளிர்காலங்கள்ல வெளியே இருக்கிற தேங்காய் எண்ணெய் ஏன் உறைஞ்சு போயிருக்குதுன்னு தெரியுமா? சரி, தெரிஞ்சுக்கலாம். சாதாரணமாவே திரவ பொருட்களை குளிர்விக்கும் போது அது திட பொருளா மாறிடுமா? உதாரணமா இப்ப எப்படி நெய் காய்ச்சும் போது திரவமா இருக்கு, அப்புறம் குளிர்ச்சி அடைஞ்சோன உடனே மறுபடியும் உறைஞ்சு போயிருதுல, அது மாதிரிதான் தேங்காய் எண்ணெய் பார்த்தோம் அப்படின்னா 24 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 25 டிகிரி செல்சியஸ் வரைதான் அதோட உருகு நிலையா இருக்கும். அதுக்கு கீழே, அதாவது ஒரு 16 டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலைக்கு போகும்போது தேங்காய் எண்ணெயுமே உறைஞ்சு போயிருது. குளிர்காலங்கள்ல மேக்சிமம் இந்த ஒரு வெப்பநிலை இருக்கும் போதுதான் தேங்காய் எண்ணெயுமே உறைஞ்சு போயிருதான். இத நிறைய பேரும் கெட்டு போயிருச்சுன்னு நினைப்போம், ஆனா அதை மறுபடியும் வெப்பமான இடத்துல வைக்கும் போது திரவமா மாறிடும்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.

0: டைல்ஸ் வாங்க எங்க போனாலும் ஸ்டாக் அவைலபிலிட்டி இல்ல. பிரைஸும் நார்மலை விட ரொம்ப அதிகமா இருக்கு.
1: அட, நம்ம அனுஜ் ஸ்டைல்ஸ் மால்ல ட்ரை பண்ணு. அனுஜ்ல எப்பவும் ஸ்டாக் அவைலபிளா இருக்கும். இந்த கரண்ட் சிச்சுவேஷன்லயும் 30% ஆஃபர் தராங்க. சோ அஃபோர்டபிள் பிரைஸ்ல டைல்ஸ் பர்சேஸ் பண்ணலாம்.
2: அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத் மற்றும் தென்காசி.
3: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
4: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
3: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ்.
5: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணனும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழில நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம், அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ் ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோன்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்பிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்பிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலேன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிரலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கறது உன்னோட விருப்பம். ஒண்ணு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைதளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பா இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதே கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: 60
1: வயசான நானாடா சேர்ந்து விளையாடணும்.
2: தாத்தா, உங்களை என்ன நாங்க பிளே கிரவுண்ட்ல விளையாட கூப்பிடுறோம், ரேடியோல தானே விளையாட கூப்பிடுறோம்.
3: விளையாடுறதுக்கு வயசு ஒரு தடையா என்ன? இனி 6 வயசுல இருந்து 60 வயசு வரைக்கும் எல்லாரும் விளையாடலாம். கடலோடு விளையாடு திங்கள் கிழமை முதல் சனிக்கிழமை வரை மாலை 5 மணி முதல் 7 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
1: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
0: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ்.
2: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: சித்தப்பாச்சி சித்தப்பா சித்தி மாமா மச்சான் எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் சொல்ல போறதை கேளுங்க. காலம் போற வேகத்துல நாமளும் சேர்ந்து ஓடலைன்னா காலம் நம்மளுக்கு டாடா பை பை சொல்லிட்டு பறந்து போயிடும். எப்பவும் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். அதுக்கு முதல் படி ஒரு குடிமகனுக்கான அடிப்படை சான்றிதழ்களை எடுத்து வச்சுக்கணும். அடிப்படை சான்றிதழ்களா, அது என்னப்பான்னு தோணுதா? 10th, 11th, 12th மார்க் ஷீட்டு. இதுக்கு மேல படிக்கலன்னா அதுக்கான TC, அதாங்க டிரான்ஸ்பர் சர்டிபிகேட், பிறப்பு சான்று, ஜாதி சான்று, வருமான சான்று, இருப்பிட சான்று, ஆதார் அட்டை, அப்புறம் வங்கி கணக்கு புத்தகம். நான் இப்ப சொன்ன விஷயங்கள்ல எதெல்லாம் உங்களால எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. எங்க எது தேவைப்படும்னே சொல்ல முடியாது, அதனால சிரமம் பார்க்காம எடுத்து வச்சுக்கோங்க. வரட்டா, என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 5 மணி. கடலோட விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 கேட்டுட்டு இருக்கிற நேயர்கள் எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கத்தை சொல்லிட்டு, இன்னைக்கான கடலோடு விளையாடு நிகழ்ச்சியில உங்க கூட அடுத்த 2 மணி நேரம் பேச போறது நான் நித்யஸ்ரீ. அப்புறம் 1 மணி நேரம் பேசுறதுக்காக
1: நான் ஜான் ஹோரேப்கா.
0: ஓகே, நம்ம ஜான் ஹோரேப் தம்பியுமே வந்து வந்தாச்சு. சரி, இன்னைக்கு நீங்க வந்து எதை பத்தின ஒரு தகவல் வந்து சொல்ல போறீங்க?
1: ஒரு சுறா பத்தி சொல்ல போறேன். அதாவது புலி சுறா, டைகர் ஷார்க் அப்படின்னு சொல்லணும்ல, அதை பத்தி சொல்ல போறேன்க்கா.
0: சரி ஓகே, அந்த டைகர் ஷார்க்கை பற்றி நம்ம வந்து படிப்படியாக வந்து தெரிஞ்சுப்போம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து என்ன தினம் அப்படிங்கிறது தெரியுமா?

0: ஃபிரோனோட அந்த ஆட்களாக இருக்கட்டும், இல்லை வாதைகளாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய வரும். அதெல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் ஒரு அதிசயம் ஒன்று நடக்கும், அதாவது அல்லாஹ்வோட ஒரு அதிசயம். அது என்ன அப்படின்னா, அந்த மூசா நபியும் ஆரோ நபியும் இந்த ஒரு செங்கடல் அப்படின்னு ஒரு கடல் இருக்கும், அந்த கடல் தாண்டி வரும்போது நாங்கள் அந்த பக்கம் எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ராயல் மக்கள்லாம் கேட்டாங்க. அங்கே இருக்கிற அந்த மக்களை காப்பாற்ற போகிறவங்க தான் இந்த மூசா நபியும் இந்த ஆரோ நபியும். இப்படி காப்பாற்ற போகும்போது நடுவில் வந்துருச்சு ஒரு பெரிய கடல், அதை எப்படி தாண்டி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அல்லாஹ் சொன்னாராம், மூசா நபியே உன்னுடைய கோலை நீ தரையில் அடி அப்படின்னு சொல்லும்போது ஒரு பாதை ஒன்று உண்டாகுச்சான், அதாவது ரெண்டு கடலும் இங்கிட்டு இங்கிட்டு பிரிஞ்சு ஒரு நடுவில் ஒரு பாதை ஒன்று உண்டாகுச்சு, அது மூலியமாக இஸ்ராயல் மக்களை காப்பாற்றினாங்க அப்படிங்கிற ஒரு கதை இன்னைக்கு தாங்க படித்தேன்.
1: சரி ஓகே, எனக்குமே வந்து இத்தனை நாள் தெரியாது எதுக்காக அப்படின்னு. பக்ரீத் அப்படிங்கிற பண்டிகை பற்றி தெரியும், அப்புறம் வந்து ரம்ஜான் பற்றி தெரியும், ஆனால் இந்த மொஹரம் அப்படிங்கிறது எதுக்காகனு ஒரு சின்ன டவுட் வந்து இருந்துச்சு, அது வந்து இன்னைக்கு உங்கள் மூலமாக வந்து சால்வ் ஆயிடுச்சு அப்படிங்கிறத சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம வந்து என்ன கேம் விளையாட போகிறோம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாமா?
0: தெரிஞ்சுக்கலாம், சொல்லுங்க.
1: இன்னைக்கு வந்து நம்ம ஒரு கொஞ்சம் நாட்களுக்கு பிரேக்குக்கு அப்புறமா வந்து டங் ட்விஸ்டர் கேம் விளையாடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி என்னோட டங்க் வந்து ரொம்ப ட்விஸ்ட் ஆகிட்டு தான் இருக்கு, இதுல ஒரு டங் ட்விஸ்டரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இன்னைக்கான கேமா வந்து அதுதான் இருக்க போகுது. அந்த வகையில் நேயர்களுக்கான முதல் நாப்பிரல் வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சின்ன சிட்டுக்குருவி சிரித்து சிணுங்கி சுற்றி சென்றது, அவ்வளவுதான். இந்த ஒரு டங் ட்விஸ்டரை நீங்களும் இன்னைக்கான நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு ப்ராப்பராக சொல்லணும்னு ஆசைப்பட்டாலும் சரி, இல்லை மிஸ்டேக் வந்தாலும் பரவாயில்ல நான் ஜாலியாக விளையாண்டு போறேன் அப்படின்னு நினைச்சு கால் பண்ணாலும் சரி, நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 709-443-9999 அப்படிங்கிற நம்பர் சொல்லிட்டு அடுத்ததான் எனக்கான விளையாட்டு தகவல் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா?
0: தெரிஞ்சுக்கலாம்க்கா.
1: சரி, அதாவது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், இந்தியாவுக்கும் வந்து பங்களாதேஷ் அணிக்கும் வந்து ஒரு போட்டி, அதாவது T20 போட்டி வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது வந்து நடந்து முடிஞ்சிட்டதுனால அதோட ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம். அதாவது இதுல வந்து டாஸ் வின் பண்ணி பேட்டிங் சூஸ் பண்ணது யாரு அப்படின்னா பங்களாதேஷ் அணி தான். அவங்க வந்து ஃபர்ஸ்ட் விளையாடி 136 ரன்கள் தான் எடுத்திருந்தாங்க, 8 விக்கெட்டுகளை இழந்து. அதுக்கப்புறம் விளையாண்ட இந்தியா டீமில் பார்த்தோம் அப்படின்னா 16.5 ஓவர்கள்லேயே அந்த ஒரு டார்கெட்டை ஈஸியாக வந்து அச்சீவ் பண்ணி 139 5 விக்கெட்டுகள் வந்து இழந்திருந்தாங்க. இதில் வந்து சூப்பராக பார்ட்டிசிபேட் பண்ணது அப்படின்னு பார்த்தோம்னா ஷஃபாலி வர்மா, ஏன்னா அவங்க வந்து ஒரு ஹாஃப் செஞ்சுரி வந்து பதிவு செஞ்சாங்க. அதை தவிர பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஸ்மிருதி மந்தனா அவங்க வந்து அந்தளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண முடியல, காரணம் 8 ரன்கள்லேயே வந்து அவுட் ஆகிட்டாங்க. இதை தவிர இந்தியா டீம் எல்லாருமே வந்து ஒன்று சேர்ந்து சூப்பராக விளையாண்டதுனால இந்த ஒரு மேட்ச் வந்து வெற்றியில் முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, இன்னைக்கு வந்து மொஹரம் பண்டிகையை தவிர இன்னும் ரெண்டு முக்கியமான தினங்களும் இருக்கு, அதாவது போதைப் பொருள் ஒழிப்பு தினம் அப்படிங்கிறதும், அதுக்கப்புறமா வந்து சித்திரவதையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவளிக்கும் ஒரு தினம் அப்படிங்கிறதும் இன்னைக்கு டேக்கு வந்து கடைபிடிக்கப்பட்டுட்டு வருது. சரி, இந்த போதைப் பொருள் ஒழிப்பு தினம் பற்றி நீங்களே நிறையா சொல்லியிருக்கீங்க, அது எதுக்காகன்னு சும்மா ஷார்ட்டாக?
0: ஓகே, அதாவது நம்ம ஊர்களில் நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன், பெரியவங்களாக இருக்கட்டும், ஏன் என் ஸ்கூலில் கூட சில நேரம் நடந்திருக்கு. ஆனால் அதை நான் டீச்சர்ஸ்கிட்ட சொல்லுவேன், ஆனால் அதுக்குள்ளே அந்த போதைப்பொருளை எப்படியா பெரிய அன்னைமார்கள் ஒழிச்சு வச்சுருவாங்க. அது என்னென்ன அப்படின்னா கூலிப், கஞ்சா இந்த மாதிரி நிறைய இருக்கும் அப்படி தானே, அப்படி அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு நம்ம அந்த நிறைய பிரெயின் இதாக இருக்கட்டும், மூளு பாதிக்கப்படுறதா இருக்கட்டும், நம்ம லங்ஸ் பாதிக்கப்படுறதா இருக்கட்டும், இதெல்லாம் நம்மளுக்கு நடக்கும்க்கா.
1: சரி, நிறைய விதமான வியாதிகள், அதாவது புற்றுநோய் வரைக்கும் கொண்டு போகிற ஒரு முக்கியமான பவர் அப்படிங்கிறது இந்த போதைப் பொருட்களுக்கு இருக்குது. அதை எல்லாத்தையுமே வந்து ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் நிறைய பேர் வந்து உடல் அளவுலையும் மன அளவுலையும் ஒரு விதமான சித்திரவதைகள்லாம் அனுபவிச்சுட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாரையும் பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு தினம் June 26 கடைபிடிக்கப்பட்டுட்டு வருது அப்படிங்கிறத சொல்லிட்டு நம்ம இன்னைக்கான கேள்வியுமே கொடுத்தாச்சு. அந்த ஒரு டங் ட்விஸ்டரை நீங்கள் வாய்ஸ் மெசேஜாகவும் அனுப்பி வைக்கலாம், கால் பண்ணியும் கண்டிப்பாக சொல்லலாம். அடுத்ததா மகாராஜா படத்தில் இருந்து வைரமுத்து அவங்களோட வரிகளில் சித் ஸ்ரீராம் அவங்களோட குரலில் ஒரு பாடலுமே வந்துகிட்டு இருக்கு, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: ஆச்சியோட கைமணம் வீசுற செட்டிநாடு உணவுகள் எப்போதும் தனி சுவைதான். அந்த உணவுகளை ருசி பார்க்க இனி செட்டிநாட்டுக்கே போகணுமா என்ன? நம்ம தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகத்தோட கீழே இயங்கக்கூடிய ராமேஸ்வரம் அக்னி தீர்த்தம் பக்கத்துல இருக்கிற ஹோட்டல் தமிழ்நாட்டுல நாளையும் நாளை மறுநாளும் அமுதகம் உணவகத்துல மதியம் 12 மணில இருந்து 2 மணி வரை நடக்க இருக்குது மாபெரும் செட்டிநாடு உணவு திருவிழா. மற்றும் தனித்துவமான செட்டிநாடு சைவ உணவுகளை டேஸ்ட் பண்ணுங்க வெறும் 250 ரூபாயில. உணவு திருவிழால நீங்களும் கலந்துக்க விரும்பினா 9566968930 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்யலாம்.
1: என்னதான் ஓடி ஓடி உழைச்சாலும் காசு கையில நிக்க மாட்டுக்கு. என் குடும்பத்தோட எதிர்காலத்தை நினைச்சாலே நெஞ்செல்லாம் படபடன்னு வருது.
0: என்ன பயப்படணும்? அதான் இந்திய அஞ்சல் துறையோட கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு திட்டத்துல நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் சேர்த்து குறைஞ்சபட்சமா 10,000 ரூபாயில இருந்து அதிகபட்சமா 10,00,000 ரூபாய் வரைக்கும் பாலிசி எடுக்கலாமே. பாலிசி தொடங்கின நாள்ல இருந்தே லைஃப் இன்சூரன்ஸ் கவர் ஆகிரும். பிரீமியம் செலுத்துற காலத்தை நாமளே நிர்ணயிச்சுக்கலாம். நீங்க கட்டுற பிரீமியம் தொகைக்கு GST கிடையாது, வருமான வரி விலக்கும் இருக்கு. அதோட சேர்த்து குறைஞ்ச பிரீமியத்தோட அதிக போனஸும் கூட கிடைக்கும். பிரீமியம் செலுத்தி முடிஞ்சோன்ன நாம நிர்ணயிச்ச தொகைய போனஸோட திரும்ப வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாம செல்வ மகள் சேமிப்பு திட்டத்துக்கான கணக்கு தொடங்குறது, தங்க மகனுக்கு PPF கணக்கு தொடங்குறதுன்னு அஞ்சலகத்துல நம்ம குடும்பத்தோட சேமிப்பு அதிகப்படுத்தி எதிர்காலத்தை பாதுகாப்பா வச்சுக்கலாம்.
2: தற்போது ராமநாதபுர கோட்டத்தில் உள்ள அனைத்து அஞ்சலகங்களிலும் அஞ்சல் ஆயுள் காப்பீட்டிற்கான சிறப்பு முகாம் நடைபெற்று வருகிறது. அனைவரும் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். ஆனந்தமாக வாழ இன்றே சேருங்கள் அஞ்சல் ஆயுள் காப்பீட்டு திட்டத்தில்.
0: நமது தீவில் புதிதாக உதயமாகி உள்ளது பாம்பன் பேக்ஸ். கூடவே அசத்தலா லான்ச் ஆகி இருக்குது PFC. அதாங்க பாம்பன் ஃப்ரைட் சிக்கன், பீட்சா, பர்கர், ஃப்ரைட் சிக்கன், ஃப்ரெஷ் ஜூஸ், மில்க் ஷேக், ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்கச்சக்க ஐட்டம்ஸ் இருக்கு. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு டேஸ்டியான ஸ்வீட்ஸ் அண்ட் கேக்ஸ் வாங்க ஃபர்ஸ்ட் சாய்ஸ் பாம்பன் பேக்ஸ். வாரச்சந்தை சர்வீஸ் ரோட் அருகில் பாம்பன். தொடர்புக்கு 9750267773.
2: இந்த ஜூன் மாதத்தை கொண்டாடுங்க ஆனமலை டொயோட்டாவின் ஜிலு ஜிலு ஆஃபர்ஸோட. குறைந்த வட்டி விகிதம், எந்த மாடல் காரையும் டொயோட்டா காருடன் எக்ஸ்சேஞ்ச் செய்யும் வசதி. இது மட்டுமா, உடனடி டெலிவரி, ஹை எக்ஸ்சேஞ்ச் போனஸ், ஃப்ரீ வேல்யூவேஷன், ஆன் ரோட் ஃபண்டிங், நிறைய எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் இருக்கு. ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு அர்பன் க்ரூசர் ஹை ரைடர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ரோமியான். மேலும் விவரங்களுக்கு ஆனமலை டொயோட்டாவை அணுகவும். ஆனமலை டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000.
3: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
4: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க 3 பேரும் 3 ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
3: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ்.
5: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: நம்ம தங்கச்சி மடத்துல இனி ஃபங்க்ஷன், பார்ட்டி, செலிப்ரேஷன் எல்லாத்தையும் ரொம்ப ஸ்வீட்டா மாத்த வந்தாச்சு பெஸ்ட் மம்மி. நியூ லான்ச் ஆஃப் பனைச்சாய், 600 ரூபாய்க்கு மேல ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸ் வாங்கினா 200 கிராம் பனையல்வா ஃப்ரீ. 3 பீசஸ் ஃப்ரெஷ் கிரீம் கேக் வாங்கினா 1 பீஸ் ஃப்ரீ. 1 லார்ஜ் பீஸா வாங்கினா 1 பர்கர் ஃப்ரீ. 2 ஸ்பெஷல் காம்போ ஆஃபர்ஸா, எக் பஃப் பிளஸ் பனைச்சாய் 50 ரூபாய், சிக்கன் பாப்கார்ன் பிரெஞ்ச் ஃப்ரைஸ் பிளஸ் பனைச்சாய் 199 ரூபாய். குவாலிட்டியில பெஸ்ட், டேஸ்டில யம்மி, ஆல்வேஸ் பெஸ்ட் மம்மி. பெஸ்ட் மம்மி, யாகப்பா பள்ளி அருகில் தங்கச்சி மேடம்.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
7: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.

0: இப்போ நேரம் சரியாக 5:19 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக. உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் தியஸ்ரீ மற்றும்
1: ஜான் ஹோரே.
0: ஓகே, நம்ம ஜான் ஹோரே தம்பி ஒரு தகவல் சொல்ல போறாங்க, ஆனா அதை வந்து நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்டிப்பா தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு டங் ட்விஸ்டர் ஒன்று சொல்லியிருந்தோம் இல்லையா, அதுக்கான பதிலையுமே வந்து நேயர் அனுப்பியிருக்காங்க. என்ன டங் ட்விஸ்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சின்ன சிட்டுக்குருவி சிரித்து சிணுங்கி சுற்றி சென்றது அப்படிங்கிற ஒரு டங் ட்விஸ்டர் தான் வந்து நம்ம சொல்லியிருந்தோம். அதை வந்து எப்படி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத முதல்ல கேட்டுக்கலாம்.
2: சின்ன சிட்டுக்குருவி சிரித்து சிணுங்கி சுற்றி சென்றது. சின்ன சிட்டுக்குருவி சிரித்து சிணுங்கி சுற்றி சென்றது. சின்ன சிட்டுக்குருவி சிரித்து சிணுங்கி சுற்றி சென்றது.
0: சரி ஓகே, நம்ம பாமன்ல இருந்து தீனா அண்ணா தான் வந்து ஒரு கரெக்டாக 3 வந்து ப்ராப்பராக சொல்லிட்டாங்க. இது மாதிரி தான் இன்னைக்கான கேம் இருக்க போகுது. நம்ம டங் ட்விஸ்டர் வார்த்தைகள் எல்லாம் 3 சொல்லணும், அதுவும் வேகமாக சொல்லணும். அதுதான் இன்னைக்கான டாஸ்க்கு. சரி, எங்க நீங்க வந்து அந்த ஒரு டங் ட்விஸ்டரை ட்ரை பண்ணி பாக்குறீங்களா?
1: சின்ன சிட்டுக்குருவி சிரித்து சிணுங்கி சுற்றி சென்றது.
0: இன்னும் வேகமா.
1: சின்ன சிட்டுக்குருவி சிரித்து சிணுங்கி சுற்றி சென்றது. சின்ன சிட்டுக்குருவி சிரித்து சிணுங்கி சென்று சுற்றி சென்றது. அவ்வளோதாங்க.
0: சரி ஓகே, இவ்வளோ ஸ்பீடு தான் வருதா? சரி, நம்ம ஜான் ஹோரேப்போ கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க. சரி, நீங்கள் இன்றைக்கி ஒரு தகவல் ஒன்று சொல்ல போகிறீங்கல்ல, அது வந்து என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா?
1: ம், ஓகே தெரிஞ்சுக்கலாம். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் நான், அதாவது டைகர் ஷார்க், அதாவது புலி சுறா அப்படின்னு சொன்னேன்ல, இது இருக்கிறதுலே ரொம்ப பெரிய ஒரு ஷார்க் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது முதல்ல ரொம்ப பெருசாக அப்படின்னு கேட்டாங்கன்னா இல்லை, அதாவது மற்ற ஷார்க்கு கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு எல்லா ஷார்க்குக்கும் ஒரு 40 மேலே பல் இருக்கும், ஆனால் இதுக்கு 100 மேலே பல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அதோடைய சைஸ் என்ன அப்படின்னா 1 வரை இருக்குமா. அதுக்கப்புறம் இதுக்கு கண் பார்வை அவ்வளோவா தெரியாது, அதாவது 20% தான் நல்லா தெரியும். அப்போ எப்படி உணர்ந்து அது வந்துட்டு எப்படி அதோடைய உணவு சாப்பிடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது அதோடைய மூக்கில் இருக்கிற ஒரு சென்சார் மூலியமாக, அதாவது மோம்பு முடிக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அது அந்த அதிர்வு இருக்கும்ல, ஒரு மீன் நீந்தி போகுது அப்படின்னா அதிர்வு கண்டிப்பாக இருக்கும். அந்த மாதிரி வச்சு கண்டுபிடிச்சி முதல் தடவை மிஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா அடுத்த தடவை மிஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்குமா. அதுக்கப்புறம் முதல் தடவையே கேட்ச் பண்ணிடுச்சு அப்படின்னா அடுத்தடுத்து இதால் கேட்ச் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும், அதாவது மீனை கேட்ச் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இதில் ஃபீமேல்ஸ் தான் இருக்கிறதுலையே ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இதோடைய முட்டைகளை ஒரு 200 ஆழத்தில் தான் இது மறைச்சி வைக்கும். அந்த குட்டிகள் அது தாயோடைய தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மறைச்சி வச்சுட்டு அந்த இடத்துலையே, அதாவது இந்த மற்ற மேல் ஷார்க்லாம் வந்துட்டு இதுக்கு தேடித்தர சாப்பாடெல்லாம் கொடுக்கும். அதே இடத்துல செல மாதிரி நின்று அதோடைய குஞ்சு வளர வர அது வெயிட் பண்ணும். வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் அதை இங்கிட்டு போகிட்டு அந்த அம்மா ஷார்க் வேறு இடத்துக்கு போயிருங்கக்கா.
0: சரி ஓகே, அதை பற்றின தகவல்களை அடுத்தடுத்து நம்ம வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ ஒரு இன்ட்ரோ மாதிரி குட்டியாக தெரிஞ்சுக்கிட்டாச்சு. சரி, அடுத்ததாக இன்றைக்கான நிகழ்ச்சியில் என்ன கேம்னு சொல்லி

சாப்பிடுவோம். சிலருக்கு வந்து அவிச்சு சாப்பிட்றது பிடிக்கும், அப்புறம் சிலருக்கு வந்து வறுத்து சாப்பிட்றது, மசாலா போட்டு சாப்பிட்றது, குழம்பு, பிரெட் ஆம்லேட் அப்படின்னு பல வகையில் சாப்பிடுவோம். ஆனால் ஒரு சிலர் தான் அந்த பச்சை முட்டையை அப்படியே வந்து குடிப்பாங்க. அப்படி குடிக்கிறதுல இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள், ஒரு சில கெட்ட விஷயங்கள்லாம் இருக்குது. அதை தான் வந்து இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். இதில் என்ன கெட்டது இருக்குது அப்படின்னு பலர் யோசிக்கலாம். அதுக்கான ஒரு பதில் கேட்டீங்க அப்படின்னா, இதில் வந்து சால்மோனெல்லா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பாக்டீரியா வந்து இருக்கிறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குமா. இது வந்து ஃபுட் பாய்சனிங், அதாவது வயிற்றுப்போக்கு ஏற்படுத்தலாம், இல்லைன்னா வந்து நம்மளுக்கு வந்து உணவு வந்து சரியா செரிமானம் ஆகாம இருக்கலாம், இந்த மாதிரியான ஒரு சில பிரச்சனைகளை ஏற்படுத்துமா. மற்றபடி பச்சை முட்டை குடிக்கிறதுனால நிறைய வைட்டமின்கள், தாதுக்கள், அமினோ அமிலங்கள் இது எல்லாமே உடம்புக்கு கிடைக்கும் சொல்றாங்க. குறிப்பா எக்ஸசைஸ் பண்றவங்களுக்கும் அப்புறம் வந்து வளரும் பருவத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் இது கொடுக்கறது ரொம்பவே நல்லதா. பச்சை முட்டையில் இருக்கக்கூடிய கோலின் அப்படிங்கிற சத்து நம்மளோட மூளையோட செயல்பாட்டை மேம்படுத்தி நரம்பு மண்டலத்தையுமே ஆரோக்கியமா வச்சுக்கும். பச்சையா குடிக்கும் பொழுது சில வைட்டமின், அதாவது வைட்டமின் ஏ, வைட்டமின் B12, வைட்டமின் டி, இது எல்லாமே வந்து ஈஸியாக நம்மளோட உடலில் வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுக்குமா. இதை தவிர புரதச்சத்து, கால்சியம், பாஸ்பரஸ் அப்படின்னு எல்லாமே இருக்குது. இதில் வந்து நல்லதும் இருக்குது, ஒரு சில கெட்டதும் இருக்கே, இதை வந்து சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக வந்து இந்த வளரிளம் பருவம் இளைஞர்கள் சாப்பிட்றது, அப்புறம் வந்து வயசு பசங்க எல்லாருமே வந்து சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. ஆனால் இப்போ வந்து வயசானவங்களாக இருந்தாலுமே, ரொம்ப குட்டி குழந்தைங்களாக இருந்தாலுமே, அவங்க வந்து ஓரளவுக்கு இந்த பச்சை முட்டையாக வந்து குடிக்கிறத தவிர்த்துக்கலாம் அப்படிங்கிறத எங்கள் தரப்பில் சொல்லிட்டு, அடுத்ததா வந்து நம்ம தீனா அண்ணா ஒரு பாடல் ஒன்று கேட்டிருந்தாங்க, புகழ் அப்படிங்கிற ஒரு படத்துல இருந்து, அந்த பாடல் தான் அடுத்ததா வரப்போகுது. கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

0: இப்போ நேரம் சரியாக 5:33 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடும் நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் தியஸ்ரீ மற்றும்
1: ஜான் ஹோரே.
0: ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம டங் ட்விஸ்டர் கேம் விளையாண்டுட்டு இருக்கோம் இல்லையா, அந்த கேம்ல அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெட் லாரி, எல்லோ லாரி, ப்ளூ லாரி, இந்த மூணு லாரி பேரையும் கரெக்டா வந்து 3 தடவை சொல்றவங்களுக்கு அவங்களுக்கான விருப்ப பாடல் கிடைக்கும்னு சொல்றேன். இந்த ஒரு டங் ட்விஸ்டர் நீங்களும் ட்ரை பண்ணி பாக்குறீங்களா?
1: ஓகே, பண்ணி தான் பாப்போமே. ரெட் லாரி, ப்ளூ லாரி, எல்லோ லாரி.
0: மாத்தியும் சொல்லலாம், ஆர்டராவும் சொல்லலாம், எப்படி வேணா சொல்லலாம்.
1: ஓகே, ரெட் லாரி, ப்ளூ லாரி, எல்லோ லாரி, இல்லை லாரி. ரெட் லாரி, ப்ளூ லாரி, எல்லோ லாரி.
0: இல்ல வேமா சொல்லுங்க, அப்பதான் வந்து
1: கரெக்ட். ரெட் லாரி, ப்ளூ லாரி, எல்லோ லாரி,
0: நம்பருக்கு அடுத்ததா, பொதுவா வந்து இந்த குழந்தைங்க வந்து பாதுகாப்பா இருக்கணும், அவங்க வந்து நல்லா படிக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் குழந்தைங்களை வந்து இந்த ஹாஸ்டல் எல்லாம் வந்து பேரண்ட்ஸ் சேர்த்து விடுறாங்க. ஆனால் அங்கேயே நிறைய விஷயங்கள் உள்ளுக்குள்ள நடக்குது. அதாவது சின்ன விஷயத்திலேருந்தே தொடங்கலாம். இப்போ வந்து நிறைய குழந்தைங்க ஒரே இடத்துல ஒன்றா இருந்து படிக்கிறது அப்படின்னாலே கண்டிப்பாக சண்டைகள் அப்படிங்கிறது அதிக அளவில் வரும். பாய்ஸ் ஹாஸ்டல் அப்படின்னா கண்டிப்பாக சொல்லவே தேவையில்லை, பெரும்பாலும் அந்த அடிபிடி சண்டைகள் அப்படிங்கிறது அதிகமாக வரும். அப்புறமா என்னாகும் அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ் வந்து யாரையாவது பயமுறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பாத்ரூமில் வச்சு கதவை அடைச்சி வைக்கிறது, தூங்கும்போது கதவை தட்டிட்டு ஓடுறது, இன்னும் சொல்லப்போனால் தேவையில்லாத மூட நம்பிக்கைகளை நம்பிக்கிட்டு நண்பர்களோட வதந்திகளை நம்பிக்கிட்டும் சிலர் வந்து பயப்படுவாங்க. இருட்டுனா பயம், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு பயந்தாலும் பெற்றோர்கள் பயப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா அது வந்து குழந்தைங்க தவறான பழக்கங்களை பழகிறாங்களோ அப்படிங்கிறது தான். நம்ம ஊரில் வந்து அந்த அளவுக்கு பெருசாக வந்து இந்த புகைப்பழக்கம், மது பழக்கம் அப்படிங்கிறத ஹாஸ்டல் அளவுக்கு கொண்டு போகிற அளவுக்கு வந்து எதுவுமே இல்லை. ஏன்னா வந்து ஸ்ட்ரிக்டாக மெயின்டைன் பண்ணுறதுனால பெரும்பாலும் இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஆனால் பெரிய நகரங்கள்லையும் சரி, ஃபேமஸான கல்லூரி, அப்புறம் வந்து பள்ளி விடுதிகள்லேயும் சரி, இந்த மது பழக்கம், புகைப்பழக்கம் அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து பழகிக்கிற ஒரு முக்கியமான கெட்ட பழக்கம் அப்படின்னே சொல்லலாம். நண்பர்களோட வட்டம் இந்த மாதிரி வந்து ஹேபிட்ஸ் வச்சுருந்தாங்க அப்படின்னா கூட இருக்கக்கூடிய குழந்தைகளும் பழகிக்கிறாங்க. இன்னொரு ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, பேரண்ட்ஸ் கிட்டேருந்து டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கூட சேரும் பொழுது அந்த தைரியம் அப்படிங்கிறது குழந்தைகளுக்கு அதிகமாகும். அந்த ஒரு ஆர்வத்தை கண்டிப்பாக கம்மி பண்ணாலே பல குழந்தைங்க வந்து பாதுகாப்பாக அந்த ஹாஸ்டல் லைஃப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதுக்கு பெற்றோர்களோட ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். அதாவது டெய்லி அவங்க கூட ஃபோன் பண்ணி பேசி அவங்க கூட கணக்கிலே இருக்கிற பட்சத்தில் நம்ம அம்மா அப்பா நம்மளை வந்து கவனிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க, கண்டிப்பாக தான் நம்மளை பார்த்துக்கிறாங்க அப்படின்னு ஒரு பயம் வந்து இருக்கும். அதனால அந்த ஒரு விஷயத்தை கவனிச்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு நம்ம ஜான் ஹோரே தம்பி வந்து டைகர் ஷார்க் பற்றி சொல்லிட்டு இருக்காங்க, அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்.
1: ஓகே, அதுக்கப்புறம் நான் சொன்னேன்ல, அதாவது இந்த ஃபீமேல்ஸ் தான், அதாவது இந்த பெண் ஷார்க் மட்டும்தான் ரொம்ப பெருசாக இருக்கும், ஆண் ஷார்க் வந்துட்டு ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னேன்ல. அதாவது இந்த மெயிலோடைய இது என்ன அப்படின்னா 14 அடி, அதுவே இங்கிட்டு பெண் பார்த்தோம் அப்படின்னா 18 அடி இருக்கும். அதுக்கப்புறம் பெண் வந்துட்டு 850 to 1400 வரை இது பவுண்ட் இருக்குமா. அதுவே இந்த மேலில் அந்த ஃபீமேல் பார்க்கும்போது அது எவ்வளோ இருக்கும் அப்படின்னா வெறும் 800 மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த மேல் பவரு ஃபீமேல் தான் அதை விட ரொம்ப பவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு அதோடைய மூக்கு தான் அதுக்கு ரொம்ப பிரச்சனை, இதுக்கு பிரச்சனையாகவும் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்குது. இந்த மூக்கில் தான் அதுக்கு சென்சார்ஸ் அப்படின்னு இருக்கும்,

0: அதாவது நம்மளுக்கு எப்படி ஒரு வாளை நம்ம கண்டுபிடிக்கிறோமோ அதே மாதிரி அது இல்லை அது கண்டுபிடிக்கும். ஓகேவா? அப்படி கண்டுபிடிக்கும் போது அந்த மாதிரி தான் வச்சு வேட்டையாடும். அதுக்கப்புறம் இந்த மூக்கால் என்ன தான் பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அதோடைய கண் அதோடைய மூக்குக்கு இடையில இருக்கிறதுனால அதால் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கலர்களுடைய குப்பை தொட்டி அப்படின்னு கூட இதை சொல்லுவாங்களாம், கேள்விப்பட்டிருக்கீங்களா?
1: இல்லையே, ஏன், எதுக்காக அந்த காரணம்?
0: அதாவது நம்மெல்லாம் வந்துட்டு இறைச்சியும் சாப்பிடுவோம், காய்கறியும் சாப்பிடுவோம், ஃப்ரூட்ஸும் சாப்பிடுவோம். ஓகேவா? ஆனால் சிங்கம் என்ன செய்யும்? கறி மட்டும்தான் சாப்பிடும்.
1: ஆமாம்.
0: அதுவே யானை என்ன செய்யும்? அந்த புற்களை மட்டும்தான் சாப்பிடும். ஆனால் ஆம்னி ஓரஸ் அப்படிங்கிறது நம்ம தான், எல்லாத்தையுமே நம்ம சாப்பிடுவோம். அப்படி தான் இந்த ஷார்க், எல்லா ஷார்க்லேயுமே இது மட்டும்தான் அந்த இது வந்துட்டு வெஜிடபிளையும் சாப்பிடும், ஃப்ரூட்ஸையும் சாப்பிடும், இறைச்சியும் சாப்பிடும். அதனால் சில மீன்கள்லாம் இறந்து கிடக்கும் அப்படிதானே, அந்த கடல் ஃபுல்லாக கிடக்கிற எல்லா சத்தையுமே இது சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இதுக்கு ட்ரேஷ் கேன் ஆஃப் த ஓஷன், குப்பை தொட்டியா சமுத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க.
1: சரி, ஓகே. நம்மளும் இந்த ஒரு புது தகவலோட அடுத்ததான் நேயர் ஒருத்தவங்க வந்து மெசேஜ் மூலமா பதில் அனுப்பியிருக்காங்க. தூத்துக்குடியிலிருந்து நம்ம சாதிக் அண்ணா வந்து ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. அதுல எந்த டங் ட்விஸ்டர் சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத நம்மளும் கேட்டலாம்.
2: ரெட் லாரி எல்லோ லாரி ப்ளூ லாரி, ரெட் லாரி எல்லோ லாரி ப்ளூ லாரி, ரெட் லாரி எல்லோ லாரி ப்ளூ லாரி.
1: சரி, ஓகே. இடையில இடையில வந்து கொஞ்சம் லாரி வந்து மாறினாலும் பரவாயில்ல, நம்ம அண்ணா வந்து கரெக்டாக தான் பதிலை வந்து கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. இது வந்து சொல்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான், தைரியம் வந்து வேணும், நம்ம தப்பாக சொல்லிடுவோமே அப்படின்னு. அதையும் மீறி நம்ம அண்ணா வந்து சூப்பராக சொன்னதுக்காக அவங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு அடுத்தடுத்து பாடல்களும் வரப்போகுது. அதுக்கு முன்னாடி நேயர்கள் யாராவது இன்றைக்கான டங் ட்விஸ்டர் கேமில் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். ருத்ரன் படத்திலிருந்து ஒரு பாடலுமே வந்துட்டு இருக்கு, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: தங்கச்சி மடத்துல இனி ஃபங்க்ஷன், பார்ட்டி, செலிப்ரேஷன் எல்லாத்தையும் ரொம்ப ஸ்வீட்டா மாத்த வந்தாச்சு பெஸ்ட் மம்மி. நியூ லான்ச் ஆஃப் பனைச்சாய், 600 ரூபாய்க்கு மேல ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸ் வாங்கினா 200 கிராம் பனை அல்வா ஃப்ரீ. 3 பீசஸ் ஃப்ரெஷ் கிரீம் கேக் வாங்கினா 1 பீஸ் ஃப்ரீ. 1 லார்ஜ் பீஸா வாங்கினா 1 பர்கர் ஃப்ரீ. 2 ஸ்பெஷல் காம்போ ஆஃபர்ஸா, எக் பஃப் பிளஸ் பனைச்சாய் 50 ரூபாய், சிக்கன் பாப்கார்ன் பிரெஞ்ச் ஃப்ரைஸ் பிளஸ் பனைச்சாய் 199 ரூபாய். குவாலிட்டியில பெஸ்ட், டேஸ்டில யம்மி, ஆல்வேஸ் பெஸ்ட் மம்மி. பெஸ்ட் மம்மி, யாகப்பா பள்ளி அருகில் தங்கச்சி மேடம்.
1: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
2: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க 3 பேரும் 3 ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
1: எதுக்கு அலையணும்ங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான்டெக்ஸ்டைல்ஸ்.
3: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான்டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இப்போ நேரம் சரியாக 5:50 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக. உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் தியஸ்ரீ மற்றும்
2: ஜான் ஹோரே.
1: ஓகே, நம்ம ஜான் ஹோரே தம்பியும் வந்து டைகர் ஷார்க் பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. அதை பத்தின கடைசி ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நேயர்களுக்கான டங் ட்விஸ்டருக்கான அடுத்த வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கருகும் சருகும் உருகும் துகிரும் தீயில் பட்டால் அப்படிங்கிறது ஒரு டங் ட்விஸ்டர் இருக்கு தமிழ்ல. அந்த ஒரு டங் ட்விஸ்டர் நீங்களும் நம்மளோட நிகழ்ச்சியில் கலந்துகிட்டு சொல்லணும்னு ஆசைப்பட்டா கண்டிப்பாக கால் பண்ணலாம். 709-449-9999 அப்படிங்கிற நம்பருக்கு. அப்படி இல்லைன்னா வாய்ஸ் நோட் மூலமாக நீங்கள் வந்து மெசேஜ் அனுப்பினா கூட அதை வந்து ப்ளே பண்ணி உங்களுக்கான விருப்ப பாடல் அப்படிங்கிறத கொடுக்கறதுக்கு நாங்களும் ரெடியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததா இப்போ வந்து விலைவாசி அப்படிங்கிறது பல வகையான பொருட்களில் வந்து அதிகரிச்சுட்டே வந்து போகுது. என்னதான் அதாவது தொடக்கத்திலேருந்தே சொல்லலாம்னா காய்கறியில் தொடங்கி இப்போ வந்து சிலிண்டர் வரைக்கும் இன்னும் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம். அது மாதிரி இந்த பெயிண்டோட விலை அப்படிங்கிறதும் அதிகமாக இருக்கிறதா சொல்கிறாங்க. அந்த விலையில் நம்ம வந்து கண்டிப்பாக எந்த ஒரு மாற்றமும் செய்ய முடியாது. ஆனால் அது தொடர்பான படிப்பு என்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதை வந்து நம்ம முறையாக வந்து கற்றுக்கலாம். இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. அதை இப்போ வந்து நான் சொல்ல இருக்கேன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பெயிண்ட் டெக்னாலஜி அப்படிங்கிற படிப்பு மூலமாக பெயிண்ட்டு அதாவது பூச்சு அப்படின்னு சொல்லுவாங்க கோட்டிங் தயாரிக்கிறது, இதை பற்றின வேதியியல் பயன்பாடு பற்றி படிக்கக்கூடிய ஒரு தொழிற்கல்வி அப்படின்னே சொல்லலாம். டிப்ளமோவில் பார்த்தோம் அப்படின்னா 6 to 1 year வரைக்கும் வந்து படிக்கலாம். இதுக்காக தனியாக வந்து சர்டிஃபிகேட் அப்படிங்கிறதும் கொடுத்துருவாங்க. அதுவே படித்தா வந்து நான் வந்து தெளிவாக டைம் எடுத்து அதிகமாக தான் வந்து படிப்பேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பிடெக்கில் இன்ஜினியரிங் படிப்பில் 4 டைம் எடுத்து படிக்கலாம். முக்கியமான பாடங்கள் அதாவது கோர் சப்ஜெக்ட் அப்படின்னு அவங்களோட லாங்குவேஜில் சொல்லுவாங்க அப்படின்னா என்னென்னா பாலிமர் கெமிஸ்ட்ரி, அப்புறம் வந்து பிக்மெண்ட் சயின்ஸ்னு சொல்லுவாங்க நிறமிகள் பற்றி தெரிஞ்சுக்கிறது, பெயிண்டோட ஃபார்முலேஷன் என்ன அதை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறது எப்படி, அப்புறம் வந்து கடைசியாக குவாலிட்டி கண்ட்ரோல் டெஸ்டிங், இதை தான் வந்து அந்த 4 கோர் சப்ஜெக்டாக இருக்குமா. பெரிய பெரிய பிராண்டட் பெயிண்ட் கம்பெனிஸில் வந்து டெக்னாலஜிஸ்ட் அப்புறம் வந்து ப்ரொடக்ஷன் சூப்பர்வைசர் வேலைவாய்ப்புகள் கிடைக்கலாம். ஆரம்பத்தில் பிஎஸ்சி படிப்பாக இருந்து இப்போ வந்து பிடெக்காக சில கல்லூரிகளில் கூட வந்து ஒரு பிரிவாக வந்து மாற்றிருக்காங்க. இந்த ஒரு படிப்பு நம்ம ஊர்களில் இதுக்கான கல்லூரிகள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கம்மி அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து பெயிண்டிங் டெக்னாலஜி அப்படிங்கிறது ஒரு நுணுக்கமான ஒரு படிப்பு அப்படிங்கிறதுனால வெளி மாநிலங்கள்லையும் வெளி மாவட்டங்கள்லையும் தான் ஒரு நல்ல கோச்சிங்கோட சூப்பரான படிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு நம்ம ஜான் ஹோரே தம்பி வந்து அந்த டைகர் ஷார்க் பற்றி சொல்கிறதுக்காக ரெடியாக இருக்காங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்.
2: ம், ஓகேக்கா. அதுக்கப்புறம் நம்ம அது எப்படியெல்லாம் வேட்டையாடப்படுறாங்க அப்படின்னா அதோடைய அந்த தோலுக்காக, அதோடைய தோல் மற்ற ஷார்க்கை விட ரொம்ப நல்லா ரஃப்பாக இருக்குமா, அதனால் ஹேண்ட்பேக் இல்லை பேண்ட் இல்லை பெல்ட் இந்த மாதிரி செஞ்சு நிறைய காசுக்கு விற்பாங்க. அதாவது ஒரு சுமார் ஒரு 75 lakh இது போகுமா. அதுக்கப்புறம் இதுக்கு ஷார்க்னாலே மேலே ஒரு ஃபின் அப்படின்னு ஒன்று இருக்கதான் செய்யும். அந்த ஃபின் அதை புளியும் போது அதுலேருந்து ஒரு 2 ஆயில் ஒன்று வருமா. அந்த ஆயில அவங்க 1 crore வர விற்கிறாங்களாம். ஏன் அப்படின்னா அதில் இருக்கிற அந்த நியூட்ரியன்ஸ் வந்துட்டு எந்த ஒரு மீன்கிட்டையும் கிடைக்காதான். ஓகேவா. அதுக்கப்புறம் இது அதோடைய அந்த தோலுக்காகவும், அதுக்கப்புறம் அதோடைய ஸ்கல் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது அந்த எலும்புக்காகவும் இதை வேட்டையாடுறாங்கக்கா.
1: சரி, ஓகே. இந்த ஒரு தகவலோட நம்ம ஜான் குறை தம்பியும் வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஓகே, டாட்டா சொல்லிட்டு கிளம்பிடுங்க.
2: பை பைக்கா.
1: அடுத்தடுத்து பாடல்களும் வந்துட்டுருக்கு, கேட்டு இணைஞ்சிருங்க. அதுக்கு முன்னாடி நேயர்களுக்கான டங் ட்விஸ்டர் ஒரு தடவை சொல்லிட்டு போயிடுறேன். கருகும் சருகும் உகிரும் அதாவது உருகும் துகிரும் தீயில் பட்டால் அப்படிங்கிறதான் டங் ட்விஸ்டர் அப்படிங்கிறத சொல்லிட்டு பாடல்களை கேளுங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 6 மணி.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 6 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 18 கிலோமீட்டர் வேகம் வரை தென்கிழக்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்ப நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் தியஸ்ரீ மற்றும்
4: ஜாபீர்.
2: ஓகே, 6 to 7 மணிக்கு பேசுறதுக்காக நம்ம ஜாபீர் தம்பியும் என்ட்ராயாச்சு. சரி சொல்லுங்க ஜாபீர், இன்னைக்கு நீங்க எதை பத்தி சொல்ல போறீங்க?
4: இன்னைக்கு வந்து நொறுக்கு திணி பத்தி, ஒரே ஒரு நொறுக்கு திணி பத்தி சொல்லலான் இருக்கேன். அது என்ன நொறுக்கு திணி அப்படின்னா, நீங்க சொல்லுங்க பாக்கலாம்.
2: நீங்க சொல்ல போறது எனக்கு எப்படிப்பா தெரியும்?
4: சரி, நான் என்ன சொல்ல போறேன்னு குறிப்பா சும்மா சொல்லுங்க.
2: சரி, ஏதாவது ஒரு க்ளூ கொடுங்க, நான் கண்டுபிடிக்கிறேன்.
4: முறுக்கு வகை தான்.
2: முறுக்கு வகை. முறுக்குனா பேர்ல வர்றது அச்சு முறுக்கு மட்டும்தான்.
4: அச்சு முறுக்கு பத்தி தாங்க நான் சொல்ல போறேன்.
2: சரி ஓகே, அதை பத்தியே நம்ம வந்து கண்டிப்பா தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்ப நீங்க வந்து கொஞ்சம் டல்லா தெரியுறீங்க, அதனால உங்களை வந்து எனர்ஜியா, அதாவது பூஸ்ட் அப் பண்ற மாதிரி ஒரு டங் ட்விஸ்டர் ஒண்ணு சொல்றேன். அதை வந்து 3 தடவை நல்லா வேகமா நீங்க வந்து சொல்ல போறீங்க. ஓகேவா?
4: ஓகே.
2: கருகும் சருகும்.

0: கருகும் சருகும் உருகும்.
1: வேகமா சொல்லுங்க.
0: கருகும் சருகும் உருகும் அதனதுக்கா அதுக்கப்புறம்.
1: சரி ஓகே, இப்படிதான் வந்து இன்னைக்கான டங் ட்விஸ்டர் கேம் வந்து போயிட்டு இருக்கு. நேயர்கள் யாராவது இந்த ஒரு கேம்ல கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா கால் பண்ணலாம். நம்ம ஜாபீர் தம்பி தான் வந்து கொஞ்சம் சொதப்பிட்டாங்க, ஆனா நேயர்கள் யாராவது சொதப்பாம விளையாடணும் அப்படின்னா 7094349999 அப்படிங்கிற நம்பருக்கு கண்டிப்பா கால் பண்ணலாம்னு சொல்லிட்டு, அடுத்ததா நம்ம வந்து எப்பவுமே நம்மளோட நிகழ்ச்சியில வந்து அந்த நாட்டு விளையாட்டு இந்த நாட்டு விளையாட்டு அப்படின்னு வெளிநாடுகளில் விளையாடக்கூடிய கேம்ஸ் தான் அதிகமா தெரிஞ்சுக்கிறோம். அதனால இந்த இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து ஒரு புதுசா, அதாவது புதுசா கிடையாது, நம்மளுக்கு வந்து நல்லா தெரிஞ்ச ஒரு பாரம்பரியமான விளையாட்டுகள்ல ஒன்னான பல்லாங்குழி விளையாட்டை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இதோட ரூல்ஸ், விளையாடுற முறை அப்படிங்கிறது என்னென்ன அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், அதனால சின்னதா தெரியாதவங்களுக்காக சொல்லிடுறேன். அதாவது முன்னாடிலாம் வந்து பெண்களுக்கு வந்து இந்த சீர்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த ஒரு நிகழ்வுல வந்து இந்த பல்லாங்குழி கொடுக்கறது அப்படிங்கிறது வழக்கத்துல இருந்துச்சுன்னு சொல்றாங்க. அது ஏன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல சொல்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த பல்லாங்குழிக்கு வந்து என்ன கேம்னு சொல்றதுக்கு முன்னாடி நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயரும் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
2: நான் தங்கச்சி மரத்துல இருந்து வர்ஷா பேசுறேன்.
1: ஓகே சொல்லுங்க வர்ஷா, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன்.
1: சரி ஓகே, இன்னைக்கு வந்து என்ன கேம் விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படிங்கறது தெரியுமா?
2: டங் ட்விஸ்டர்.
1: டங் ட்விஸ்டர்ல இப்போ ஒரு டங் ட்விஸ்டர் ஒன்னு சொன்னமே, அது என்னன்னு தெரியுமா? கேள்வி சொல்லிரட்டுமா? அதாவது கருகும் சருகும் உருகும் துகிரும் தீயில் பட்டால். இன்னொரு தடவை சொல்லட்டுமா? கருகும் சருகும் உருகும் துகிரும் தீயில் பட்டால். கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. சரி ஓகே பரவாயில்ல, ரொம்ப நன்றி. சரி, நம்ம நேயர் வந்து தைரியமா கால் பண்ணதுனால ஒருவேளை இந்த ஒரு டங் டெஸ்டர் சூப்பரா சொல்லிருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். பட் பரவாயில்ல, அவங்க வந்து முயற்சிக்கு வந்து கொஞ்சம் பண்ணிருக்கலாம், பண்ணாம விட்டது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. பரவாயில்ல, அடுத்தடுத்து வரக்கூடிய நேயர்கள் சூப்பரா ட்ரை பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில அடுத்ததா இந்த பல்லாங்குழி விளையாட்டை பத்தி சொல்ல வந்தேன் இல்லையா. இது வந்து பல்லாங்குழிக்கு ஒரு பக்கம் வந்து 7 குழியும் ரெண்டு பக்கம் சேர்த்து வந்து 14 குழியும் இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். ஒவ்வொரு குழியிலையும் 5 இல்லைன்னா 6 காய்கள், அதுல வந்து புளியங்கொட்டையா இருக்கட்டும், அப்புறம் வந்து சோழியா இருக்கட்டும், இல்ல வந்து கண்ணாடி மணிகள் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வலையில வந்து உடச்சி யூஸ் பண்றது, இந்த மாதிரி நிறைய வகையில அந்த ஒரு காயின்காக அதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. கடைசி காய் போடுற இடத்துல உள்ள காயை திரும்ப வந்து நம்ம போட ஸ்டார்ட் பண்ணணும். காலியான கட்டத்துக்கு பக்கத்துல உள்ள காய்களை எடுத்து வச்சுக்கணும். அந்த மாதிரியான சின்ன சின்ன ரூல்ஸ் எல்லாம் வந்து எப்படி வந்திருக்கும் அப்படிங்கறது தெரிஞ்சதுதான். அப்படி வந்து யாரு அதிக காய் வச்சிருக்காங்களோ அவங்க தான் வந்து வின் பண்ணுவாங்க. ஊர்களை பொறுத்து ஒவ்வொரு ரூல் அப்படிங்கிறது இந்த பல்லாங்குழி விளையாட்டுக்கு குறிப்பா வந்து மாறிக்கிட்டே இருக்குமா. இப்போ வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க கிட்ட என்ன ரூல்ஸ் அப்படின்னு கேட்டாலே போதும், ஆளாளுக்கு வந்து ஒவ்வொரு ரூல்ஸ் சொல்ற அளவுக்கு அந்த ஒரு கேம் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இது ஏன் பெண்களுக்கு வந்து குறிப்பா கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா, நம்ம வந்து ஒரு படத்துல கூட கேள்விப்பட்டிருப்போம். இப்போ ரீசெண்டா வந்து அந்த தாய் கிழவி படத்துல கூட சொல்ற மாதிரி, ஒரு இடத்துல நம்ம சேமிக்கக்கூடிய பணமோ இல்ல பொருளோ வேறொரு இடத்துல நமக்கு தேவைப்படும் பொழுது கண்டிப்பா அதை பயன்படுத்திக்கிறது தான் வந்து அந்த ஒரு விஷயம் வந்து சொல்லுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சேமிப்பு அப்படிங்கிறது வீண் போகாது, அந்த பழக்கம் பெண்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா குடும்பத்துக்கு இன்னுமே நல்லது அப்படின்னு நம்பினாங்க. ஆனா அதை தவிர சின்ன சின்ன கூட்டல் கழித்தல், அப்புறம் வந்து இந்த மாதிரியான கணக்குகள் தெரிஞ்சுக்கிறதுக்கு, கவனச்சிதறல் குறைக்கிறதுக்கு, அடுத்து நம்ம வந்து எந்த மாதிரியான முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னு இந்த காய் நகர்த்தும் போதெல்லாம் வந்து யோசிப்பாங்களாம். அதெல்லாமே வந்து யோசிக்கிற திறமை அதிகமாகணும் அப்படிங்கிறதுக்காகவும், கண் கை இது ரெண்டும் சேர்ந்து செயல்படணும் அப்படிங்கிறதுனால குழந்தைகளுக்கு அந்த அந்த அறிவு சார்ந்த வளர்ச்சி அப்படிங்கிறது அதிகமாகும். அதை அதிகப்படுத்துறதுக்கான ஒரு வழியா வந்து இந்த ஒரு கேமுமே வந்து பயன்பட்டதா சொல்றாங்க. ஒட்டுமொத்த ரூல்ஸ் அப்படின்னு தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதை நம்ம கண்டிப்பா இன்னொரு நிகழ்ச்சி மூலமா தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறத சொல்லிட்டு, இன்னைக்கான டங் ட்விஸ்டர் கேம்ல நேயர்கள் யாராவது கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டா 7094349999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். அடுத்ததா தி, அவங்களோட வாய்ஸ்ல ஒரு பாடல் ஒன்று வந்துகிட்டு இருக்கு, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: ஆச்சியோட கைமணம் வீசுற செட்டிநாடு உணவுகள் எப்போதும் தனி சுவைதான். அந்த உணவுகளை ருசி பார்க்க இனி செட்டிநாட்டுக்கே போகணுமா என்ன? நம்ம தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகத்தோட கீழே இயங்கக்கூடிய ராமேஸ்வரம் அக்னி தீர்த்தம் பக்கத்துல இருக்கிற ஹோட்டல் தமிழ்நாட்டுல நாளையும் நாளை மறுநாளும் அமுதகம் உணவகத்துல மதியம் 12 மணில இருந்து 2 மணி வரை நடக்க இருக்குது மாபெரும் செட்டிநாடு உணவு திருவிழா. பாரம்பரியம் மற்றும் தனித்துவமான செட்டிநாடு சைவ உணவுகளை டேஸ்ட் பண்ணுங்க வெறும் 250 ரூபாயில. உணவு திருவிழால நீங்களும் கலந்துக்க விரும்பினா 9566968930 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்யலாம்.
1: என்னதான் ஓடி ஓடி உழைச்சாலும் காசு கையில நிக்க மாட்டுக்கு. என் குடும்பத்தோட எதிர்காலத்தை நினைச்சாலே நெஞ்செல்லாம் படபடன்னு வருது.
0: என்ன பயப்படணும்? அதான் இந்திய அஞ்சல் துறையோட கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு திட்டத்துல நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் சேர்த்து குறைஞ்சபட்சமா 10,000 ரூபாயில இருந்து அதிகபட்சமா 10,00,000 ரூபாய் வரைக்கும் பாலிசி எடுக்கலாமே. பாலிசி தொடங்கின நாள்ல இருந்தே லைஃப் இன்சூரன்ஸ் கவர் ஆகிரும். பிரீமியம் செலுத்துற காலத்தை நாமளே நிர்ணயிச்சுக்கலாம். நீங்க கட்டுற பிரீமியம் தொகைக்கு GST கிடையாது, வருமான வரி விலக்கும் இருக்கு. அதோட சேர்த்து குறைஞ்ச பிரீமியத்தோட அதிக போனஸும் கூட கிடைக்கும். பிரீமியம் செலுத்தி முடிஞ்சோன்ன நாம நிர்ணயிச்ச தொகைய போனஸோட திரும்ப வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாம செல்வ மகள் சேமிப்பு திட்டத்துக்கான கணக்கு தொடங்குறது, தங்க மகனுக்கு PPF கணக்கு தொடங்குறதுன்னு அஞ்சலகத்துல நம்ம குடும்பத்தோட சேமிப்பு அதிகப்படுத்தி எதிர்காலத்தை பாதுகாப்பா வச்சுக்கலாம்.
2: தற்போது ராமநாதபுர கோட்டத்தில் உள்ள அனைத்து அஞ்சலகங்களிலும் அஞ்சல் ஆயுள் காப்பீட்டிற்கான சிறப்பு முகாம் நடைபெற்று வருகிறது. அனைவரும் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். ஆனந்தமாக வாழ இன்றே சேருங்கள் அஞ்சல் ஆயுள் காப்பீட்டு திட்டத்தில். நம்ம தங்கச்சி மடத்துல இனி ஃபங்க்ஷன், பார்ட்டி, செலிபிரேஷன் எல்லாத்தையும் ரொம்ப ஸ்வீட்டா மாத்த வந்தாச்சு பெஸ்ட் மம்மி. நியூ லான்ச் ஆஃப் பனைச்சாய், 600 ரூபாய்க்கு மேல ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸ் வாங்கினா 200 கிராம் பனையல்வா ஃப்ரீ. 3 பீசஸ் ஃப்ரெஷ் கிரீம் கேக் வாங்கினா 1 பீஸ் ஃப்ரீ. 1 லார்ஜ் பீஸா வாங்கினா 1 பர்கர் ஃப்ரீ. 2 ஸ்பெஷல் காம்போ ஆஃபர்ஸா எக் பஃப் பிளஸ் பனைச்சாய் 50 ரூபாய், சிக்கன் பாப்கார்ன் பிரெஞ்ச் ஃப்ரைஸ் பிளஸ் பனைச்சாய் 199 ரூபாய். குவாலிட்டியில பெஸ்ட், டேஸ்டில யம்மி. ஆல்வேஸ் பெஸ்ட் மம்மி. பெஸ்ட் மம்மி, யாகப்பா பள்ளி அருகில் தங்கச்சி மேடம்.
1: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
3: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க 3 பேரும் 3 ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
1: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ்.
4: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: இந்த ஜூன் மாதத்தை கொண்டாடுங்க ஆனமலை டொயோட்டாவின் ஜிலு ஜிலு ஆஃபர்ஸோட. குறைந்த வட்டி விகிதம், எந்த மாடல் காரையும் டொயோட்டா காருடன் எக்ஸ்சேஞ்ச் செய்யும் வசதி. இது மட்டுமா, உடனடி டெலிவரி, ஹை எக்ஸ்சேஞ்ச் போனஸ், ஃப்ரீ வேலுவேஷன், ஆன் ரோட் ஃபண்டிங், நிறைய எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் இருக்கு. ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைலுக்கு அர்பன் க்ரூசர் ஹை ரைடர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ரோமியான். மேலும் விவரங்களுக்கு ஆனமலை டொயோட்டாவை அணுகவும். ஆனமலை டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8 0127 99 000.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4. இப்போ நேரம் சரியாக 6:19 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை FM 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக. உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறது நானித்யஸ்ரீ மற்றும்
2: ஜாபீர்.
1: ஓகே, நம்ம ஜாபீர் தம்பியும் வந்து அச்சமுறுக்கு பத்தி சொல்றதா வந்து சொல்லியிருந்தாங்க. சரி, அதை பத்தின தகவல் என்ன சொல்ல போறீங்க?
2: அதை பத்தி நீங்க மாதிரி டவுட் கேக்குறீங்களக்கா, அந்த டவுட்டை கிளியர் பண்றதுக்கு தானே நான் இருக்கேன் இல்லக்கா.
1: ஆ சரி சார்.
2: அதனால அந்த அச்சமுறுக்கை பத்தி என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றத இப்போ நான் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் யார் யாருக்கெல்லாம் அச்சமுறுக்கு பிடிக்கும், உங்களுக்கு அச்சமுறுக்கு பிடிக்குமாக்கா, சாப்பிட்ருக்கீங்களா?
1: எனக்கு பிடிக்கும். அதில் வந்து நிறைய விஷயங்கள், அதில் முக்கியமாக வந்து எண்ணெய் அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்கும், அதனால பெரும்பாலும் நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க.
2: ஆ ஓகேக்கா. இந்த அச்சமுறுக்கு வந்து பேர்கள் என்னென்னு தெரியுமா உங்களுக்கு? அச்சமுறுக்கு வந்து ரெண்டு வகையான பேர் இருக்குது, அதாவது ஆங்கிலத்தில்.
1: அச்சமுறுக்குங்கிறது மட்டும்தான் எங்களுக்கு தெரியும்.
2: அதாவது அச்சப்பம் இல்லாட்டி ரோஸ் குக்கீஸ் அப்படின்ற மாதிரி அழைப்பாங்க. அப்புறமா இது பாரம்பரிய, அதாவது தென்னிந்தியாவோட ஒரு நொறுக்கு திணி வகையை சேர்ந்தது தான் இந்த ஒரு அச்சமுறுக்கு. இதை சரியான முறையில் நம்ம வீட்டில் தயாரிக்கப்படுறதுனால இந்த அச்சமுறுக்கு வந்து உடலுக்கு வந்து உடனடி ஆற்றலையும் வழங்குமா. உடனடி ஆற்றல் மட்டும் வழங்கமாம செரிமானத்துக்கும் அப்புறமா நார்ச்சத்துக்களையும் ஆரோக்கியமான கொழுப்புகளையும் நமக்கு தருமா. அப்புறமா இதில் என்னென்ன மாதிரிலாம் சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறத இன்னும் நம்ம டீட்டெயிலாக இப்போ தெரிஞ்சுக்கலாம். இதில் அரிசி மாவு அப்புறமா தேங்காய் பால் இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு கலவையாக செய்யப்படுறதுனால
1: இன்னொரு விஷயத்தை மறந்துட்டீங்க, எள்ளு.
2: எள்ளு முக்கியமாக சேர்ப்பாங்க, முறுக்குனாலே எள்ளு இல்லாமல் செய்வாங்களா, அந்த மாதிரி எள்ளும் சேர்த்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதை தயாரிக்கிறதுனால இது உடலுக்கு வந்து தேவையான கார்போஹைட்ரேட்டுகளையும் அப்புறமா உடனடி ஆற்றல்களையும் வழங்குமா. அப்புறமா செரிமானத்துக்கு எப்படி உருவது அப்படின்னா, இதை பாரம்பரிய முறையில் தயாரிக்கப்படுறதுனால இந்த முறுக்கில் உள்ள நார்ச்சத்து இருக்குல்லக்கா, இந்த நார்ச்சத்து எதுலேருந்து வருது அப்படின்னா, அந்த தேங்காய் பால், அதாவது தேங்காய் அப்படின்றது பார்த்திங்கன்னா நார்ச்சத்து தான். அப்புறமா அந்த தேங்காயில் பால் இருக்கும்ல, அந்த தேங்காய் பாலுமே பார்த்திங்க அப்படின்னா நார்ச்சத்தில் ஒரு வகை தான். அதனால் அந்த தேங்காய் பால் கடைஞ்சி சாப்பிட்றதுனால இதில் நார்ச்சத்து அப்புறமா செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கான ஒரு சக்தியும் இருக்கான். முக்கியமாக குடல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தவும் இது உதவுதான். அப்புறமா இதை பற்றின தகவலை இன்னும் நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம்.
1: சரி ஓகே, அதை பற்றி என்ன சொல்ல போகிறீங்க? அதாவது அச்சமுறுக்கில் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு யோசித்தேன். பரவாயில்ல, ஏதோ ஒரு தகவல்கள் நம்மளுக்கு வந்து பயனுள்ள வகையில் தான் இருக்குது அப்படின்னு நானுமே வந்து நம்புகிறேன். நீங்களும் நம்பிக்கையோடு கேளுங்க. அடுத்தடுத்து நம்ம ஜாபி தம்பி அருமையாக தான் சொல்லுவாங்க. அடுத்ததான் நேயர்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, இன்றைக்கான டங் ட்விஸ்டரில் ஒரு ஷார்ட்டான டங் ட்விஸ்டர் அப்படின்னா அது இப்போ சொல்ல போகிறதான். அதாவது ப்ளூ லாரி உருளுது புரளுது, அவ்வளோதான் வந்து இந்த ஒரு டங் ட்விஸ்டர். இதை வந்து இன்றைக்கான நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கிட்டே சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 7094399999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். ப்ளூ லாரி உருளுது பரளுது, அவ்வளவுதான். இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு முழுக்க இந்த மொஹரம் பண்டிகை அது மட்டும் கிடையாது, அதை தவிர சர்வதேச அளவில் போதை பொருள் ஒழிப்பு தினம் அப்படிங்கிறதும் கடைபிடிச்சிட்டு இருக்கோம். நம்ம கூட வந்து இந்த சென்னை மெரினா கடற்கரையில் இந்த ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக்ஸ் அப்படிங்கிற விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள்லாம் கூட நடத்தினாங்க. அதை பத்திலாம் கேள்விப்பட்டிருப்போம். இந்த போதை பொருள் பயன்பாட்டில இருந்து குழந்தைங்களை பெரியவங்களை மீட்டெடுக்கணும் அப்படின்னா ஒரு முக்கியமான வழி அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கறதான் ஒரு தீர்வா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. குழந்தைகளுக்கு ப்ராப்பரான ஒரு எக்ஸசைஸோ இல்லை ஆக்டிவிட்டிஸோ கிடைக்காதனாலதான் நம்மளோட உடம்ப வந்து எப்படி கவனிச்சுக்கணும் அப்படிங்கறது தெரியாம இருக்காங்க. சின்ன வயசுல இருந்தே ஸ்போர்ட்ஸ்ல வந்து ஈடுபடுத்தும் பொழுது ட்ரக்ஸ் பழக்கம் வந்து அந்த பக்கம் வந்து போறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது குறையும். உடம்ப பாத்துக்கிறது மட்டும் இல்லாம ஒழுக்கம் அப்புறம் வந்து மனநலம் வந்து சீராகும், தன்னம்பிக்கை அப்படிங்கிறது இந்த ஸ்போர்ட்ஸ் பக்கம் போகும்பொழுது இன்னுமே வந்து வளர்றதுக்கான ஒரு விஷயமா வந்து இருக்கும். அப்படி விளையாடவே எனக்கு வராது, அந்த பக்கமே நான் போகமாட்டேன் அப்படின்னா கூட தினசரி உடற்பயிற்சி, உடற்பயிற்சினா பெருசா எதுவும் கிடையாது, காலையிலையும் ஈவினிங் டைம் அதாவது இந்த மாதிரி நேரங்களில் வந்து வாக்கிங் போறது அப்புறம் வந்து ரன்னிங் ப்ராக்டிஸ் இதெல்லாம் பண்றதே வந்து போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க. முடிஞ்ச அளவு ஓய்வு நேரங்கள் கிடைக்கும் பொழுது ஒரே ஏடியா ஓய்வு எடுக்காம அதை பயனுள்ள வகையில இந்த மாதிரி வந்து செலவழிக்கும் பொழுது நம்மளோட உடம்புக்குமே வந்து ஆரோக்கியமா இருக்கும். குழந்தைகளுக்கு அதுக்கான ஒரு சூழலை கண்டிப்பா வந்து அமைச்சு கொடுக்கணும். அதாவது ஸ்கூல் போயிட்டு வர்றவங்களுக்கு கிரிக்கெட் கோச்சிங்க்கான கிளாஸில் சேர்த்து விடுறதா இருக்கட்டும், அப்புறம் வாலிபால், ஃபுட்பால், ஸ்விம்மிங் அப்படின்னு ஏதோ ஒரு சின்ன ஆக்டிவிட்டி, அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, வாக்கிங்கில் தொடங்கி ஸ்போர்ட்ஸ் வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதெல்லாமே வந்து அவங்களுக்கு பிடிச்ச வகையில் கற்றுக்கிறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்கணும். அது இருந்தாலே கண்டிப்பாக வந்து இந்த ட்ரக்ஸை வந்து கம்ப்ளீட்டாக வந்து குறைச்சிடலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இதை தவிர ரொம்ப முக்கியம் அப்படின்னா தனி மனித ஒழுக்கம் அப்படிங்கிறது, ஏன்னா அது இருந்துச்சு அப்படின்னா தான் அவங்கள அவங்களே வந்து பாதுகாப்பாக பார்த்துக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இன்னைக்கான நிகழ்ச்சியில் டங் ட்விஸ்டர்னு சொல்லியாச்சு. ப்ளூ லாரி உருளுது பரளுது, இதுதான் வந்து கேள்வி. இந்த கேள்விக்கான டங் ட்விஸ்டரை நீங்களும் வந்து ட்ரை பண்ணி சொல்லணும்னு ஆசைப்படுறவங்க கண்டிப்பாக கால் பண்ணலாம். அடுத்ததாக மாமன் படத்திலிருந்து ஒரு பாடலும், குஷி டூ, அதாவது குஷி டூன்னு சொல்ல முடியாது, குஷி படம் புதுசாக வந்துச்சு இல்லையா, அந்த ஒரு படத்திலிருந்தும் ரெண்டு பாடல்கள் வந்துட்டு இருக்கு, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.

0: இப்போ நேரம் சரியாக 6:35 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக. உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் தியேஸ்ரீ மற்றும்
1: ஜாபீர்.
0: ஓகே, நம்ம ஜாபீர் தம்பியும் அச்சுமுறுக்கு பத்தின தகவல்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு கேள்வியும் கேட்டாச்சு டங் ட்விஸ்டர்ல. ப்ளூ லாரி உருளுது பொறளுது, இந்த ஒரு வார்த்தையை வந்து 3 தடவை வேகமா, அதாவது டங் ட்விஸ்டர் அப்படின்னா அப்படிதானே சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்களும் நம்மளோட நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு இந்த ஒரு டங் ட்விஸ்டர் ட்ரை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 7094349999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட அந்த ஒரு டங் ட்விஸ்டர் சொல்லிட்டு விருப்பமான பாடலுமே கேட்டுக்கலாம். அடுத்ததா, பொதுவா எல்லாருக்குமே வந்து கோவம் அப்படின்னு சொன்னாலே வந்து பயம்தான் வந்து ஞாபகம் வரும் இல்லையா. உதாரணத்துக்கு ஒரு சின்ன வந்து இன்சிடென்ட் வந்து சொல்றேன். அதாவது சின்ன பசங்க வந்து விளையாடிட்டு ரொம்ப நேரம் கழிச்சு வீட்டுக்கு வராங்க. அப்படி வர்ற வழியில ஃப்ரெண்டோ இல்லை வந்து சிப்ளிங்ஸோ உங்க அம்மா வந்து கோவமா இருக்காங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும், ஐயையோ அடிப்பாங்களே திட்டுவாங்களே இனிமே விளையாட வர விட மாட்டாங்களே அப்படின்னு பயத்திலேயே வந்து கண்டிப்பா இருப்போம். ஏன்னா கோவம் அப்படிங்கிற வார்த்தைக்கு அடிக்கிறது திட்டுறது அப்படின்னு நிறைய டெஃபினிஷன் நம்ம வச்சிருந்தாலும் ஆரோக்கியமான முறையில கோவத்தை வெளிப்படுத்துறதுன்னு ஒரு விஷயம் இருக்கு. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
2: வழக்கம்
0: போலதானா, சொல்ற மாதிரி மழை எந்த அறிகுறியும் இல்ல இப்போதைக்கு. சரி, ஓகேனா,
2: நல்லது.
0: உங்க ஊர் பக்கம் எப்படி இருக்கு?
2: உருளுது பொறளுது
0: இத வந்து 3 தடவை வேகமா சொன்னா போதும். சரி, ஓகே, நான் சூப்பரா சொல்லிட்டீங்க. இடையில வந்து ஸ்டாப் பண்ண கூடாதுன்னா ப்ளூ அப்படின்னு நீங்க ஸ்டாப் பண்றீங்க, அப்படி பண்ணாம ஒரு 3 தடவை சொல்லுங்க. சூப்பரா சொல்றீங்கன்னா உங்க டங்க் வந்து ட்விஸ்ட் ஆகாம தான் இருக்கு. சரி.

0: ஓகேனா, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சாங் என் இனிய தனிமையே, அந்த சாங் கொடுங்கப்பா.
0: ஓகேண்ணா, ஓகேண்ணா, கண்டிப்பா கொடுத்துடலாம். ரொம்ப நன்றிண்ணா.
1: தேங்க்யூப்பா.
0: ஓகே, நம்ம சந்திரசேகர் அண்ணா வந்து இந்த ஒரு டங் ட்விஸ்டர் சூப்பராகவே வந்து சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஷார்ப்பாக அந்த டங் ட்விஸ்டர்லாம் விளையாடுவாங்க, ஆனால் நமக்கு அப்படிலாம் வராது. நார்மல் டேஸ்லேயே டங் ட்விஸ்ட் ஆகுது, இதில் எப்படி டங் ட்விஸ்டர்லாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக கால் பண்ணி நீங்களும் கேமில் கலந்துக்கலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு. அடுத்ததாக இந்த ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தேன், என்ன அப்படின்னா, ஆரோக்கியமான ஒரு முறையில் கோபத்தை வெளிப்படுத்துறது அப்படின்னு. அது எப்படின்னு கேட்டால், சிலர் வந்து இமோஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துப்பாங்க. அதாவது குழந்தைங்க வந்து இப்போ அம்மா மேலே அதிக பாசம் வச்சுருக்காங்க அப்படின்னா, ஒரு தப்பு ஏதாவது பண்ணிட்டாங்க அப்படின்னா அம்மா வந்து அந்த குழந்தைங்கிட்ட பேசவே மாட்டாங்க. அம்மா மேலே இருக்கக்கூடிய பாசத்தினாலேயே குழந்தையும் நான் இனிமேல் இந்த தப்பை வந்து பண்ணவே மாட்டேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துருவாங்க. இது ஒரு ரகம் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னும் ஒரு சிலர் நல்லா வந்து அவங்களையே வந்து அமைதிப்படுத்திட்டு பொறுமையாக வந்து வார்த்தைகளால் வெளிப்படுத்துவாங்க. இப்போ அம்மாக்கள்லாம் வந்து கோபம் அதிகமாயிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வந்து கத்த தானே ஆரம்பிப்பாங்க. ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அமைதியாக தான் இருப்பாங்க, அவங்களோட கோபத்தையே வந்து வெளிப்படுத்த மாட்டாங்க. வார்த்தைகளில் சொல்லும்போது மட்டும் இப்படி பண்ணாதீங்க, இப்படி பண்ணா இந்த மாதிரியான விளைவுகள் வரும், பாதிப்புகள் வரும் அப்படின்னு எடுத்து சொல்லி அமைதியா புரிய வைக்கிறவங்களும் இருக்காங்க. இந்த மாதிரியும் கோபத்தை வெளிப்படுத்தலாம். இந்த ரெண்டு மெத்தடுமே ஆரோக்கியமான முறையில் அந்த கோபத்தை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு மெத்தட்னு சொல்றாங்க. அதுக்காக இப்ப வந்து நிறைய பேர் வந்து முக்கியமா எடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த பிளாக்மெயில் அப்படிங்கிறது ஒரு விஷயமா இருக்கு. குழந்தைங்க வந்து நீ இங்க போயிட்டா வந்து நான் அப்பா கிட்ட சொல்லி கொடுத்துருவேன் அப்படின்னு அந்த ஒரு பயத்தை இன்னுமே வந்து அதிகமாக்குறாங்க. அந்த மாதிரி எல்லாம் இல்லாம நார்மலா ஆரோக்கியமான முறையில் கோபத்தை வெளிப்படுத்துறது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லிட்டு நம்ம ஜாபித் தம்பி சொல்ல இருக்க தகவலில் அடுத்தடுத்து தெரிஞ்சுக்கலாம்.
2: ஓகேக்கா, இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆரோக்கியமான நிறைய சத்துக்களும் இருக்குது, ஆனால் இது கடைகளில் விற்கப்படும் இந்த மாதிரி ரசாயனம் கலந்த நிறைய முறுக்குகள்லாம் நிறைய இருக்குது, அதனால் அதை சாப்பிட்றது கொஞ்சம் தடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஃபுட் கலர்ஸும் ஆட் பண்ண தான் செய்கிறாங்க அப்படின்ற மாதிரியும் ஒரு தகவல் வந்திருக்கு.
0: இதில் கலரிங் யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறாங்க? ஆனால் இதில் கலரே இருக்காதே.
2: ஆனால் அந்த கலர் இருக்காது, மக்கள் பார்த்தோன்னே கலர்ஃபுல்லாக இருந்தோன்னே வாங்குவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சிலரில் பார்க்க, நானே நிறைய தடவை பார்த்துருக்கேன், என்னெல்லாம் செக்க செவேன் இருக்குது அப்படின்ற மாதிரி. அப்போ பார்த்தீங்கன்னா அதில் ரொம்ப அதிகமாகவும் சேர்க்க மாட்டாங்க, சும்மா கொஞ்சம் கேன் சேர்ப்பாங்க அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். அப்புறமா அந்த மாதிரி கொஞ்சமாக சேர்த்துட்டு மக்களை இருக்கிறதுக்காண்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபுட் கலர்ஸ் ஆட் பண்ணுறாங்க, அதனால பெரிய பெரிய விளைவுகள்லாம் இருக்கும். கவனிக்க வேண்டியதும் நம்ம நிறையா இருக்குது. இது எண்ணெய் பலகாரம், எண்ணெயில் போட்டு பொறிக்கிறதுனால இது வந்து ஒரு எண்ணெய் பலகாரம், அப்புறமா ஒரு இனிப்பு பலகாரமாகவும் இருக்குது. அதிகப்படியான இனிப்புகளும் இதில் கலக்கப்படுது. இனிப்புகளை பொறுத்த வரைக்கும் வெல்லம், அப்படி இல்லாட்டி நாட்டு சர்க்கரை, இல்லாட்டி சாதாரண நம்ம யூஸ் பண்ணுற அந்த சர்க்கரை, இது எல்லாத்தையுமே கலக்கிறதுனால தான் நீரிழிவு நோய்கள் வர வாய்ப்பு இருக்குது. அதனால அந்த மாதிரி நீரிழிவு நோய் இருக்கிறவங்க வந்து அளவோடு எடுத்துக்கொள்கிறது நல்லது. முக்கியமாக உடம்பு டயட்டில் வச்சுருக்கிறவங்க இதை எடுக்காத வரைக்கும் நல்லது தான்.
0: சரி, ஓகே. இன்னும் கொஞ்சம் விஷயங்களா,
2: இன்னும் கொஞ்சம் என்ன அப்படின்னா இது எப்படி செய்யறது அப்படின்றத பத்தி தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம்.
0: சரி, நம்ம ஜாபி தம்பியோட டிப்ஸ் எல்லாம் கேட்டு நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவீங்க, அதனால அந்த ஒரு டிப்ஸை கவனிக்கிறதுக்கு ரெடி ஆயிருங்கன்னு சொல்லிட்டு, லாஸ்டா ஒரு சான்ஸ்மே இருக்கு இன்னைக்கான டங் ட்விஸ்டர் கேம்ல கலந்துக்கிறதுக்கு, அந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 7094399999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். அடுத்துதான் நம்ம சந்திரசேகர் அண்ணா கேட்ட பாடல் வந்துட்டு இருக்கு, டெடி படத்துல இருந்து. கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
1: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
0: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ்.
2: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம். நம்ம தங்கச்சி மடத்துல இனி ஃபங்க்ஷன், பார்ட்டி, செலிப்ரேஷன் எல்லாத்தையும் ரொம்ப ஸ்வீட்டா மாத்த வந்தாச்சு பெஸ்ட் மம்மி. நியூ லான்ச் ஆஃப் பனைச்சாய், 600 ரூபாய்க்கு மேல ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸ் வாங்கினா 200 கிராம் பனை அல்வா ஃப்ரீ, 3 பீசஸ் ஃப்ரெஷ் கிரீம் கேக் வாங்கினா 1 பீஸ் ஃப்ரீ, 1 லார்ஜ் பீஸா வாங்கினா 1 பர்கர் ஃப்ரீ, 2 ஸ்பெஷல் காம்போ ஆஃபர்ஸா எக் பஃப் பிளஸ் பனைச்சாய் 50 ரூபாய், சிக்கன் பாப்கார்ன் பிரெஞ்ச் ஃப்ரைஸ் பிளஸ் பனைச்சாய் 199 ரூபாய். குவாலிட்டியில பெஸ்ட், டேஸ்டில யம்மி, ஆல்வேஸ் பெஸ்ட் மம்மி. பெஸ்ட் மம்மி, யாகப்பா பள்ளி அருகில் தங்கச்சி மேடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: உங்களோட விளையாடு. இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 91.4. இப்போ நேரம் சரியாக 6:50 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறது நானித்யஸ்ரீ மற்றும்
1: ஜாபீர்.
0: ஓகே, நம்ம ஜாபீர் தம்பியும் ரெசிபி சொல்றதுக்கு தயாரா இருக்காங்க. அதை கேட்க தான் நானுமே தயாரா இருக்கேன். நிறைய பேர் வந்து கேட்டு இனிமே வந்து புதுசு புதுசா அச்சுமுறுக்க வீட்லயே செய்யுங்க. அதுக்கு முன்னாடி அந்த ரெசிபி என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் சொல்லுங்க.
1: ஓகேக்கா, நம்ம வீட்டிலேயே சுவையான மொறுமொறுப்பான இந்த அச்சுமுறுக்கு எப்படி செய்யணும் அப்படின்றத பாக்குறேன். அதாவது சொல்ல போறேன்,
0: சொல்லுங்க.
1: என்ன அப்படின்னா, இதுல எக்லாம் நம்ம சேர்க்க தேவையில்ல. உங்களுக்கு எக் சேர்த்துக்குன்னா சேர்க்கலாம், இல்லாட்டி கூட வேணாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. இது செய்யறதுக்கு நம்ம அரிசி மாவு கொஞ்சம், அப்புறமா மைதா மாவு, சர்க்கரை இல்லாட்டி வெல்லம் இல்லாட்டி நாட்டு சர்க்கரை, இது எல்லாம் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறமா கெட்டியான தேங்காய் பால் வேணும். இது எல்லாமே இருந்தாலே போதும், நம்ம சுவையான இந்த ஒரு சூடான நமக்கு வந்து இந்த அச்சுமுறுக்கு நம்ம செஞ்சிடலாம். இது எப்படி செய்யணும் அப்படின்றத நான் இப்போ சொல்லிடுறேன். அரிசி மாவு வந்து 1 கப் எடுத்துக்கணும். அப்புறமா மைதா மாவு 1.5 கப், சர்க்கரை 1.5 கப் அப்படின்னு பொரு, அதாவது எப்படின்னா சர்க்கரையை கூட அரைச்சி தான் கொடுக்கணுமா, அதாவது பொடி பண்ணி தான் எடுக்கணுமா, அப்படி தான் சொல்கிறாங்க. அப்புறமா தேங்காய் பால் வந்து 1 கப்பு கெட்டியாக தான் எடுக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாதான், ரொம்ப ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாதான், கொஞ்சம் மீடியமான பதத்தில் இருக்கணுமா. எள் வந்து 1 கரண்டி எடுத்துக்கலாம். ஆனால் அது வந்து கருப்பு எல்லாம் இருந்தாலும் சரி, வெள்ளை எல்லாம் இருந்தாலும் சரி, எந்த எல்லாம் இருந்தாலும் சரி சேர்த்துக்கலாம். அப்புறமா ஏலக்காய் தூள் வந்து பார்த்திங்கன்னா, ஏலக்காய் வந்து முழுசாக போடாமல் அந்த ஏலக்காய் தூளை பார்த்திங்க அப்படின்னா அரைச்சி தான் இதுக்கு போடணும். அதாவது அந்த மாவு கலவையில் இதை அரைச்சி போடுறோம், அதாவது 1 கரண்டி நம்ம போட்டுக்கலாம். அப்புறமா கொஞ்சக்கேன்னு தேவைப்படுற அளவுக்கு உப்பு, அப்புறமா தேவையான அளவு எண்ணெயை நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறமா இதோட செய்முறை எப்படி அப்படின்றத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். மாவு வந்து இது எல்லாத்தையுமே நம்ம போட்டு அதுக்கப்புறமா அதில் தேங்காய் பால் ஊற்றி வேணும் அளவு, அதாவது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா கலவையாக கலந்துக்கிறேன்மா. அப்புறமா இதோட கெட்டியான தேங்காய் பாலையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எடுக்கணுமா. அதாவது சப்பாத்தி மாவுக்கு ஃபஸ்ட்டு வந்து தண்ணி ஊற்றி, அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிணைவாங்கல்ல, அதே மாதிரி இதில் வந்து தேங்காய் பால் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பிணையணும். அப்புறமா இந்த வந்து என்னென்னா ஒரு கடாய் எடுத்துகிட்டு அதில் தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றிட்டு, அப்புறமா அச்சுமுறுக்கு செய்கிற அந்த அச்சு வேணும்லக்கா, அது பார்த்திங்க அப்படின்னா நிறைய இடத்துல கிடைக்காம செய்யும். இது பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக முறுக்கு சொல்கிறதுக்கு அச்சு மாதிரிலாம் கிடையாது, ஒரு கம்பி மாதிரி அச்சுமுறுக்கு ஷேப்பில் வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த அது வந்து என்னென்னா அப்படியே எண்ணெயில் போட்டுருவாங்களாம், அது மேலே தான் தோசை மாவு மாதிரி அப்படி மேலே மேலே ஊற்றுவாங்களாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறமா எண்ணெய் நல்லா சூடானுமே அந்த அச்சு என்ன பண்ணணும் அப்படின்னா மேலே மேலே போட்டுக்கிறேன்னுமா. போட்டுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம தேவையான அளவு கரண்டி எடுத்து அதை அப்படியே போட்டு போட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி பொரிச்சு எடுக்கணும். அப்புறமா அது ஒட்டிக்கிறாதா அப்படின்ற மாதிரி கேட்டபோது என்ன அப்படின்னா, அந்த அச்சு இருக்குல்லக்கா அது லைட்டாக அப்படி கரண்டி வச்சு தள்ளினாலே போதுமா அந்த இது வெளியே வந்துடுமா.
0: சரி, ஓகே, ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபியாக தான் இருக்குது. அதனால் இந்த மாவுலாம் வந்து ரெடி பண்ணிவிட்டு அச்சு மட்டும் கடையில் வாங்கிட்டால் போதும், இந்த அச்சுமுறுக்கு ரெடி பண்ணிடலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு இன்றைக்கான வானிலை தகவல் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி காற்றோட வேகம் 6 கிலோமீட்டரில் இருந்து 18 கிலோமீட்டர் வரை தென்கிழக்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து காற்று வீசும்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி மழைக்கான வாய்ப்பு கிடையாது. இந்த ஒரு தகவல் ராமேஸ்வரத்துலேருந்து மண்டபம் வரை யார் யார் இருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அப்படிங்கிறத சொல்லிட்டு இன்னைக்கான நிகழ்ச்சியில உங்கள்டிருந்து விடை பெறுறது நானித்யஸ்ரீ மற்றும்
1: ஜாபியர். இணைஞ்சிருக்கீங்க இது கடலோசை எஃப்எம் 90.4.
2: நமஸ்கார், ஆயே சாயா கீத் மே பியார் சே பியார் கரே.
3: मुझे इसकी परवाह नहीं।

0: இன்னைக்கு எங்க டீச்சர் கடலை பத்தி நிறைய கேள்வி கேட்டாங்க. நீங்க கடலுக்கு தானே போறீங்க, உங்களுக்கு கடலை பத்தி எவ்வளவு தெரியும்னு செக் பண்ணவா?
1: போட்டிக்கு அப்பா ரெடி.
0: மன்னார் வளைகுடால எத்தனை தீவு இருக்கு?
1: 10 12
2: நான் சொல்லவா? 21
0: வாவ், அம்மா கரெக்டான ஆன்சர். இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் நடுவுல இருக்கிற கடல் பகுதிக்கு என்ன பேரு?
1: இங்க தொண்டையில இருக்கு ஆனா வர மாட்டேங்குது.
2: இது நான் சொல்றேன், அது பேரு பாக் ஜலசந்தி.
0: சூப்பர்மா, அடுத்த கேள்வி கேக்கட்டா? கச்சா காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையை நோக்கி அடிக்கும்?
1: ஐயோ, இத சொல்லலைனா நம்மள கம்மா இருக்காருனே நம்ப மாட்டாங்களே.
2: அது தெற்கு திசையில இருந்து வடக்கு திசை நோக்கி தான் அடிக்கும்.
1: என்னமா, கடற்கர பக்கம் சும்மா கூட வந்தது இல்ல. ஆனா கடலை பத்தி எனக்கு தெரிஞ்சதை விட உனக்கு நிறைய தெரியும் போல. கடலுக்கு எதுக்கும் போக ஆரம்பிச்சிட்டியா?
2: இல்லங்க, நம்ம கடலோசை எஃப்எம்ல சமுத்திரம் பழகு நிகழ்ச்சி கேக்குறேன்ல, அதுதான் காரணம்.
3: கடல் அளவு தகவல்கள் உங்கள் கையருகில். சமுத்திரம் பழகு திங்கள் முதல் சனி வரை மாலை 7 மணி முதல் 9 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: தோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 7 மணி. வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 6 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 18 கிலோமீட்டர் வேகம் வரை தென்கிழக்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை எஃப்எம் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. சமுத்திரம் பழக நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் திபோன். ராமேஸ்வரம் அப்படின்னு சொன்ன உடனே சுற்றுலா பயணிகள் பெரும்பாலும் விரும்புற ஒன்னா ராமநாத சுவாமி கோவில், அதுக்கப்புறமா தனுஷ்கோடி, அப்புறமா பார்த்தீங்கன்னா அரியமான் கடற்கரை, இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் சுற்றுலா தலங்களை. ஆனால் சுற்றுலாவுக்கு வர்றவங்க வந்து சும்மாவா இருக்க முடியும் சொல்லுங்க. அவங்க அங்கேருந்து என்னதான் சாப்பாடுலாம் ஒரு நாளைக்கு கட்டி கொண்டு வந்தாலும் இங்கே இருக்கிற ஏதாவது ஒரு ஃபுட்டை வந்து கண்டிப்பாக சாப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் நினைக்கக்கூடிய ஒரு உணவா, அதே போல வீட்டுக்கும் வாங்கிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே சாய்ஸா இருக்கிறது பாத்தீங்கன்னா கருவாடுகள் தான். குறிப்பா நம்மளோட பகுதியில கிடைக்கக்கூடிய நெய் மீன் கருவாடு, பன்னா கருவாடு, காரா கருவாடு, நெத்திலி கருவாடு, நகர கருவாடு, இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் கருவாடுகளுடைய வகைகளை. அது மட்டும் இல்லாமல் ஒரு கருவாட்டு கடைக்காரவங்க கிட்ட போய் என்ன கருவாடு நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னா அவங்க சொல்லுவாங்க பாருங்க, எல்லா கருவாடுமே ராமேஸ்வரத்துலேருந்து வந்தது தான், நீங்கள் எல்லா கருவாடையுமே எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பகுதிகளில் இந்த கருவாடுகளை செய்யக்கூடிய முறைகள் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், மற்ற இடங்களில் இருக்கிற மாதிரி இருக்காது. சரி, நம்மளோட பகுதியில் இருக்கக்கூடிய ஃபேமஸான கருவாடுகள் என்னென்ன? குறிப்பா நம்மளோட பகுதியில செய்யக்கூடிய பட்டறை கருவாடுகள் பாரம்பரிய முறையில எப்படி செஞ்சாங்க அப்படின்றதுதான் இன்னைக்கான கேள்வியா நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் பாடல்களுக்கு அப்புறமா. தொடர்ந்து இணைந்திருங்கள், இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: தங்கச்சி மடத்துல இனி ஃபங்க்ஷன், பார்ட்டி, செலிப்ரேஷன் எல்லாத்தையும் ரொம்ப ஸ்வீட்டா மாத்த வந்தாச்சு பெஸ்ட் மம்மி. நியூ லான்ச் ஆஃப் பனைச்சாய், 600 ரூபாய்க்கு மேல ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸ் வாங்கினா 200 கிராம் பனை அல்வா ஃப்ரீ. 3 பீசஸ் ஃப்ரெஷ் கிரீம் கேக் வாங்கினா 1 பீஸ் ஃப்ரீ. 1 லார்ஜ் பீஸா வாங்கினா 1 பர்கர் ஃப்ரீ. 2 ஸ்பெஷல் காம்போ ஆஃபர்ஸா, எக் பஃப் பிளஸ் பனைச்சாய் 50 ரூபாய், சிக்கன் பாப்கார்ன் பிரெஞ்ச் ஃப்ரைஸ் பிளஸ் பனைச்சாய் 199 ரூபாய். குவாலிட்டியில பெஸ்ட், டேஸ்டில யம்மி. ஆல்வேஸ் பெஸ்ட் மம்மி. பெஸ்ட் மம்மி, யாகப்பா பள்ளி அருகில் தங்கச்சி மேடம்.
1: என்னதான் ஓடி ஓடி உழைச்சாலும் காசு கையில நிக்க மாட்டுக்கு. என் குடும்பத்தோட எதிர்காலத்தை நினைச்சாலே நெஞ்செல்லாம் படபடன்னு வருது.
2: என்ன பயப்படணும், அதான் இந்திய அஞ்சல் துறையோட கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு திட்டத்துல நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் சேர்த்து குறைஞ்சபட்சமா 10,000 ரூபாயில இருந்து அதிகபட்சமா 10,00,000 ரூபாய் வரைக்கும் பாலிசி எடுக்கலாமே. பாலிசி தொடங்கின நாள்ல இருந்தே லைஃப் இன்சூரன்ஸ் கவர் ஆகிரும். பிரீமியம் செலுத்துற காலத்தை நாமளே நிர்ணயிச்சுக்கலாம். நீங்க கட்டுற பிரீமியம் தொகைக்கு GST கிடையாது, வருமான வரி விலக்கும் இருக்கு. அதோட சேர்த்து குறைஞ்ச பிரீமியத்தோட அதிக போனஸும் கூட கிடைக்கும். பிரீமியம் செலுத்தி முடிஞ்சோன்ன நாம நிர்ணயிச்ச தொகைய போனஸோட திரும்ப வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாம செல்வ மகள் சேமிப்பு திட்டத்துக்கான கணக்கு தொடங்குறது, தங்க மகனுக்கு PPF கணக்கு தொடங்குறதுன்னு அஞ்சலகத்துல நம்ம குடும்பத்தோட சேமிப்பு அதிகப்படுத்தி எதிர்காலத்தை பாதுகாப்பா வச்சுக்கலாம்.
0: தற்போது ராமநாதபுர கோட்டத்தில் உள்ள அனைத்து அஞ்சலகங்களிலும் அஞ்சல் ஆயுள் காப்பீட்டிற்கான சிறப்பு முகாம் நடைபெற்று வருகிறது. அனைவரும் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். ஆனந்தமாக வாழ இன்றே சேருங்கள் அஞ்சல் ஆயுள் காப்பீட்டு திட்டத்தில். இந்த ஜூன் மாதத்தை கொண்டாடுங்க ஆனமலை டொயோட்டாவின் ஜிலு ஜிலு ஆஃபர்ஸோட. குறைந்த வட்டி விகிதம், எந்த மாடல் காரையும் டொயோட்டா காருடன் எக்ஸ்சேஞ்ச் செய்யும் வசதி. இது மட்டுமா, உடனடி டெலிவரி, ஹை எக்ஸ்சேஞ்ச் போனஸ், ஃப்ரீ வேல்யூவேஷன், ஆன் ரோட் ஃபண்டிங், நிறைய எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் இருக்கு. ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு அர்பன் க்ரூசர் ஹை ரைடர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ரூமியான். மேலும் விவரங்களுக்கு ஆனமலை டொயோட்டாவை அணுகவும். ஆனமலை டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8017990000.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: வணக்கம் அம்மா, உங்க பேர் எங்க இருந்து பேசுறீங்க?
3: பேரு அங்க பாமன்ல இருந்து போட்டியாடியில இருந்து பேசுறோம். எங்க பேர் வெல்கான்.
2: நம்மளோட பகுதியில இருக்கக்கூடிய ரொம்ப ஒரு ஃபேமஸான கருவாடுகள்லாம் என்னென்ன சொல்லுங்க பாப்போம்.
3: சீரா, விலங்கு மீன், பண்ணா, பாறை, விலங்கு மீன். விலங்கு மீன்னா ஓங்கு, அது ஓங்கலாம் பிடிக்கிறது இல்லை, அது பிடிக்க மாட்டாங்க. இப்போ மாதிரி ஒன்று தப்பி வந்து வந்தால் இருக்கிறது.
2: நம்மளோட பகுதியில் வந்து கருவாடு செய்யும் பொழுது அதில் பண்ணக்கூடிய முறைகள்லாம் கொஞ்சம் ஃபேமஸாக இருக்கும்.
3: அது வந்து பா, மீனை எடுத்த உடனே சுரண்டணும், சுரண்டி அதை கீறணும், அதை கீறி உப்பு வைக்கணும். உப்பு வச்சு நிறைய திருப்பி காலையில் எடுத்து தட்டி கருவணும், கழுவி கழுவி.
2: பற்ற கருவாடாக இருந்தால் எப்படி செய்வீங்க?
3: பற்ற கருவாடு தான் அது, இந்த இந்த கத்தாரை இருக்கே அது வந்து தண்ணிக்கிற போட்டு அரைச்சி அள்ளிடுறோம். அது சுரண்டணும், சுரண்டி உப்பு போட்டு அள்ளி அரைச்சிடுறோம். கூடையெல்லாம் வைக்கிறதுப்போம் முன்னாடி பல்லங்கள் தோண்டி ஒரு பாய் போட்டு நிறுத்து அதில் அடிக்கி வாழை சீலா சிராவு திருக்கையெல்லாம் வெட்டி அதுக்குள்ளே போட்டு பிறச்சி மூடிடுவோம். ரெண்டு நாள் வச்சு எடுப்போம், அப்படி காய வைப்போம். காய வச்சா வைப்போம், சும்மா ஏற்றிட்டு போகிறனால போயிடுவோம்.
2: இப்போவும் நம்ம அந்த மாதிரி பாரம்பரிய முறையில் கருவாடு உற்பத்தி பண்ணால் எவ்வளோக்கு விற்கலாம்?
3: இப்போ வந்து 200-300, 1000-1500. சிராவுலாம் 1000 ரூபா, சீலாவெலாம் 1500 ரூபா. இப்போ உள்ள விலை குமுளாவெலாம் 130 ரூபா, 40 ரூபா. பண்ணை வந்து 300 ரூபா, பிறவின் வந்து 300 ரூபா. இவ்வளவுக்குள்ள போய்கிட்டு இருக்கு. எங்கள்கிட்ட கேட்கும்போது விலை கூட கேட்காங்க, என்ன செய்ய அதே தான் வாங்குவோம்.
2: ரொம்ப நன்றிம்மா,
3: போயிட்டு வாங்கம்மா. நன்றி.
2: பாடல்களை தொடர்ந்து பேசலாம், இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணனும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள்.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலாம்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அத வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க? இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்க்கிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலேன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டதை நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பா இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு
1: தம்பி. கொஞ்ச நாள்ல அண்ணனோட ரேஞ்சே மாறப்போகுது.
0: ஏன், வேலையில ப்ரொமோஷன் எதுவும் கிடைச்சிருச்சா?
1: இல்ல இல்ல, புதுசா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப் பார்த்தேன். அதுல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி ட்ரேட் பண்ணா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்.
0: என்னடா புதுசா ஏதோ சொல்ற, இதெல்லாம் சேஃபா இருக்குமா?
1: அதெல்லாம் சேஃபா தான் இருக்கும். உன்னோட ஃபேவரட் நடிகர் கூட இதை பத்தி வீடியோ போட்டிருக்காரு. நானே அந்த தைரியத்துலதான் இதுல இன்வெஸ்ட் பண்றேன்.
0: அந்த வீடியோல அவரு பேசினாரு சரி, உண்மையிலேயே அவர் தான் பேசினாரா?
1: புரியலையே, என்ன சொல்ற?
0: அந்த வீடியோவை ஏஐ யூஸ் பண்ணி உருவாக்கி இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஆளுக சொன்னாதான் நம்பி காசு போடுவாங்கன்னு இப்படி பண்றாங்க. இதெல்லாம் ஒரு ட்ரிக்கு.
1: அப்ப அவங்க ஏமாத்திடுவாங்க சொல்றியா?
0: நீ ஏமாந்துறாதேன்னு சொல்றேன். ஏதாவது புதுசா பண்ண போறேன்னா நீயே யோசிச்சு பண்ணு. இல்ல, இதை ஏற்கனவே பண்ணவங்க கிட்ட கேட்டு விசாரிச்சு பண்ணு. அதை விட்டுட்டு யாரோ ஹீரோ சொன்னாங்க, பெரிய ஆளுக சொன்னாங்கன்னு நீயா போய் பெரிய வலையில சிக்கிக்காத.
2: ஏஐ உலகில் இணையத்தில் காணும் அனைத்தும் உண்மையல்ல என்பதை புரிந்து கொள்வோம், விழிப்புடன் செயல்படுவோம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4.
5: வணக்கம் அண்ணா, உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க.
6: வணக்கம், என் பேரு பாமன் எல்கேஎஸ், பாமல்ல இருந்து பேசுறேன்.
5: நம்மளோட பகுதியில வந்து மீன் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்குமே தெரியும், இது ராமேஸ்வரம் மன்னார் வளைகுடால இருந்து வந்திருக்கிற மீன். இப்படி எல்லா சந்தைகள்லயுமே வந்து ஒரு ஃபேமஸான மீன் சொல்லலாம். அதே போல மீனுக்கு அடுத்த ரகம் பாத்தீங்கன்னா கருவாடு. நம்மளோட பகுதியில இருக்கக்கூடிய ஃபேமஸான கருவாடுகள்லாம் என்னென்ன?
6: நம்ம ஊரில் இருக்கிற ஃபேமஸான கருவாடு எல்லாமே ஃபேமஸ் தான். அது எப்படி சொல்கிறதுன்னா, அங்கிட்டு ஃபுல்லாக இல்லை ஆழ்கடல் தொழில் தான், அதனால் மீனே டேஸ்ட் இருக்காது. அது கருவாடை போட்டால் இப்போ என்ன இருக்கும்? நம்மளுக்குன்னு உள்ள மதிப்பே, ராமேஸ்வரத்துக்குன்னு உள்ள மதிப்பே தீவுக்கு, பாமனு மண்டபம் எங்கே இருந்தாலும் தீவுக்கு உள்ள மதிப்பே நம்ம கடலுக்குள்ளது. மீனும் டேஸ்ட்டாக இருக்கும், கருவாடும் டேஸ்ட்டாக இருக்கும். அதுலேயே ரொம்ப ஹைலாக ரொம்ப நம்மளுக்கு எல்லாரோடையும் பெட்டராக இருக்குன்னா நெய் மீன் கருவாடு நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு. அது ரெண்டாவது நெத்திலி கருவாடு, மூணாவது பண்ணா, அப்புறம் நகரை, இது எல்லாமே ஃபேமஸான கருவாடு. குழி கருவாடுன்னு சொல்கிறம்போது எல்லா ஊரில் இருந்து நம்ம ஊரில் தான் நெய் மீன் கருவாடுக்கே உள்ள மதிப்பே இருக்குது. ஆனால் இங்கேருந்து வெளிநாடு வரைக்கும் நம்ம நெய் மீன் கருவாடு தான் போகுது, மற்ற எங்கேயும் அனுப்ப முடியாது, அது வாடையே இருக்காது. இது வாசமே தனி. அப்போ நெய் மீன் கருவாடு ஃபஸ்ட்டு.
5: நம்மளோட பகுதியில் உற்பத்தி செய்யக்கூடிய முறைகளும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதில் பற்றை கருவாடு, பாரம்பரியமாக ஒரு பற்றை கருவாடு வந்து எப்படி செய்யணும் அப்படின்னு தெரியுமா உங்களுக்கு?
6: பாரம்பரிய பற்றை கருவாடுனா முன்ன எப்படி செய்வாங்கன்னா, நல்லா மண்ணை தோண்டி உப்பு போட்டுருவாங்க, உப்பை ஃபுல்லாக மண்ணுக்குள்ளே வச்சுருவாங்க. எந்த அளவுக்கு மீன் இருக்குதோ அதே சைஸுக்கு ஒரு அடிக்கு கூட பள்ளம் தோண்டி பள்ளத்துக்குள்ளே உப்பை போட்டு, அதுக்கப்புறம் ஒரு சாக்கு மணல் சாக்கு இருக்குல்ல, மணல் சாக்கு எடுத்து அதுக்கு மேலே குழி கருவாடுனாவே நெய் மீன் மட்டும்தான். நெய் மீன் கட்டை, இந்த ரெண்டு மீனையும் என்ன செய்வாங்க, வாழை. அதேமாரி நெய் மீன் தான் மோஸ்ட்லி பெருசாக இருக்கும், கட்டாக பெருசாக இருக்கும். அதை ரெண்டாக கீறி நல்லா உப்பு வச்சு மஞ்சள் பொடியெல்லாம் போட்டுருவாங்க. போட்டு அப்படியே சுற்றி தார்பாயை சுற்றி, பாய் இருக்குல்ல, பாய் தார்பாய், நம்ம இந்த ஓலைப்பாய் இருக்கும் முன்ன, இந்த ஓலைப்பாயில் வச்சு ரோலாக சுற்றி அதுக்குள்ளே பிதைச்சிடுவாங்க. விதைச்சிட்டு ஒரு வாரம் சென்று ஒன்றரை வாரம் சென்று எடுப்பாங்க. அதுதான் உண்மையான முறையான குழி கருவாடு. இப்போ அது எப்படி மாறிடுச்சுன்னா, அந்த பல்லாம் வந்து பாக்ஸாக மாறிடுச்சு, இல்லை இப்போ எஸ்டி மாறினது, பல்லாம் பாக்ஸாக மாறிடுச்சு. அதுக்குள்ளே உப்பு வச்சு ஒரு வாரம் சென்று தான் இருப்பு வச்சு, புது உப்பு வச்சு இருப்பு வச்சு எடுப்பாங்க.
5: எதனால பாக்ஸாக
6: ட்ரெண்டு மாறிக்கிட்டே இருக்கலையா? நீ இன்னும் பழைய குழிக்குள்ளே தோண்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் தான் புது ட்ரெண்டு கேட்குறியா? அப்போ ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றணும். இல்லை குழி இது கிடைக்கல, இடம் எல்லா இடத்தையும் வாங்கியாச்சுல. பாக்ஸுக்கு நம்மளோட சொந்தமாக பாக்ஸ் தான் இருக்கு. அதாவது பாரம்பரிய முறைப்படின்னு சொல்கிற பல்லக்கமே இப்போ இல்லை. பாரம்பரியம்லாம் இப்போ அழிஞ்சு வச்சுன்னு ஃபஸ்ட்டே சொல்லியாச்சு. பாரம்பரிய முறைப்படியில் இப்போ வைக்க முடியாது. ஏன்னா அப்போ உள்ள வரத்து எப்படின்னா கொஞ்சம் வரும், ஒரு 10 கருவாடு 15 கருவாடு இப்படி வரும், எடுத்து வைப்பாங்க. இப்போ டன் கணக்கில் வருது. இதையெல்லாம் நான் குழியை தேடி தோண்டி வச்சேன்னு வை, நாம் நம்ம இருக்கிறதுக்கு குழி இருக்காது, மண் இருக்காது, ஏன்னா அந்த அளவுக்கு இருக்கும். அப்படினால பாக்ஸ் ஆயிடுச்சு. பாக்ஸுக்கு ஏற்ற மாதிரி உப்பு நிறையா போடுவோம், அதில் கம்மியாக போடுவோம். இல்லை உப்பு ஒரு மட்டத்துக்கு ஒரு அடுக்குக்கு ஒரு உப்பு, ஒரு அடுக்கு உப்பு, ஒரு அடுக்கு மீன், ஒரு அடுக்கு உப்பு. ஒரு வாரம் சரியாக இருக்கும் அந்த உப்பு ஊரை கரெக்டாக, அந்த உப்பை தட்ட வாசமாக இருக்கனால தான் ஆடியன்ஸே இங்கே வர்றாங்க, அங்கேருந்து வர்றாங்க வெளிநாட்டுக்கு அனுப்பவே.
5: இப்போ வந்து பாரம்பரிய முறைக்கு நிறைய பேர் திரும்பிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். அதாவது கொரோனாவுக்கு முன்பு கொரோனாவுக்கு பின்புன்னு நம்ம பிரிக்கலாம். கொரோனாவுக்கு முன்பு பார்த்தோன்னா பாரம்பரியம்னா நிறைய பேருக்கு அந்த வார்த்தைக்கான ஒரு இதே தெரியாது. ஆனால் வந்து இப்போ பார்த்தோன்னா பாரம்பரிய மூலிகைகள்லாம் என்னென்ன நம்மளுடைய அரிசி வகைகள் இது எல்லாத்தையுமே நம்ம சர்ச் பண்ணி அதுக்கப்புறமா வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு

0: இப்போ வந்து வந்திருக்குல்ல. அப்போ அந்த நேரத்தில் நம்ம வந்து பாரம்பரிய முறையிலையும் செய்யலாம் தானே, கொஞ்சமாக கருவாடை வந்து அந்த மாதிரி உற்பத்தி செய்யலாமா?
1: அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, நோய் ஒருத்தவனுக்கு எது வருதோ அப்போ தான் அதுக்குண்டான பின் விளைவுகளை நம்ம யோசிக்கிறோம். பாரம்பரியம் வரப்படின்னா கொரோனாவுக்கு பின்னாடி இந்த சித்த வைத்தியங்கள், இந்த சித்த சாப்பாடு எதுவுமே தெரியாது. உசுருக்கு ஆபத்து வரும்போது எதைனாலும் சாப்பிட்டு கழுவே, முன்ன உள்ள ஸ்ட்ரென்த்தை தான் இப்போ பாதுகாக்குதுன்னு சொன்னாங்க. பழைய கஞ்சி, இப்போ மண்பான கஞ்சி தான் இப்போ அதிகமாக இப்போ ஹோட்டல்களே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டில் கஞ்சி இருக்கும் குடிக்க மாட்டாங்க, இப்போ கஞ்சி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பற்றை கருவாடு இப்போ கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல வைக்கிறாங்க, புளிக்கில் வச்சு வைக்கிறாங்க. மோஸ்ட்லி இப்போதைக்கு கொஞ்சம் கொண்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. பாரம்பரியம் வர்றது நல்லது தானே, நோய் இல்லாததை மறுபடியும் உருவாக்குவோம், நோய் இல்லாத சமுதாயத்தை.
0: கண்டிப்பாக உங்களோட ஆசைப்படியே நடக்கும்னு நான் நம்புகிறேன். ரொம்ப நன்றி நான் உங்களோட கருத்துக்களை சொன்னதுக்கு.
1: நன்றி.
0: அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே அந்த பட்டறை கருவாளுடைய மனம் எனக்கு வந்துருச்சுங்க, அந்தளவுக்கு தான் அவங்க சொன்னாங்க. சரி, பாடல்களை தொடர்ந்தும் பேசலாம், இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: நம்ம தங்கச்சி மடத்துல இனி ஃபங்க்ஷன், பார்ட்டி, செலிப்ரேஷன் எல்லாத்தையும் ரொம்ப ஸ்வீட்டா மாத்த வந்தாச்சு பெஸ்ட் மம்மி. நியூ லான்ச் ஆஃப் பனைச்சாய், 600 ரூபாய்க்கு மேல ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸ் வாங்கினா 200 கிராம் பனை அல்வா ஃப்ரீ. 3 பீசஸ் ஃப்ரெஷ் கிரீம் கேக் வாங்கினா 1 பீஸ் ஃப்ரீ. 1 லார்ஜ் பீஸா வாங்கினா 1 பர்கர் ஃப்ரீ. 2 ஸ்பெஷல் காம்போ ஆஃபர்ஸா, எக் பஃப் பிளஸ் பனைச்சாய் 50 ரூபாய், சிக்கன் பாப்கார்ன் பிரெஞ்ச் ஃப்ரைஸ் பிளஸ் பனைச்சாய் 199 ரூபாய். குவாலிட்டியில பெஸ்ட், டேஸ்டில யம்மி. ஆல்வேஸ் பெஸ்ட் மம்மி. பெஸ்ட் மம்மி, யாகப்பா பள்ளி அருகில் தங்கச்சி மேடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என்னப்பா மண்டாடி, எப்படி இருக்க? கையில என்ன, ஏதோ ஜெராக்ஸ் மாதிரி இருக்கு.
1: என்னத்த, நல்லா இருக்கேன். தொழிலே சரியில்லை, அது போக வீட்லயும் பல பிரச்சனை, அதான் வெளிநாட்டுக்கு போலான்னு இருக்கேன்.
0: சரிடா, விசாலாம் வந்துருச்சா? எங்க காட்டு பாப்போம்.
1: இந்த தரேன் பாரு.
0: என்னடா இது, விசிட்டு விசான்னு இருக்கு.
1: ஆமாப்பா, நான் என்ன மொத்தமா அங்கேயவா இருக்க போறேன். சும்மா ஒரு 3 மாசம் இருந்துட்டு அப்புறம் ஊருக்கு வர போறேன்.
0: அது சரிதான், ஆனா விசிட்டு விசால போய் கடலுக்கு போறது சட்டப்படி குற்றம். ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வேலைக்கு போகும்போது எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போறோமோ அந்த கம்பெனிய விசா கொடுப்பாங்க, அது பேரு எம்ப்ளாய்மெண்ட் விசா. நீ கடலுக்குன்னு போகும்போது கடலுக்கு போக போற போட்டோட ஓனர் உனக்கு விசா வாங்கி கொடுக்கணும், அதுவும் எம்ப்ளாய்மெண்ட் விசா தான். அந்த விசால எத்தனை நாள் நீ அங்க இருக்கணும், எதுக்காக போற அப்படின்ற சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியும். அரசு சார்பா உள்ள உதவிகளும் கிடைக்கும். என்ன நண்பா, புரிஞ்சுதா?
1: நல்லாவே புரிஞ்சுது நண்பா.
2: என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: வணக்கமையா, உங்களோட பேர் எங்க இருந்து பேசுறீங்க?
2: என்னோட பேர் அருளானந்த் தான், பாமன் பாலத்துக்குல இருந்து பேசுறோம்.
1: நம்மளோட பகுதியில் இருக்கக்கூடிய ஃபேமஸான கருவாடுகள்லாம் என்னென்ன?
2: சீலா கருவாடு, பாறை கருவாடு, வெள்ளமீன் கருவாடு, இதுக தான் பற்ற கருவாடுக்கு சரியா இருக்கும், நல்லா இருக்கும்.
1: இப்போ ஒரு நிறைய இடங்கள்ல வந்து பற்றை கருவாடு அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்னா இந்த கொரோனாவுக்கு அப்புறமா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஒரு பாரம்பரியமான பற்றை கருவாடு செய்யற முறை என்ன?
2: பட்டறை கருவாடுனா வந்து அது வந்து அரை கண்டிஷனாக வரணும், ஐஸ் படாமல் வரணும், ஐஸ் படாமல் வரந்தால் தான் நல்லாயிருக்கும் அந்த பட்டறை கருவாடு. அதை அரை கண்டிஷனில் வந்து அதை கீறி கிழிச்சு நல்லா உப்பை வச்சு ஒரு 2-3 நாளைக்கு வச்சிடணும். குளிக்கலையாவது பாக்ஸ்லையாவது போட்டு வச்சிடணும். போட்டு வச்சு அடைச்சி வச்சு 2-3 நாள் கழித்து எடுத்தால் அது பட்டறை கருவாடு. அது பட்டறை கருவாடுன்னு ஒரு வாரத்தை கூட வைக்கலாம். சீலா கருவாடு, பாறை கருவாடு, வெள்ளமீன் கருவாடு, இந்த பார்மீன் கருவாடு, தோலை மதன இதுகள்லாம் வந்து நம்ம ஒரு வாரம் கழிச்சு கூட வைக்கலாம். அதை நம்ம கழுவி போடுறதா ஒரு 2-3 நாள் கழுவி காய போட்டு கொடுப்போம். இந்த சீலா வந்துலாம் வந்து உப்புலையே கொடுத்துருவோம், உப்புல வச்சு பற்ற கருவாடு கொடுப்போம். அதே மாதிரி இந்த பாறை கருவாடு அதுமே வந்து உப்புல வச்சு அப்படியே எடுத்து கொடுத்துருவோம், கழுவ மாட்டோம். அதே மாதிரி இந்த பெரிய வெள்ளமீன், பெரிய வெள்ளமீன் 1/2 கிலோவுக்கு மேல உள்ள சைஸுக அதுவும் கழுவ மாட்டோம். அதையும் என்ன செய்வோம், உப்புல வச்சு அப்படியே ஒரு நல்ல விலைக்கு நம்ம 10 ரூபா கூட வைக்கிற விலைக்கு அதை கொடுத்துருவோம். மற்ற 1/2 கிலோ கீழே உள்ள சைஸில் வந்து அதை கழுவி போட்டு அந்த பற்றக்கரை கழுவி போட்டு 2 நாள் கழுவி காயப்படணும். அந்த பற்றக்கரோட அந்த பற்றக்கரோட காயப்போட்டு பற்றக்கரோட மனமாக இருக்கும்.
1: எதனால ஐஸ் பண்ண மீனை நம்ம வாங்க மாட்டோம்?
2: ஐஸ் படாத மீனை வாங்க மாட்டோம்னா அந்த கருவாடு மனம் இருக்காது. எந்த கருவாடுனாலும் சரி, சீலா கருவாடுனாலும் சரி, வெள்ளமீன் கருவாடுனாலும் சரி, பாறை கருவாடுனாலும் சரி, இந்த பார் மீன் தோலை மதனா கிளி மீன் இது வந்து ஐஸ் கருவாடுன்னு சொல்லும்போது மணக்காது. அதனால் அதை வந்து பெரும்பாலும் அதை வாங்குறது கிடையாது. அப்படி சூழ்நிலை வந்துக்கிட்டு இருக்கு.
1: இப்போ இந்த பற்றை கருவாடு, முன்னாடி வந்து பார்த்தோன்னா நீங்கள் சொன்ன மாதிரி குழி வச்சு அதுக்கப்புறம் நம்ம பனை ஓலை பெட்டியில் வந்து சுற்றி அதுக்கப்புறம் குழியில் வைப்போம். இப்போ வந்து அது எப்படி நம்ம மேக் பண்ணிகிட்டு இருக்கோம்?
2: இப்போ நாங்கள் இங்கே வந்து அந்த குழிலாம் இங்கே இப்போ வெட்ட மாட்டோம். பாக்ஸில் வச்சு நல்லா உள்ள கீறி உப்பு வச்சு நெட்டிக்கிளை உப்பு வச்சு பாக்ஸில் வச்சு அடிக்கிறோம். அடித்தா அது வந்து வந்து ஒரு ஓட்டை பாக்ஸ்லாம் வைக்கணும். ஓட்டை பாக்ஸில் வைக்கணும்னா அதில் உள்ள நீர் பூரா கீழே வடிஞ்சிடும். கீழே வடிஞ்ச உடனே அது வந்து நல்லா பற்றக்கரோடு நல்லா பற்ற சைஸாக ஆயிடும். 4 நாள் 5 நாள் 3 நாள் வச்சாலும் அதனால் பற்றக்கரோடு பாக்ஸாக நாங்கள் ஃபுல்லாக அடுக்குவோம். வேறு இப்போதை குழிலாம் நம்ம ஊரில் கிடையாது, நம்ம பாமன் தீவில்.
1: ரொம்ப நன்றி அவங்களோட கருத்துக்களை சொன்னதுக்கு.
2: சரி, நன்றி, ரொம்ப நன்றி.
1: பட்டறை கருவாடுகள் எப்படி செய்கிறது அப்படின்றதையும் நம்மளோட பகுதியில் இருக்கக்கூடிய ஃபேமஸான கருவாடுகள்லாம் என்ன அப்படின்றதையும் தான் கேள்வியாக கேட்டோம். பாடல்களை தொடர்ந்தும் பேசலாம். இணைந்திருங்கள், இது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சிக்காக. நான் திபோன்.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 8:00.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 6 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 18 கிலோமீட்டர் வேகம் வரை தென்கிழக்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4.
2: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4. சமுத்திரம் பழகு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் திபோன். நெய்தல் களி, அதாவது நெய்தல் திணை பத்தின களித்தொகை பாடல் 119, அதுல ஒரு சில வரிகளை சொல்லி இன்னைய நிகழ்ச்சியில இந்த ஒரு மணி நேரத்தை ஆரம்பிக்கலாம். பறவை தம் பார்ப்பு உள்ள கரவை தம் பதிவையின் கன்று அமர் விருப்பொடுமன்று நிறை புகுத்தர மா வதிசேர மாலை வாழ்கொள அந்தி அந்தனர் எதிர்கொள அயர்ந்து செந்தி செவ் அழல் தொடங்க வந்ததை வாழ் இளை மகளிர் உயிர் பொதி அவிழ்த்து காலை ஆவது அறியார் மாலை என் மனார் மயங்கியோரே. அதாவது இந்த பாடலோட பொருள் என்ன தெரியுமா? பறவைகள் தன்னோட கூட்டுக்கு போய் சேர்ந்துருச்சு, விலங்குகள் அது வாழ்விடத்துக்கெல்லாம் போயிடுச்சு, கன்றுகளை ஈன்ற மாடுகள் அதோடைய தொழுவத்துக்கு போயிடுச்சு, மாலை தன்னுடைய ஒளிய எதிர்நோக்கி காத்துட்டு இருக்குது, அந்தனர் தீ வளர்த்து மாலை நேரத்தை வரவேற்று போற்றி பாடுறாங்க. இப்படி எல்லாரும் அவங்கவுங்க கழித்து இருக்கிறாங்க, அதாவது மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. ஆனா நான் மட்டும் தனியா அவர் இல்லாம உட்கார்ந்துருக்கேன் அப்படின்ற நெய்தல் மகளுடைய எதிர்பார்ப்பையும் காத்திருப்பையும் சொல்றதுதான் இந்த பாடல். சங்க இலக்கியம் எழுதி 2000 வருஷங்களுக்கும் மேல ஆயிடுச்சு, அதாவது தமிழ்ல இருக்கக்கூடிய இலக்கியங்கள்ல மிகவும் பழமையானது இந்த சங்க இலக்கியங்கள் தான். அப்படி சங்க இலக்கிய காலங்கள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம நெய்தல் மகளோட, அதாவது நெய்தல் பெண்களுடைய காத்திருப்பு இன்னும் அப்படியேதான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரி, முன்னாடி நம்ம பகுதியில ஆண்கள் அதிகமா கடலுக்கு போய் கொண்டு வந்த மீன்கள் எல்லாமே பெரும்பாலும் கருவாடாதான் உற்பத்தி செய்யப்பட்டுச்சு. இன்னைக்கு அது ரொம்பவே குறைஞ்சு ஒரு 5-10% மீன்கள் தான் கருவாடா உற்பத்தி செய்யப்படுது. அதையும் உற்பத்தி செய்யறது 100%-90% பெண்கள் தான். அது மட்டும் கிடையாது, முன்னாடி உற்பத்தி செஞ்ச கருவாடுகள் எல்லாத்தையும் வெளியூர் சந்தைக்கு அதிகமா எடுத்துட்டு போய் விற்பனை செய்யறதும் நம்ம நெய்தல் நில பெண்கள் தான். அப்படி அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு சில சிறப்பான கருவாடு உற்பத்தி முறைகளை பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம் இந்த நிகழ்ச்சியில. பாடல்களுக்கு அப்புறமா தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: என்னதான் ஓடி ஓடி உழைச்சாலும் கா காசு கையில நிக்க மாட்டுக்கு. என் குடும்பத்தோட எதிர்காலத்தை நினைச்சாலே நெஞ்செல்லாம் படபடன்னு வருது.
1: என்ன பயப்படணும், அதான் இந்திய அஞ்சல் துறையோட கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு திட்டத்துல நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் சேர்த்து குறைஞ்சபட்சமா 10,000 ரூபாயில இருந்து அதிகபட்சமா 10,00,000 ரூபாய் வரைக்கும் பாலிசி எடுக்கலாமே. பாலிசி தொடங்கின நாள்ல இருந்தே லைஃப் இன்சூரன்ஸ் கவர் ஆகிரும். பிரீமியம் செலுத்துற காலத்தை நாமளே நிர்ணயிச்சுக்கலாம். நீங்க கட்டுற பிரீமியம் தொகைக்கு GST கிடையாது, வருமான வரி விலக்கும் இருக்கு. அதோட சேர்த்து குறைஞ்ச பிரீமியத்தோட அதிக போனஸும் கூட கிடைக்கும். பிரீமியம் செலுத்தி முடிஞ்சோன்ன நாம நிர்ணயிச்ச தொகைய போனஸோட திரும்ப வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாம செல்வ மகள் சேமிப்பு திட்டத்துக்கான கணக்கு தொடங்குறது, தங்க மகனுக்கு PPF கணக்கு தொடங்குறதுன்னு அஞ்சலகத்துல நம்ம குடும்பத்தோட சேமிப்பு அதிகப்படுத்தி எதிர்காலத்தை பாதுகாப்பா வச்சுக்கலாம்.
2: தற்போது ராமநாதபுர கோட்டத்தில் உள்ள அனைத்து அஞ்சலகங்களிலும் அஞ்சல் ஆயுள் காப்பீட்டிற்கான சிறப்பு முகாம் நடைபெற்று வருகிறது. அனைவரும் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். ஆனந்தமாக வாழ இன்றே சேருங்கள் அஞ்சல் ஆயுள் காப்பீட்டு திட்டத்தில். இந்த ஜூன் மாதத்தை கொண்டாடுங்க ஆனமலை டொயோட்டாவின் ஜிலு ஜிலு ஆஃபர்ஸோட. குறைந்த வட்டி விகிதம், எந்த மாடல் காரையும் டொயோட்டா காருடன் எக்ஸ்சேஞ்ச் செய்யும் வசதி. இது மட்டுமா, உடனடி டெலிவரி, ஹை எக்ஸ்சேஞ்ச் போனஸ், ஃப்ரீ வேல்யூவேஷன், ஆன் ரோட் ஃபண்டிங், நிறைய எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் இருக்கு. ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு அர்பன் க்ரூசர் ஹை ரைடர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ரூமியான். மேலும் விவரங்களுக்கு ஆனமலை டொயோட்டாவை அணுகவும். ஆனமலை டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8 0127 99 000. நம்ம தங்கச்சி மடத்துல இனி ஃபங்க்ஷன், பார்ட்டி, செலிப்ரேஷன் எல்லாத்தையும் ரொம்ப ஸ்வீட்டா மாத்த வந்தாச்சு பெஸ்ட் மம்மி. நியூ லான்ச் ஆஃப் பனைச்சாய், 600 ரூபாய்க்கு மேல ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸ் வாங்கினா 200 கிராம் பனையல்வா ஃப்ரீ. 3 பீசஸ் ஃப்ரெஷ் கிரீம் கேக் வாங்கினா 1 பீஸ் ஃப்ரீ. 1 லார்ஜ் பீஸா வாங்கினா 1 பர்கர் ஃப்ரீ. 2 ஸ்பெஷல் காம்போ ஆஃபர்ஸா, எக் பஃப் பிளஸ் பனைச்சாய் 50 ரூபாய், சிக்கன் பாப்கார்ன் பிரெஞ்ச் ஃப்ரைஸ் பிளஸ் பனைச்சாய் 199 ரூபாய். குவாலிட்டியில பெஸ்ட், டேஸ்டில யம்மி, ஆல்வேஸ் பெஸ்ட் மம்மி. பெஸ்ட் மம்மி, யாகப்பா பள்ளி அருகில் தங்கச்சி மேடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4 கடலுக்குள்ள இருக்கிற பல வகையான ஜீவராசிகள்ல ரொம்ப ஸ்டைலிஷ் ஆனதும் கொஞ்சம் வித்தியாசமானது யாருன்னு கேட்டா அது கடல் குதிரை தாங்க. குதிரை மாதிரியான முகம், குரங்கு மாதிரியான வால் வச்சிருக்கிற ஒரு மீன் இனம் தான் கடல் குதிரை. இது 6 சென்டிமீட்டர்ல இருந்து 17 சென்டிமீட்டர் வரை வளரக்கூடியதான். 140 கிராம் எடை மட்டும்தான் இருக்கிற கடல் குதிரை சுமார் 40 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடியே உருவானதான். இதோட ஆயுட்காலம்னு பார்த்தோம்னா வெறும் 5 ஆண்டுகள் தான். ஆனா 360 டிகிரி கோணத்துல எல்லா திசையிலுமே பார்க்கக்கூடிய ஒரு சூப்பர் பவரையுமே கடல் குதிரை வச்சிருக்குது. இதோட வால் தான் இது இறைய தேடவும் சரி, சண்டை போடவும் சரி யூஸ் ஆகிற ஒரு பெரிய ஆயுதம் கூட சொல்லலாம். கடல் குதிரைகள் கடலுக்கு அடியில உள்ள கடற்பாசி அப்படின்ற செடி இருக்கிற இடத்துலதான் அதிகமா இருக்குமா. இந்த தாவரத்துலதான் தன்னோட வாளை சுத்தி தலகில தொங்கவும் செய்யுமா. நண்டுக்கு பிடிச்ச உணவா கடல் குதிரை இருக்கிறதுனால அதுகிட்ட இருந்து தப்பிக்க கடற்பாசி செடியோட அடியில போய் ஒளிஞ்சுக்கிறோமா. நிலத்துல குதிரைகள் ஓடிட்டு இருக்குது. கடலுக்கு அடியில தன்னோட உயிரை காப்பாத்திக்கணும்னு நிறைய கடல் குதிரைகள் ஒளிஞ்சிட்டு இருக்குதுன்னு கூட சொல்லலாம். தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
0: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4.
2: உப்பு மாறி வெண்ணல் தரிய உப்பு விளை கழனி சென்றனல், அதனால் பனி இரும் பரப்பில் சேர்ப்பதற்கு. கேட்டுட்டு இருக்கீங்க கடல் ஓசை FM 90.4 சமுத்திரம் பழக நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் திபோன். பண்டமாற்று முறை இருந்த காலத்துல நெல் உற்பத்தியோ விளைச்சலோ அதிகமா இல்லாத நெய்தல் நில மகள் அதாவது பெண்கள் உப்பை விளைவிச்சு அதை வித்து அதுக்கப்புறமா வெண்ணெல் வாங்கி சமைக்கிறாங்க அப்படின்றத விளக்குறது தான் நான் முன்னாடி சொன்ன குறுந்தொகை பாடல். சைனால ஒரு ஃபேமஸான ஒயின் இருக்குதுங்க, அதுதான் ரைஸ் ஒயின். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட வீட்ல எல்லாம் சாதம் வடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி சாதத்தை கெட்டு போனதுக்கு அப்புறமா சைனால வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. அதை என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே நொதிக்க வச்சு அதுக்கப்புறமா மணலை தோண்டி அதுக்குள்ள ஒரு பெரிய கேன்ல இந்த பழைய சாதத்தை போட்டு அதை மண்ணுக்குள்ள புதைச்சி வச்சிருவாங்க. இதுக்கப்புறமா இது ஒயினா மாறிடும். இதை வந்து நிறைய விலை கொடுத்து வாங்கிட்டு போவாங்க. இந்த மாதிரி ரைஸ் ஒயின் செய்யற மெத்தட்ல நம்மளோட பகுதியில கருவாடு ஒன்றும் உற்பத்தி செய்வாங்க, அதுதான் பட்டறை கருவாடு. இந்த பட்டறை கருவாடு செய்யறதுக்கு சீலா, கட்டா மீன் இந்த மாதிரி பெருசா வளரக்கூடிய மீன்களை தேர்ந்தெடுத்து அதுல 2 கிலோவுக்கு அதிகமா இருக்கக்கூடிய மீன்களை உப்புல ஊற வச்சிடுவாங்க. குறிப்பா அதுல ஐஸ் பண்ண மாட்டாங்க, அதாவது ஐஸ் கட்டிகளை போட மாட்டாங்க. ஐஸ் கட்டிகளை போடாம அதை உப்புல ஊற வச்சு அதுக்கப்புறமா பனை ஓலை பாய் இருக்குது இல்லையா, இந்த பனை ஓலை பாயில உப்பை நிரப்பி அதுக்கு மேல அந்த மீன்களை வச்சு மறுபடியும் உப்பை நிரப்புவாங்க. அதாவது மீனை சுத்திலும் உப்பு மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறமா அதை சுத்தி அந்த பனை ஓலை பாயை மூடிடுவாங்க. மூடினதுக்கு அப்புறமா மணல்ல ஒரு சின்ன பள்ளத்தை தோண்டி அதை அப்படியே வச்சு புதைச்சிடுவாங்க. இப்படிதான் பாரம்பரிய பட்டறை கருவாடுகள் நம்மளோட பகுதிகளில் உருவாச்சு. இந்த பட்டறை கருவாடுகள் இன்னைக்கு நிறைய பேர் வீட்டிலலாம் இடம் இருக்காது, இட வசதி இல்லாததுனால இன்னைக்கு பிளாஸ்டிக் ட்ரப்புகளில் என்ன பண்ணுறாங்கன்னா உப்புகளை நிரப்பி அதுக்கப்புறமா பட்டறை கருவாடுகள் செய்கிறாங்க. ஆனால் உண்மையான மெத்தட் என்ன அப்படின்னா மணலை தோண்டி அதுக்குள்ளே பட்டறை கருவாடுகளை வைக்கிறது தான். இந்த மாதிரி வச்சுட்டு மணல்லேருந்து அந்த பட்டறை கருவாடுகளை வெளியில் எடுக்கும்பொழுது அதிலிருந்து வரக்கூடிய வாடை இருக்குது இல்லையா, அந்த வாடையை வச்சே பட்டறை கருவாடுகள் என்ன பதத்தில் இருக்குது அப்படின்றத நெய்தல் நில பெண்கள் கண்டுபிடிச்சிருவாங்களாம். எவ்வளோ அருமையான மெத்தட் பார்த்தீங்களா. முடிஞ்சிச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பாடல்களை தொடர்ந்தும் பேசலாம், இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: உப்பனொடை நெல்லின் முரல்வெண் சோறு, அயிரை சூழ்ந்த அம்புளி சொரிந்து, கெடுமீன் தடியோடு குருமகள் கொடுக்கும். நேயர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி. சமுத்திரம் பழக நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் திபோன். நம்மளோட தமிழ்நாட்டில் குறிப்பாக நெய்தல் பகுதியில் விருந்தோம்பல் அப்படின்றது எப்படி இருக்கும்னு சொல்கிறது தான் இந்த அகநானூறு பாடல். நெய்தல் மகள் உப்போடு சேர்த்த மீனையும் புளி ஊற்றி சமைத்த ஐர மீனையும் பரிமாறுவா அப்படின்னு சொல்கிறது தான் இந்த பாடல். அதாவது கருவாடு, அதுதான் உப்பிட்டு சமைத்த மீன் அப்படின்னு சொல்லுவாங்க முன்னாடி காலத்தில். இன்னைக்கு போல அன்றைய காலங்களில் பார்த்தீங்கன்னா சமையல் எரிவாயு அப்படின்றது இல்லை. அந்த மாதிரி இல்லாத காலங்களில் நிறைய பேர் வீட்டில், எல்லார் வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா அடுப்பு அப்படின்றது விறகடுப்பாக தான் இருக்கும். அந்த விறகடுப்பில் சமைக்கும் பொழுது புகையெல்லாம் வரும் இல்லையா, இந்த புகை கூட ஒரு சுவையூட்டி அப்படின்னு சொல்லலாம். இந்த புகையோடு சேர்த்து, புகை வாடையோடு சேர்த்து நம்ம சாப்பிடும் பொழுது கண்டிப்பாக அது ஒரு ரொம்ப டேஸ்டாக தான் இருக்கும். இதை கண்டிப்பாக நீங்கள் விறகடுப்பில் ஒரு நாள் சமைச்சு பார்த்து சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக புரிஞ்சுக்க முடியும். இப்படி புகையூட்டி செய்யக்கூடிய ஒரு கருவாடும் கூட இருக்குது, அதுதான் மாசி கருவாடு. மாசி கருவாடுகள் செய்கிறதுக்கு அதிகமாக தேவைப்படுற மீன்கள் பார்த்தீங்கன்னா இறைச்சி எந்த மீனில் அதிகமாக இருக்குதோ அந்த மீன்களில் செய்யலாம். ஆனால் குறிப்பாக சூரை மீன்களில் தான் இந்த மாசி கருவாடுகள் அதிகமாக செய்யப்படுது. சூரை மீன்களை பிடிச்சிட்டு வந்து அதுலேயும் ஐஸ் போட மாட்டாங்க. அதுக்கப்புறமா அதிலிருந்து இறைச்சி பகுதியை மட்டும் தனியாக எடுத்து அதுக்கப்புறமா அதை பீஸ் பீஸாக கட் பண்ணுவாங்க. கட் பண்ணிவிட்டு அதை அவிச்சு அதுக்கப்புறமா புகையூட்டுவாங்க. புகையூட்டி 7 நாட்கள் ஆரம்பித்து 14 நாட்கள் வரைக்கும் வெயிலில் நல்லா காய வைப்பாங்க. இந்த மாதிரி காய வைக்கும் போது அது எப்படி இருக்கும் தெரியுமா, ஒரு மரக்கட்டை மாதிரி இருக்கும். இந்த மரக்கட்டை அதாங்க மாசி கருவாடை எடுத்து வச்சு அம்மியில் வச்சு இடித்து அதை பொடியாக்கி அதுக்கப்புறமா அதில் சம்பல் மாதிரி செய்வாங்க. அந்த மாதிரி சம்பல் செஞ்சும் சாப்பிடலாம், இல்லையா மாசி கருவாடை பொடி செஞ்சு சாதத்தில் வரவையும் சாப்பிடலாம். இந்த மாசி கருவாடுகள் அதிகமாக தமிழ்நாடு, கேரளா, மாலத்தீவு, இலங்கை இந்த 4 பகுதிகளில் தான் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. முடிஞ்சிச்சுன்னா நீங்களும் செஞ்சு பாருங்க, வர்றவங்களோட விருந்தாளிக்கும் கொடுங்க. ஏன்னா விருந்தோம்பல் அப்படின்றது தான் தமிழருடைய மிகச்சிறந்த பண்புகளில் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்காகவே பாடல்கள் வருது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: கோயிலே சாமிக்கும் கூட்டத்து மனுஷருக்கும் வாயுள்ள ஆட்களுக்கும் வசதியுள்ள பேர்களுக்கும் ஓஹோ

என்னென்ன சொன்னாங்க இப்ப என்ன செய்வாங்க. என்ன பத்தி ஆயிரம் பேரு என்னென்ன சொன்னாங்க இப்ப என்ன செய்வாங்க.

நல்லவன கூட மாட்டாங்க பாடுபட்டு பேரே சேர்த்தா பல கதைகள் சொல்லுவாங்க யாரு சொல்லி என்ன பண்ணா நானும் இப்ப நல்லா இருக்கு உங்களுக்கும் இப்ப சொன்னேன் பின்னால பார்க்காத முன்னேறு முன்னேறு நாட்டுக்குள்ள எனக்கு ஒரு ஊருண்டு ஊருக்குள்ள எனக்கு ஒரு பேருண்டு என்னை பத்தி ஆயிரம் பேரு என்னென்ன சொன்னாங்க இப்ப என்ன

வந்தால் முழுலகம் வணக்கம் போடும். நம்பிக்கையை மனசில வச்சு பின்னாலே பார்க்காமே முன்னேறு முன்னேறு. நாட்டுக்குள்ள எனக்கு ஒரு ஊருண்டு, ஊருக்குள்ள எனக்கு ஒரு பேருண்டு. என்னை பத்தி ஆயிரம் பேரு என்னென்ன சொன்னாங்க இத்தென்ன.

0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடலுக்கு கிளம்புவோமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணலாம். சம்மாட்டி
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பையன் கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
3: ஆ சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம்.
0: எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க, மளிகை சாமானே காணோம். எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு? ஆ இந்தா இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா, எதுக்குனே?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏனே இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா? கூடவே இருக்கிற மேசு, எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வர தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் மத்தை போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ, கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
4: கடல் தாய்க்கு வாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: தோசை எஃப்எம் 90.4
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: அருமையான பாடல்களோட இணைஞ்சிருக்கீங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழக நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் திபோன். கருவாடை பத்தி தான் இன்னைக்கு ஃபுல்லா பேசணும் இல்லையா? கருவாட்டில் என்னென்ன பயன்கள் இருக்குது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம். கருவாட்டில் முக்கியமாக இருக்கக்கூடிய சத்துக்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புரதச்சத்து, பொட்டாசியம், சோடியம். இந்த புரதச்சத்து ஒரு சிறந்த மூலக்கூறாக நம்மளுடைய உடல் வளர்ச்சிக்கும் தசை வளர்ச்சிக்கும் இருக்குது. அதுக்கப்புறமா பொட்டாசியம், சோடியம், இது ரெண்டுமே நம்மளுடைய உடலுக்கு தேவையான அத்தியாவசிய சத்துக்களில் ஒன்று. உடல் பலவீனத்தை சரி செய்யறதுக்கு உதவி செய்து, இரத்த சோகை இருக்கிறவங்களும் கூட கண்டிப்பா கருவாடு மீன்களை சாப்பிடலாம். கருவாட்டில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து இதயத்துக்கு நல்லது, நம்மளுடைய நரம்பு மண்டலம் தசைகள் சீராகிறதுக்கும் ரொம்ப உதவி செய்து. கொழுப்பு சத்து குறைந்த அசைவ உணவுகள்ல இந்த கருவாடு மீன்களும் ஒண்ணு. அதனால கருவாடு மீன்களை கண்டிப்பா சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னாலும் கூட ஒரு சில பேர் அந்த கருவாடு மீன்களை தவிர்க்கவும் செய்யணும். அவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீரிழிவு நோய் இருக்கிறவங்க, இதய நோய் இருக்கிறவங்க, சிறுநீரக கோளாறுகள் இருக்கிறவங்க, செரிமான பிரச்சனை இருக்கிறவங்க, இவங்க எல்லாரும் கருவாடு மீன்கள் சாப்பிட்றத கொஞ்சம் தவிர்க்கணும். அதே போல உடல் மெலிந்தவங்களா இருக்கட்டும், இரத்த சோகை இருக்கிறவங்களா இருக்கட்டும், உங்களுடைய உடல் பலவீனமா இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்களா, கண்டிப்பா நீங்க கருவாடு மீன்களை சாப்பிடலாம். அதே போல கருவாடு மீன்களை சாப்பிட்டதுக்கு அப்புறமா பால், தயிர் இந்த மாதிரியான பொருட்களை சாப்பிட்றத கொஞ்சம் தவிர்க்கணும். கருவாடு மீன்களை அளவாக எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு, என்னதான் கடலுக்கு போய் மீன் பிடிச்சிட்டு வர்றது ஆண்களாக இருந்தாலும் கூட, அதுக்கு முதுகெலும்பாக இருந்து செயல்படுறது அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பெண்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கான சமுத்திரம் பழக நிகழ்ச்சியை நான் நிறைவு பண்ணிக்கிறேன். இதே போல அருமையான கருத்துக்களோட உங்களை வந்து சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் திபோன். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 9:00.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 6 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 18 கிலோமீட்டர் வேகம் வரை தென்கிழக்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: அலைபாயுதே அலைபாயுதே நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: ஓடியாடி களைச்சு ஆஸ்வாசமா உட்கார்ந்திருக்கிற அன்பான உள்ளங்களே, உங்க எல்லாருக்கும் சுல்தானாவின் இதமான இரவு வணக்கம். 9-10 மணி வரைக்கும் அடுத்து நம்ம கேட்க இருக்கிற கதை பேரு ஏ வகிதா எழுதின மாற்றி மாற்றி. கதை கேட்கறதுக்காக அன்பான உள்ளங்கள் இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியின் அலை பாயுதே நிகழ்ச்சி. பால்கனியில உட்கார்ந்த வான்முகில் ரசிச்சு ருசிச்சு அந்த டீய குடிச்சிட்டு இருந்தாரு. அவருக்கு ஒரு 32 வயசு இருக்கும். பளபளப்பு மங்கன சொற்ப தலைமுடி, கூர்மையா தெரியக்கூடிய கண் பார்வை, அடிக்கடி மருத்துவ சொற்களை உச்சரிக்கிற உதடுகள். முதுகலை பட்ட படிப்பை முடிச்சுட்டு சிறப்பு இதய மருத்துவரா வேலை பார்த்துட்டு இருக்கிறவர் தான் வான்முகில். அவருக்கு மனைவியும் 5 வயசுல ஒரு மகனும் அழகான அம்மா அப்பாவும் இருக்காங்க. அதுலயும் தம் புள்ள மேல அலாதியான பாசம் வச்சிருக்கிற அம்மா அப்பா. வான்முகிலோட அப்பா பேரு நட்சத்திரன், அவங்க அம்மா பேரு கவிதா. அம்மா அப்பா கூட என்னதான் வான்முகில் ஒரே வீட்டுல குடியிருந்தாலும் தன்னோட அப்பாவை பார்த்தா அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. அம்மா கிட்டயும் தன்னோட மனைவி கிட்டயும் தான் அதிகமா அவரு பேச்சுவார்த்தையே வச்சுப்பாரு. தன்னோட அப்பாவை நேருக்கு நேர சந்திக்க கூடிய சந்தர்ப்பங்கள் எப்ப வந்தாலும் அத உடனே வான்முகில் தவிர்த்துப்பாரு. அதையும் தாண்டி எப்பயாச்சும் அபூர்வமா அவங்க அப்பா கிட்ட பேசுற சூழல் ஏற்பட்டாலும் ஒரு எதிரிய பாக்குறது மாதிரிதான் அந்த சூழல கடந்து போவாரே ஒழிய அவங்க அப்பா கிட்ட மனசு விட்டு பேசவே மாட்டார். அவங்க அப்பா டைனிங் டேபிள்ல சாப்பிட உட்கார்ந்தா இவரு அவங்க அப்பா கூட உட்கார்ந்து சாப்பிடவே மாட்டாரு. கிட்ட உட்கார்ந்து பேச மாட்டாரு. அப்பா ஏதாச்சும் உதவி கேட்டா பண்ண மாட்டாரு. ஏதோ பரம எதிரி மாதிரி அவர்கிட்ட பேசாமலே இருந்துப்பாரு. வான்முகிலுக்கு தான் ஒரு பிரபலமான இதய மருத்துவர் என்ற அகந்த இருந்துச்சு. அதுவே அவர் அப்பா நட்சத்திரனுக்கு தான் ஒரு பிரபலமான இதய மருத்துவரோட அப்பான்ற கர்வமும் இருந்துச்சு. அதுவும் பாச கர்வம். ஆனா அத அவரோட புள்ள புரிஞ்சுக்கவே இல்லை. மாற்றி மாற்றி அப்படின்ற கதையை கேட்டுட்டு இருக்கிறோம். அழகழகான பாடல்களை தொடர்ந்து இணைச்சிருங்க.
4: அழகாக சிரித்தது அந்த நிலவு.

0: ஆச்சியோட கைமணம் வீசுற செட்டிநாடு உணவுகள் எப்போதும் தனி சுவைதான். அந்த உணவுகளை ருசி பார்க்க இனி செட்டிநாட்டுக்கே போகணுமா என்ன? நம்ம தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகத்தோட கீழே இயங்கக்கூடிய ராமேஸ்வரம் அக்னி தீர்த்தம் பக்கத்துல இருக்கிற ஹோட்டல் தமிழ்நாட்டுல நாளையும் நாளை மறுநாளும் அமுதகம் உணவகத்துல மதியம் 12 மணில இருந்து 2 மணி வரை நடக்க இருக்குது மாபெரும் செட்டிநாடு உணவு திருவிழா. மற்றும் தனித்துவமான செட்டிநாடு சைவ உணவுகளை டேஸ்ட் பண்ணுங்க வெறும் 250 ரூபாய். உணவு திருவிழால நீங்களும் கலந்துக்க விரும்பினா 9566968930 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்யலாம்.
1: என்னதான் ஓடி ஓடி உழைச்சாலும் காசு கையில நிக்க மாட்டுக்கு. என் குடும்பத்தோட எதிர்காலத்தை நினைச்சாலே நெஞ்செல்லாம் படபடன்னு வருது.
0: என்ன பயப்படணும்? அதான் இந்திய அஞ்சல் துறையோட கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு திட்டத்துல நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் சேர்த்து குறைஞ்சபட்சமா 10,000 ரூபாயில இருந்து அதிகபட்சமா 10,00,000 ரூபாய் வரைக்கும் பாலிசி எடுக்கலாமே. பாலிசி தொடங்கின நாள்ல இருந்தே லைஃப் இன்சூரன்ஸ் கவர் ஆகிரும். பிரீமியம் செலுத்துற காலத்தை நாமளே நிர்ணயிச்சுக்கலாம். நீங்க கட்டுற பிரீமியம் தொகைக்கு GST கிடையாது, வருமான வரி விலக்கும் இருக்கு. அதோட சேர்த்து குறைஞ்ச பிரீமியத்தோட அதிக போனஸும் கூட கிடைக்கும். பிரீமியம் செலுத்தி முடிஞ்சோன்ன நாம நிர்ணயிச்ச தொகைய போனஸோட திரும்ப வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாம செல்வ மகள் சேமிப்பு திட்டத்துக்கான கணக்கு தொடங்குறது, தங்க மகனுக்கு PPF கணக்கு தொடங்குறதுன்னு அஞ்சலகத்துல நம்ம குடும்பத்தோட சேமிப்பு அதிகப்படுத்தி எதிர்காலத்தை பாதுகாப்பா வச்சுக்கலாம்.
2: தற்போது ராமநாதபுர கோட்டத்தில் உள்ள அனைத்து அஞ்சலகங்களிலும் அஞ்சல் ஆயுள் காப்பீட்டிற்கான சிறப்பு முகாம் நடைபெற்று வருகிறது. அனைவரும் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். ஆனந்தமாக வாழ இன்றே சேருங்கள் அஞ்சல் ஆயுள் காப்பீட்டு திட்டத்தில்.
3: சம்மர்னா ஹாட் கூல் ரூஃப் டைல் வாங்கி அதை சமாளிக்க அனு ஸ்டைல்ஸ் மால் தான் சரியான ஸ்பாட். அனு ஸ்டைல்ஸ் மால்.
4: இந்த ஜூன் மாதத்தை கொண்டாடுங்க ஆனமலைஸ் டொயோட்டாவின் ஜிலு ஜிலு ஆஃபர்ஸோட. குறைந்த வட்டி விகிதம், எந்த மாடல் காரையும் டொயோட்டா காருடன் எக்ஸ்சேஞ்ச் செய்யும் வசதி. இது மட்டுமா, உடனடி டெலிவரி, ஹை எக்ஸ்சேஞ்ச் போனஸ், ஃப்ரீ வேலுவேஷன், ஆன் ரோட் ஃபண்டிங்னு நிறைய எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் இருக்கு. ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு அர்பன் க்ரூசர் ஹை ரைடர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ரூமியான். மேலும் விவரங்களுக்கு ஆனமலைஸ் டொயோட்டாவை அணுகவும். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8 0127 99 000.
1: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
5: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க 3 பேரும் 3 ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
1: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம ஐயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ்.
6: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் ஐயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
7: நம்ம தங்கச்சி மடத்துல இனி ஃபங்க்ஷன், பார்ட்டி, செலிப்ரேஷன் எல்லாத்தையும் ரொம்ப ஸ்வீட்டா மாத்த வந்தாச்சு பெஸ்ட் மம்மி. நியூ லான்ச் ஆஃப் பனைச்சாய், 600 ரூபாய்க்கு மேல ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸ் வாங்கினா 200 கிராம் பனையல்வா ஃப்ரீ. 3 பீசஸ் ஃப்ரெஷ் கிரீம் கேக் வாங்கினா 1 பீஸ் ஃப்ரீ. 1 லார்ஜ் பீஸா வாங்கினா 1 பர்கர் ஃப்ரீ. 2 ஸ்பெஷல் காம்போ ஆஃபர்ஸா, எக் பஃப் பிளஸ் பனைச்சாய் 50 ரூபாய், சிக்கன் பாப்கார்ன் பிரெஞ்ச் ஃப்ரைஸ் பிளஸ் பனைச்சாய் 199 ரூபாய். குவாலிட்டியில பெஸ்ட், டேஸ்டில யம்மி, ஆல்வேஸ் பெஸ்ட் மம்மி. பெஸ்ட் மம்மி, யாகப்பா பள்ளி அருகில் தங்கச்சி மேடம்.
8: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
9: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை FM 90.4.
10: கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலியில அலை பாயுதே நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறோம். பால்கனிக்கு கீழே தன்னோட அப்பா நட்சத்திரனும் தன்னோட பையன் ஆரவும் விளையாடிட்டு இருக்கிறத கூர்மையான தன் பைனாகுலர் கண்ணால வான்முகில் நல்லா கவனிச்சுட்டு இருந்தார். அவங்க பேசுறதும் அவர் காதல கிளியரா கேட்டுச்சு. வான்முகில் வேடிக்கை பாக்குறதோட வேவு பார்க்கவும் ஆரம்பிச்சார். தாத்தா, தாத்தா சொல்லுங்க முதலாளி. தாத்தா, உங்க கூட நான் விளையாடலாமா? தாராளமா விளையாடலாம் முதலாளி.
11: ஆனா அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணுமே.
12: சொல்லுங்க.
11: நீங்க சொல்லாம யார் சொல்ல போறா? தாத்தா, இந்த தொப்பையோடய இருக்கீங்களே, எப்ப இதை குறைப்பீங்க?
12: என்ன பண்ண சொல்றீங்க?
11: குறைக்கத்தான் முயற்சி பண்றேன், ஆனா நடக்கலையே சாமி.
12: ஏன் தாத்தா?
11: நீங்க எக்ஸசைஸ் பண்ணலாம், வாக்கிங் போலாம், ஜாக்கிங் போலாம், நல்ல டயட்ல இருந்து உடம்பு குறைக்கலாமே.
12: சரிங்க டாக்டர், இனிமே அப்படி பண்றேன், உங்களுக்காகவே நான் உடம்பு குறைக்க ஆரம்பிக்கிறேன்.
11: ஓகே தாத்தா, ஆனா உங்ககிட்ட நான் இன்னொன்னு கேட்கணும்.
12: சொல்லுங்க.
11: ஊர்ல எல்லாரும் உங்களை கவிஞர்னு சொல்றாங்களே, உண்மையா தாத்தா?
12: நீங்க நல்ல கவிதை எழுதுவீங்களோ?
11: ஆமாங்க சார், ஏதோ எழுதுவேன்.
12: எங்க, எனக்காக ஏதாச்சும் ஒரு கவிதை சொல்றீங்களா தாத்தா?
11: கவிதை சொல்லணுமா? ஆரவ் குட்டிக்கு தாத்தா ஒரு அழகான கவிதை சொல்ற, வா அந்த பெஞ்சில வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா அவங்க பேரனை தூக்கிட்டு அங்க பக்கத்துல போட்டிருந்த ஒரு பெஞ்சு கிட்ட போய் உட்கார்ந்தார்.
12: சொல்லவா குட்டிக்கு, கவிதை சொல்லவா?
11: சொல்லுங்க தாத்தா. இலையுதிர்கால மரம், பொந்தில் கிழட்டு கிளி, துளிர்த்த ஒற்றை இலை, சாமரம் வீசியது வானவில் வசந்தம்.
12: என்ன கவிதை தாத்தா இது? நல்லாவே இல்லை, என்ன சொல்றீங்கன்னு புரியல.
11: நீங்க ஏதோ பேசினாலும் பாதி எனக்கு புரியவே மாட்டேங்குது.
12: நீங்க என்ன சொன்னீங்கன்னு எனக்கு தெரியல தாத்தா
11: அப்படின்னு கள்ளங்கபடம் இல்லாம தன்னோட பேரப்புள்ள பேசும்போது தாத்தா

பார்த்து நல்லா சிரிச்சார். அதுக்கப்புறம் தாத்தா அவங்க பேரங்கிட்ட என்ன சொன்னாரு தெரியுமா? கதையெல்லாம் அதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுன்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மாற்றி மாற்றி அப்படின்ற கதையை அன்பு உள்ளங்கள் கூட சொல்லிட்டு இருக்கிறது சுல்தானா. ஆரவ் குட்டிக்கு நான் சொன்ன கவிதை புரியலையா? இப்ப உனக்கு புரியாது, நீ வளர்ந்ததுக்கு அப்புறம் உனக்கு புரியும். நம்ம அடுத்த கேமுக்கு போலாமா? போலாம் தாத்தா, இப்பவே விளையாட ஆரம்பிப்போம். முதல்ல என்ன, உப்பு மூட்டை தூக்கிட்டு 10 ரவுண்டு சுத்தி வரீங்களா? சுத்திருவோம். ஆரவ் குட்டிக்கு இல்லாம யாருக்கு பண்ண போறேன் அப்படின்னு தாத்தா சொன்னதும் உடனே ஆரவ் அவங்க தாத்தாவோட தோல்ல டக்குன்னு ஏறிக்கிட்டான். 10 ரவுண்டு என்ன, 20 ரவுண்டு அவர் சுத்த ஆரம்பிச்சாரு. கொஞ்சம் கூட அவரு சலிப்படையவே இல்லை. ஆரவ், இப்ப நம்ம ஏரோப்ளைன்ல போறோம், சீட் பெல்ட போட்டுக்க. போட்டுக்கிட்டேன் தாத்தா, கிளம்பலாமா? தாராளமா கிளம்பலாம், நல்ல தாத்தாவை பிடிச்சுக்கோ அப்படின்னு நட்சத்திரன் தாத்தா சொல்லும் போது அவங்க பேர அவரோட தோள்பட்ட ரெண்டுத்தையும் சீட் பெல்ட்டா நினைச்சு நல்லா பிடிச்சுக்கிட்டான். 2 ரவுண்டு அடிச்சு முடிச்சதும் தாத்தாக்கு சரியான கால்வலி, அப்படியே மண்டி போட்டு உட்கார்ந்து குப்புற சரிஞ்சிட்டார். உடனே ஆரவ்க்கு சரியான பயம், அவனும் தாத்தாவோடு சேர்ந்து புல்வெளியில அப்படியே விழுந்துட்டான். வன்முகில், வன்முகில் என்ன பாச்சு, பயந்துட்டியா? எனக்கு ஒண்ணும் இல்ல தாத்தா, நீங்க தான் என் பேரை தப்பு தப்பா சொல்றீங்க. என் பேரு வான்முகில் இல்ல தாத்தா, என் பேரு ஆரவ். என்ன அப்படியே கூப்பிடுங்க, எதுக்கு அப்பா பேரு என்கிட்ட சொல்லி கூப்பிடுறீங்க? எனக்கு அப்படி கூப்பிடுறது பிடிக்கல தாத்தா. சாரிடா கண்ணா, அடிக்கடி படலையே உனக்கு? இல்ல தாத்தா, அடியெல்லாம் படல, புள்ளல தானே விழுந்தேன். சரி சரி, உன் பேரை தப்பா சொல்லிட்டேன், இனிமே உன்ன சரியா கூப்பிடுறேன் வான்முகிலு. இப்பவும் அதே தப்ப பண்றீங்க, என் பேரு ஆரவ் தாத்தா, கால் மீ ஆரவ், டோன்ட் கால் மீ வான்முகில். அதே தப்ப திரும்ப திரும்ப பண்ணாதீங்க தாத்தா, எனக்கு அந்த பேர் சொல்லி கூப்பிடுறது பிடிக்கல, என் பேரை சொல்லி கூப்பிடுங்க அப்படின்னு கோபத்தோட அவங்க பேரை ஆரவ் இடுப்புல கை வச்சபடியே உங்க தாத்தாவை பார்த்து கேட்டான். கீழே நடந்துட்டு இருக்கிற எல்லாத்தையும் வான்முகில் ஒண்ணு விடாம கவனிச்சுக்கிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் கதையில என்ன ஆச்சுன்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம் பாடல்களை தொடர்ந்து.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. அலைபாயுதே நிகழ்ச்சிக்காக நான் சுல்தானா. பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியில மாற்றி மாற்றி அப்படின்ற கதையை கேட்டுட்டு இருக்கிறோம். ஆரவுக்கு கோபத்தை கட்டுப்படுத்தவே முடியல. என்னதான் அவன் குட்டி பையனா இருந்தாலும் தன்னோட பேரை தன் தாத்தா மாத்தி மாத்தி சொல்லும் போது அவனுக்கு கோபத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. தாத்தா, இப்ப நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? என்ன நீங்க ஆரவ்னு கூப்பிட மாட்டீங்களா? எதுக்கு அப்பா பேரை சொல்லி கூப்பிடுறீங்க? நல்லா யோசிச்சு சொல்லுங்க, நான் ஆரவா இல்ல வான்முகிலா? தலைய 20 தடவைக்கு மேல நல்லா உலுக்கிட்டாரு நட்சத்திரன். விரல சுத்தி எல்லாக்கி நெத்திப்பட்டுல மரம் கொத்தி போல டொக்கு டொக்கு டொக்குன்னு தட்டிக்கிட்டே இருந்தாரு. வாய்க்குள்ள பல பெயர்களை உச்சரிச்சும் பார்த்தாரு. பல பெயர்களை பல மாடுலேஷன்கள்ல உச்சரிச்சு கடைசியா நட்சத்திரன், குட்டி கொஞ்சம் டங்கு ஸ்லிப் ஆயிருச்சு, இனிமே உன் பேரை சரியா சொல்றேன், கவலைப்படாத, கோச்சுக்காத வான்முகிலு அப்படின்னு பழையபடி அவங்க பையன் பேரை சொல்லியே சொல்லிட்டார். இதுக்கு மேல இங்க நிக்க கூடாது, தாத்தா என்ன ஆனாலும் தப்பு தப்பாதான் என் பேரை சொல்றாரு. சே, தாத்தா கூட விளையாட வந்ததே வேஸ்ட், நான் போய் அதுக்கு பாட்டி கூடையாச்சும் விளையாண்டிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரவ் வீட்டுக்குள்ளேயும் ஓடிட்டான். நடந்த எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த வான்முகிலுக்கு சரியான கோபம் வந்துச்சு. துவச்ச துணிகள் எல்லாத்தையும் வரிசையா பீரோல அடுக்கிட்டு இருந்த அவங்க அம்மாக்கு போன் பண்ணி உடனே பால்கனிக்கு வரும்படி சொன்னார். தன் பையன் போன் பண்ண அடுத்த நிமிஷமே பாத்துட்டு இருந்த வேலை எல்லாத்தையும் அப்படியே போட்டுட்டு மொத வேலையா அந்த அம்மா பால்கனிக்கு தான் போனாங்க. என்னாச்சோ ஏதாச்சோன்னு பதறி அடிச்சு போனவங்க கிட்ட, மா உன் புருஷன் திருந்தவே மாட்டாராமா? ஏண்டா, அவர் என்ன தப்பு பண்ணாரு திருந்துறதுக்கு? என்னம்மா ஒன்னும் தெரியாத மாதிரி கேக்குற, அவருக்கு என்ன டிமென்சியா, அல்சைமர், அப்படி இல்லைன்னா பார்கின்சன் நோயா வந்திருக்கு? ஏண்டா அப்படி சொல்ற? இல்லம்மா, உன் மகன் பேரு வான்முகில், உன் பேரும் பேரு ஆரவ். உன் பேரனை கூப்பிடுறப்பெல்லாம் என் பேரை சொல்லி கூப்பிடுறாரு, இது என்னமா பேர் குழப்பம்? ஏதாச்சும் டிராமா ஆடுறாரா உன் புருஷன்? வான்முகில், இதுக்கு மேல தப்பா பேசாத, அவரு டிராமா ஆடவும் இல்ல, அவருக்கு எந்த மறதி நோயும் இல்ல. பின்ன என்னம்மா? அப்போ அதுக்கு வேற என்ன பேரு? டிராமாவும் இல்ல, மறதி நோயும் இல்ல, அப்ப நீ என்ன பேர் கண்டுபிடிச்சிருக்க சொல்லாதே கேப்போம் அப்படின்னு வான்முகில் அவங்க அம்மாவை பார்த்து கேக்கும் போது அந்த நிமிஷம் கவிதா அம்மாவோட கண்கள் கொளமாக்கி போச்சு. அவங்க அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க தெரியுமா? அது என்னன்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க. அழகழகான 2 பாடல்கள் நேயர்களுக்காக வந்துட்டு இருக்கு.

0: சம்மர்ல குளுகுளனு இருக்க அனுஜ் டைல்ஸ் மாலோட கூல் ரூஃப் டைல் வாங்குங்க. அனுஜ் டைல்ஸ் மால்.
1: நம்ம தங்கச்சி மடத்துல இனி ஃபங்க்ஷன், பார்ட்டி, செலிப்ரேஷன் எல்லாத்தையும் ரொம்ப ஸ்வீட்டா மாத்த வந்தாச்சு பெஸ்ட் மம்மி. நியூ லான்ச் ஆஃப் பனைச்சாய், 600 ரூபாய்க்கு மேல ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸ் வாங்கினா 200 கிராம் பனையல்வா ஃப்ரீ. 3 பீசஸ் ஃப்ரெஷ் கிரீம் கேக் வாங்கினா 1 பீஸ் ஃப்ரீ. 1 லார்ஜ் பீஸா வாங்கினா 1 பர்கர் ஃப்ரீ. 2 ஸ்பெஷல் காம்போ ஆஃபர்ஸா, எக் பஃப் பிளஸ் பனைச்சாய் 50 ரூபாய், சிக்கன் பாப்கார்ன் பிரெஞ்ச் ஃப்ரைஸ் பிளஸ் பனைச்சாய் 199 ரூபாய். குவாலிட்டியில பெஸ்ட், டேஸ்டில யம்மி. ஆல்வேஸ் பெஸ்ட் மம்மி. பெஸ்ட் மம்மி, யாகப்பா பள்ளி அருகில் தங்கச்சி மேடம்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மாற்றி மாற்றி அப்படின்ற கதையை அன்பான உள்ளங்கள் கூட சொல்லிட்டு இருக்கிறது சுல்தானா. இங்க பாரு வான்முகில, உனக்கு கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆச்சு. உன்னோட 25 வயசு வரைக்கும் நீ உன் அப்பாவோட முழு கட்டுப்பாட்டுல இருந்த. ஸ்கூலுக்கும் டியூஷனுக்கும் போயிட்டு வர்ற நீ அவரை அப்பான்னு அன்போட கட்டி பிடிப்ப. மண்ணுல உருண்டு புரண்டு வந்திருக்கான், கை கால சுத்தப்படுத்தி உன்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு அவனை கூட்டிட்டு போ. இப்பயே மணி சாயந்தரம் 6 ஆகுது, ராத்திரி 9 மணிக்கு நீங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்தா போதும். 3 மணி நேரம் எனக்கு டைம் கிடைக்கும், அப்ப நான் சூப்பர் சூப்பரா கவிதைகள் எல்லாம் எழுதி வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லுவாரு. அவரை பொறுத்த வரைக்கும் அவரோட அன்பான பாசமான நேசமான மகனான நீ எப்பவுமே சுத்தமா இருக்கணும். அவரு அவரோட அறிவை பெருக்கிக்கிட்டே இருக்கணும். கொஞ்ச நாள் செல்லம் கொடுத்தா பையன் கெட்டு போயிருவான்னு நினைச்சு உனக்கும் தனக்கும் இடையில ஒரு இடைவெளியவே மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சார். உங்க அப்பா உன்னை டாக்டருக்கு படிக்க வைக்கணும்னு அம்பட்டு ஆசைப்பட்டார். அவரோட கனவு நினைவாகிறதுக்கு உன்னோட ஆசையும் அதிகப்படுத்தி உன்னை நல்லா படிக்க வச்சு உன் ஆசை என்னன்னு புரிஞ்சதுக்கு அப்புறம் கடினமா உழைக்க ஆரம்பிச்சாரு. அவர் கனவை உன் கனவா பார்க்க ஆரம்பிச்சார். நீ டாக்டரானா அவர் அந்த இடத்துல டாக்டரா இருக்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கை அல்லாதியாகி போச்சு அந்த மனுஷனுக்கு. அதுக்காக உன்னை வற்புறுத்தலாம் இல்ல, எனக்கு இந்த படிப்பு தான் நீ படிக்கணும், நீ டாக்டர் தான் ஆகணும்னு உன்னை நிர்பந்தப்படுத்தல. உன் ஆசை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் உன்னை டாக்டர் படிக்க வைக்கிறதுக்கான முயற்சியிலேயே அவர் இறங்க ஆரம்பிச்சார். உன் கனவுதான் அவரோட கனவுன்னு நிரூபணமாகி போனதுக்கு அப்புறம் ஒரு நிமிஷம் கூட அவர் தன்னை ஓய்வெடுத்துக்கவே அனுமதிக்கல. அவ்வளோ கஷ்டப்பட்டார், கொஞ்ச நஞ்சம் இல்லை. நீ 16 வயசுல பைக்கை ஓட்டினப்போ உன்னை துரத்தி துரத்தி அடிச்சாரு. காரணம் என்ன தெரியுமா? சட்டத்துக்கு மேல இருக்கிற பயம், உன் பாதுகாப்பு மேல இருக்கிற பயமும் தான். அவரோட அன்புக்கும் புத்திர பாசத்துக்கும் தபால்காரியா நான் செயல்பட்டேன். உங்க அப்பாவோட ஆள் மனதுல உனக்குன்னு உரிய பாசத்தை கொட்டாம நீ நல்லா படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், நல்லா இருக்கணும்ன்ற எண்ணத்திலேயே உன் கூட உங்க அப்பா நேரத்தை செலவிடவே இல்லை. எங்க உன்னை தனியா விட்டுட்டமோ, உனக்கான பாசத்தை கொடுக்காம உனக்கு அநீதி இழைச்சிட்டமோன்ற குற்ற உணர்ச்சியில இப்ப வரைக்கும் இருக்கார். உன் மேல பொழிய வேண்டிய அன்ப இப்ப உன் புள்ள மேல பொழிஞ்சிட்டு இருக்காரு. அவ்வளவுதான், மத்தபடி வேற எதுவும் இல்லை. தப்புதான்ப்பா, உனக்கு நல்லது நினைச்சது தப்புதான், உன் மேல பாசம் வச்சது தப்புதான், உன்கிட்ட அன்பு காட்டாம போனதும் தப்புதான். ஆனா வட்டியும் முதலுமா இப்ப அவரு பேரங்கிட்ட அதை கொடுத்துட்டு இருக்காரு. பேரை மாத்தி மாத்தி கூப்பிடுறது ஒரு அணிச்சி செயல் தான். டாக்டரா இருக்க இது கூட தெரியாதா? பேரனை மகனோட பேரால கூப்பிட்டு அது மூலமா தன்னோட கண்டிப்புகளுக்கெல்லாம் பிராயச்சித்தம் தேடிட்டு இருக்காரு. உங்க அப்பாவோட ஆள் மனச என்னால மட்டும்தான் நல்லா புரிஞ்சுக்க முடியும் போல. நீ உன்னோட பையனை உங்க அப்பாவோட கண்டிப்பு ஸ்டைல தான் வளர்க்குற. நாளைக்கு உன்னோட மகனுக்கு குழந்தை பிறக்கிறப்போ உன் பேரனை உன் பையனோட பேரால நீ கூப்பிட்டானு வை, அப்ப அந்த சூழல் எப்படி இருக்குமோ. என்ன அப்படி பாக்குற? நான் நிதர்சனத்தை தான் சொல்றேன். நீ இதை தப்பா புரிஞ்சுக்கிட்டீனா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. எனக்கு நிறைய வேலை கிடக்கு, உன்னோட குழப்பெல்லாம் தீர்ந்து போச்சா, நான் போலாமா அப்படின்னு சொன்ன வான்முகிலோட அம்மா அங்க இருந்து போயிட்டாங்க. அப்பதான் அந்த நிமிஷத்துலதான் அவரோட மன இறுக்கமே கலண்டு போச்சு. வான்முகிலுக்கு அவங்க அப்பா மேல இருந்த மிதமிஞ்சி போன விருப்பெல்லாம் காணாம போச்சு. நிகழ்ச்சியோட கீழே போய் அவங்க அப்பாவை அன்போட கட்டி பிடிச்சாரு. அவங்க பையனையும் தலையில கோதி விட்டுக்கிட்டு இருந்தாரு. உடனே தம் பையனை பார்த்து, என்ன நட்சத்திரா, தாத்தா கூட விளையாடிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்டாரு. தம் பையன் தன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டான், தன்னோட மனசுல இருக்கிற வருத்தம் எல்லாத்தையும் போக்கிட்டான்னு அந்த நிமிஷத்துலதான் வான்முகிலோட அப்பாவுக்கு புரிஞ்சு போச்சு. நட்சத்திரன், வான்முகில், ஆரவ்னு இந்த மூணு தலைமுறை ஆண்களுக்குள்ள டன் கணக்குல பாசம் கரப்புரண்டு ஓடிட்டு இருந்துச்சு. பேரை மாத்தி மாத்தி கூப்பிட்டு அவங்க அன்ப பரிபூர்ணமா பரிமாறிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நட்சத்திரன் ஐயா அவங்க பையன் கூட ரொம்ப அன்பா இருக்க ஆரம்பிச்சாரு. அவரோட மன பாரம் கஷ்டம்னு எல்லாமே நீங்கி போச்சு. மாற்றி மாற்றி அப்படின்ற கதை இன்னிதே நிறைவடைஞ்சிருச்சு. இதே மாதிரி இன்னொரு நல்ல கதையில அன்பான உள்ளங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் போயிட்டு வரேன், தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4.

வணக்கம் நேயர்களே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 நிகழ்ச்சிகளை நீங்க எப்பெல்லாம் கேப்பீங்க, எதுல கேக்குறீங்க, வானொலி பெட்டி மூலமாவா இல்ல இணையதளம் மூலமாவா? கருத்துக்களை கடல் ஓசை எஃப்எம் 90.4 வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்புங்க. கடல் ஓசையின் வானொலி சேவைய மேம்படுத்த உதவுங்க. கருத்துக்களை அனுப்ப வேண்டிய எண் 709449399. ஆப் மூலமா கேக்குறீங்கன்னா ஃபீட்பேக் பகுதியில உங்க கருத்துக்களை சொல்லுங்க. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது இரவு 10 மணி.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 6 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 18 கிலோமீட்டர் வேகம் வரை தென்கிழக்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஒரு செய்தி சொல்லட்டா?
1: நாட்டு நடப்புகள், அரசியல், வணிகம் மற்றும் விளையாட்டு செய்திகள் இனி நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 ஆகாசவாணியின் செய்திகளை நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4 காலை 8 மணிக்கும் காலை 9 மணிக்கும் கேட்டு பயன்பெறுங்கள். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, கூண்டு மீன் வளர்ப்புனா என்ன, அதை பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம்.
1: ரேடியோல கேக்குற இந்த மாதிரி நல்ல விஷயங்களை வீடியோவா பார்க்க முடியுமா?
2: முடியும்ல.
1: எப்படி?
3: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமூக வலைத்தளங்களான இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் பேஜஸ் மூலமா நம்ம மாவட்டத்துல நடக்கிற விஷயங்கள், விழிப்புணர்வு தகவல்கள், மாற்று தொழில்கள்னு பலதரப்பட்ட விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்க இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் யூடியூப்ல கடல் ஓசை எஃப்எம் 90.4 CR டைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: கொரியர் வந்திருக்கு.
1: தேங்க்ஸ் பா. ஏய் தம்பி நில்லுப்பா, பாக்ஸ்ல வரும் பேப்பர் தான் இருக்கு, ஆர்டர் பண்ண பொருளை காணோம்.
0: போச்சா?
1: என்னப்பா 70% டிஸ்கவுண்ட்னு ஒரு வாட்ச் ஆர்டர் போட்டிருந்தேன், இது என்ன?
0: அக்கா இதுதான் இப்ப புது ட்ரெண்ட், சைபர் கிரைம், ஆன்லைன் மோசடி. இதுக்கு தான் அக்கா மலிவான விலையில எப்படி இவ்வளவு சீப்பா கிடைக்குதுன்னு யோசிக்காம பொருட்களை ஆர்டர் பண்ண கூடாது.
2: அறிமுகம் இல்லாத புதிய இணையதளத்தில் சென்று குறைந்த விலையில் பொருட்கள் கிடைக்கும் என்று நம்பி அதில் இருக்கும் செல்போன் எண் மற்றும் லிங்கில் சென்று பொருட்கள் வாங்குவதை தவிர்ப்போம்.
3: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதே கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: மாப்பிள, வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சுட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கொடுத்துட்டு வர்றேன்.
0: ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தேன்ல மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசு கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பாத்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏன் மச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: அட தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயர் பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டையை போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகிற கொசு தான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம கிடைச்சிட்டு.
2: முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடல கிளம்புமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணலாம் சம்மாட்டி.
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பைய கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
3: ஆ சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம்.
0: எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க, மளிகை சாமானே காணோம். எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு? ஆ இந்த இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா, எதுக்குனே?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏனே இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா? கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவியே?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வர தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் மத்தை போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ? கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
0: அட அதை வேற நினைச்சாலே அடிவேறு கலங்குது ரமேஷ். இப்பவே வலையில பாதி பிளாஸ்டிக் தான் வருது. கடல் மதா மேல ஆணையா சொல்றேன், இனிமே கடல்ல நான் பிளாஸ்டிக்க போடவே மாட்டேன். கேட்டுக்க.
2: அண்ணே நீ மாசுனே.
4: வாரி வழங்கும் கடல் தாய்க்கு வாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மாமா மச்சான், எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் சொல்ல போறது கேளுங்க. காலம் போற வேகத்துல நாமளும் சேர்ந்து ஓடலைன்னா காலம் நம்மளுக்கு டாடா பை பை சொல்லிட்டு பறந்து போயிடும். எப்பவும் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். அதுக்கு முதல் படி ஒரு குடிமகனுக்கான அடிப்படை சான்றிதழ்களை எடுத்து வச்சுக்கணும். அடிப்படை சான்றிதழ்களா, அது என்னப்பான்னு தோணுதா? 10th, 11th, 12th மார்க் ஷீட். இதுக்கு மேல படிக்கலன்னா அதுக்கான டிசி, அதாங்க டிரான்ஸ்பர் சர்டிபிகேட், பிறப்பு சான்று, ஜாதி சான்று, வருமான சான்று, இருப்பிட சான்று, ஆதார் அட்டை, அப்புறம் வங்கி கணக்கு புத்தகம். நான் இப்ப சொன்ன விஷயங்கள்ல எதெல்லாம் உங்களால எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. எங்க எது தேவைப்படும்னே சொல்ல முடியாது, அதனால சிரமம் பார்க்காம எடுத்து வச்சுக்கோங்க. வரட்டா, என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: என்னப்பா மண்டாடி, எப்படி இருக்க? கையில என்ன, ஏதோ ஜெராக்ஸ் மாதிரி இருக்கு.
1: என்னத்தை, நல்லா இருக்கேன். தொழிலே சரியில்லை, அது போக வீட்லயும் பல பிரச்சனை, அதான் வெளிநாட்டுக்கு போலான்னு இருக்கேன்.
0: சரிடா, விசாலாம் வந்துருச்சா? எங்க காட்டு பாப்போம்.
1: இந்த தரேன் பாரு.
0: என்னடா இது, விசிட்டி விசான்னு இருக்கு.
1: ஆமாப்பா, நான் என்ன மொத்தமா அங்கேயவா இருக்க போறேன். சும்மா ஒரு 3 மாசம் இருந்துட்டு அப்புறம் ஊருக்கு வர போறேன்.
0: அது சரிதான். ஆனா விசிட்டி விசால போய் கடலுக்கு போறது சட்டப்படி குற்றம். ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வேலைக்கு போகும்போது எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போறோமோ அந்த கம்பெனிய விசா கொடுப்பாங்க. அது பேரு எம்ப்ளாய்மெண்ட் விசா. நீ கடலுக்குன்னு போகும்போது கடலுக்கு போக போற போட்டோட ஓனரு உனக்கு விசா வாங்கி கொடுக்கணும். அதுவும் எம்ப்ளாய்மெண்ட் விசா தான். அந்த விசால எத்தனை நாள் நீ அங்க இருக்கணும், எதுக்காக போற அப்படின்ற சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியும். அரசு சார்பா உள்ள உதவிகளும் கிடைக்கும். என்ன நண்பா, புரிஞ்சுதா?
1: நல்லாவே புரிஞ்சுது நண்பா.
2: என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 11:00. வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 6 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 18 கிலோமீட்டர் வேகம் வரை தென்கிழக்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: என்னப்பா மண்டாடி, எப்படி இருக்க? கையில என்ன, ஏதோ ஜெராக்ஸ் மாதிரி இருக்கு.
1: என்னத்த, நல்லா இருக்கேன். தொழிலே சரியில்லை, அது போக வீட்லயும் பல பிரச்சனை, அதான் வெளிநாட்டுக்கு போலான்னு இருக்கேன்.
0: சரிடா, விசாலாம் வந்துருச்சா? எங்க காட்டு பாப்போம்.
1: இந்த தரேன் பாரு.
0: என்னடா இது, விசிட்டு விசான்னு இருக்கு.
1: ஆமாப்பா, நான் என்ன மொத்தமா அங்கேயேவா இருக்க போறேன். சும்மா ஒரு 3 மாசம் இருந்துட்டு அப்புறம் ஊருக்கு வர போறேன்.
0: அது சரிதான், ஆனா விசிட் விசால போய் கடலுக்கு போறது சட்டப்படி குற்றம். ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வேலைக்கு போகும்போது எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போறோமோ அந்த கம்பெனிய விசா கொடுப்பாங்க, அது பேரு எம்ப்ளாய்மெண்ட் விசா. நீ கடலுக்குன்னு போகும்போது கடலுக்கு போக போற போட்டோட ஓனரு உனக்கு விசா வாங்கி கொடுக்கணும், அதுவும் எம்ப்ளாய்மெண்ட் விசா தான். அந்த விசால எத்தனை நாள் நீ அங்க இருக்கணும், எதுக்காக போற அப்படின்னு சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியும். அரசு சார்பா உள்ள உதவிகளும் கிடைக்கும். என்ன நண்பா, புரிஞ்சுதா?
1: நல்லாவே புரிஞ்சுது நண்பா.
2: என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணனும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழில நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மளை வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்போ ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம், அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிரலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும் தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கறது உன்னோட விருப்பம். ஒண்ணு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தையே நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனம்.

0: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: மாலா மாலா இந்த மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன் தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதுதான். ஆனா நம்ம உசுரை காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்ட கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுரை காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: என்ன வெயில், 5 நிமிஷம் வெளியே போயிட்டு வர முடியல. இப்படியே போச்சுன்னா நாம இந்த பூமியில வாழ முடியுமா என்ன?
1: முடியாதுப்பா, என்னால முடியாது.
0: இதுக்கெல்லாம் காரணம் இந்த பருவநிலை மாற்றம் தான்.
1: ஆமா, எங்க பார்த்தாலும் எல்லாரும் பருவநிலை மாற்றம் பத்தி தான் பேசுறாங்க. இந்த பருவநிலை மாற்றம்னா என்ன, எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றியா?
0: சொல்றேன் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த பருவநிலை மாற்றம்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க கேப்போம்.
1: வெயில் காலத்துல வெயில் அடிக்காம மழை பெய்யும், மழை காலத்துல வெயில் அடிக்கும், அதானே?
0: எல்லாருமே பொத்தாம் பொதுவா இப்படிதான் நினைக்கிறாங்க. நமக்கு கோடை காலம் மார்ச் ஏப்ரல் மே, மழைக்காலம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர், குளிர்காலம் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி. இதுதானே நம்ம படிச்சது. ஏன், நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் இப்ப என்ன சொல்றாங்க, அவங்க காலத்துல எல்லாம் சொல்லி வச்ச மாதிரி அந்தந்த சீசன்ல அது அது நடக்கும்னு. ஆனா இந்த காலத்துல எல்லாமே மாறிட்டுன்னு புலம்புறாங்க. அதாவது கடந்த 30 வருஷத்துல வெயில் காலம், மழைக்காலம், பனிக்காலம், இந்த சீசன்ல மாற்றம் வந்திருக்குல்ல, அதுதான் பருவநிலை மாற்றம். தினசரி நடக்கிற மாற்றங்களை வானிலை மாற்றம்னு சொல்லுவாங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. இந்த பருவநிலை மாற்றத்தினால எல்லாமே அளவுக்கு அதிகமா தான் நடக்கும்.
1: எப்படி, புரியலையே.
0: அளவுக்கு அதிகமானா வெயில் அடிக்கும் போது இப்ப நமக்கு அடிக்கல அந்த மாதிரி அளவுக்கு அதிகமா வெயில் அடிக்கும், அளவுக்கு அதிகமா மழை பெய்யும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட துபாயில 1 வருஷத்துல பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள்ல பெஞ்சு தீர்த்துச்சே, மறக்குமா நெஞ்சம், அதிகமான பனி, இப்படி எல்லாமே அதிகமா தான் நடக்கும். இனிமே பேச்சே கிடையாது, வீச்சு தான். இப்ப புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் பருவநிலை மாற்றம்னா என்னன்னு.
1: புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு.
2: வரும் காலங்களில் இந்த பூமியில் நடக்க போகும் பல்வேறு மாற்றங்களுக்கு காரணமாக இருக்க போவது பருவநிலை மாற்றம்தான் என்பதை புரிந்து கொள்வோம், விழித்துக் கொள்வோம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கடலோசை எஃப்எம் 90.4
1: நேரம் இப்பொழுது நள்ளிரவு 12 மணி. வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 6 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 18 கிலோமீட்டர் வேகம் வரை தென்கிழக்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: கம்ப்யூட்டர் சாம்பிராணின்னு சொல்றோம். கம்ப்யூட்டருக்கும் சாம்பிராணிக்கும் என்ன சம்பந்தம்? இந்த சாம்பிராணி போடுறதுனால என்ன பயன்லாம் இருக்கு தெரிஞ்சுக்கலாமா? பொதுவாவே சாம்பிராணிய கோவில்கள்ல வீடுகள்ல பெண்கள் தலைமுடிய காய வைக்க, இன்னும் சில நாடுகள்ல மருத்துவ குணங்களுக்காக கூட யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களாம். ஆனா சாதாரணமா நினைக்க கூடிய சாம்பிராணி போடுறதுக்கு பின்னாடி ஒரு அறிவியல் காரணம் கூட இருக்குதாம். சாம்பிராணியோட மூலப்பொருள் தான் பென்சாயி ரெசின். இந்த வகை பொருளுக்கு காத்துல உள்ள பூஞ்சை நுண்ணுயிரிகளை கட்டுப்படுத்துற திறன் இருக்குதாம். இதனாலதான் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்துக்கிற இடங்கள்ல காத்துல பூஞ்சை பரவுறத கட்டுப்படுத்த இயற்கை ஒரு ஏர் பியூரிஃபயரா இன்னும் வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம கொசு பூச்சி வர்றத கூட இந்த சாம்பிராணிகள் தவிர்க்குமா? சரி, ஏன் இந்த சாம்பிராணிகள் பெரும்பாலும் கம்ப்யூட்டர் சாம்பிராணி அப்படின்னு சொல்லப்படுதுன்னு தெரியுமா? இந்த சாம்பிராணிகளோட பேரு முதல்ல கம்ப்ரஸ்டு சாம்பிராணி தான். இந்த சாம்பிராணி இருந்த காலகட்டத்துல அப்போதான் கம்ப்யூட்டர் அறிமுகமாயி ரொம்பவே பிரபலம் அடைஞ்சிட்டு இருந்திருக்கு. கடைசியில கம்ப்ரஸ்டு சாம்பிராணி தான் கம்ப்யூட்டர் சாம்பிராணியாவே மாறி இருக்குது.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கரகாட்டக்காரன் படத்துல கவுண்டமணி செந்தில் கிட்ட எத்தனை பழம் வாங்கிட்டு வர சொன்னாரு?
1: ரெண்டு.
0: மொபைலா? மொபைலா. இந்த பாட்டு எந்த படத்துல வரும்?
1: ரெண்டு.
0: சைக்கிளுக்கு சக்கரம் எத்தனை?
1: ஹலோ, இப்ப எதுக்கு ரெண்டுன்னு பதில் வர்ற மாதிரியே கேள்வி கேக்குறீங்க?
2: ஏன்னா இனி நீங்க கேட்கலாம் இரு பட பாடல்கள் திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை நம்ம கடல் ஒசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 1:00.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 6 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 18 கிலோமீட்டர் வேகம் வரை தென்கிழக்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: இந்திரா மற்றும் பூச்சூடவா திரைப்படங்களில் இருந்து பாடல்களை

0: கேட்டு மகிழுங்கள்.
1: பழனி பச்சா
0: செங்கரட்டி உடம்பு மகா எட்டு மணி.

0: மாலா மாலா இதா மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்கிறாங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன் தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதான். ஆனா நம்ம உசுரை காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்டை கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுரை காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதை கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: வேளா வேளா, இங்கே கொஞ்சம் வாப்பா.
1: என்ன தாத்தா?
0: இந்த நம்ம கடலோச எஃப்எம்ல வானிலை தகவல் அனுப்பியிருக்காங்க, அதில் காற்று எவ்வளோ போட்டிருக்குன்னு படித்து சொல்லு.
1: மாலை 5 மணி நிலவரப்படி வடகிழக்கு திசையிலிருந்து தென்மேற்கு நோக்கி மணிக்கு 40 கிலோமீட்டர்லேருந்து 55 கிலோமீட்டர் வரைக்கும் காற்று வீசும்னு போட்டிருக்கு தாத்தா. 45 கிலோமீட்டர் வரைக்கும் அடிக்குதுன்னா கடலுக்கு போகுமா தாத்தா? நாளைக்கு
0: காற்று வரமா இருக்கும்ல, அதனால ஏடி ஆஃபீஸில் டோக்கன் கொடுத்தா போவாங்க. இந்த கரவாடை மாறுற வரைக்கும் இப்படித்தான், காற்று கொஞ்சம் புயலாக தான் இருக்கும்.
1: அது என்ன தாத்தா கரவாடை?
0: அதான், ஒவ்வொரு காத்துக்கும் ஒவ்வொரு பேரு. காத்து எந்த திசையில இருந்து அடிக்குதுங்கிறத வச்சு இதெல்லாம் கணக்கு பண்ணுவாங்க.
1: ஏன் தாத்தா? இப்ப GPS, காம்பஸ், இன்டர்

0: பேராண்டி தாத்தா அந்த காலத்துல எப்படி காத்து பாப்போம்னு சொல்றேன் கேளு. இப்ப இந்த கரை எந்த திசையில இருக்கு?
1: வடக்கு திசை.
0: அந்த காம்பஸை எடுத்து நெத்திக்கு நேர கிழக்கு பார்த்து நில்லு. காத்து உன் உடம்புல எந்த பக்கமா அடிக்குதுன்னு சொல்லு பாப்போம்.
1: என்னது புரியலையே.
0: இங்க வா, நானு உன் கூட கிழக்க பார்த்து நின்னு சொல்றேன், அப்ப புரியும் உனக்கு. உன் நெத்தி நேரா எந்த பக்கம் இருக்கு?
1: கிழக்கு பக்கம்.
0: பின்னந்தால?
1: மேற்கு பக்கம்.
0: வலதுகை?
1: தெற்கு பக்கம்.
0: இடதுகை?
1: வடக்கு பக்கம்.
0: இப்ப சொல்லு, காத்து வலது கையில அடிக்குதா இடது கையில அடிக்குதா, இல்ல கண்ணத்து பக்கமா அடிக்குதா? முகத்துல எங்க படுதுன்னு சொல்லு, அப்புறம் திசைய பாக்கலாம்.
1: தாத்தா, கையிலயோ முகத்திலயோ காத்து பட்டா திசைய சொல்லிடலாம், கண்ணத்துல பட்டா எப்படி தாத்தா கண்டுபிடிக்கிறது?
0: அது கொஞ்சம் சிரமம் தான். எல்லாரும் செல்லிலேயே பார்த்து பழகிட்டீங்க, கொஞ்சம் பாரம்பரியத்தையும் கத்து வச்சுக்கோங்க.
1: இப்போ கையிலையும் காத்து படல, நெத்திலையும் காத்து படல, வேற எந்த பக்கத்துல இருந்து காத்து படுதுன்னு எனக்கு ஃபீலே ஆகலையே தாத்தா.
0: சரி, தூரத்துல ஒரு கொடி கம்பம் தெரியுதா, அதுல கொடி எந்த திசையில அடிக்குது?
1: வடக்கு திசைக்கும் கிழக்கு திசைக்கும் நடுவுல வடகிழக்கு.
0: இடது கண்ணா எந்த திசையை நோக்கி இருக்கு?
1: வடகிழக்கு.
0: இப்போ ஃபீல் பண்ணி பாரு.
1: கொஞ்சம் கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியுது தாத்தா.
0: நம்ம பாரம்பரிய அறிவு இதுதான் பேராண்டி, அம்புட்டு ஈஸியா உடனே கத்துக்க முடியாது. அதனாலதான் எல்லாராலையும் அந்த காலத்துல கடல் தொழில் செய்ய முடியாது. இதெல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவங்களைத்தான் கம்மாறுக்காரன்னு சொல்லுவாங்க. நிலத்துல காத்து புரியறத விட கடல்ல சுலபமா புரியும். ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போறேன்.
1: நீங்க பெரிய கம்மாறுக்காரன் தான் தாத்தா.
0: ஐசு வச்சது போது, இனிமே தினமும் நீயா காம்பச வச்சு கிழக்க பார்த்து நின்னு காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையில அடிக்குதுன்னு நீ பார்த்து கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லணும். அப்புறமா வாட்ஸ்அப்ல கடலோசை எஃப்எம்மோட வானிலை தகவல் காலையில 7 மணிக்கும் சாயங்காலம் 5 மணிக்கும் வரும். முதல்ல நீ கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா சரியா கண்டுபிடிச்சிருக்கோமான்னு பார்த்து தெரிஞ்சுக்க.
2: தொழில்நுட்பமும் வேண்டும், பாரம்பரிய அறிவும் வேண்டும். பாரம்பரிய அறிவு கற்போம், பாரம்பரிய அடையாளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
2: இன்று இந்திரா மற்றும் பூச்சூடவா திரைப்படங்களில் இருந்து பாடல்.

0: கரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை.
1: கடலாய் பரவியிருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அப்பல வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சுட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிடலுக்கே கொடுத்துட்டு வர்றேன்.
0: ஹாஸ்பிடலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தேன்ல மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசு கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிடல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பாத்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏன் மச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: ஆனா தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயர் போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயர் பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டைய போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகுற கொசு தான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம கிடைச்சிட்டு.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: துண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது 2:00. வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 6 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 18 கிலோமீட்டர் வேகம் வரை தென்கிழக்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: முதல் நாள் எப்படி மறந்துட்டியா? நீ மறந்து இருக்கலாம், நான் மறக்கல. இனி நமக்குள்ள எதுவும் வேணும், நீ போய்.
2: என்
1: பேப்பரை படிக்காத. ஏன் கூட வர?
2: என்னடா
1: கஷ்டம்?

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் சரி, வீட்டுல பெற்றோர்களும் சரி, ஒரு சில நேரங்கள்ல சொல்றது என்னன்னா, யாருதான் இந்த ஹோம்ஒர்க் எல்லாம் கண்டுபிடிச்சாங்களோ அப்படின்ற ஒரு கருத்து தான். அவர் யாரு, எந்த நாட்டை சேர்ந்தவரு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? ஹோம்ஒர்க்ன்றது வீட்டுல போய் செய்யறதுக்காக மட்டும் இல்லாம, படிக்கிற குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலயே நேர மேலாண்மை வரணும், கண்டுபிடிச்சு தெரிஞ்சுக்கணும், பொறுப்பு வரணும், பெற்றோர்களுமே குழந்தையோட கல்வியில பங்கு பெறணும்ன்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு விஷயம். பண்டைய காலத்திலேயே வீட்டுப்பாடம் இருந்தது ஆதாரங்கள் கூட இருக்கிறதா ஆய்வாளர்களுமே சொல்றாங்க. உறுதியா இவர் தான் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்றது கஷ்டமான விஷயமா இருந்தாலும், 19ஆம் நூற்றாண்டோட தொடக்கத்துல கல்வி கூடங்கள் உலகம் ஃபுல்லா பரவிட்டு இருந்த காலத்துல ஹோம்ஒர்க் அதுல ஒரு அங்கமா இருந்ததுக்கான காரணம் இத்தாலிய ஆசிரியர் ராபர்டோ நோவல்ஸா இருக்கலாம், இல்ல அமெரிக்க கல்வியலாளரான ஹொரேஸ் மானா இருக்கலாம் அப்படின்னு கூட சொல்லப்படுது. தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அக்கா, நம்ம பிரியாக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆளு வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா?
1: நம்ம கடலோசை எப்பவும் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க. அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: நில்லடி நில்லடி சீமாட்டி.

சீமாட்டி, இங்கு வந்தது என்னடி சீமாட்டி, சங்கதி சொல்லடி சீமாட்டி, தந்தியை மீட்டும் கைகளால தழுவி கொள்ளடி சீமாட்டி. அம்மா சீமாட்டி நில்ல.

ஆண்டு பறக்கும் கூந்தலுக்குள் செண்டாக நான் வரட்டுமா? முந்தானையில் தொட்டில் கட்டி இருக்க இடம் கிடைக்குமா? தங்கு கழுத்தில் பொங்கும் மங்களத்தாலி ஒன்று தரட்டுமா?

ஒன்று தரட்டுமா? கண்ணடி பட்டது சீமாட்டி, கலக்கம் வந்தது சீமாட்டி. கண்ணடி பட்டது சீமாட்டி, கலக்கம் வந்தது சீமாட்டி. உன்னை அல்லாது இன்னொரு கண்ணி உலகிலே தடி சீமாட்டி. அம்மாடி சீமாட்டி.

0: உங்க கடையில கொஞ்ச நேரம் என் போனை சார்ஜ் போட்டு தரீங்களா?
1: சரி குடுமா.
2: ஏய் பிரியா, இங்க போட வேணாம், இங்க வா.
0: ஏய் சார்ஜ் 10% தான் இருக்கு. ஊருக்கு போய் இறங்கனோட வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லணும்.
2: அப்படினா போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு அங்க போனது யூஸ் பண்ணு, இல்லனா ஏதாச்சும் கடையில இருந்து போன் பண்ணி சொல்லு. அதுவும் இல்லையா, உன்னோட கேபிளை யூஸ் பண்ணி சார்ஜ் போடு.
0: ஏய் இதுல என்ன இருக்கு
2: பிரியா? இப்படி தெரியாத ஒருத்தவங்களோட கேபிளை யூஸ் பண்ணும் போதோ, இல்ல பொது இடங்கள்ல இருக்கிற வைஃபை மூலமா பண பரிமாற்றம் செய்யும் போதோ நம்ம போன்ல இருக்கிற டேட்டா ஈஸியா திருடப்படும். அது மட்டும் இல்லாம நம்ம அக்கவுண்ட்ல இருந்தும் பணம் திருடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
0: ஓ, இப்படி கூட பண்ணுவாங்களா?
3: பொது இடங்களில் சார்ஜ் போடும் போதோ அல்லது வைஃபை பயன்படுத்தும் போதோ கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். முடிந்தவரை அதை பயன்படுத்தாமல் இருப்பது நலம்.
4: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தோசை எஃப்எம் 90.4
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 3 மணி. வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 6 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 18 கிலோமீட்டர் வேகம் வரை தென்கிழக்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: இந்த ஆடு எனக்கு வேண்டாம். குணமுள்ள ஒரு நல்லவரை தேடி அவனுக்கு உங்கள் மகளை கொடுங்க. ராணி வாழ் அழுவான் வழி. ராணி வாழ் அழுதான் வழி.

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோம், யாருமே ஹாஸ்பிடல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோவத்துக்கு
2: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
3: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டயாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
4: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: மச்சான், கையில கொஞ்சம் சேவிங்ஸ் இருக்கு, இதை அப்படியே வச்சிருக்காம ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் நினைக்கிறேன். எவ்வளவு லாபம் வந்தாலும் சரி.
6: கண்ணை மூடிட்டு ஷேர் மார்க்கெட்ல போறதுக்கு அந்த பணத்தை தூக்கி ஆத்துல போடு.
5: ஏன்பா, நாங்கெல்லாம் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண கூடாதா? உங்களை மாதிரி நாங்களும் நிறைய சம்பாதிக்க கூடாதா என்ன?
6: அதெல்லாம் பண்ணலாம், ஆனா அத பத்தி முதல்ல நீ தெரிஞ்சு வச்சிருக்கியா? சரி, உனக்கு என்ன தெரியும் அத பத்தி சொல்லு கேப்போம்.
5: தெரியும், ஏதாவது கம்பெனி பேர்ல காசை போடணும். அந்த ஷேர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு லாபம், மைனஸ்ல போச்சுன்னா நட்டம்.
6: என்ன ரொம்ப ஈஸியா சொல்லிட்ட? நான் 2 வருஷமா ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றேன், எனக்கே இந்த மார்க்கெட் பத்தி முழுசா தெரியல. இந்த ஒரு விஷயத்த மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நீ எதுல இன்வெஸ்ட் பண்ணுவ?
5: அப்படி என்னத்த தெரிஞ்சுக்கணும் சொல்லு கேப்போம்.
6: முதல்ல செபிய பத்தி நீ தெரிஞ்சுக்கணும்.
5: செபியா?
6: செபினா செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இதுதான் நம்ம நாட்டில் நடக்கிற இன்வெஸ்ட்மெண்ட், ட்ரேடு, ஸ்டாக்கு எல்லாத்தையும் கண்காணிச்சு மோசடி எதுவும் நடக்காம பாதுகாப்பாக செயல்படுத்துது.
1: இப்போ நீ உன் காசை ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண போறேன்னா எப்படி பண்ணுவ? இன்ட்ராடேவா இல்ல லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்டா?
5: அதான் டெலிகிராம்ல நிறைய லிங்க்ஸ் வருது, அதுல உன கிளிக் பண்ணி அதுல என்ன சொல்றாங்களோ அது மாதிரி செஞ்சிட வேண்டியதான்.
6: நல்லா இருப்ப, இந்த தப்பை மட்டும் பண்ணிடாத.
5: ஏன்?
6: இந்த மாதிரி டெலிகிராம் அட்வைசர் எல்லாமே உண்மையா இருக்க மாட்டாங்க. அதுல நம்பி ட்ரேட் பண்ணா பெரிய லாஸ் ஆகி நம்மள ஃப்ராட் பண்ணிடுவாங்கன்னு செபியே சொல்லுது.
5: அப்ப எத்தனை விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணனும் அதையும் சொல்லு.
6: நீயே படிச்சு தெரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணு, இல்லனா நிறைய வகையான இன்டர்மீடியேட்டர்ஸ் இருக்காங்க. ஸ்டாக் புரோக்கர்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர், கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ், இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ், செல்ஃப் சர்டிஃபைடு சிண்டிகேட் பேங்க்ஸ்னு 37 வகையில இருக்காங்க. இதுல ஒவ்வொரு வகையிலையும் 1000 கணக்கில் புரோக்கர்ஸ் இருப்பாங்க. இதுல நீ யாருக்கிட்ட பணத்தை கொடுக்கணும், எது உண்மைன்னு எப்படி தெரிஞ்சுப்ப?
5: அதெல்லாம் எப்படிப்பா கண்டுபிடிக்கிறது?
6: நெட்ல செபியோட வெப்சைட் இருக்கும், அதுல நீ அமௌண்ட் போட போற அந்த புரோக்கரோட டைப்பு, அவங்க நேம், ரெஜிஸ்டர் ஐடி இதெல்லாம் வாங்கி டைப் பண்ணா அது உண்மையிலேயே செபி ரெஜிஸ்டர் கம்பெனி தானா அப்படிங்கறத காட்டும். அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
5: மச்சான், அதெல்லாம் கேட்டா தருவாங்களா?
6: அவங்க கிட்ட நம்ம பணத்தையே நம்பி கொடுக்கறப்போ அவங்கள பத்தின தகவலை நம்ம தெரிஞ்சுக்க கூடாதா? கேளு, தகவலை சொல்லுவாங்க. ஸ்டாக் பத்தி நல்லா தெரிஞ்சுக்காம ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணவே பண்ணாத.
7: ஷேர் மார்க்கெட் என்பது நன்கு அறிந்து கவனமுடன் செயல்பட வேண்டிய தளம். மற்றவர்கள் லாபம் ஈட்டுகின்றனர் என்று அதை சரியாக புரிந்து கொள்ளாமல் இன்வெஸ்ட் செய்ய வேண்டாம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
8: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்புனித நீராட்டு விழா, சமூக சேவை, பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டுனு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசையம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: அறிவென்ன

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 4 மணி. வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 6 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 18 கிலோமீட்டர் வேகம் வரை தென்கிழக்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மளை வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம், அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோன்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்பிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்பிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலேன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிரலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா Facebook ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கறது உன்னோட விருப்பம். ஒண்ணு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைதளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பா இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு.
1: தம்பி, கொஞ்ச நாள்ல அண்ணனோட ரேஞ்சே மாற போகுது.
0: ஏன், வேலையில ப்ரமோஷன் எதுவும் கிடைச்சிருச்சா?
1: இல்ல இல்ல, புதுசா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப் பார்த்தேன். அதுல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி ட்ரேட் பண்ணா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்.
0: என்னடா புதுசா ஏதோ சொல்ற, இதெல்லாம் சேஃபா இருக்குமா?
1: அதெல்லாம் சேஃபா தான் இருக்கும். உன்னோட ஃபேவரட் நடிகர் கூட இத பத்தி வீடியோ போட்டிருக்காரு. நானே அந்த தைரியத்துலதான் இதுல இன்வெஸ்ட் பண்றேன்.
0: அந்த வீடியோல அவரு பேசினாரு, சரி உண்மையிலேயே அவர் தான் பேசினாரா?
1: புரியலையே, என்ன சொல்ற?
0: அந்த வீடியோவை ஏஐ யூஸ் பண்ணி உருவாக்கி இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஆளுக்க சொன்னாதான் நம்பி காசு போடுவாங்கன்னு இப்படி பண்றாங்க. இதெல்லாம் ஒரு ட்ரிக்கு.
1: அப்ப அவங்க ஏமாத்தினவங்க சொல்றியா?
0: நீ ஏமாந்துறாதேன்னு சொல்றேன். ஏதாவது புதுசா பண்ண போறேன்னா நீயே யோசிச்சு பண்ண. இல்ல, இத ஏற்கனவே பண்ணவங்க கிட்ட கேட்டு விசாரிச்சு பண்ண. அதை விட்டுட்டு யாரோ ஹீரோ சொன்னாங்க, பெரிய ஆளுக்க சொன்னாங்கன்னு நீயா போய் பெரிய வலையில சிக்கிக்காத.
2: ஏஐ உலகில் இணையத்தில் காணும் அனைத்தும் உண்மையல்ல என்பதை புரிந்து கொள்வோம், விழிப்புடன் செயல்படுவோம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என்னப்பா மண்டாடி, எப்படி இருக்க? கையில என்ன, ஏதோ ஜெராக்ஸ் மாதிரி இருக்கு.
1: என்னத்த, நல்லா இருக்கேன். தொழிலே சரியில்லை, அது போக வீட்லயும் பல பிரச்சனை, அதான் வெளிநாட்டுக்கு போலான்னு இருக்கேன்.
0: சரிடா, விசாலாம் வந்துருச்சா? எங்க காட்டு பாப்போம்.
1: இந்த தரேன் பாரு.
0: என்னடா இது, விசிட்டி விசான்னு இருக்கு.
1: ஆமாப்பா, நான் என்ன மொத்தமா அங்கேயேவா இருக்க போறேன். சும்மா ஒரு 3 மாசம் இருந்துட்டு அப்புறம் ஊருக்கு வர போறேன்.
0: அது சரிதான், ஆனா விசிட்டி விசால போய் கடலுக்கு போறது சட்டப்படி குற்றம். ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வேலைக்கு போகும்போது எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போறோமோ அந்த கம்பெனிய விசா கொடுப்பாங்க, அது பேரு எம்ப்ளாய்மெண்ட் விசா. நீ கடலுக்குன்னு போகும்போது கடலுக்கு போக போற போட்டோட ஓனர் உனக்கு விசா வாங்கி கொடுக்கணும், அதுவும் எம்ப்ளாய்மெண்ட் விசா தான். அந்த விசால எத்தனை நாள் நீ அங்க இருக்கணும், எதுக்காக போற அப்படின்ற சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியும். அரசு சார்பா உள்ள உதவிகளும் கிடைக்கும். என்ன நண்பா, புரிஞ்சுதா?
1: நல்லாவே புரிஞ்சுது நண்பா.
2: என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 5 மணி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4 கடலுக்குள்ள இருக்கிற பல வகையான ஜீவராசிகள்ல ரொம்ப ஸ்டைலிஷ் ஆனதும் கொஞ்சம் வித்தியாசமானது யாருன்னு கேட்டா அது கடல் குதிரை தாங்க. குதிரை மாதிரியான முகம், குரங்கு மாதிரியான வால் வச்சிருக்கிற ஒரு மீன் இனம் தான் கடல் குதிரை. இது 6 சென்டிமீட்டர்ல இருந்து 17 சென்டிமீட்டர் வரை வளரக்கூடியதான். 140 கிராம் எடை மட்டும்தான் இருக்கிற கடல் குதிரை சுமார் 40 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடியே உருவானதான். இதோட ஆயுட்காலம்னு பார்த்தோம்னா வெறும் 5 ஆண்டுகள் தான். ஆனா 360 டிகிரி கோணத்துல எல்லா திசையிலுமே பார்க்கக்கூடிய ஒரு சூப்பர் பவரையுமே கடல் குதிரை வச்சிருக்குது. இதோட வால் தான் இது இறைய தேடவும் சரி, சண்டை போடவும் சரி யூஸ் ஆகிற ஒரு பெரிய ஆயுதம் கூட சொல்லலாம். கடல் குதிரைகள் கடலுக்கு அடியில உள்ள கடற்பாசி அப்படின்ற செடி இருக்கிற இடத்துலதான் அதிகமா இருக்குமா. இந்த தாவரத்துலதான் தன்னோட வாழை சுத்தி தலகில தொங்கவும் செய்யுமா. நண்டுக்கு பிடிச்ச உணவா கடல் குதிரை இருக்கிறதுனால அதுகிட்ட இருந்து தப்பிக்க கடற்பாசி செடியோட அடியில போய் ஒளிஞ்சுக்கிறோமா. நிலத்துல குதிரைகள் ஓடிட்டு இருக்குது. கடலுக்கு அடியில தன்னோட உயிரை காப்பாத்திக்கணும்னு நிறைய கடல் குதிரைகள் ஒளிஞ்சிட்டு இருக்குதுன்னு கூட சொல்லலாம். தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நல்லவன கூட மாட்டாங்க பாடுபட்டு பேரே சேர்த்தா பல கதைகள் சொல்லுவாங்க யாரு சொல்லி என்ன பண்ணா நானும் இப்ப நல்லா இருக்கு உங்களுக்கும் இப்ப சொன்னேன் பின்னால பார்க்காத முன்னேறு முன்னேறு நாட்டுக்குள்ள எனக்கு ஒரு ஊருண்டு ஊருக்குள்ள எனக்கு ஒரு பேருண்டு என்ன பத்தி ஆயிரம் பேரு என்னென்ன சொன்னாங்க என்னென்ன செய்வாங்க
1: முக்கட்டிக்கு தாழம் முக்கட்டிக்கு தாழம் முக்கட்டிக்கு தாழம்.

மனசில வச்சு பின்னால பார்க்காம முன்னேறு முன்னேறு. நாட்டுக்குள்ள எனக்கு ஒரு ஊருண்டு, ஊருக்குள்ள எனக்கு ஒரு பேருண்டு. என்ன பத்தி ஆயிரம் பேரு என்னென்ன சொன்னாங்க, இப்ப என்ன செய்வாங்க.

கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடலுக்கு கிளம்புவோமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணலாம். சமாட்டி
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பையன் கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
0: சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம். எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க. மளிகை சாமானே காணோம், எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு? இந்த இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா, எதுக்குனே?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு.